நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். ஆகாஷவாணி புதுச்சேரி FM ரெயின்போ புதுவை 102.8 சக ஆண்டு 1948 அஸ்வின மாதம் 17 நாள் 2026 ஆண்டு அக்டோபர் மாதம் 9 தேதி இன்று வெள்ளிக்கிழமை. FM ரெயின்போ புதுவை 102.8 இன்றைய நிகழ்ச்சிகள் இனிதே துவங்குகிறது. நேரம் 5:49 நொடிகள். தொடர்வது மங்கள இசை.

நாலொரு குரல். பாத்தூன் மரியி எவனை பசியென்னும் தீப்பினி தீண்டல் அரிது. 227 குரல் எண்ணின் ஈகை என்ற அதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள இக்குறளுக்கான விளக்கம், தான் பெற்ற உணவை பலரோடும் பகு

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்களே, இனி கேட்கலாம் நமது FM ரெயின்போ புதுவை 102.8 இனி இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சி. நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க நிகழ்ச்சியில் திருவினம் திட்பமே நன்று வழங்குகிறார் KS கல்யாணி சிவம் காமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம். காலை 6:15 தெய்வீக ராகம். 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். இதில் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர் பங்கேற்பார்கள். 6:55 ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சி வழங்குபவர் முனைவர் எம். நந்திவர்மன் அவர்கள். 7:02 வாழ்விக்க வந்த காந்தி அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி வாசிப்பவர் ஸ்ரீனிவாச முருகன் அவர்கள். 7:02 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோய்க்கான பின்தொடர் சிகிச்சை மற்றும் கண்காணிப்பு குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். காலை 7:30 வணக்கம் மக்களே, 8 மணி முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 மணி முதல் 8:55 வரையும் இனிய நேரம். காலை 8:55 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேயர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 மெலடி மேஜிக். 12:02 வரலாற்றில் இன்று. 12:50 புதின பக்கங்கள் மேக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏ பி எலிசபெத் அவர்கள். பிற்பகல் 1:02 ஹாய் ஸ்நேகிதியே நிகழ்ச்சியில் புதுச்சேரி புதுவை மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்கேற்கும் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் தலைவர் சு ரிஹானா பேகம், உறுப்பினர்கள் ஏ ஸ்வர்ணலதா, பங்கராமால் கருணாகரன், திலகவதி, வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார் நெறியாளர் ஏ பி எலிசபெத் அவர்கள். 2:15 ஆளுமை சிறக்க தொடர் நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். பிற்பகல் 2:20 காலத்தை வென்ற கானங்கள். 3 மணிக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உலக மனநல தினம் குறித்து புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனை மருத்துவர் டாக்டர் கோகுல் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி. மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5 மணி முதல் 6:10 மணி வரை நம்மை சுற்றி நேரலையில் இணைகிறார்கள் ஆர்ஜே ரேவதி, ஆர்ஜே பாரதி ஆகியோர். 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 மணி முதல் 7:15 மணி வரையும் மீண்டும் 7:25 மணி முதல் 8 மணி வரையும் மனம் விரும்புதே தொலைபேசி வழி நேயர் விருப்பம். இரவு 8:05 மியூசிக் பை த வே

வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 முதல் 11 மணி வரை தேன் சிந்துதே வானம். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒலிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 8:15, பிற்பகல் 2 மணி, இரவு 9:00, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் இடம்பெறும். காலை 7:00 முதல் பகல் 1 மணி வரையிலும், மணிக்கொரு முறையும் இரவு 7:00, 8:00 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். நேயர்கள் இதுவரை கேட்டது நமது எஃப் எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்.

நேரம் 6:04:58. நேர்களே, இனி கேட்கலாம். 1215 கிலோ ஹெர்ட்ஸ் முதன்மை அலைவரிசையில் இனி இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள். காலை 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் அவர்கள். 7:35 முதல் 8 மணி வரை நகர்வுலா. 8:20 முதல் 8:15 வரையும் மீண்டும் 8:30 முதல் 9 மணி வரையிலும் தகவல் தளம். 9 மணிக்கு அரங்கிசை. திருமேஞானம் TKR ஐயப்பன் அவர்கள் நாதஸ்வரம். சாலவாக்கம் SV ரகுராமன் அவர்கள் தவில் சென்னையன்றில். 10:02 கேட்டாலே இனிக்கும் முகநூல் வழி நேயர் விருப்பம். காலை 11 மணிக்கு இலக்கியம் பேசுவோம் எழுத்தாளர் லட்சுமி ரவி அவர்களுடன் நேர்முகம் சென்னையன்றில். 12 மணிக்கு தலைவாரி பூச்சோடி உன்னை நாடகம் எழுதியவர் கல்லை மலரடியான் என்கிற சு கந்தசாமி அவர்கள். அமைப்பு மயிலாடுதுறை த செந்தில்குமார், ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர். 12:30 பன்னிசை மாலை தஞ்சாவூரிய சம்பந்த ஓதுவார் பாட்டு. 12:50 புதின பக்கங்கள். மேக்ஸிம் கார்கி அவர்கள் எழுதி தோமு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர், வாசிப்பவர் ABஎலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம் நிகழ்ச்சியில் புதுச்சேரி மகளிர் பேரவை உறுப்பினர்கள் பங்குபெறும் கலந்துரையாடல். இதில் பங்கேற்போர் தலைவர் சு ரிஹானா பேகம், உறுப்பினர்கள் ஏ ஸ்வர்ணலதா, பங்கராம்பால், கருணாகரன், திலகபதி, வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா ஆகியோருடன் கலந்துரையாடுகிறார் ABஎலிசபெத் அவர்கள். 2:15 என்றும் இனியவை. 2:30 சேர்ந்திசை பாடற் பயிற்சி. 2:55 வாராந்திர பராமரிப்பு பணிகள் காரணமாக மதியம் 3:30 முதல் மாலை 5 மணி வரை 1215 கிலோ ஹெர்ட்ஸ் அலைவரிசை தற்காலிகமாக நிறுத்தப்பட்டு மீண்டும் மாலை 5 மணிக்கு இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். மாலை 5 மணிக்கு பொன்மாலை பொழுது முதல்வன் என்ற தலைப்பில் திரைப்பட பாடல்கள் கேட்கலாம். மாலை 5:30 தேசிய கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி நிறுவனம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி. மாலை 6 மணிக்கு திரை இசை. 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7 மணிக்கு திரை இசை. 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். இரவு 7:30 உழவர் உலகம். அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலைத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் ஏ.ஆர். லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி. தொடர்ந்து நாட்டுப்புற பாடல், பண்ணை செய்தி ஆகியவை கேட்கலாம். இரவு 8:00 முதல் 8:58 வரை திரை இசை. 9:15 ஸ்பாட்லைட். 9:30 சங்கீத வானிலை. இரவு 10 மணிக்கு நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையில் 25 ஆண்டுகள் நிறைவு செய்வதையொட்டிய சிறப்பு நிகழ்ச்சியின் ஒலிப்பதிவு. 10:35 தேன்மழை.

பதினோரு மணிக்கு நிகழ்ச்சி நிரல் தொடர்ந்து வானிலை அறிக்கை சிந்தனை மலர். அதனைத் தொடர்ந்து இரவு 11:10 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே காலை 6 மணி பிற்பகல் 3 மணி ஆகிய நேரங்களில் ஹிந்தியிலும், காலை 6:05, 8:15 பிற்பகல் 2 மணி, 3:05 இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15, பகல் 12:40, இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழில் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்திப்பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் ஒலிபரப்பாகும். காலை 8 மணி, 10 மணி, 11 மணி மற்றும் இரவு 8:58 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும். நேயர்கள், இதுவரை கேட்டது நமது FM ரெயின்போ புதுவை 102.8 1215 கிலோஹெட்ஸ் முதன்மை அலைவரிசையில். இனி இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள்

0: நேரம் 6:10 ஆகாஷ்வாணி.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க திருவினும் திப்பமே நன்று எனும் தலைப்பில் சிற்றுரை வழங்குகிறார் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள்.
2: எல்லா வகை செல்வங்களும் பெற்று திருவுடை மன்னர் போல வாழ விளைவது உலக இயல்பு. பொருளினும் பொய்யா விளக்கும் இருளருக்கும் எண்ணிய தேயத்து சென்று என்று பொருளின் வலிமையை போற்றுகிறார் வள்ளுவர். திரு என்பது பொருட்செல்வம் மட்டுமன்று, எல்லா வகை செழுமைகளையும் குறிக்கும். அறன் ஈனும் இன்பமும் ஈனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் என்று பொருளின் பெருமை அதனால் விளையும் நன்மை ஆகியவற்றை பட்டியலிடுகிறார் வள்ளுவர். அதே நேரம் பொருளின் இயல்பை உலகுக்கு உணர்த்தும் போது அக்கா இயற்பிற்று செல்வம் என்று செல்வத்தினுடைய உண்மையான தன்மையை தெளிதின் சுற்றுகிறார். ஆம், செல்வம் என்பது ஓரிடத்து நிலைத்து இருப்பதில்லை என அறிவுறுத்துகிறார். ஆற்றங்கரையின் மரமும் அரசரிய வீட்டிருந்த வாழ்வும் விழுமன்றே, ஏற்றம் உழுதுண்டு வாழ்வதற்கு ஒப்பில்லை கண்டீர், பழுதுண்டு வேறோர் பணிக்கு என்பது அவ்வை வாக்கு. ஆற்றங்கரையில் உள்ள மரமும் அரசனறிய பெருமையாக வாழ்கின்ற செல்வம் மிகு வாழ்வும் ஒரு நாள் இல்லாமல் போய்விடும். ஏனெனில் செல்வம் நிலையில்லாதது. உழுது வாழும் வாழ்வு ஒப்பற்ற உயர்ந்த வாழ்வு என்று போற்றுதற்கு காரணம் உழவு தொழிலை தொடர திட்பம் வேண்டும். அது பெரும்பொருளை ஈட்டித் தருவதில்லை, ஆனால் அத்தியாவசியமான உணவை விளைவித்து தருகிறது. சுழன்றும் ஏற்பின்னது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை. உழவு தொழில் உழன்று வருந்தி பாடுபட வேண்டிய ஒன்றுதான், ஆனால் அதுவே தலையாயது என்று உழவை உயர்த்தி புகழ்கிறார் வள்ளுவர். வித்தெல்லாம் வயலில் வீசி வருந்தி விண்ணோக்கும் ஓரேறு உழவன் என பரஞ்சோதி முனிவர் மலை நோக்கி வருந்தி விண்பார்க்கும் உழவர் என்று கூறுகிறார். அவர்கள் தம் தொழிலை தொடர்வதற்கு திட்பம் தேவை. ஆக்கம் அதர்வினாய் செல்லும் அசைவிலா ஊக்கம் உடையான் உழை. எனவே ஊக்கம் ஒருவன் உள்ளத்தில் எவ்வித சலனமுமின்றி உறுதியாக நிற்குமேயானால் செல்வம் விசாரித்து அறிந்து அவனை வந்தடையும். செல்வம் இல்லாத நிலையில் ஒருவன் உள்ளந்தளராது நெஞ்சுரத்துடன் உழைப்பானேயானால் திரு உடையவனாக திகழ்வான். அதனால்தான் திருவினும் திட்பம் நன்று என்று நம் முன்னோர் மொழிந்தனர். உள்ளம் உடைமை உடைமை, பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். ஒருவனுக்கு உடைமை எனப்படுவது உள்ளத்தின் ஊக்கமே, மற்ற பொருளுடைமை நில்லாது நீங்கிவிடும். மன ஊக்கத்தை வலியுறுத்தும் வள்ளுவர் எத்தகைய வினையை ஆற்றுவதற்கும் அதனை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதற்கும் மனத்திற்பமே ஆணிவேர் என்பதை அறுதியிட்டு கூறுகிறார். எனத்திற்பம் எய்திய கண்ணும் வினைத்திற்பம் வேண்டாரை வேண்டாது உலகு என்று வினைத்திற்பம் மேன்மை கூறி வினைத்திற்பம் என்பது என்ன என்பதை விளக்கி வரையறுக்கிறார். வினைத்திற்பம் என்பது ஒருவன் மனத்திற்பம், மற்றைய எல்லாம் பிற. மனத்திற்பம் ஒன்று இருந்தாலே போதும், மற்றைய பொருள் படை கருவி என்பனவெல்லாம் அதற்கு இணையாக. இது ஏதோ மன்னருக்கும் வீரருக்குமான

0: என கருத வேண்டாம். இன்றைய வாழ்வியல் இளைய தலைமுறையினர் தாங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகளுக்கு உறுதுணை பணமோ பக்க பலமோ அல்ல. சாதிக்க வேண்டும் என்ற மன உறுதி இருந்தால் போதும். தான் மேற்கொண்ட முயற்சியில் ஒரு முறை எதிர்பாராத ஏமாற்றம் வந்தாலும் மனத்திற்பத்துடன் மீண்டும் முயன்றால் எண்ணியதை திண்ணமாக முடித்து உலகம் போற்றும் திரு எய்தி வாழலாம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினில் இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும் என்ற மகாகவி, எண்ணிய முடிதல் வேண்டும், நல்லவே எண்ணல் வேண்டும், திண்ணிய நெஞ்சம் வேண்டும் என இளைஞர்களுக்கு எண்ணம் நல்லனவாக அமையும் குறிக்கோளையும் அதனை திட்பத்துடன் முயன்றடைய வேண்டும் என்ற வழிமுறைகளையும் எடுத்துரைத்துள்ளார். நிலையில்லா செல்வத்தை எண்ணி இயங்காதே. செல்வத்தை விட மனத்திற்பமே சிறந்தது. ஏனெனில் செல்வம் ஒரு வினை விட்டு நீங்கும், ஆனால் அவன் உள்ளத்து உறுதி நிலை பெறுமானால் அது என்னாலும் நீங்காது. எனவே திருவெனும் திட்பமே நன்று என்று பழமொழி பறைசாற்றுகிறது.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க கேட்டீர்கள். வழங்கியவர் கே எஸ் கல்யாணி சிவகாமிநாதன் அவர்கள். படைப்பு திருநெல்வேலி வானொலி நிலையம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 6:15, 3 நொடிகள். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நேயர்கள் கேட்கவிருப்பது தெய்வீக ராகம். பக்தி மனம் வீசவரும் இந்நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் சீர்காழி கோவிந்தராஜன் அவர்கள் பாடியது.

மலரும் புதிய காலையில் தெய்வீக மனம் வீசும் இந்நிகழ்ச்சி தெய்வீக ராகம் நிகழ்ச்சியில் ஒலிக்கவிருக்கும் பாடல் வசந்தா குரலில்.

0: ஆகாஷவாணி புதுச்சேரி. இன்று திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 22 நாள், வெள்ளிக்கிழமை. நேரம் 6:35. நேயர்கள் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்கலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
1: ஏரிக்கரைக்கு வந்து உட்காந்துட்டோம். அந்த அம்மா வச்சிருக்கிற குழந்தை அழுவுது பாரு. அந்த குழந்தை அழுவுறத பார்த்தா நம்ம குழந்தை அழற மாதிரியா இருக்குது.

0: கருத்த முத்து வயலுக்கு போயிருக்கதா சொன்னாங்க. ஆனால் வயல்லையும் ஆளை காணோம். அந்த ஏரிக்கரையில் அந்த மஞ்ச பனியன் போட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறவரை பார்த்தா நம்ம கருத்த முத்து மாதிரி தான் இருக்கு. என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு. சரி கிட்ட போய் பார்ப்போம். கருத்த முத்து, எப்பா கருத்த முத்து, நம்ம கருத்த முத்து தானா இல்லை வேற யாராவதா? கருத்த முத்து,
1: காத்த முத்தா, வா காத்த முத்த.
0: என்னப்பா காலையில ஏரிக்கரை முதல்ல உட்காந்துக்கிட்டு சோகமா இருக்கிற, அது என்ன கையில ஏதோ சில்லுகல் மாதிரி இருக்கு?
1: ஆமா, நிலத்துக்கு நீர் பாய்ச்சலான்னு வந்தேன் காத்த முத்த. நீர் பாய்ச்சிட்டு மடையெல்லாம் மாத்தி விட்டு அப்புறம் வீட்டுக்கு கிளம்ப புறப்பட்டேன். அப்படியே மனசு ஒரு கஷ்டமா இருந்தது. அப்படியே ஏரிக்கரைக்கு வந்து உட்காந்து ஏரி தண்ணிய பாத்துன்னு இருந்தேன். அப்படியே சில்லுகல்லு விட்டுட்டு இருக்கேன்பா.
0: எப்பா சின்ன வயசுல நீனு நானும் சில்லுகல்லு விட்டு நீ ரொம்ப தூரம் விடுவியா நான் ரொம்ப தூரம் விடுவோமான்னு போட்டி போட்டோம்.
1: ஆமா காத்த முத்த,
0: அப்ப இந்த வயசான காலத்துல திரும்ப எதுக்கு போனக்கு சில்லுகல்லு விளையாட்டு?
1: பழைய ஞாபகம் வந்துருச்சு.
0: ஓஹோ அப்படியா,
1: அதான் இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகமான்னு சில்லுகல்லு விட்டேன்.
0: சரி, மனசு கஷ்டமா இருக்குன்னு சொன்னிய, என்ன பிரச்சனை உனக்கு?
1: குழந்தைக்கு உடம்பு சரியில்லப்பா, குழந்தைக்கு அடிக்கடி சளி பிடிக்குதுப்பா, அதான் கொஞ்சம் அப்படியே மனசு கஷ்டமா இருந்தது.
0: கருத்த முத்த, குழந்தைகளுக்கு சளி பிடிக்கிறது எல்லாம் சாதாரண விஷயம்ப்பா. உணவு முறையில ஒரு சின்ன மாற்றம் கொண்டு வா, குழந்தைக்கு சளியே இல்லாம பாத்துக்கலாம்.
1: ஓ, என்ன மாற்றம் காத்த முத்த?
0: இந்த சாம அரிசி இருக்குல்ல?
1: ஆமா, சிறுதானியங்கள்ல அது ஒண்ணு.
0: ஆமா, அந்த சாம அரிசிய அடிக்கடி உணவுல சேர்த்துக்கிட்டோம்னா இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய அந்த சளி, அப்புறம் அந்த ஆஸ்துமா, அப்புறம் நுரையீரல் பிரச்சனை, இதெல்லாம் சரியாயிடும்பா.
1: என்னது, சாம அரிசிய சாப்பாடு ஆக்கி சாட்டா இதெல்லாம் சரியாகுமா? என்னப்பா ரீல் எல்லாம் விடுறா?
0: எப்பா கருத்த முத்த, உண்மையதான்ப்பா சொல்றேன். சிறுதானியங்கள்ல பல விசேஷ குணங்கள் இருக்குப்பா. அதுல சளி, ஆஸ்மா, நுரையீரலை தடுக்கக்கூடியது இந்த சாம அரிசி. இது மட்டும் இல்லப்பா, மூல வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் உருவாகாமல் நாம தடுக்கணும் அப்படின்னா, குழந்தைய வயித்துல சுமக்கிற தாய்ங்க இந்த சாம அரிசியை அடிக்கடி சாப்பிடணும்.
1: என்ன புது புது விஷயமெல்லாம் சொல்ற காத்த முத்த?
0: ஆமாப்பா, சாமையில புரதச்சத்து மற்ற தானியங்களை விட அதிகமாவே இருக்குது. குழந்தைகளுக்கு அப்புறம் விளையாட்டு

0: விளையாட்டு வீரர்களுக்கு நல்ல உடல் வலிமையை தரக்கூடியதுப்பா இந்த சாமரிசி. அப்பா சாமரிசி எந்த அளவுக்கு நல்லதுன்னு நான் சொல்லிட்டேன்.
1: சரி சரி,
0: நீ பயிர் பண்ற.
1: சரி கதமுத்த, நல்ல விஷயம் தான் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு நீ சொல்ற மாதிரி சாம பயிரிடுறேன்ப்பா நானு. அதனால நீ சாமை பத்தின அந்த குறிப்புகள்லாம் கொஞ்சம் சொல்லு. அதாவது நிலத்தை எப்படி தயாரிக்கிறது, விதையளவு, பயிர் இடைவெளி, விதைக்கும் முறை, உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் களைதல், மண் ஈரப்பதத்தை எப்படி பாதுகாக்கலாம், நீர் நிர்வாகம், பயிர் பாதுகாப்பு, இதெல்லாம் பத்தி விவரமா சொல்லுப்பா எனக்கு.
0: கருத்தமுத்த, இப்படி நின்னு பேசிட்டு இருந்தா சரி வராது.
1: சரி சரி சரி,
0: அந்த ஆலமரம் இருக்குல்ல,
1: ஆமா,
0: அங்க போய் உட்காந்து பேசுவோம்ப்பா. ஒண்ணுலப்பா கருத்தமுத்து, இந்த சாமங்கிறது மானாவாரி பயிரா நம்ம செஞ்சோம்னாவே நமக்கு நல்ல லாபம் கொடுக்கக்கூடியது. தண்ணி அதிகமா தேவையில்லப்பா இந்த பயிரை சாகுபடி செய்யறதுக்கு. சரியா, 80-85 நாள் பயிர் தான்.
1: ஓஹோ,
0: நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடியது, பூச்சி நோய் தாக்குதல் இருக்காது, ரொம்ப குறைவு. ரகம்னு பார்த்தோம்னா கோ 4, இது வந்து 75-84 வயசுதான்.
1: ஓ பரவாயில்ல,
0: குறுகிய கால பயிர் தான்ப்பா இது.
1: ஆமா ஆமா ஆமா,
0: உயர் விளைச்சல் தரக்கூடியது இந்த கோ சாமை 4 ரகம்.
1: ஓஹோ,
0: பையூர் 2 ஒரு ரகம் இருக்கு, 85 வயசு, இதுவும் வறட்சியை தாங்கி வளரக்கூடியது.
1: சரி,
0: பொதுவா தனி பயிராவே சாமைய பயிரிடுறாங்க. சில பகுதிகளில் துவரை, அவரை, சோளம், கடுகு இதோட கலப்பு பயிராவும் பண்றாங்கப்பா. ஆனா உன்னை பொறுத்த அளவுக்கு நீ தனி பயிராவே பண்ணு.
1: சரி சரி சரி, காத்துமுத்தா, இந்த நிலம் தயாரிக்கிறது, விதை அளவு, பயிர் இடைவெளி, இதெல்லாம் பத்தி காட்டினப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, முந்தைய பயிர் நெல்லா இருக்கலாம், இல்ல கரும்பா இருக்கலாம், இல்ல மணிலாவா இருக்கலாம், அது அறுவடை முடிஞ்ச உடனே
1: சரி
0: நிலத்தை நல்லா உழவு செஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா உழவு செஞ்சோம்னா அந்த ஈரப்பதான் காக்கப்படும். சித்திரை வைகாசி மாசத்துல ரக்க கலப்பை அல்லது மரக்கலப்பை 2 நல்லா ஆழமா உழுது, அப்புறம் விதைக்கிறதுக்கு முன்னாடி மறுபடியும் நல்லா உழுது சமன் செஞ்சுக்கணும்பா.
1: சரி சரி,
0: விதையோடைய அளவு அதாவது சைஸ் ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால அது முளைச்சு வெளியில வரத்துக்கு 5-7 ஆகும். அதனால நல்ல மண்ணை சமப்படுத்தி அதுலதான் நம்ம விதைக்கணும். 3 உழவு முடிஞ்ச உடனேதான் விதை போடணும்பா. சரியா,
1: சரி, விதை அளவுப்பா.
0: சாம பொதுவா கை விதப்பு முறையில தான் நம்ம பயிர் பண்றோம்.
1: சரி,
0: ஹெக்டருக்கு 12 விதை தேவைப்படுதுப்பா.
1: ஓஹோ,
0: பயிருடைய வளர்ச்சி எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்காது. அதனால நம்ம விதைப்பான் கொண்டு வரிசைக்கு வரிசை அந்த மாதிரி விதைப்பு செஞ்சோம்னா அதிக பரப்பளவுல மண்ணுல ஈரம் காயறதுக்கு முன்னாடியே நம்ம விதைச்சிடலாம்.
1: சரி சரி சரி,
0: இந்த மாதிரி நம்ம விதைப்பான் கொண்டு நம்ம விதைக்கிறோம்னா 10 விதைய ஒரு ஹெக்டருக்கு போதுமானதுப்பா.
1: ஓஹோ,
0: விதைய விதைக்கும் போது 2.5 ஆழத்துல விதை இருக்கிற மாதிரி நம்ம பாத்துக்கணும். வரிசைக்கு வரிசை 22 இடைவெளி இருக்கணும்பா. இது செடி வளர்ந்த உடனே நம்ம செடியில பார்த்து பயிர் இடைவெளிய பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். சரியா,
1: சரி காத்தமுத்த, அப்புறம் இந்த உர நிர்வாகம், களை நிர்வாகம், பயிர் கலைதல், இதெல்லாம் பத்தி கொஞ்சம் சொல்லுப்பா.
0: ஒண்ணு இல்லப்பா, 1 நிலத்துல 5 மக்கிய தொழு உரம் கடைசி உழவுல போடுறது ரொம்ப முக்கியம்.
1: சரி சரி,
0: தழைச்சத்து, மணிச்சத்து, சாம்பல் சத்து, இத 1 40-20 இந்த கிலோ அப்படிங்கிற அளவுல போடணும்பா. சரியா, அப்புறம் கள நிர்வாகம்னா கை களை எடுத்துக்கிறதே நல்லது, தேவைக்கு தகுந்த மாதிரி எடுக்கணும்பா. குறைஞ்சது 2 களை எடுக்கணும்.
1: சரி சரி,
0: செடிக்கு செடி 7.5 இந்த இடைவெளியை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். மண்ணுல ஈரப்பதம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். தண்ணி அதிகமா குடுத்துட கூடாதுப்பா இந்த பயிருக்கு. அதனால உன் நிலத்துல கொஞ்சம் மேட்டுப்பங்கான நிலம் இருக்குல்ல, தண்ணி ஏற மாட்டேங்குது ஏற மாட்டேங்குதுன்னு
1: சொல்றியா,
0: அந்த மாதிரி பகுதியில் நீ இத பயிர் பண்ணு. பூச்சி நோய் தாக்குதல் எல்லாம் ஒண்ணும் இருக்காது. கதிர்கள் வந்து நல்லா முத்துன பிறகு அறுவடை செஞ்சிடணும்.
1: ஓஹோ,
0: அறுவடை செஞ்சத நல்லா களத்துல காய வச்சு அடிச்சு தானியத்தை பிரித்தெடுத்து நல்லா காய வச்சு சுத்தம் செஞ்சு அதை சேகரிச்சு வச்சுக்கிட்டோம்னா கொஞ்ச காலத்துக்கு பிரச்சனை இல்லாம நம்ம வச்சுக்கலாம்.
1: பரவாயில்ல,
0: 1500-2000 தானியம் கிடைக்கும்பா. தட்டையும் கிடைக்கும், 4000-6000 வரைக்கும். அதை நம்ம மாடுகளுக்கு நம்ம உணவா பயன்படுத்திக்கலாம்பா. அதனாலதான் நான் சொல்றேன், நீ தாராளமா சாமைய பயிர் பண்ணணும்.
1: கண்டிப்பா காதுமுத்தா, நீ சொன்ன மாதிரியே கம்பு, கேழ்வரகு, வரகு, தெனை இதெல்லாம் பயிர் வச்சுட்டேன். இப்ப சாமதான் பயிரிடணும். நம்ம ஊர்லயா நான் தான் அதிகமா சிறுதானியங்களை பயிர் வைக்கிறேன்பா.
0: சரிப்பா சரிப்பா, உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியுமேப்பா. நீ பயிர் பண்றதுதான் கில்லாடியாச்சே.

0: சாமையும் பயிர் பண்ணு.
1: சரி சரி சரி.
0: அடுத்த தடவை பிள்ளைக்கு சளி பிடிச்சிருக்க அப்படிங்கிற பிரச்சனைய நீ சொல்ல மாட்டப்பாரு.
1: ஆமாம்பா.
0: அப்ப நான் கிளம்புறேன்பா.
1: சரி, வேற இடம் பார்த்து போயிட்டு வா.
0: சரிப்பா சரிப்பா.
1: சரி, நாமளும் நிலத்துக்கு போயிட்டு மடையை கட்டிட்டு வீட்டுக்கு கிளம்புவோம்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள். இதில் சிறுதானிய பயிர்களில் சாமை சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் கேட்டீர்கள். பங்கேற்றவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த. செந்தில்குமார் மற்றும் கருத்தமுத்துவாக ஸ்ரீனிவாச முருகன் ஆகியோர்.
3: என்றும் நீங்கள்
2: தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சி மாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நேற்று தொடங்கிய இந்த மாநாட்டில் அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அதிகாரிகள் பங்கேற்றுள்ளனர். மத்திய மாநில அரசுகளுக்கு இடையிலான உறவை மேம்படுத்தி தேசிய முன்னுரிமை சார்ந்த திட்டங்களை அமல்படுத்த மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. குழந்தைகள் மற்றும் கருவுற்ற தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து நிறைந்த உணவுகளை வழங்குதல், அங்கன்வாடி மையங்களை மறுசீரமைத்தல் தொடர்பாகவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. பெண்களுக்கான சட்டங்களை திறமையாகவும் முறையாகவும் அமல்படுத்துவதன் மூலம் அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதி செய்வது தொடர்பாகவும் முக்கியமான நலத்திட்டங்களில் பெண்களுக்கான பங்களிப்பை உறுதிப்படுத்தவும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்படுகிறது. புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இந்த மருந்துகளின் விநியோகம் மற்றும் விற்பனையின்போது விதிக்கப்படும் லாபத்திற்கு மத்திய அரசு உச்சவரம்பு விதித்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் புற்றுநோய்களுக்கான மருந்துகளின் விலை 70% வரை குறையும் என்றும் மத்திய அரசு கூறியுள்ளது. லாபத்திற்கான உச்சவரம்பு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதால் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும். நாட்டில் 100,000 மக்கள் தொகையில் சுமார் 60 பேர் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் அதற்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த வேண்டும் என்று பல்வேறு தரப்பிலிருந்து வந்த கோரிக்கையை அடுத்து மத்திய அரசு இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. மதுராந்தகம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 22 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று செங்கல்பட்டு அடுத்த ஆத்தூர் பழத்தோட்டம் பகுதியில் உள்ள சமூக மேம்பாட்டிற்கான ஒருங்கிணைந்த பயிற்சி வளாகத்தில் நடைபெறுகிறது. 285 வாக்குச்சாவடிகளில் 184,423 வாக்குகள் பதிவாகியுள்ளது. இதில் 86.26% ஆகும். தமிழக வெற்றி கழகம் சார்பாக நரேந்திர குமரனில், திமுக சார்பாக ஐ பரந்தாமன், அதிமுக சார்பாக கலிதா சம்பத், நாம் தமிழர் கட்சி சார்பாக ஜானகிராமன், இடதுசாரி கட்சி சார்பாக பி சுகந்தி அவர்கள் போட்டியிடுகிறார்கள். 14 மேஜைகளில் 21 சுற்று வாக்கு எண்ணிக்கை நடைபெற உள்ளது. செங்கல்பட்டு மாவட்டத்திலிருந்து ஜி சுரேகா.
4: தாராபுரம் தொகுதியில் பதிவான வாக்குகள் 23 சுற்றுகளாக எண்ணப்பட உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
6: திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை இன்று காலை நடைபெறுகிறது. இதற்காக திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள எல்ஆர்ஜி அரசு மகளிர் கல்லூரியில் விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இந்த தேர்தலில் தாவேக சார்பில் சத்யபாமா, திமுக சார்பில் சுகன்யா, அதிமுக சார்பில் பானுமதி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் லட்சுமணன், நாம் தமிழர் கட்சி சார்பில் கார்த்திகா உள்ளிட்ட 22 வேட்பாளர்கள் போட்டியிட்டுள்ளனர். மொத்தம் 223,306 வாக்காளர்களில் 79,214 பேர் வாக்களித்துள்ளனர். இது

0: 80.25% வாக்குப்பதிவாகும். தொகுதியில் உள்ள 320 வாக்குச்சாவடிகளில் பதிவான வாக்குகள் 14 மேஜைகளில் 23 சுற்றுகளாக எண்ணப்படுகின்றன. காலை 8 மணிக்கு தபால் வாக்குகளும் 8:30 மணிக்கு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பதிவான வாக்குகளும் எண்ணப்படுகின்றன. திருப்பூர் மாவட்டத்திலிருந்து சபரீஷ்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: அஇஅதிமுகவைச் சேர்ந்த 6 சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்ததை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது. சட்டப்பேரவையில் திரு விஜய் தலைமையில் தாவேக அரசு புதிதாக பொறுப்பேற்று நம்பிக்கை கோரும் தீர்மானத்தை தாக்கல் செய்தபோது அஇஅதிமுக கொறடா உத்தரவை மீறி அரசுக்கு ஆதரவாக வாக்களித்ததாக அம்பாசமுத்திரம் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு இசகி சுப்பையா, விராலிமலை தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு சி விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 6 பேரை தகுதி நீக்கம் செய்யக்கோரி அஇஅதிமுக சார்பில் பேரவைத் தலைவரிடம் அளிக்கப்பட்ட மனு நிலுவையில் இருக்கும்போது அவர்களின் ராஜினாமாவை பேரவைத் தலைவர் ஏற்றுக்கொண்டது சரியல்ல என்று அஇஅதிமுக சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. ராஜினாமாவை ஏற்றதில் எந்தவித விதிமீறலும் இல்லை என்றும், சட்டத்திற்குட்பட்டுதான் இந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பேரவைத் தலைவர் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை முடிவடைந்துள்ள நிலையில் இன்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். சேலம் மாவட்டம் எருமாபாளையம் கலரம்பட்டி பகுதிகளில் உள்ள தனியார் சாயமிடும் தொழிற்சாலைகளில் நேற்று ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் இதனை அவர் தெரிவித்தார். சுற்றுச்சூழல் மேலாண்மை முறைகள், மாசு கட்டுப்பாட்டு நடவடிக்கைகள், சுற்றுச்சூழல் விதிமுறைகள் ஆகியவற்றை சாயப்பட்டறைகள் கண்டிப்புடன் பின்பற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். சேலம் மாவட்டத்தில் அனுமதி பெற்று கட்டப்பட்டுள்ள சாயப்பட்டறை கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்தில் பணிகள் முறையாக நடைபெறுகிறதா என்பதையும் அடிக்கடி அதிகாரிகள் ஆய்வு செய்து வருவதாகவும் அவர் கூறினார். வளிமண்டல சுழற்சி காரணமாக கோவை திருநெல்வேலி மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை உள்ளிட்ட 17 மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், இரவு மற்றும் அதிகாலை நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் கூறியுள்ளது. இருவரிச் செய்திகள். ஈரானுடன் பொருளாதார தொடர்பு வைத்திருந்ததாக 27 நிறுவனங்களுக்கு எதிராக அமெரிக்கா புதிய தடையை விதித்துள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள இந்தியர்கள் தேவையில்லாமல் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்று இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. திபெத் குறித்த இந்திய கல்வியாளர்கள் மாநாடு தரம்சாலாவில் நேற்று தொடங்கியது. போதை மருந்துகளுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் திரிபுரா மாநகர காவல்துறையினர் 3000 கிலோமீட்டர் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டுள்ளனர். தில்லியில் ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் மீதான நடவடிக்கை தொடரும் என்று மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்துள்ளது. காஞ்சிபுரத்தில் உள்ள சங்கரா கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் வாக்காளர் விழிப்புணர்வு குறித்த நிகழ்ச்சியை நேற்று மாவட்ட ஆட்சியர் திருமதி ஸ்னேகா தொடங்கி வைத்து உரையாற்றினார். திருவள்ளூர் மாவட்டத்தில் வன்கொடுமை தொடர்பான வழக்குகளை விரைந்து முடிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை மாவட்ட ஆட்சியர் திருமதி கவிதா கேட்டுக் கொண்டுள்ளார். பெரம்பலூர் மாவட்டத்தில் பொது விநியோக திட்டம் தொடர்பான குறைதீர் முகாம் நாளை வாலிகண்டபுரம், கூடலூர், லாடாபுரம் உள்ளிட்ட 4 கிராமங்களில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய தர நிர்ணயம் அமைவனம் சார்பில் நீர்வளத்துறை அலுவலர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி சென்னையில் நேற்று நடைபெற்றது. காசநோய் இல்லாத இந்தியாவை உருவாக்கும் இயக்கம் தொடர்பாக மாநகராட்சி சுகாதாரத்துறை அதிகாரிகளுக்கான பயிற்சி முகாம் சென்னையில் நேற்று நடைபெற்றது. விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனோக் இன்டானனை எதிர்கொள்கிறாா். இதற்கு முன்பு இருவரும் 14 போட்டிகளில் பங்கேற்றுள்ளனர்.

0: அதில் ரட்சனாக் 10 முறையும் சிந்து 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளனர். நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17 தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. முதன்முறையாக இந்த ஆண்டிற்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திரமோடி புதுதில்லியில் இன்று மகளிர் நலன் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்ந்த உச்சிமாநாட்டின் நிறைவு நிகழ்ச்சியில் உரையாற்றுகிறார். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மதுராந்தகம் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்பட உள்ளன. சுற்றுச்சூழல் விதிமுறைகளை பின்பற்றாத சாயப்பட்டறைகளுக்கு அனுமதி வழங்கப்பட மாட்டாது என்று மாநில சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு ராஜீவ் தெரிவித்துள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி புதுச்சேரியில் இன்று நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: நேரம் 6:55, 10 நொடிகள். நேயர்கள் கேட்கவிருப்பது ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம்.
2: என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: மின்னிடும் வைர நகைகளுடன் பொன் நகைகள் வாங்க ராம் தங்க நகை மாளிகை. விதவிதமான வெள்ளி கல்யாண சீர்வரிசைகளுக்கு ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, பாண்டிச்சேரி.
1: நேர்கள் கேட்க இருப்பது சூழல் அறிவோம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சியினை கேட்கலாம். வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
4: காலை வணக்கம் நேயர்களே. இந்திய அரசு நிலையான விவசாயத்தை ஊக்குவிக்கிறதா என்று பார்த்தால் ஆம். இயற்கை விவசாயம், அங்கக விவசாயம், மண் வளம், நிலையான வேளாண்மை மற்றும் விவசாய வளங்களின் திறமையான பயன்பாடு ஆகியவற்றை ஊக்குவிக்கும் வகையிலான பல்வேறு திட்டங்களையும் முன்னெடுப்புகளையும் இந்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ளது. இம்முயற்சிகள் நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றத்தை தாங்கி வரும் வேளாண்மை, நீர் பாதுகாப்பு மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாத்தல் போன்ற பரந்த தேசிய முன்னுரிமைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளன. புதிய நடைமுறைகளை மேற்கொள்ளும் முன் விவசாயிகள் அரசு வழங்கும் பயிற்சி, விரிவாக்க சேவைகள் மற்றும் உள்ளூரில் கிடைக்கும் தொழில்நுட்ப வழிகாட்டுதல் ஆகியவற்றை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். விவசாயத்தில் மாணவர்கள் பங்கேற்க முடியுமா? நிச்சயமாக முடியும். நிலையான வேளாண்மையில் மாணவர்கள் முக்கிய பங்காற்ற முடியும். பள்ளிகள், கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்கள், மாதிரி பண்ணைகள், வீட்டுத் தோட்டங்கள், சதுரடி தோட்டம், பசுமை சுவர், மக்கும் உரம் தயாரிப்பு நிலையங்கள், விதை வங்கிகள் மற்றும் பல்லுயிர் சூழல் தோட்டங்களை உருவாக்கலாம். மண் தயாரிப்பு, மக்கும் உரம் தயாரித்தல், தேவையற்ற ரசாயன பயன்பாடின்றி பயிர்களை வளர்த்தல் மற்றும் பண்ணை சார்ந்த பல்லுயிர் சூழலை பாதுகாத்தல் ஆகியவற்றை மாணவர்கள் இதன் மூலம் கற்றுக்கொள்ளலாம். மேலும் அவர்கள் பாரம்பரிய விவசாய அறிவை பதிவு செய்யவும் அறிவியல் சார்ந்த தகவல்களை விவசாய சமூகங்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் முடியும். ஒரு சாதாரண குடிமகன் இயற்கை அல்லது அங்கக விவசாயத்தை கடைபிடிக்க முடியுமா? நிச்சயமாக முடியும். விவசாயம் என்பது பெரிய விவசாய நிலங்களுக்கு மட்டும் உரியதல்ல. குடிமக்கள் இந்த முறைகளை வீட்டுத் தோட்டங்கள், முட்டை மாடிகள், பால்கனிகள், சமுதாய தோட்டங்கள், பள்ளிகள் மற்றும் கல்வி நிறுவன வளாகங்களில் கடைபிடிக்கலாம். அப்படியானால் இயற்கை மற்றும் அங்கக விவசாயம் என்பது விவசாயிகளின் பொறுப்பு மட்டும்தானா? அப்படியெல்லாம் இல்லை. விவசாயிகள் நமது உணவு உற்பத்தி செய்கிறார்கள். ஆனால் நீடித்த விவசாயத்திற்கான பொறுப்பை சமூகம் பகிர்ந்து கொள்கிறது. நுகர்வோர் உணவு வீணாவதை குறைக்கலாம், பொறுப்புள்ள விவசாயிகளை ஆதரிக்கலாம் மற்றும் உணவு எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். மாணவர்கள் கற்றுக்கொள்ளலாம் மற்றும் பங்கேற்கலாம். கல்வி நிறுவனங்களும் செய்முறை கற்றல் இடங்களை உருவாக்கலாம். உள்ளூர் சமூகங்கள் விவசாயிகளை ஆதரித்து மண் மற்றும் நீர் வளத்தை பாதுகாக்கலாம். இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் ஆகியவை வெறும் வேளாண்மை முறைகள் மட்டுமல்ல. அவை மண், நீர், பல்லுயிர் வளம், விவசாயிகள் மற்றும் வருங்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்கான அணுகுமுறைகளாகும். விவசாயிகளுக்கு சரியான அறிவும் ஆதரவும் கிடைக்கும் பொழுது மாணவர்கள் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த கல்வியில் ஆர்வத்துடன் ஈடுபடும் பொழுது விவசாயம் மிகவும் நிலையானதாகவும் சவால்களை எதிர்கொள்ளும் திறன் கொண்டதாகவும் மாறக்கூடும். எனவே இதை நினைவில் கொள்வோம். ஆரோக்கியமான மண் ஆரோக்கியமான பயிர்களை தருகிறது. ஆரோக்கியமான பயிர்கள் ஆரோக்கியமான சமூகங்களுக்கு துணை புரிகிறது. பொறுப்பான விவசாயம் நமது எதிர்காலத்தை பாதுகாக்கிறது. பசுமையான மற்றும் நிலையான இந்தியாவை உருவாக்க விவசாயிகளிடமிருந்து, இயற்கையிடமிருந்தும் கற்றுக்கொள்ளலாம்.

0: அத்துடன் நம் இளைஞர்களை விவசாயத்தில் ஈடுபட ஊக்குவிப்போம். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் அறிவோம்.
2: இயற்கை விவசாயம் மற்றும் அங்கக விவசாயம் தொடர்ச்சியினை கேட்டீர்கள்.
1: வழங்கியவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள்.
3: நேர்கள் இதுவரை கேட்டதோ ராம் தங்கநகை மாளிகையின் சூழல் அறிவோம். என்றென்றும் கைராசி காலம் காலமாய் உங்கள் பாண்டிராம் தங்கநகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
4: ட்ரெண்டிங் டிசைன்ஸ்க்கு மாறுங்க ராம் தங்க நகை மாளிகையில. உங்க பழைய நகைகளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்க, வைர நகைகள் வாங்க வந்து பாருங்க ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி பாண்டிச்சேரி.
3: நேர்களை இனி கேட்கலாம் காலை 7 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். ஜிஎஸ்டி கவுன்சிலால் அங்கீகரிக்கப்பட்ட புதிய சுற்று ஜிஎஸ்டி சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள சமூக ஊடகப் பதிவில், விரைவான முடிவுகள், குறைந்த இணக்க செலவுகள், நம்பிக்கை அடிப்படையிலான நிர்வாகம் உள்ளிட்டவற்றில் அதிக கவனம் செலுத்தப்படும் என்று குறிப்பிட்டுள்ளார். யுஜிசி நெட் டிசம்பர் 2026 கல்வி அமர்விற்கான பதிவுகளை தேசிய தேர்வு முகமை தொடங்கியுள்ளது. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் JRF எனும் இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் பதவி அல்லது முனைவர் பட்டத்திற்கு அதன் இணையதளமான UGCNET.NTA.NIC.IN மூலம் ஆன்லைனில் வரும் 28ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். இந்த தேர்வு டிசம்பர் 14 முதல் 19ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் நடைபெற உள்ளது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் 4 சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் மதியத்திற்குள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி குருமாம்பேட் துணைமின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ராம்நகர், சீனிவாசபுரம், விபி சிங் நகர், சண்முகாபுரம், தட்சிணாமூர்த்தி நகர், கதிர்காமம், திலாசுபேட்டை, குண்டுபாளையம், வீமன் நகர், தந்தை பெரியார் நகர், மீனாட்சிப்பேட்டை, குமரன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. 5 போட்டிகள் கொண்ட T20 சர்வதேச கிரிக்கெட் தொடரின் 2வது போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. இந்திய அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் எதிர்கொள்ளும் இந்த போட்டி 7:00 தொடங்குகிறது. தொடக்கப் போட்டியில் வெற்றி பெற்றதன் மூலம் இந்தியா 1-0 என்ற கணக்கில் முன்னிலையில் உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 8 மணிக்கு.
3: நேரம் 7:02.
6: தொடரும் இந்நிகழ்ச்சி. வாழ்விக்க வந்த காந்தி.

0: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதி.
1: மதத்தின் பெயரால் காளிக்கு அளிக்கப்பட்ட கொடூரமான பலி வங்காளிகளின் வாழ்க்கையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று எனக்கு இருந்த ஆர்வத்தை அதிகமாக்கிவிட்டது. பிரம்ம சமாஜத்தை குறித்து அதிகமாக படித்திருக்கிறேன், நிறைய கேள்விப்பட்டும் இருக்கிறேன். பிரதாப் சந்திர மஜும்தாரின் வாழ்க்கையை பற்றியும் சிறிது அறிவேன். அவர் பேசிய சில கூட்டங்களுக்கும் போயிருக்கிறேன். கேசவ சந்திரசேனரின் வரலாற்றை குறித்து அவர் எழுதிய நூலை வாங்கி அதிக சிரத்தையுடன் படித்தேன். சாதாரண பிரம்ம சமாஜத்திற்கும் ஆதி பிரம்ம சமாஜத்திற்கும் உள்ள வித்தியாசத்தை தெரிந்து கொண்டேன். பண்டித சிவநாத சாஸ்திரியை சந்தித்தேன். பேராசிரியர் கதாவடேயுடன் மகரிஷி தேவேந்திரநாத தாகூரையும் பார்க்க போனேன். அச்சமயம் அவரை பார்க்க யாரும் அனுமதிக்கப்படாததனால் அவரை சந்திக்க முடியவில்லை. ஆனால் அவர் இருப்பிடத்தில் நடந்த பிரம்ம சமாஜ விழாவுக்கு அழைக்கப்பட்டிருந்தோம். அங்கே இனிய வங்காளி சங்கீதத்தை கேட்கும் வாய்ப்பு கிடைத்தது. அது முதல் நான் வங்காளி சங்கீத பிரியனானேன். பிரம்ம சமாஜத்தை குறித்து வேண்டிய அளவு தெரிந்து கொண்டேன். ஆனால் சுவாமி விவேகானந்தரை பார்க்காமல் என்னால் திருப்தி அடைய முடியவில்லை. ஆகவே அதிக உற்சாகத்தோடு பேளூர் மடத்திற்கு போனேன். அநேகமாக முழு தூரமும் நடந்தே அங்கே சென்றதாக ஞாபகம். மடம் அமைந்திருந்த ஏகாந்தமான இடம் என் மனதை கவர்ந்து இன்பம் ஊட்டியது. சுவாமி தமது கல்கத்தா வீட்டில் இருக்கிறார், நோயிற்றிருப்பதால் அவரை காண்பதற்கில்லை என்று சொல்ல கேட்டு ஏமாற்றமும் வருத்தமும் அடைந்தேன். பிறகு சகோதரி நிவேதிதா இருக்கும் இடத்தை விசாரித்து தெரிந்து கொண்டு சௌரிங்கி மாளிகையில் அவரை சந்தித்தேன். அவரை சுற்றியிருந்த ஆடம்பரங்கள் என்னை திடுக்கிடச் செய்தன. அவரிடம் பேசிய பிறகு நாங்கள் இருவரும் அநேக விஷயங்களில் ஒத்துப்போவதற்கு இல்லை என்பதைக் கண்டேன். இதை குறித்து கோகலேயிடம் பேசினேன். அவரை போன்ற உணர்ச்சி வேகமுள்ள ஒருவருக்கும் எனக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் கருத்து ஒற்றுமை ஏற்பட முடியாது போனதில் ஆச்சரியமில்லை என்று கோகலே கூறினார். பேஸ்தன்ஜி பாத்ஷாவின் வீட்டில் மீண்டும் நிவேதிதாவை சந்தித்தேன். பேஸ்தன்ஜியின் வயதான தாயாருடன் சகோதரி நிவேதிதா பேசிக் கொண்டிருந்த சமயத்தில் நான் அங்கே போக நேர்ந்தது. ஆகவே அவ்விருவருக்கும் மொழிபெயர்த்து கூறுபவனானேன். அவருடன் எந்த ஒருமைப்பாட்டுக்கும் என்னால் வர முடியவில்லை என்றாலும் இந்து தர்மத்தினிடம் அவருக்கு இருந்த அளவு கடந்த அன்பை கண்டு வியக்காமல் இருக்க என்னால் முடியவில்லை. அவர் எழுதிய நூல்களை குறித்து பின்னால் தான் அறிந்தேன். தென்னாப்பிரிக்காவில் இருக்கும் வேலை சம்பந்தமாக கல்கத்தாவில் இருக்கும் முக்கியமானவர்களை சந்தித்து பேசுவதிலும் நகரில் இருக்கும் மத சம்பந்தமான பொது ஸ்தாபனங்களுக்கு சென்று அவற்றை அறிந்து கொள்வதிலும் ஒவ்வொரு நாளும் என் நேரத்தை செலவிட்டு வந்தேன். டாக்டர் மல்லிக்கின் தலைமையில் நடந்த ஒரு கூட்டத்தில் போயர் யுத்தத்தில் இந்திய வைத்திய படையினர் செய்த வேலைகளை குறித்து பேசினேன். இங்கிலீஷ்மன் பத்திரிகையுடன் எனக்கு ஏற்பட்டிருந்த அறிமுகம் இச்சமயத்தில் எனக்கு உதவியாக இருந்தது. அப்பொழுது அதன் ஆசிரியர் சாண்டர்ஸ் நோயிற்றிருந்தார். என்றாலும் 1896 உதவி செய்ததைப் போன்றே அதிக உதவியை செய்தார். என் பிரசங்கம் கோகலேக்கு அதிகமாக பிடித்திருந்தது. டாக்டர் ராய் அதை புகழ்ந்து பேசியதை கேட்டு அதிக மகிழ்ச்சி அடைந்தார். கோகலேயுடன் நான் தங்கியிருந்ததனால் இவ்வாறு கல்கத்தாவில் என் வேலைகள் மிகவும் எளிதாயின. முக்கியமான வங்காளி குடும்பங்களுடன் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. வங்காளத்துடன் நான் நெருங்கிய தொடர்பு கொள்வதற்கு இது ஆரம்பமாகவும் அமைந்தது. மறக்க முடியாத அந்த மாதத்தை பற்றிய மற்றும் பல நினைவுகளை கூறாமல் தாண்டி செல்ல வேண்டியவனாகவே நான் இருக்கிறேன். இதற்கிடையில் பர்மாவுக்கு போய்விட்டு சீக்கிரமே திரும்பியதை குறித்தும் அங்கிருக்கும் பொங்கிகளை பற்றியும் மாத்திரம் கொஞ்சம் குறிப்பிட்டுவிட்டு மேலே செல்லுகிறேன். பொங்கிகள் என்னும் அந்த சன்னியாசிகளின் சோம்பல் வாழ்க்கையைக் கண்டு என் மனம் வேதனைப்படும்.

0: ஏற்பட்டது. அங்கே தங்க கோபுரத்தையும் பார்த்தேன். கோயிலில் எண்ணற்ற சிறு மெழுகுவத்திகள் கொளுத்தி வைக்கப்பட்டிருந்தது எனக்கு பிடிக்கவில்லை. கற்பகிரகத்தில் எலிகள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருந்தன. இது மோர்வியில் சுவாமி தயானந்தருக்கு ஏற்பட்ட அனுபவத்தை எனக்கு நினைவூட்டியது. பர்மிய பெண்களின் சுயேச்சையும் சுறுசுறுப்பும் என்னை கவர்ந்தன. ஆனால் பர்மிய ஆண்களின் மந்த போக்கோ எனக்கு மனக்கஷ்டத்தை அளித்தது. நான் பர்மாவிலிருந்த சில தினங்களுக்குள்ளேயே ஒன்று தெரிந்து கொண்டேன். அதாவது, பம்பாய் எவ்விதம் இந்தியா ஆகிவிடாதோ அதேபோல் ரங்குன் பர்மா ஆகிவிடாது என்பதை அறிந்தேன். இந்தியாவில் இருக்கும் நாம் எவ்விதம் பிரிட்டிஷ் வர்த்தகர்களின் தரகர்களாக இருக்கிறோமோ அதேபோல் பர்மாவிலும் நம்மவர்கள் ஆங்கில வியாபாரிகளுடன் சேர்ந்து கொண்டு பர்மிய மக்களை தமது தரகர்களாக்கி இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுகொண்டேன். பர்மாவிலிருந்து நான் திரும்பி வந்ததும் கோகலேயிடம் விடைபெற்று கொண்டேன். அவரிடமிருந்து பிரிவது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது. ஆனால் வங்காளத்தில், முக்கியமாக கல்கத்தாவில் எனக்கு இருந்த வேலைகள் முடிந்துவிட்டன. இனியும் அங்கே நான் தங்குவதற்கு எவ்வித முகாந்திரமும் இல்லை. ஓரிடத்தில் நிலையாக தங்கிவிடுவதற்கு முன்னால் இந்தியா முழுவதையும் 3வது வகுப்பு ரயிலில் பிரயாணம் செய்து பார்த்து 3வது வகுப்பு பிரயாணிகளின் கஷ்டங்களை நானே அறிந்து கொள்ளுவது என்று எண்ணினேன். இதை பற்றி கோகலேயிடம் பேசினேன். ஆரம்பத்தில் என் யோசனையை அவர் பரிகசித்தார். நான் காண விரும்புவது இன்னதென்பதை அவருக்கு விளக்கி கூறியதும் அவரும் உற்சாகமாக என் யோசனையை அங்கீகரித்தார். அன்னி பெசன்ட் நோயுற்று அப்பொழுது காசியிலிருந்து வந்தார். அவருக்கு எனது வணக்கத்தை செலுத்துவதற்கு முதலில் காசிக்கு போவது என்று திட்டமிட்டேன். 3வது வகுப்பு வண்டி பிரயாணத்திற்கு வேண்டிய ஏற்பாடுகளை நான் புதிதாக செய்து கொள்ள வேண்டியதாயிற்று. கோகலே எனக்கு ஒரு பித்தளை சாப்பாட்டு பாத்திரத்தை கொடுத்தார். அதில் மிட்டாய்களையும் பூரியையும் நிறைய வைத்தார். 12 அணா கொடுத்து ஒரு கித்தான் பை வாங்கினேன். சாய கம்பளியினாலான மேற்சட்டை ஒன்றையும் வாங்கிக் கொண்டேன். இந்த சட்டை, ஒரு வேட்டி, ஒரு துண்டு, ஒரு உள் சட்டை ஆகியவைகளை வைத்துக் கொள்ள அந்த கித்தான் பை, போர்த்து கொள்ள ஒரு துப்பட்டியும், தண்ணீர் வைத்துக் கொள்வதற்கு செம்பும் என்னிடம் இருந்தன. இவ்விதமான ஏற்பாடுகளுடன் நான் பிரயாணத்திற்கு தயாரானேன்.
1: அண்ணலின் சத்திய சோதனை நூலிலிருந்து ஒரு பகுதியினை கேட்டீர்கள். வாசித்தவர் ஸ்ரீனிவாச முருகன். தொடர்வது ஒரு காந்திய பாடல்.

வணக்கம். ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையிலான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இனி விரிவான செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வரி தொடர்பான கணக்குகளில் ஏற்படும் தவறுகளுக்காக வணிகர்களை கைது செய்யும் விதியை நீக்குதல் மற்றும் வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளது ஆகியவை சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்று கூறியுள்ளார். விரைவான முடிவுகள், பிடித்தம் செய்யப்பட்ட வரியை திரும்ப அளித்தல், நம்பிக்கையான நிர்வாகம் ஆகியவற்றிலும் ஜிஎஸ்டி கவுன்சில் கவனம் செலுத்தியிருப்பது வரவேற்கத்தக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சரக்கு மற்றும் சேவை வரியை மேலும் திறமையாகவும் வெளிப்படையாகவும் பொதுமக்களுக்கு உகந்ததாகவும் மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் தொடர்ச்சியான முயற்சிகளுக்கு ஏற்ப இந்த சீர்திருத்தங்கள் அமைந்துள்ளதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். சவுதி அரேபியா, பெல்ஜியம், பூட்டான் உள்ளிட்ட பல நாடுகளில் துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய கப்பல் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நேற்று இந்நாடுகளுடன் துறைமுகம், கப்பல் கட்டுமானம் உள்ளிட்டவற்றில் ஒத்துழைத்து செயல்படுவது தொடர்பாக நடைபெற்ற பேச்சுகளின்போது அமைச்சர் இவ்வாறு கூறினார். பெல்ஜியத்தில் சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத கடல்சார் போக்குவரத்து முனையங்களை ஏற்படுத்துதல், நவீன துறைமுகங்களை ஏற்படுத்துதல், பூட்டானின் பிரம்மபுத்ரா நதி வழியாக உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்திற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் அவர் கூறினார். இந்தியாவின் துறைமுகம், கட்டுமானம் மற்றும் கடல்சார் மேம்பாட்டு திட்டங்களுக்கு நிதியுதவி அளிக்க சவுதி அரேபியா விருப்பம் தெரிவித்துள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். சுற்றுச்சூழலுக்கு மாசு ஏற்படுத்தாத துறைமுகத்தை இயக்குவது மற்றும் அதற்கான எரிபொருள் விநியோகம் தொடர்பாக தூத்துக்குடி வ.உ. சிதம்பரனார் துறைமுகத்திற்கும் பெல்ஜியத்தில் உள்ள ஆன்ட்வர்ப் துறைமுகத்திற்கும் இடையே ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளதாகவும் திரு சர்பானந்த சோனோவால் கூறினார். மொபைல் சாதனங்கள் வடிவமைப்பு மற்றும் உற்பத்தியில் இந்தியா முன்னணியில் உள்ள நாடாக உருவெடுத்து வருவதாக மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற இந்திய மொபைல் காங்கிரஸ் மாநாட்டில் பேசிய அவர், இந்தியாவில் அடுத்தகட்ட தொலைத்தொடர்பு தொழில்நுட்பத்தை வடிவமைப்பதில் அரசாங்கத்துடன் இணைந்து தொழில்துறையினர் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் அதற்கான கட்டமைப்பு வசதிகள் அதிகரித்து வருவதாகவும் அந்த தொழில்நுட்பத்திற்கு அடித்தளமாக தொலைத்தொடர்புத்துறை விளங்குவதாகவும் அவர் கூறினார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்றுக்குழு உத்தரவிட்டுள்ளது. புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற ஒழுங்காற்றுக்குழு மற்றும் காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையத்தின் கூட்டத்தில் இன்று முதல் இம்மாதம் 23 தேதி வரை 15 நாட்களுக்கு இந்த தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. முன்னதாக இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக அரசு அதிகாரிகள் கடந்த ஜூலை மாத இறுதியில் தமிழ்நாட்டிற்கு கர்நாடகம் வழங்க வேண்டிய 3.6 TMC தண்ணீரில் குறைந்த அளவே வழங்கியதாக கூறினர். இருப்பினும் தமிழக அரசின் தொடர் நடவடிக்கைகளால் கடந்த 7 தேதி வரை 46 TMC தண்ணீர் பெறப்பட்டுள்ளதாகவும் உரிய நீரை கர்நாடகம் தொடர்ந்து வழங்க உத்தரவிட வேண்டும் என்றும் தமிழக அரசு அதிகாரிகள் வலியுறுத்தினர். வரும் டிசம்பர் மாதம் நடைபெறவுள்ள UGC நெட் தேர்வுக்கான நடைமுறைகள் தொடங்கியுள்ளதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்துள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை, உதவி பேராசிரியர் மற்றும் முனைவர் பட்டத்திற்கு தகுதியுள்ள விண்ணப்பதாரர்கள் UGCNET.NTA.NIC.IN என்ற வலைதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம்.

0: என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான விண்ணப்பங்களை இம்மாதம் 28ஆம் தேதிக்குள் அனுப்ப வேண்டும் என்றும், கடைசி நேர தாமதத்தை தவிர்க்க தங்களது விண்ணப்பங்களை உடனடியாக சரிபார்க்குமாறு விண்ணப்பதாரர்களை தேசிய தேர்வு முகமை கேட்டுக் கொண்டுள்ளது. கிரினடாவுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை அதிகரிக்க இந்தியா விரும்புவதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். அரசு தலைமை பொறுப்பில் சேவையாற்றி 25 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ள பிரதமருக்கு கிரினடா நாட்டின் பிரதமர் திரு டிகான் மிச்சல் அனுப்பிய வாழ்த்துச் செய்திக்கு நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் இவ்வாறு அவர் பதிவிட்டுள்ளார். இரு நாடுகளுக்கிடையேயான நட்புறவை தாம் உயர்வாக கருதுவதாகவும், பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வமுடன் இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி மேலும் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள அபஹா சர்வதேச விமான நிலையம் மற்றும் பேரரசர் காலித் சர்வதேச விமான நிலையம் ஆகியவற்றின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. கடந்த சில நாட்களாக நடத்தப்பட்டு வரும் தாக்குதலில் பொதுமக்கள் உயிரிழந்தது மற்றும் பலர் படுகாயமடைந்தது கண்டிக்கத்தக்கது என்று வெளியுறவு அமைச்சகம் விடுத்துள்ள அறிக்கையில் கூறியுள்ளது. பொதுமக்கள் மற்றும் உட்கட்டமைப்பை குறிவைத்து நடத்தப்படும் தாக்குதல் முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலில் உயிரிழந்தோர் குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும், இந்த துயரமான தருணத்தில் சவுதி அரேபிய அரசுக்கும் அந்நாட்டு மக்களுக்கும் இந்தியா உறுதுணையாக உள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதுள்ள நிலைமையை உணர்ந்து வீடுகளுக்குள்ளே இருக்குமாறும், உதவி தேவைப்பட்டால் தூதரகத்தை அணுகுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 சர்வதேச விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் பொறுப்பேற்றுள்ளனர். விமான நிலையம் மற்றும் ராணுவ தளத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியதாக அந்த அமைப்பு கூறியுள்ளது. சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலைகள் மற்றும் விமான நிலையங்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என்றும், எனவே தொழிலாளர்கள் அங்கிருந்து வெளியேறுமாறும் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளனர். இந்நிலையில் ஹவுதி கிளர்ச்சியாளர்களின் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அவர்களது மறைவிடங்கள் மீது சவுதி அரேபியா தலைமையிலான பல்வேறு நாடுகளின் கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்தும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தாக்குதலுக்கு ஐக்கிய அரபு எமிரேட்ஸ், ஜோர்டான், எகிப்த், குவைத் உள்ளிட்ட பல்வேறு அரபு நாடுகள் கண்டனம் தெரிவித்துள்ளன. ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர் மாதம் 2வது வெள்ளிக்கிழமை உலக முட்டைகள் தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு எளிதாக கிடைக்கும் புரதச்சத்து நிறைந்த உணவாக கோழி முட்டை உள்ளது என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: எளிமையாக கிடைக்கும் மலிவான புரத உணவான ஒரு முட்டையில் மனித உடலுக்கு தேவையான 72 முதல் 78 கலோரிகள் அடங்கியுள்ளன. நாமக்கலில் 1970களில் ஓலை கொட்டகையில் தொடங்கிய முட்டை தொழில் இன்று இந்தியாவின் முட்டை நகரம் என்ற அளவுக்கு உயர்ந்துள்ளது. நாமக்கல் மண்டலத்தில் உள்ள 1300க்கும் மேற்பட்ட கோழிப்பனைகளில் 8 கோடி முட்டை கோழிகள் வளர்க்கப்பட்டு நாள்தோறும் சுமார் 7 கோடி முட்டைகள் உற்பத்தியாகின்றன. நாமக்கலிலிருந்து நாள்தோறும் கத்தார், ஐக்கிய அரபு அமீரகம், துபாய், ஓமன், சவுதி அரேபியா, மேற்கு ஆப்பிரிக்க நாடுகளுக்கு 500,000 முட்டைகள் கடல் வழியாக ஏற்றுமதி செய்யப்படுகின்றன. உலக அளவில் தனிநபர் ஒருவரின் முட்டை நுகர்வு ஆண்டுக்கு 200 உள்ள நிலையில், இந்தியாவில் அது 100 என்ற அளவிலேயே உள்ளதாக உலக முட்டை நிறுவனம் தெரிவித்துள்ளது. தனிநபரின் முட்டை நுகர்வு அதிகரிக்க வேண்டும் என்றும், கோழித்தீவன மூலப்பொருட்களான மக்காச்சோளம், சோயா ஆகியவற்றின் விலை உயர்வு காரணமாக முட்டையின் உற்பத்தி செலவு அதிகரித்து விட்டதால் மத்திய மாநில அரசுகள் கோழிப்பண்ணி தொழிலை மேம்படுத்த தீவன மூலப்பொருட்களை மலிவு விலையில் வழங்க வேண்டும், ஏற்றுமதிகளுக்கு அதிக வாய்ப்பை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் நாமக்கல் மண்டல கோழிப்பணையாளர்கள் தெரிவிக்கின்றனர். நாமக்கலிலிருந்து எஸ் கண்ணன்.
0: கேரளா, புதுச்சேரி, காரைக்கால் மற்றும் மாஹேயில் இன்று ஒருசில இடங்களில் கனமழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பீகார், உத்தரகண்ட் ஆகிய மாநிலங்களில் பகல் நேரத்தில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆந்திரப்பிரதேசம், மத்திய பிரதேசம், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேற்குவங்கம், சிக்கிம் ஆகிய மாநிலங்களிலும் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் கூறியுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 2020 கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. ராஞ்சியில் இந்த போட்டி இன்றிரவு 7 மணிக்கு தொடங்குகிறது. இந்தியா ஏ, ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறவுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள இந்த போட்டி இன்று காலை 9 மணிக்கு தொடங்குகிறது. ஆர்டிக் ஒபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதியில் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரட்சனாக் இன்டர்னனை எதிர்கொள்கிறார். பின்லாந்து

0: வான்ட்ராவில் இன்று மாலை இந்த போட்டி நடைபெறவுள்ளது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சரக்கு மற்றும் சேவை வரி கவுன்சில் அங்கீகரித்துள்ள புதிய சீர்திருத்தங்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி வரவேற்றுள்ளார். துறைமுகங்கள், கப்பல் கட்டுமானங்களில் முதலீடுகளுக்கான வாய்ப்புகளை இந்தியா தீவிரமாக ஆய்வு செய்து வருவதாக மத்திய அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் தெரிவித்துள்ளார். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உடனடியாக 3000 கன அடி தண்ணீரை திறந்துவிட வேண்டும் என்று கர்நாடகாவுக்கு காவிரி நீர் ஒழுங்காற்று குழு உத்தரவிட்டுள்ளது. சவுதி அரேபிய தலைநகர் ரியாதில் உள்ள 2 விமான நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு இந்தியா கண்டனம் தெரிவித்துள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான 2வது 20-20 கிரிக்கெட் போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறவுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷவாணி புதுச்சேரி வானொலி நிலையம், நேரம் 7:25, 8 தொடர்வது.
2: நேயர்கள் கேட்கவிருப்பது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ.
3: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி. அனைத்து அவசர மருத்துவ சேவைகளுக்கும் அழையுங்கள் 7788-9778-9.
4: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கம் அளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
5: அனைவருக்கும் வணக்கம். இது பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் மாதம். இன்னைக்கு வந்துட்டு கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது ரீசன்ட் அட்வான்சஸ். ஸோ நம்ம வந்து தெரப்பி நம்ம சொன்னோம், சர்ஜிக்கல் தெரப்பி, ரேடியோ தெரப்பி, இப்போ சிஸ்டமிக் தெரப்பியில் அகைன் வந்துட்டு என்னென்ன இருக்கு சொல்லியிருந்தோம். கீமோ தெரப்பி, ஹார்மோனல் தெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி. இந்த டார்கெட்டட் தெரப்பிலாம் இது எல்லாமே ரீசன்ட் அட்வான்சஸ். ஹார்மோனல் தெரப்பிலும் கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்சஸ் வந்திருக்கு. இன் அடிஷன் டு தட், ஹார்மோனல் தெரப்பிலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்து 4வது ஸ்டேஜில் இருக்கவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து கொடுக்குறாங்க. இதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா ஹார்மோன் பாசிட்டிவ் டியூமர்ஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜ்ல இருந்தாலுமே அவங்க வந்துட்டு ஒரு ரொம்ப நாள் வந்துட்டு நோயை வந்து நம்ம கட்டுக்கோப்புல வச்சுக்க முடியுது 4வது ஸ்டேஜா இருந்தாலுமே. சோ இதெல்லாம் வந்து ஒரு ரீசன்ட் அட்வான்சஸா பாக்குறோம். சோ சர்ஜிக்கல் தெரப்பில இன்னொரு ரீசன்ட் அட்வான்சஸ் பாத்தீங்கன்னா, முன்னாடிலாம் வந்துட்டு எல்லாருக்குமே வந்துட்டு அக்கல் பகுதி ஃபுல்லாவே நெறிக்கட்டி எடுத்துட்டு இருந்தாங்க. இப்ப வந்து சென்டினல் லிம்ப் நோட் பயாப்சின்னு சொல்லி ஒரு இது பண்றோம். சோ அதனால வந்துட்டு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, முன்னாடியே நான் சொல்லிட்டு இருந்தேன், லிம்பு எடிமா, கை வீக்கம், அப்புறம் ஷோல்டர் மூவ்மெண்ட் இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாவே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் சென்டினல் லிம்ப் நோடு பயாப்சின்னு சொல்லும்போது. இது யாருக்கு பண்ணுவாங்கன்னா, ஏர்லி ஸ்டேஜ்லேயே பண்ணுறவங்களுக்கு, நெறிக்கட்டியில் பரவாத இருக்கவங்களுக்கு சென்டினல் லிம்ப் நோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டை வச்சு பண்ணுவோம். யூஸ்வலாக நாங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐசிஜி டை யூஸ் பண்ணி பண்ணுறோம். இதெல்லாம் வந்துட்டு ஏன் பண்ணுறோன்னா, அக்கில் பகுதியில் இருக்கிற நெறிக்கட்டி கம்ப்ளீட்டாக எடுக்காமல் நம்ம அதை வந்துட்டு டெஸ்ட்டுக்கு வந்துட்டு நமக்கு டவுட்டாக இருக்கிற நோடு மட்டும் அனுப்பி விடுவோம். 2 நோடு இல்லை 3 நோடு அனுப்பி விடுவோம். அது நெகட்டிவ்னு சொன்னீங்கன்னா நம்ம வந்துட்டு ஆக்சிலரி லிம்ப் நோடு வந்து டிசெக்ஷன் கம்ப்ளீட்டாக வந்து நோடு எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. இது நெகட்டிவ்னு வந்துட்டாவே நம்ம வந்து அதை ஒமிட் பண்ணிடலாம். இதனால என்ன அட்வான்டேஜாக இருக்குன்னா, உங்களுக்கு வந்துட்டு கை வீக்கம், ஷோல்டர் மூவ்மெண்ட்டு இதெல்லாம் வந்து பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு நல்ல வாழ்வாதாரமாக இருக்கும். பேஷண்ட் வில் ஹாவ் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து சர்ஜிக்கல் ஆஸ்பெக்டோடைய ரீசன்ட் அட்வான்சஸ். அது மாதிரி ரேடியோ தெரப்பி ஆஸ்பெக்ட்ல முன்னாடிலாம் வந்து 2D மிஷின் தான் யூஸ் பண்ணி ரேடியோ தெரப்பி வந்து கொடுத்துட்டு இருப்போம். இப்போ எல்லாமே விமேட்டு, இன்டென்சிட்டி மாடுலேட்டட் ரேடியோ தெரப்பின்னு சொல்லக்கூடிய இதெல்லாம் வந்துட்டு வந்து வந்திருக்கு. 3D IMRT இதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுக்கு வந்துட்டு ஹார்ட் லங்கு ரேடியேஷன் டோஸ் எல்லாம் கம்மியாக இருக்கு. ஓவரால் ரேடியோ தெரப்பி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸுமே 2D மிஷின்ஸோட 3D IMRT விமேட் இதெல்லாம் வந்து பண்ணும்போது நமக்கு ரேடியோ தெரப்பி ரிலேட்டட் சைட் எஃபெக்ட்ஸும் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ தட் பேஷண்ட்டும் வந்து ஒரு நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் லைஃப்பும் இருக்க முடியுது. ஸோ பிரஸ்ட் கேன்சர் அவேர்னஸ் ப்ரோக்ராமில் நான் என்ன தெரிவிச்சிருக்கேன்னா, எல்லாரும் எல்லா பெண்களும் வந்து அவங்களுக்கு செல்ஃப் கேர் கண்டிப்பாக எடுத்துக்கணும். உடற்பயிற்சியாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி வந்து மார்பகத்தில் வந்துட்டு ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு சொல்லி மேமோகிராஃபி அதுவும் பண்ணிக்கலாம். சப்போஸ் வலி இல்லாத கட்டி ஒன்று வருது அப்படின்னா அதை வந்து உதாசீனப்படுத்தாமல் டாக்டர்ஸ் கிட்ட போயிட்டு காமிச்சு ட்ரிப்பிள் அசஸ்மெண்ட்னு சொல்லக்கூடிய அதை வந்து உடனே வந்து பண்ணிக்கிட்டது ரொம்ப ரொம்ப நல்லது. அதனால வந்து நம்ம வந்து பிரஸ்ட் கேன்சர் வந்து டயக்னோசிஸ் ஏர்லியாகவே வந்து டயக்னோசிஸ் பண்ணிடலாம். நிறைய கமிட்மெண்ட் பெண்களுக்கு ரொம்பவே சொசைட்டியில் கமிட்மெண்ட் இருந்தாலும் நோய் அறிகுறிகள் வரும்போது அறிகுறிகளை உதாசீனப்படுத்தாமல் போயிட்டு டாக்டர்ஸ்க்கெல்லாம் பார்த்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு விசிட் பண்ணி அவங்க தேவைப்பட்டுச்சுன்னா டிஷ்யூ பரிசோதனைகளும் பண்ணி பிரஸ்ட் கேன்சரா இல்லையா இல்லை நார்மல் கட்டியான்னு பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. பிரஸ்ட் கேன்சர்னு வந்ததுன்னா அதுக்கான வைத்தியம் வந்துட்டு நான் சொன்ன மாதிரி முழுமையாக கம்ப்ளீட் பண்ணணும். ஆப்ரேஷன் சர்ஜிக்கல் பார்ட்டும் கம்ப்ளீட் பண்ணணும், கதிர்வீச்சு, கீமோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, அப்பதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா கியூர் ரேட்டும் ரொம்ப நல்லா

0: இருக்கும். ஸோ ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. நோய் திரும்ப வந்தாலும் திரும்ப வந்துட்டு அதுக்கான வைத்தியம் படுறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும், திரும்ப வந்து ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஸோ நோய் திரும்ப வருதான்னு இல்லாமல் எல்லாமே பார்க்கறதுக்கு ஃபாலோ அப் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு, ரீஹாபிலிட்டேஷனுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. தெரப்பி ரிலேட்டடாக ஏதாவது சைடு எஃபெக்ட் வருதானோ கண்டிப்பாக கண்காணிச்சிக்கிட்டு இருக்கணும். வாய்ப்பளித்தமைக்கு ஆகாஷ்வாணிக்கு ரொம்ப நன்றி. எங்களுடைய இன்ஸ்டியூட் ஜிப்மர் அண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ
2: உயிரை காக்கும் அவசர சிகிச்சைக்கு ஒரு நொடியும் தாமதம் வேண்டாம். 24 மணி நேரமும் உங்கள் நலன்

0: இன்றைய நிகழ்ச்சியில் மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்த விளக்கம் அளித்தார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள்.
1: ஹே மேன், உன்னால எங்க வீட்டுல நான் டெய்லி திட்டு வாங்கிட்டு இருக்க தெரியுமா? உனக்கு
2: என்னடா சொல்ற?
1: நீ ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது இல்ல, கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சு வச்சிருக்க, ஜிகேல டாப்ல இருக்க, எப்படி ஏதாச்சும் கிளாஸுக்கு போறியா?
2: கிளாஸ் எல்லாம் எதுவும் இல்லடா, அது மார்னிங் சீக்ரெட்ரா.
1: அது என்னடா மார்னிங் சீக்ரெட்?
3: அத நான் சொல்றேன், தினமும் காலை 7:35 இருக்க நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேளுங்கள்.
4: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
5: நேரம் 7:30 நிமிடம் 52 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் உற்சாகமான சூப்பரான ஃப்ரெஷ்ஷான சிலான குட் மார்னிங் மக்களே. சோ வணக்கம் மக்களே நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. சோ வணக்கம் மக்களே நிகழ்ச்சியில ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு சூப்பரான கேள்விகள் உங்கள்கிட்ட எடுத்துட்டு வந்த கேட்டு எஃபில வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். சோ அந்த கேள்விக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பண்ணணும், அது பத்தின டீடைல்ஸும் நம்ம வந்து தொடர்ந்து தெரிஞ்சுப்போம். சோ ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற நம்மளுடைய எஃபி பேஜ்ல நான் ஆல்ரெடி க்வெஸ்சன அப்டேட் பண்ணியாச்சு. சோ அடுத்ததா நிறைய பேர் அதுக்கான பதிலையும் அனுப்பிச்சுட்டே இருக்கீங்க. ஓகே, சோ நம்ம நிகழ்ச்சியை கேட்டுக்கிட்டு இருக்க அத்தனை பேருக்கும் மீண்டும் நம்மளுடைய இன்றைய வணக்க மக்கள் நிகழ்ச்சிக்கான கேள்வி என்ன அப்படின்றத சொல்லவா? எஃபி க்வெஸ்சன், இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு தான் நீங்க இன்னைக்கு ஆன்சர் பண்ண போறீங்க. இப்போ வந்து நிறைய விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லையா? சோ அந்த வான்வழி பறக்கக்கூடிய இந்த ஏரோப்ளேனா இருக்கட்டும், இல்ல வந்துட்டு இந்த நம்மளுடைய இந்த படையா இருக்கட்டும், வான்வழி படையா இருக்கட்டும், இது பத்தின நிறைய தகவல்கள் இப்ப வந்துகிட்டே இருக்கு. சோ இப்போ அடுத்தது நம்ம நிகழ்ச்சியிலயும் இது பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களும் உங்களுக்காக நான் கொண்டு வந்திருக்கேன். அதை எல்லாத்தையுமே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க, இணைந்திருங்கள் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8. இப்ப சூப்பரான ஒரு சாங் வருது, கேட்கலாம் படையப்பா திரைப்படத்துல இருந்து.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கீங்க. 7:37 நொடிகள்ல இன்னைக்கு நம்மளோட ஆகாஷவாணி புதுச்சேரி எஃப்எம் ரெயின்போ உடைய இந்த எஃபி பேஜ்ல நம்மளுடைய குவஸ்டின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க பதில் சொல்லணும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. சோ இதுக்கான நிறைய பேர் வந்து எஃபி பேஜ்ல ஆன்சர் பண்ணிட்டே இருக்காங்க. யார் யாரெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ ஒரு வேலைவாய்ப்பு செய்தியை தெரிஞ்சுக்கலாம். தேசிய சுற்றுச்சூழல் இன்ஜினியரிங் ஆராய்ச்சி மையத்தில் காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுது. இதுல வந்து பாத்தீங்கன்னா டெக்னிக்கல் ஆபிசரா 12, டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் 1 அப்படின்னு மொத்தமா 13 இடங்கள் காலியா இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி அப்படின்னு பார்த்தோம்னா பிஇ, பிடெக், பிஎஸ்சி, எம்பிஏ படிச்சவங்க இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது அப்படின்னு பார்க்கும்போது 15-10-2026 18-30 வரையிலும், 18-28 வரையிலும் இருக்கு. சோ அது மட்டும் இல்லாம தேர்ச்சி முறை எழுத்து தேர்வு மூலமா மேலும் நிகழ்ச்சியில வணக்கம் மக்கள் நிகழ்ச்சியில இன்றைக்கான இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க. இப்ப நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். உனக்கும் எனக்கும் திரைப்படத்தில் இருந்தேன்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: 2.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியில இன்னைக்கான கேள்விக்கு நிறைய பேர் பதில் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க. என்ன பதில், யார் யாரெல்லாம் பதில் கொடுத்துருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம அடுத்தடுத்து தெரிஞ்சுக்கலாம். சோ இன்னைக்கான கேள்வி மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விக்கு தான் நீங்க வந்து பதில் சொல்லணும். ஓகே, சோ இதுக்கான பதில் அப்படியே தெரிஞ்சுக்கும் போதே இன்னும் ஒரு சில தகவல்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா, இப்ப நம்ம தெரிஞ்சுக்க போறது இன்னொரு வேலை வாய்ப்பு செய்தி. மென்பொருள் நிறுவனத்துல வேலை வாய்ப்பு. இந்திய சாப்ட்வேர் டெக்னாலஜி பணி நிறுவனத்துல காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியிருக்கு. அட்மின் ஆபிசரா 2 பேரும், டெக்னிக்கல் சப்போர்டரா 4 பேரும், அசிஸ்டன்ட்டுக்கு 1 ஆபீஸ் அசிஸ்டன்ட்டுக்காக 3 பேர் அப்படின்னு மொத்தமா 10 இடங்கள் இருக்கு. இதுக்கான கல்வி தகுதி பார்த்தோம்னா 10ஆம் வகுப்பு டிப்ளமோ டிகிரி பிஇ எம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வயது வரம்பு 18 to 38 இருக்கு. எழுத்து தேர்வு, ஸ்கில் தேர்வு மூலமா இந்த தேர்ச்சி முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. ஆன்லைன் மூலமா விண்ணப்பிக்கணும். இதுக்கான விண்ணப்ப கட்டணம் ₹500 அப்படின்னு சொல்லிருக்காங்க. எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு கட்டணம் இல்லை. இந்த ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா கடைசி நாள் 12/10/2026. மேலும் இது பத்தின விவரங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா recruitment.stpi.in அப்படிங்கிற இணையதள முகவரியில போயிட்டு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு நீங்க அப்ளை பண்றீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் நம்மளுடைய நிலையத்தின் சார்பாக நாங்க தெரிவிச்சுக்கிறோம். ஓகே, சோ வணக்கம் மக்களே, நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்வி கூடவே இது சம்பந்தப்பட்ட ஒரு சில தகவல்களை நம்ம தெரிஞ்சுக்கலாமா. இப்போதைக்கு தலைமை தளபதியா இருக்கிறவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஏர் சீப் மார்ஷல் அமர்பிரீத் சிங் இவங்க தான் இருக்காங்க. இவரை தொடர்ந்துதான் அடுத்ததா புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்கவர் யார் அப்படின்ற கேள்வி நம்ம கேட்டுக்கோம் இல்லையா. சோ அவரு தான் யார் அப்படின்றத இன்னும் கொஞ்சமே கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். சோ அடுத்ததா இப்போ அவர் எப்ப பொறுப்பேற்க போறார் அப்படின்னு பார்த்தோம்னா அக்டோபர் 31 அன்னைக்கு இவர் வந்து 29வது தலைமை தளபதியாக பொறுப்பேற்க உள்ளார். யார் அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் வருது, கேட்கலாம்.

0: இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வணக்கம் மக்களே, நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைய நமது கேள்விக்கு நிறைய பேர் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், என்ன ஆன்சர், என்ன கேள்வி அப்படின்றத மறுபடியும் நம்ம கேட்டலாமா? சோ, இந்திய விமானப்படையின் புதிய தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார் அப்படிங்கிற இந்த கேள்விதான் கேட்டிருந்தா நம்மளுடைய ஆகாஷவாணி புதுச்சேரி அப்படிங்கிற எஃபி பேஜ்ல. இதுக்கு நிறைய பேர் பதில் சொல்லியிருக்கீங்க. முதல்ல இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்றத பாக்கலாம். ஏர் மார்ஷல் அசுதோஷ் தீக்ஷித் அப்படிங்கிறவர் தான் இப்போ இந்திய விமானப்படையின் 29வது தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டிருக்காங்க. இவங்க தான் அக்டோபர் 31 அன்னைக்கு பொறுப்பேற்க உள்ளாங்க. சோ, தற்போதைய தலைமை தளபதி யார் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். யார் அப்படின்னா பிரீத் சிங் அவர்கள் தான், அமர் பிரீத் சிங் அவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இருக்காங்க. இவங்க இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போறதுனால இப்போ அடுத்ததான் ஏர் மார்ஷலா அசுதோஷ் தீக்ஷித் அவர்கள் நம்ம அடுத்ததா பொறுப்பேற்க போறாங்க அப்படிங்கிற இந்த தகவல நிறைய பேர் டீட்டெயிலாகவும் கொடுத்திருக்கீங்க எஃபி பேஜ்ல. ஃபர்ஸ்ட் யார் யாரெல்லாம் ஆன்சர் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத அடுத்தது பார்க்கலாமா? ஓகே, கொடிக்கால் பாளையத்துல இருந்து ஷாகுல் ஹமீத் ராஜா அவர்கள் கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா தொப்பூர்ல இருந்து பார்த்திபன் அசுதோஷ் தீக்ஷித் அப்படின்னு கரெக்டான ஆன்சர் கொடுத்திருக்கீங்க. அன்பு கெடார்ல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க. பொன்னியம்மன் மேடுல இருந்து வண்ண கணேசன், சென்னையில இருந்து அந்தோனி ராஜ், பூ உலுவ பாளையத்துல இருந்து ஆனந்த முருகன், தூத்துக்குடியில இருந்து பாலசுப்ரமணியன், ஆரூர் கொடிக்கல் பாளையத்துல இருந்து ஜான் ஹாஜா, வீரதுரை அரியலூர்ல இருந்து இன்பா இலக்கியா ஆன்சர் பண்ணிருக்காங்க, பச்சபரால இருந்து ஹீரமணி வர்மா அவர்கள் ஆன்சர் பண்ணிருக்காங்க, முள்ளக்காடுல இருந்து பாபு, ஷாகுல் ஹமீத் ஏரவாஞ்சேரியிலிருந்து, குத்தாலத்திலிருந்து தில்லை வில்லாலன் ஆன்சர் பண்ணிருக்காங்க, கொழுமுகுண்டான் பாளையத்திலிருந்து ராமகிருஷ்ணன், மதுரையிலிருந்து சோ சண்முகம், புவனகிரியிலிருந்து சுமதி பாபு, ஹரிகரன், அன்புராணி, தேனா மணிகண்டன், பொன்னியம்மன் மேடிலிருந்து வண்ண கணேசன், மயிலை பட்டாபி, செஞ்சி சிங்கவரத்திலிருந்து கலைவாணி, லட்சுமி தேவி மகாராஜ், கீர்த்தன் சதீஷ்கர்லிருந்து. சோ, இன்னும் நிறைய பேர் கரெக்டா ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. டைம் நமக்கு வந்து முடிஞ்சிச்சு. இது வரைக்கும் நம்ம பண்ணவங்க எத்தனை பேருக்கும் நம்ம சூப்பரான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கலாம். நிகழ்ச்சியை நிறைவாக இன்றைய நிகழ்ச்சியை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும்

இன்னும் ஒரு சூப்பரான குட் மார்னிங் சொல்லிட்டு அடுத்ததா இனிய நேரம்காக டாபிக் கொண்டு வந்துட்டாங்க நம்ம ஆர்ஜே. ஸோ ரெடி ஆயிக்கோங்க, வரும் பாடலோட இன்றைய வணக்க மக்களின் நிகழ்ச்சி நிறைவேறுகிறது. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி, தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இனி கேட்கலாம் காலை 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் நடைபெறும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் பங்கேற்க உள்ளார். நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் உச்சிமாநாட்டில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தலைவர்களும் அதிகாரிகளும் பங்கேற்றனர். கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்தவும் தேசிய முன்னுரிமைகளின் மீதான கூட்டு உரிமையை வளர்க்கவும் இந்த உச்சிமாநாடு சிறந்த தளமாக விளங்குகிறது. இந்த உச்சிமாநாடு ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி, குழந்தை பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் உள்ளிட்ட 4 முக்கிய கருப்பொருட்களில் கவனம் செலுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் மேற்கு வங்கத்தில் உள்ள 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கும் அசாமில் உள்ள 1 மக்களவை தொகுதிக்கும் நடைபெற்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெறுகிறது. தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம், புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி மற்றும் மேற்கு வங்கத்தில் ரெஜிநகர் மற்றும் நந்திகிராம், அசாமில் உள்ள 1 மக்களவை தொகுதி நகோன் ஆகிய தொகுதிகளின் முடிவுகள் இன்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் எண்ணும் பணி இன்று காலை 8 மணிக்கு லாஸ்பேட்டை மோதிலால் நேரு தொழில்நுட்ப கல்லூரியில் தொடங்கியது. முதலில் தபால் ஓட்டுகள் எண்ணப்பட்டு தொடர்ந்து மின்னணு இயந்திரங்களில் பதிவான வாக்குகள் 4 சுற்றுகளாக எண்ணப்பட்டு முடிவுகள் மதியத்திற்குள் அறிவிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் SIR பணியின் போது விடுபட்ட வாக்காளர்கள் மற்றும் 18 வயது பூர்த்தியடைந்த புதிய வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்த்துக் கொள்வதற்கான சிறப்பு முகாம் தட்டாஞ்சாவடி அல்லாத இதர எல்லா தொகுதிகளிலும் அனைத்து வாக்குச்சாவடி மையங்களிலும் இன்று நடைபெற உள்ளது. கடந்த மாதம் 30ஆம் தேதி துபாயிலிருந்து டெல் அவீவ் சென்ற ஃபிளை துபாய் விமானத்தில் இருந்த 174 பயணிகளின் உயிரை காப்பாற்றிய வீரமிக்க இந்திய விமானி கேப்டன் ஸ்மித் மச்சாரை கௌரவிக்கும் வகையில் கேரளாவில் இந்திய அஞ்சல் துறை ஒரு சிறப்பு அஞ்சல் உறையை வெளியிட உள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 9 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான காலை வணக்கம். நேரம் 8:03. இனிய நேரம் நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். இந்த காலை வேலை அப்படின்னாலே அது ஒரு தனி உலகம். நம்ம கண்ணை திறக்கிற அந்த நிமிஷத்துல இருந்து வீட்டை விட்டு கிளம்புற வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஒலிம்பிக் கேம்ல ஓடிட்டு இருக்க ஒரு ஃபீல் இருக்கும். அதுவும் வீட்டில் இருக்க பெண்களுக்கு சொல்லவே தேவையில்ல. சமையல், டிஃபன் பாக்ஸ், ஆபீஸ், பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு பெரிய போராட்டம் தான். அப்படிப்பட்ட இந்த மார்னிங் டைம்ல நம்ம பொறுமைக்கு சோதனை கொடுக்குற மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கும். எக்ஸாம்பிளுக்கு, அவசரமா பாத்ரூம் போகலாம்னு ஓடினா உள்ள இருந்து நம்ம தம்பி ஏறமான் பாட்டை பாட்டிருப்பான். வெளியே வாடனு கத்துனா இன்னும் ஷாம்பே போடல அப்படின்னு ஒரு வாய்ஸ் மட்டும் வரும். சரி, அவசரமா குளிச்சு முடிச்சுட்டு ட்ரெஸ் பண்ணும்போது கரெக்டா சட்டையில அந்த முக்கியமான பட்டன் பிஞ்சு தொப்புன்னு விழும். ஐயோ, எல்லாத்தையும் முடிச்சுட்டு வெளியே கிளம்புறோம் வச்சிங்களேன், வண்டி சாவியோ இல்லைன்னா மொபைலோ எங்கேயோ மறந்து வச்சுட்டு மறுபடியும் வீடு முழுக்க போய் தேட ஆரம்பிப்போம். எஸ், இன்னைக்கு நம்ம இனி நேரம் நிகழ்ச்சியில அதை பத்தின ஒரு தலைப்புல தான் பேச போறோம். காலை நேர பரபரப்பில் வீழ்த்தது முதல் வீட்டை விட்டு புறப்படும் முறை உங்கள் பொறுமையை சோதிக்கும் விஷயம். தலைப்பை மறுபடியும் சொல்றேன், காலை நேர பரபரப்பில் வீழ்த்தது முதல் வீட்டை விட்டு புறப்படும் வரை உங்கள் பொறுமையை சோதிக்கும் விஷயம். இந்த தலைப்புல நீங்க பேசணும்னா போனுங்க, டயல் பண்ணுங்க, நம்பர் 2271760 மற்றும் 2

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
1: ஹால்மார்க் வெள்ளி பொருட்களுக்கு செய்கொலி செய்தாரும் முற்றிலும் இல்லை. ஒரு கிலோ வெள்ளிக்கு ₹7,000 தள்ளுபடி.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: நேரம் 8:37.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: நேரம் 8:43. இந்த மார்னிங் டைம்ல உங்க எல்லாருக்கும் இது நடந்திருக்கும், கண்டிப்பா இதை ஒரு நாள் நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. என்னன்னா, சரி நம்ம தான் வண்டி சாவியும் கண்டுபிடிச்சிட்டோம், போனையும் கண்டுபிடிச்சிட்டோம், வாங்க ஆபீஸ் போலாம் அப்படின்னு வெளியே வந்தோம் வச்சுங்களேன், வண்டி ஒரு கிக்கு இல்லைன்னா ஒரு செல்ஃப் ஸ்டார்ட், வண்டி ஸ்டார்ட் ஆகாது. இது என்னடா அது சோதனைன்னு சொல்லிட்டு, தம்பி நேற்று வரைக்கும் நல்லா தாண்டா ஓட்டிட்டு இருந்த, ஏன்டா ஸ்டார்ட் ஆக மாட்டேற அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை மாங்கு மாங்கு மாங்கு மாங்கு ஸ்டார்ட் பண்ணா அப்பயும் தலைவன் ஸ்டார்ட் ஆக மாட்டான். என்ன பார்த்தா பெட்ரோல் காலி. நேற்று நல்லா தானே இருந்துச்சு, எப்படி பெட்ரோல் காலியாக இருக்கும் அப்படின்னு வச்சா, நைட்டு நம்மளுக்கு தெரியாமல் நம்ம அப்பாவோ தம்பியோ வண்டி எடுத்து போய் பெட்ரோலை தீர்த்துருப்பாங்க. சரி ஓகே, வேறு வழி இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை தள்ளிக்கிட்டே பங்குக்கு போகலான்னு பார்த்தா அங்கே ஒரு பெரிய கியூ. அந்த கியூலாம் தாண்டி பெட்ரோல் போடும்போது நம்ம முதுகு பின்னாடி அந்த வேர்வை வழிஞ்சி சட்டை ஒட்டி போய் காலில் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக கிளம்பணும், நம்ம கருவடைஞ்சு போய் அவ்வளோ டயர்டில் இருப்போம். இதில் என்ன ஒரு கொடுமை தெரியுமா, இவ்வளோ டயர்லேயும் அடுத்த ஆஃபீஸ் போய் தான் ஆகணும். எவ்வளோ கொடுமை இல்லை, இதில் என்னோட பொறுமையை ரொம்ப சோதிக்கும். இப்போ ஒரு பாட்டு கிட்ட வரலாம்.

திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி.

0: குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜெரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.
1: இன்வெஸ்டிங் பாடத்தை ஆரம்பிக்க

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: அப்புறம் இந்த மார்னிங் டைம்ல இன்னொன்று முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? அலாரம். சரி, நாம ஒரு டைமுக்கு அலாரம் வச்சுட்டு இந்த டைம்ல ஏஞ்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சு படுப்போம். அந்த அலாரமும் அடிக்கும். சரி, ஒரு 5 நிமிஷம் தூங்கிட்டு அப்புறம் ஏஞ்சி பிரிஸ்கா நம்ம கிளம்புவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 நிமிஷம் ஸ்னூஸ் அப்படி வைப்போம். ஸ்னூஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாருக்கும் பரிச்சயமான வார்த்தை. அந்த ஸ்னூஸ் வச்சுட்டு படுப்போம் வச்சிங்களா. சரி, 5 நிமிஷம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு பிறண்ட படுத்து திரும்பி பார்த்தா 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா ஓடிருக்கும். ஆத்தாடி, இப்போதான் 5 நிமிஷம் வச்சு படுத்தேன், 2 மணி நேரம் ஓடிடுச்சு. ஒருவேளை டைம் ட்ராவல் எதனா பண்ணிட்டோமா? அப்படி ஒரு பதட்டத்தை அந்த 2 மணி நேரத்தில் ஏஞ்சி எப்போ மணி ஆச்சு, ஓடிடுச்சு, டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு கிளம்பி பரபரப்பாக ஒரு அந்த பரபரப்பு இருக்கே, பரபரப்புக்கு இதான் ஒரு பரபரப்பு இல்லை? இது மாதிரி நிறைய விஷயங்கள் மார்னிங் டைமில் அவ்வளோ பரபரப்பாக இருக்கும். சரி ஓகே, இந்த இனி நேரம் வரப்போகிற பாட்டோட நிறைவு பெறுது. டாடா பை பை.

0: நேரம் 8:55.
1: முகத்தில் அருவா சைபால் சொரியா சிலங்கம் சைபால் இதயில் அடையா சைபால் சேர்த்து புண்ணா சைபால்
2: சைபால் சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
3: கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேப்பர்ல ஒரு செய்தி பார்த்தேன்.

0: ஒன்றும் இல்லை, கேரளாவில் ஒத்தப்பாலத்துக்கு பக்கத்தில் ஒரு யானை வந்துகிட்டு இருந்ததுதான். அதுக்கு வயசு 25, பார்க்கறதுக்கு வாட்ட சாட்டமாக இருந்திருக்குது. யானை பாகனும் கூடவே வந்துகிட்டு இருக்கிறார். வழியில் ஒரு இடத்துல பலாப்பழம் குவிஞ்சு கிடந்து தான், மழைக்காலம் ஆரம்பம், அதனால் அந்த சமயத்தில் அதோட விலை ரொம்ப மலிவு. யானை பாகன் பார்த்தார், இதுதான் சமயம்னு நினச்சார். பலாப்பழத்தை குறைச்ச விலைக்கு வாங்கி யானைக்கு கொடுத்துருக்கிறார். யானையும் சளைக்காமல் அது பாட்டுக்கு சாப்பிட்டுக்கிட்டே இருந்திருக்குது. எத்தனை 12 பழத்தை வரிசையாக முழுங்கி விட்டுது. அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 4 மணி நேரம் போனதுக்கு அப்புறம் தான் பிரச்சனை ஆரம்பம், வயத்து வலி ஆரம்பமாயிட்டது. ஒரே கத்தல், யானை கத்தனை எப்படி இருக்கும், கத்திக்கிட்டே வலி தாங்காம அங்கேயும் இங்கேயும் ஓட ஆரம்பிச்சுட்டுது. வாகனுக்கு ஒன்றும் புரியல. கடைசியில் கால்நடை வைத்திய நிபுணர்கள்லாம் வந்து அந்த யானைக்கு மயக்க ஊசி போட்டு அதுக்கப்புறம் ஜீரணமாகறதுக்கு வேண்டிய சிகிச்சையெல்லாம் பண்ணி ஒரு வழியா சரிப்படுத்தி இருக்கிறாங்க. 6 மணி நேரத்துக்கு அப்புறம் அப்பாடான அந்த யானை மெதுவா கண்ணை திறந்து பார்த்துதான். பலாப்பழத்துல சில சத்துலாம் இருக்குது உண்மைதான், இருந்தாலும் அளவுக்கு மீறி அதை சாப்பிட்டா அஜீரணம் உண்டாயிடும். யானைக்கு மட்டும் இல்லை, நமக்கும் தான். ஏற்கனவே ஜீரண கோளாறு உள்ளவங்க பலாப்பழத்தை பார்த்துட்டு ஆசைப்படாம இருக்கிறது நல்லது. நல்ல ஜீரண சக்தியோடு இருக்கிறவங்க கூட அதை சாப்பிடும் பொழுது ஒரு அளவோடு நிறுத்திக்கிறது தான் நல்லது. பலா பிஞ்சு பித்த நோயை போக்குமா, பலா வேற இடிச்சு நீர்ல காய்ச்சி வடிச்சு எடுத்துக்க வேண்டியது. இது ஒரு மருந்து, இதுல சில சொட்டுகளை மூக்கல விட்டா தலைவலி இது மாதிரி தொந்தரவு எல்லாம் ஓடி போடுமா. பலா கொழுந்து இருக்குதுல்ல, அதை எடுத்து அரைச்சி சரங்குகள் மேல தடவுனா நல்ல குணம் கிடைக்குமா. பலா மரத்து பால வீக்கங்கள் மேல தடவுனா அது சரியா போடுமா. இப்படி எல்லாம் மருத்துவ குணங்கள் இருந்தா கூட பலாப்பழத்துல பொதுவா ஊட்டச்சத்துங்கிறது குறைச்சலாதான் இருக்குது. முக்கியமா இதுல கரோட்டின், வைட்டமின் சி இதெல்லாம் இருக்குது, கால்சியம், பாஸ்பரஸ், இரும்பு சத்து, பொட்டாசியம் இதெல்லாம் கூட இருக்கு. இருந்தாலும் என்ன பண்றது, அதிகமா சாப்பிட்டா அந்த யானை மாதிரி அவஸ்தப்பட வேண்டியிருக்குது. அதெல்லாம் இருக்கட்டும், ஒரு பலாப்பழத்தை வெட்டி பாக்குறதுக்கு முன்னாடி உள்ள எத்தனை சுளை இருக்குதுன்னு கண்டுபிடிக்க முடியுமா? அது எப்படி முடியும்னு யோசிக்கிறீங்களா? முடியும்னு சொல்லுது கணக்கு அதிகாரம்ங்கிற சோழர் காலத்து நூல் ஒண்ணு. அது என்ன சொல்லுது தெரியுமா? பலாவின் சுளையறிய வேண்டுதலில் அங்கு சிறுமுள்ளு காம்பரு கண்ணி வருவதை ஆறிற் பெருக்கியே ஐந்துனுக்கு இந்திடவே வேறென்ன வேண்டாம் சுளை அப்படிங்குது. அதாவது ஒரு பலாப்பழத்தை பார்த்த உடனே அதோட காம்புக்கு பக்கமா உள்ள சின்ன முள்ளு எத்தனைன்னு எண்ணணுமா, அது 6 பெருக்கி 5 வகுக்கணுமா, என்ன விடை வருதோ அத்தனை சுளைதான் அந்த பழத்துக்குள்ள இருக்குமா. முடிஞ்சவங்க சோதனை பண்ணி பாருங்க. ஒரு கதை தெரியுமா உங்களுக்கு? ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தார், அவருக்கு பிறந்த நாள் வந்தது. அரண்மனையில அவர் உட்கார்ந்து இருக்கிறார். அரண்மனைக்கு வெளியில ஒரு பெரிய கியூ, முக்கியமானவங்கெல்லாம் அரசரை கண்டுகிட்டு போறதுக்காக காத்துட்டு இருக்கிறாங்க. அவங்க அவங்களால எது முடியுமோ அதை பரிசா கொடுத்துட்டு அவரை வணங்கி விட்டு போறது வழக்கம். ஆனா அந்த ராஜா எப்படின்னா ஒரு மூடி டைப், சில நேரம் சந்தோஷமா இருப்பார், சில நேரம் விபரீதமா நடந்துவார், ஒரு மாதிரியான ராஜா. அன்னைக்கு பார்த்து அவருக்கு மூடு சரியில்லை. வரிசையில நின்று ஒருத்தர் முதல்ல உள்ள போனார், அவர் கையில இருந்த ஒரு எலுமிச்சம் பழத்தை ராஜா கையில கொடுத்தார். ராஜாவோட மூடுதான் சரியில்லையா, அதனால அவர் அந்த பழத்தை வாங்கினார். உடனே அதை கொடுத்து ஒரு வாயையே திறக்க சொன்னார். ஒரு வாயை திறந்தார், அவர் வாயிலேயே அந்த பழத்தை வச்சு அடைச்சி ஒரு 4 பூரா அப்படியே இருக்கணும் அப்படின்னு உத்தரவு போட்டு அனுப்பி வச்சுட்டார். எலுமிச்சம்பழம் கொடுத்தவர் அதிர்ச்சி அடையணும்ல, அடையில. அதுக்கு பதிலாக சிரிக்க ஆரம்பிச்சுட்டார். ராஜாவுக்கு இன்னமும் கோபம், ஏன் சிரிக்கிறேன்னார். அதுக்கு இல்ல மன்னா, எலுமிச்சம்பழத்தை என்னுடைய வாய்க்குள்ள ஒரு 1 பூரா வச்சுக்கிறது எனக்கு ஒன்றும் கஷ்டம் இல்ல, ஆனா அரண்மனைக்கு வெளியில நிக்கிற கியூல ஒருத்தர் ஒரு பெரிய பலாப்பழத்தை வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறார், அவரோட நிலைமை என்ன ஆகும்னு நினைச்சு பார்த்தேன், அதுதான் சிரிப்பு வந்துட்டுது அப்படின்னார்.
1: இதுவரை சைபாலின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
2: முகத்தில்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

0: ரொம்ப பிடிக்கும். அப்போ எனக்கு பிடிச்ச பாட்டனா எங்க கேக்குறது, எப்படி கேக்குறது?
1: உங்கள் FM ரெயின்போவில்
0: தினமும் காலை 9:02
1: நேயர் விருப்பம். பாட சொல்லி இல்ல, உங்க பேரை சொல்லி பாட்டு கேட்கலாம்.
0: FM ரெயின்போக்கு
2: வாட்ஸ்அப் பண்ணுங்க 7598510505 என்ற நம்பருக்கு.
0: என்னப்பா ஹம்மிங்லாம் ரொம்ப பலமா இருக்கு?
3: டெய்லி நைட் நீங்களும் எஃப்எம் ரெயின்போவை கேளுங்க, நீங்களும் இதே மாதிரி பாட்டு ரசிச்சு கேப்பீங்க.
0: என்ன சொல்ற நீ, தினைக்கும் நைட்டா?
3: தினமும் இரவு 9:15 முதல் 11 வரை நமது எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சுந்துதே வானம்.
0: உடனே நானும் டியூன் பண்ணிடுறேன்.
4: நேர்களை இனி கேட்கலாம் காலை 9 மணிக்கான செய்தி சுருக்கம்.
5: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். புற்றுநோய் சிகிச்சைக்கான மருந்துகளின் விலையை கட்டுப்படுத்த மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. மருந்துகளின் அதிகபட்ச சில்லறை விலையில் லாபம் என்பது 30% வரை மட்டுமே இருக்கலாம் என்று

தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் இந்நோயால் பாதிக்கப்பட்டவர்கள் ஆண்டுக்கு 2,500 ரூபாய் வரை சேமிக்க முடியும். அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த மைக்ரோசாப்ட் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சத்ய நாதெல்லா உட்பட அமெரிக்காவின் 6 முன்னணி தொழில்நுட்ப முன்னோடிகளுக்கு அறிவியல் சாதனை மற்றும் தொழில்நுட்ப புத்தாக்கத்திற்கான நாட்டின் உயரிய விருதுகளை வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய பொற்கால உச்சிமாநாட்டில் திரு டிரம்ப், நாதெல்லா மற்றும் டெல் டெக்னாலஜிஸ் நிறுவனர் திரு மைக்கேல் டெல் ஆகியோருக்கு தேசிய தொழில்நுட்பம் மற்றும் புத்தாக்க பதக்கத்தை வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் என்னும் பணி மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் பலத்த பாதுகாப்புடன் நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி விமான நிலையத்தின் புதிய இயக்குநராக திரு ஸ்ரீஷ்குமார் நியமிக்கப்பட்டுள்ளார். அவர் இதுவரை விஜயவாடா விமான நிலையத்தில் துணை பொது மேலாளராக பதவி வகித்தவர். புதுச்சேரி குருமாம்பேட் துணைமின் பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை ராம்நகர், சீனிவாசபுரம், விபி சிங் நகர், ஷண்முகாபுரம், தட்சிணாமூர்த்தி நகர், கதிர்காமம், திலாசுப்பேட்டை, குண்டுபாளையம், வீமன் நகர், தந்தை பெரியார் நகர், மீனாட்சிப்பேட்டை, குமரன் நகர் மற்றும் அதனை சார்ந்த பகுதிகளில் மின் விநியோகம் தடைப்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. கொல்கத்தா சால்ட்லேக் மைதானத்தில் நேற்று நடைபெற்ற IFA ஷீல்டு 2026 இறுதிப் போட்டியில் மோகன் பகான் அணி ஈஸ்ட் பெங்கால் அணியை 1-0 என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி கோப்பையை வென்றது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் காலை 10 மணிக்கு.

0: 92.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 9:13 இது உங்க ஃபேவரட் ஷோ நேயர் விருப்பம், இணைய வழி நேயர் விருப்பம். வாட்ஸ்அப் மூலமா நீங்க உங்களுடைய விருப்ப பாடல இந்த 1 hour கேட்டு என்ஜாய் பண்ணலாம். சோ அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நான் சொல்ற இந்த நம்பர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 7598510505 அப்படிங்கிற இந்த வாட்ஸ்அப் எண்ல உங்களுக்கு பிடிச்ச பாடல், உங்க பேரு, ஊரு எல்லாத்தையும் சேர்த்து டைப் பண்ணுங்க. அந்த படத்தோட, அதாவது அந்த பாட்டோட படத்தை பேரையும் டைப் பண்ணி அனுப்புங்க. சோ அப்படி பண்ணீங்க அப்படின்னா இந்த 1 hour நம்மளுடைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில உங்களோட பாடல் நம்ம வந்து கேட்கலாம். சோ நம்ம நிகழ்ச்சியில ஃபர்ஸ்டா நம்ம என்ன பாடல் போட போறோம், யார் கேட்ட பாடல் போய் கேட்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க முன்னாடியில இருந்தே. ஓகே, சோ அந்த வகையில இப்ப நம்ம கேட்க போற பாடல் அமரன் திரைப்படத்துல இருந்து மின்னலை பாடல் வேணும்னு கேட்டுருக்காங்க. காரைக்கால் மேல ஓடுதுறை எஸ் சேப்பு விஜயராகவன் அப்படிங்கிறவங்க, அவங்களுக்கான பாடல் வந்துட்டே இருக்கு, கேட்கலாம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: நேரம் 9:08 12 நொடிகள் ஆயிடுச்சு. இணைய வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததான் விருப்ப பாடல் பிளே ஆயிட்டு இருக்கலையா, அந்த பாடலாம் கேட்டிருக்காங்க. உளுந்தூர்பேட்டையில இருந்து ராஜேஸ்வரன் லோகேஸ்வரன் சாமி போட்ட முடிச்ச திரைப்படத்திலிருந்து மாதுளம் கனிய பாடல் வேணும்னு அவங்களுக்கான பாடல் கேட்கலாம்.

வழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சிய கேட்டு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் என்னென்ன பாடலாம் பிடிச்சிருக்கு அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம். அவங்க வாட்ஸ்அப் மூலமா நமக்கு பாடல் அனுப்புறாங்க. 7598501005 அப்படிங்கிற இந்த எண்கள்ல உங்களோட விருப்ப பாடல் அனுப்புங்க. நம்ம நிகழ்ச்சியில உங்களோட விருப்ப பாடலை கேட்டு என்ஜாய் பண்ணலாம் நிகழ்ச்சியில. அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் பாக்கத்துல இருந்து ராமு தரணிக்கா அவங்களுக்கான பாடல் வெந்து தெரிந்தது காலத் திரைப்படத்துல இருந்து மல்லிப்பூ பாடல் வேணும்னு கேட்டிருக்காங்க. வாங்க கேட்கலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: இணையவழி நேர் விருப்பம் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. 9:21 நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது யார் அப்படின்னு கொழுமக்கொண்டான் பாளையத்துல இருந்து ராமகிருஷ்ணன் ஒரு கல் ஒரு கண்ணாடி திரைப்படத்துல இருந்து இந்த பாடல் கேட்டிருக்காங்க, கேட்கலாம்.

எனவே நேர் விருப்பம் நிகழ்ச்சியில் அடுத்ததா விருப்ப பாடல் கேட்டிருக்காங்க. அடுத்த வாரிசு திரைப்படத்துல இருந்த பாடல் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கோவை மாவட்டம் புதூர்ல இருந்து சிவசுப்பிரமணியம் அவங்களுக்கான பாடல் வந்துகிட்டே இருக்கு, ஆசை நூறு வகை.

0: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ₹78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக ₹30,000 என 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
1: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
0: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: இணையவழி நேயர் விருப்பம் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம நிகழ்ச்சியில அடுத்ததான் விருப்ப பாடல் கேட்டிருக்கிறது. சாமிநாதன் மற்றும் சித்ரா இவங்க வந்து விஜய் நகர் திருச்சியிலிருந்து கேட்டிருக்காங்க. மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து இப்ப பிளே ஆயிட்டு இருக்கு இல்லையா, வச்சாலும் வைக்காலும் அந்த பாடல் கேட்கலாம்.

0: நேரம் 10:30 நிமிடத்தில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் விந்தன நிகழ்ச்சி கெட் செட் கோ. ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் அழைப்பாளர், ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம் சார், ஆவியூர் கிராமத்துல இருந்து, திருக்கோவில் இருந்து, ஆவியூர்ல இருந்து பேசுறேன். பாலமுருகன்.
0: பாலமுருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா
0: இருக்கேன் சார். திருவள்ளூர் வட்டத்திலிருந்து, கள்ளக்குச்சி மாவட்டத்திலிருந்து பேசுறேன் சார். எல்லாம்
1: தெரிஞ்சிச்சு
0: சார். உங்க
1: பேரும்
0: கண்டுபிடிச்சிட்டேன். பாலமுருகன் சார், நீங்க ஆன்சர்
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: என்ன ஆன்சர் சார்? காணிக்கின்ற கனலே வருவதா? சார், கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சா? அடுத்த ஆடியோ கேட்கலாமா?

வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும். நான் பாட்டு இல்ல, இந்த பாட்டுக்கு தான் இந்த விட்டு போன வார்த்தையை சொல்ல போறீங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், அதுக்கப்புறம் என்ன வரும்? உடனே கால் பண்ணுங்க, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும். நான் பாட்டு இல்ல, இந்த பாட்டுக்கு தான் இந்த விட்டு போன வார்த்தையை சொல்ல போறீங்க. வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும், அதுக்கப்புறம் என்ன வரும்? உடனே கால் பண்ணுங்க, ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ கெட் செட் கோ ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் மழைப்பாளர். ஹலோ வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், யாருங்க இது பேசுறீங்க?
1: ஹேமலதா, கள்ளக்குறிச்சியில இருந்து சார். நலமா இருக்கீங்களா?
0: நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கேங்க சார், நம்ம எஃப்எம் மாதிரியே.
0: தேங்க் யூ மேடம், தேங்க் யூ மேடம். ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: கண்டுபிடிச்சிட்டேங்க சார்.
0: என்ன ஆன்சர்?
1: ஆனாலும் அன்பு மாறாதது.
0: வாவ், கரெக்ட் மேடம். லாக் பண்ணிக்கலாமா? மேடம் கைத்தட்டல் சத்தம் கேட்டுச்சா?
1: நன்றிகள்.
0: எஸ் வீட்டில் கடையில் டிராவல் எப்படி எங்க இருந்தாலும் கால் தி ஷோ போஸ்ட் ரெடியா இருங்க. அடுத்த ஆடியோ ஆன் தி வே.

சோகத்தை அப்படியே புழியறாங்கல்ல. உயிர்விடும் கண்ணீர் வழிகிறதா, நெஞ்சு நனைகிறதா, அதுக்கப்புறம் என்ன வரும் அதை கண்டுபிடிச்சிட்டு கால் பண்ணுங்க. ஒரு சின்ன பாட்டு அப்படியே போயிட்டு திரும்ப வந்துடலாம்.

இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: கெட் செட் கோல் ஆன்சர்ஸ்ல வந்திருக்கும் அந்த அழைப்பாளர் யாரு? வாங்க. ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாரீங்க இந்த பேசுறீங்க?
1: லூயிஸ் அனுஷியா, பாண்டிச்சேரியில இருந்து.
0: அனுஷியா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கணும்ப்பா. என்ன இந்த வார்த்தை கண்டுபிடிச்சீங்க? விடுபட்ட வார்த்தை, உயிரிடும் கண்ணீர் வழிகிறதா நினைக்கிறது.
1: இதயம் கருகும் ஒரு வாசம் வருகிறதா?
0: அனுஷியா, கரெக்ட் ஆன்சர். அது கலக்கிட்டீங்க, போங்க. ஓகே, இந்த பாட்டு உங்களுக்கு பிடிக்குமா?
1: எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
0: ஓகே, அதனாலதான் ஆன்சர் வந்து அவ்வளவு அழகா படிச்சீங்களா? ரொம்ப அழகா படிச்சல், போங்க. ஓகே, தேங்க்யூ ஃபார் காலிங்.
1: தேங்க்யூ.

0: கெட்செட் கோல் ஆன்சர் சொல்ல வந்திருக்கும் மழைப்பாளர்கள் வணக்கம். இனிய காலை வணக்கம். யார் எங்க பேசுறீங்க?
1: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முகசுந்தரம்.
0: சண்முகசுந்தரம் சார் எப்படி இருக்கீங்க?
1: சூப்பரா இருக்கும்
0: சார். என்ன பாட்டு
1: கண்டுபிடிச்சிட்டீங்களா? படத்துல வரக்கூடிய இயேசுதாஸ் அவர்கள் பாடின பாட்டு, நம்ம இந்தியாவில எட்டு தேசிய விருதுகள் வாங்கின பாடகர் கே ஜே இயேசுதாஸ் அவர்கள் பாடிய பாடல் வந்து என் இனிய பொன்னிலாவே, உன் நிலவில் என் கனாவே, நிலவிலே புது சுகம் தொடர்ந்து தினம் தினம் பன்னீரை தூவும் மலை பாட்டின் மலை
0: சேர்ந்தாடும்
1: இரண்டாமே அது வந்து
0: என்னென்னவோ வண்ணங்கள் ஆடும் நிலை. அதானே சார்?
1: ஆமா சார்.
0: லாக் பண்ணிக்கலாமா? அப்படியே இருக்கு சார், வரேன்.

0: சார் சத்தம் கேட்டுச்சா? கரெக்ட் ஆன்சர் சார். இவ்ளோ சொல்லிட்டீங்க, இவ்ளோ டீடைல் சொல்லிட்டீங்க, யார் பாடினா சொல்லிட்டீங்க, ஃபர்ஸ்ட்ல இருந்தே பாடியும் காமிச்சிட்டீங்க, இதுக்கு மேல என்ன தப்பா இருக்கு போகுது? கரெக்ட் ஆன்சர், தேங்க்யூ ஃபார் காலிங் சார்.
1: மிக்க மகிழ்ச்சி, நன்றி சார்.
0: ஓகே சார்.

எஸ் இதோட கெட் செட் கோ நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நம்ம நிகழ்ச்சியில கலந்துகிட்ட மற்றும் கேட்டு ரசித்த நேயர்கள் அனைவருக்கும் நிலையத்தின் சார்பாக நன்றி. நான் உங்க ஆர்ஜே ஜார்ஜ், டாடா.

0: இனி கேட்கலாம் 11 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கைக்கான இறுதி சுற்று நிலவரப்படி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 13,358 வாக்குகளும், இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகம் 4,876 வாக்குகளும், திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சேது செல்வம் 2,664 வாக்குகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சலீம் 310 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்திக் குமாரி 171 வாக்குகளும் பெற்றுள்ளனர். மேலும் நோட்டாவில் 225 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொள்கிறார். இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார உறவுகளை வலுப்படுத்தவும் முதலீட்டை அதிகரிக்கவும் இந்த பயணத்தை மேற்கொள்கிறார். சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் மூத்த அதிகாரிகளையும் அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு, டிஜிட்டல் நிதி, குறை கடத்திகள், மேம்பட்ட உற்பத்தி மற்றும் திறன் மேம்பாடு ஆகியவை குறித்து அவர் விவாதிக்க உள்ளார். மத்திய தகவல் தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா இன்று உலக அஞ்சல் தினத்தை முன்னிட்டு

அனைத்து தபால் ஊழியர்களுக்கும் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். நாட்டிற்கு அவர்கள் ஆற்றி வரும் அர்ப்பணிப்பு மிக்க சேவைக்காக அவர் தமது நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். தபால் சேவையே மக்கள் சேவை என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் வலியுறுத்தியுள்ளார். டிஜிட்டல் தகவல் தொடர்பு யுகத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு மக்களின் தேவைகளை நிறைவேற்ற பாடுபடுவதாகவும் அவர் குறிப்பிட்டார். சவுதி அரேபியாவில் வசிக்கும் இந்தியர்கள் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு எச்சரிக்கையுடனும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் என்றும், தேவைப்பட்டால் வீட்டிலேயே தங்கியிருக்கவும் ரியாத்தில் உள்ள இந்திய தூதரகம் அறிவுறுத்தியுள்ளது. ஆர்டிக் ஓபன் பேட்மிண்டன் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிப் போட்டியில் இந்தியாவின் பி வி சிந்து இன்று தாய்லாந்தின் ரச்சனா நாக்கை எதிர்கொள்கிறார். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் அத்தனை நேயர்களுக்கும் இனிமையானதொரு மீண்டும் ஒரு அழகான காலை வணக்கம். நேரம் 11:03 நொடிகள் ஆயிற்றுக்கு. மெலடி மேஜிக் நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி. இந்த ஒன்னவரும் மெல்டிங்கான சாங்ஸ் தான் கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க. சோ அந்த வகையில நம்ம நிகழ்ச்சியில வரக்கூடிய முதல் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரடி நீ மோகினி திரைப்படத்துல இருந்த ஒரு நாளுக்குள் அப்படின்னு தொடங்கக்கூடிய ஒரு பாடல் தான். கார்த்திக் மற்றும் ரீட்டாவுடைய குரல்கள்ல, யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில உருவான பாடல்னா, முத்துக்குமாருடைய பியூட்டிஃபுல்லான வரிகள்ல கேட்கலாமா?

மெலடி மேஜிக் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 எட்டுல நிகழ்ச்சியில அடுத்ததா கேட்க போற பாடல் ஆகே சித்து +2 திரைப்படத்துல இருந்ததான் பூவே பூவே பாடல். யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில இசையமைச்சு அவரே பாடவும் செஞ்சிருக்காரு. சின்மயி குரல்கள்ல பாடல் கேட்கலாம். நான் முத்துக்குமாரோடைய அத்தி பியூட்டிஃபுல்லான வரிகள்.

மெரடி மேஜிக் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அடுத்ததா பாடல் கேட்கலாம். யுக பாரதியோட வரிகள்ல யுவன் சங்கர் ராஜா இசையமைச்சு பாடின பாடல் நான் மகன் எல்லா திரைப்படத்துல இருந்த

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. 11:20 என்ன இந்த டைம்ல உங்க வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஒரே காமா கூலா சாங் கேட்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? சோ கண்டிப்பா இந்த மெரடி மேஜிக் நிகழ்ச்சியில மெல்டிங் ஆன சாங்ஸ் எல்லாம் எங்களோட சாய்ஸ்ல உங்களுக்காக பிளே பண்றோம். சோ அந்த வகையில இப்ப வரக்கூடிய பாடல் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான ஒரு பாடல். கவிங்க அதாவது வாலிப வாலி எழுதின பாடல் கார்த்திகோட வாய்ஸ்ல. அது மட்டும் இல்லாம ஹாரி ஜெயராஜுடைய மேஜிக்கலான மியூசிக்ல தான் பாடல் கேட்க போறோம். லேசா லேசா திரைப்படத்துல இருந்து

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மெலடி மேஜிக் நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒரு லைட்டான ஒரு சாப்பாடு எடுத்துக்கிட்டு, இல்ல காலையில இருந்து வேலை முடிச்சுட்டு நிம்மதியா அபாடான்னு உட்காந்து சாப்பிடும் போது நம்மள மயக்கிற மாதிரி லைட் மியூசிக் கேட்கிற சுகமே சுகம்தான். அப்படியே அதை கேட்டுட்டு கொஞ்சம் அப்படியே தூங்கி எழுந்துச்சிட்டு மறுபடியும் நம்மளோட வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ற இந்த டைம்ல மெலடி மேஜிக் நிகழ்ச்சியில சூப்பரான ஒரு பாடல் வருது. தாமரையுடைய வரிகள்ல ஹரி ஜெயராஜுடைய இசைலா உன்னிமேனன் மற்றும் பாம்பே ஜெயஸ்ரீடைய குரல்கள்ல கேட்கலாம்.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: நேரம் 11:38, 15 நொடிகள் ஆயிற்றுக்கு. உங்களுடைய மேஜிக் நிகழ்ச்சியா கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்ததா பாடல் கேட்கலாம். பீமா திரைப்படத்தில இருந்த ஹரிஹரன் மற்றும் மதுஸ்ரீ குரலில் ஹாரிஸ் ஜெயராஜுடைய இசையில யுகபாரதி வரிகள்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, 1/2 கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: மேஜிக் நிகழ்ச்சியாக கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில பாடல் கேட்கலாம். மழை திரைப்படத்துல இருந்த எஸ்பி பாலச்சந்திரன் மற்றும் எஸ்பி பி சரண் மற்றும் சுமங்கலியுடைய குரல்கள்ல தேவி ஸ்ரீ பிரசாத் இசைலா.

0: மன்னா மன்னா,
1: என்ன அமைச்சரே, ஏன் இவ்வளவு பதட்டம்?
2: நம்ம வரலாற்று புத்தகத்தை காணோம் அண்ணா.
0: என்ன, இனி வரும் சந்ததியினர் நம் வரலாற்றை எப்படி தெரிந்து கொள்வார்கள்?
2: கவலை வேண்டாம் அண்ணா, அதற்கும் ஒரு வழி உள்ளது.
1: என்ன வழி?
2: இத கேளுங்க அண்ணா.
3: திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் நண்பகல் 12-2 வரலாற்றில் என்று நிகழ்ச்சியில் நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கலாம்.
4: வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே.
5: மெரடி மேஜிக் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிகழ்ச்சியோட நிறைவா பாடல் கேட்கலாம். கோவா திரைப்படத்தில இருந்து அஜீஷ் மற்றும் ஆண்ட்ரியா ஜாஸ்மினுடைய குரல்கள்ல யுவன் சங்கர் ராஜாவுடைய இசையில வரும் பாடலோட இன்றைய மெரடி மேஜிக் நிகழ்ச்சி நிறைவுபெறுகிறது. நிகழ்ச்சிக்காக நான் ஆர்ஜே அன்பரசி, தொடர்ந்து இணைந்திருங்கள் FM Rainbow புதுவை 102.8.

0: இனி கேட்கலாம் 12 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம். வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் இன்று பிராந்திய ராணுவத்தின் நிறுவன தினத்தை முன்னிட்டு அனைத்து ராணுவ தரப்பினருக்கும் முன்னாள் வீரர்களுக்கும் அவர்களது குடும்பத்தினருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். பிராந்திய ராணுவம் என்பது நாகரீகமும் வீரனும் என்ற உணர்விற்கு எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று அவர் தமது சமூக ஊடக பதிவில் குறிப்பிட்டுள்ளார். எல்லைகளை பாதுகாப்பது முதல் பேரிடர் நிவாரணம் மற்றும் தேசத்தை கட்டி எழுப்புவது வரை ராணுவ வீரர்கள் தைரியம், அர்ப்பணிப்பு மற்றும் தன்னலமற்ற சேவை ஆகியவற்றின் மூலம் நாட்டின் சிறந்த மரபுகளை காத்து வருகின்றனர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அரசுமுறை பயணமாக இன்று சிங்கப்பூர் சென்றுள்ளார். இந்த 3 நாள் பயணத்தின் போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங், சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் விவியன் பாலகிருஷ்ணன் ஆகியோரை சந்தித்து கலந்துரையாட உள்ளார். இன்போசிஸ், டிசிஎஸ், விப்ரோ மற்றும் HCL ஆகிய இந்திய நிறுவனங்கள் உட்பட 8 முக்கிய தொழில்நுட்ப வெளிப்பணி நிறுவனங்களுக்கான முக்கிய வேலைவாய்ப்பு அடிப்படையிலான கிரீன் கார்டு செயல்முறையை இடைநிறுத்துவதாக அமெரிக்காவின் ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. இந்த நடவடிக்கை காக்னிசன்ட், கேப் ஜெமினி, மைக்ரோசாப்ட் மற்றும் அடோப் ஆகிய நிறுவனங்களுக்கும் பொருந்தும். இந்த நிறுவனங்கள் மீதான கூட்டாட்சி விசாரணைகள் நடந்து வருவதைத் தொடர்ந்து இந்த இடைநிறுத்தங்கள் செய்யப்பட்டுள்ளதாக அமெரிக்க தொழிலாளர் துறை செயலாளர் திரு கீத் சாண்டர்லிங் கூறியுள்ளார். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் தாவேகா கட்சி 2 தொகுதிகளிலும் முன்னிலை வகிக்கிறது. நடப்பு சீசனுக்கான ISL கால்பந்து போட்டிகள் நாளை தொடங்க உள்ளன. அடுத்த ஆண்டு ஜனவரி 17 வரை நடைபெறவுள்ள இந்த போட்டியில் சென்னை, மும்பை, டெல்லி உள்ளிட்ட 13 அணிகள் பங்கேற்க உள்ளன. முதன்முறையாக இந்த ஆண்டுக்கான ISL கால்பந்து சீசனில் புகழ்பெற்ற சர்ச்சில் பிரதர்ஸ் அணி பங்கேற்கிறது. இத்துடன் இந்த செய்தி சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் பகல்

90.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு உற்சாகமான நண்பகல் வணக்கம். நேரம் 12:03. வரலாற்றில் இன்று நிகழ்ச்சியில நான் உங்கள் அன்பு நண்பன் ஜார்ஜ். ஓகே, இன்னைக்கு வரலாற்று புத்தகத்தை எடுத்து தூசிலாம் தட்டி அக்டோபர் 9 பேஜ் திருப்பி இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சு, இந்த நாளுக்கு என்னெல்லாம் சிறப்பு இருக்கு அப்படின்ற விஷயம் தெரிஞ்சுக்க போறோம். இந்த ஒரு பாட்டுக்கு அப்புறமா தொடர்ந்து கேளுங்க எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 என்றும் உங்கள் மனதோடு.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: வரலாற்றில் இன்றில் நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்க போகிற விஷயம், இன்னைக்கு உலக அஞ்சல் தினம். இன்னைக்கு நம்ம ஏஐ, ரொபாட்டிக்ஸ், சோசியல் மீடியா, வாட்ஸ்அப்னு ஒரு பெரிய டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த டெக்னாலஜி நம்மளை ஈஸியாக கனெக்ட் பண்ணாலும், ஒரு காலத்தில் சின்ன இன்ஃபர்மேஷனுக்காகவோ இல்லை சொந்தக்காரங்க அனுப்புகிற ஒரு லெட்டருக்காகவோ போஸ்ட்மேன் சைக்கிள் பில் சத்தம் கேட்காதோ அப்படின்னு வாசல்லே காத்து கிடப்போம். இந்த ஒரு அழகான ஃபீலை இந்த காலத்து பசங்க ரொம்பவே மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு தான் சொல்கிறோம். இதோட ஹிஸ்டரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆனது. 1874 அக்டோபர் 9 சுவிட்சர்லாந்தில் யூனிவர்சல் போஸ்டல் யூனியன் அப்படின்னு ஒன்று தொடங்கினாங்க. குதிரையிலும் நடந்தும் போயிட்டு இருந்த இந்த தபால் சேவையை உலகம் முழுக்க ஈஸியாக கொண்டு போனது இந்த அமைப்பு தான். இதில் ஒரு சூப்பரான இந்தியன் கனெக்ஷன் இருக்கு. 1969 டோக்கியோவில் நடந்த மீட்டிங்கில் இந்த அக்டோபர் 9 உலக அஞ்சல் தினமாக கொண்டாடலாம் அப்படின்னு முதல் முதலாக ஐடியா கொடுத்ததே நம்ம இந்தியாவை சேர்ந்த ஆனந்த் மோகன் நருல்லா அவர்கள் தான். செம்ம பெருமையாக இருக்குல்ல.

இந்த 2026 தீம் என்ன தெரியுமா? வேர்ல்டு போஸ்ட் டே, ஒன் போஸ்டல் நெட்ஒர்க், இன்ஃபைனைட் பாசிபிலிட்டிஸ், அதாவது ஒரே அஞ்சல் கட்டமைப்பு, எண்ணற்ற சாத்தியக்கூறுகள். வெறும் கடிதங்களை மட்டும் இல்லாம பிசினஸ் பார்சல்னு உலகம் முழுக்க பெரிய அளவுல பல கதவுகளை இந்த தபால் துறை இன்னைக்கும் திறந்து விட்டு இருக்கு. இன்னைக்கு எக்கச்சக்கமான டிஜிட்டல் தொழில்நுட்பம் வந்துருச்சு. உலகத்தையே நம்ம கைக்குள்ள கொண்டு வந்தாலும் சில நேரம் அதுவே நம்மள ஒரு தனிமைக்குள்ளையும் தள்ளிடுது. ஆனா இந்த தபால் நெட்ஒர்க் இருக்கே பல வருஷங்களா நம்மளையும் நம்ம உணர்வுகளையும் ரொம்ப ஸ்ட்ராங்கா இழைச்சிட்டு இருக்கு. சோ இன்னைக்கு நீங்க ஒரு சின்ன பேப்பர் பேனா எடுத்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களுக்கு உங்க கையால ஒரு லெட்டர் எழுதி போஸ்ட்ல அனுப்புங்களேன். அந்த லெட்டர் அவங்க பிரிச்சு படிக்கும்போது கிடைக்கிற சந்தோஷத்துக்கு இந்த டெக்னாலஜி எதுவுமே ஈடாவது. ஓகே, ஒரு லெட்டர் ஒன்று போட்டுருங்க, சிறப்பு ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
1: எஸ் வரலாற்றில் இன்றில் அடுத்ததான் இன்னைக்கு இந்திய பிராந்திய ராணுவ தினம். சின்ன வயசுல நம்மள நிறைய பேருக்கு மிலிட்டரியில சேர்ந்து நாட்டுக்கு சேவை செய்யணும் அப்படின்னு ஆசை வந்திருக்கும். ஆனா காலப்போக்கில் நம்ம படிப்பு வேலை அப்படின்னு வேற ரூட்ல போய் செட்டில் ஆகிடுவோம். சொந்த வேலையும் விட முடியாது, ஆனா நாட்டுக்காகவும் ஏதாவது செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சூப்பரான வாய்ப்பு இருக்கு. அதுதான் இந்திய பிராந்திய ராணுவம், டெரிட்டோரியல் ஆர்மி. இதுல என்ன ஸ்பெஷல்னா, நம்ம ஊர்ல இருக்க சாதாரண மக்கள் தான் தங்களோட ரெகுலர் வேலையும் பார்த்துக்கிட்டே தேவைப்படும் போது நாட்டுக்காக களத்திலையும் இறங்குவாங்க. இது பிரிட்டிஷ் காலத்தில் 1920 கொண்டு வந்தாலும் நமக்கு ஃப்ரீடம் கிடைச்ச அப்புறம் 1948 இதுக்கான ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. அப்புறம் சரியா 1949 அக்டோபர் 9 நம்ம இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் ராஜகோபாலாச்சாரி அவர்களால் இது முதல் முறையாக தொடங்கி வைக்கப்பட்டுச்சு. அதனால தான் ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் 9 நம்ம பிராந்திய ராணுவ தினமாக கொண்டாடிட்டு வரோம். இவங்களோட பங்கும் பணியும் ரொம்பவே முக்கியமானது. ரெகுலர் ஆர்மிக்கு சப்போர்ட் பண்றது மட்டும் இல்லாம பெருவள்ளம் எர்த்வேக்கு மாதிரி இயற்கை ஆபத்து வரும்போது சிவில் நிர்வாகத்துக்கு உதவி செஞ்சு மக்களை காப்பாற்றது அப்படின்னு பயங்கரமா வேலை செய்வாங்க. 1962, 1965, 1971 நடந்த போர் சமயங்களில் கூட இவங்க களத்தில் இறங்கி நம்ம நாட்டை சேவ் பண்ணிருக்காங்க. முக்கியமா ரயில்வே மற்றும் நிறைய அரசு துறைகளில் வேலை பார்க்கறவங்க இதுல ரொம்ப ஆர்வமா இணைஞ்சிருக்காங்க. இவங்களோட தாரக மந்திரம் என்ன தெரியுமா? சௌதானி வா ஷர்தோ, அதாவது விழிப்புணர்வும் வீரமும். தங்களோட சொந்த வாழ்க்கையும் பார்த்துக்கிட்டு தேவைப்படும் போது நமக்காகவும் நம்ம நாட்டுக்காகவும் உழைக்கிற இந்த வீரர்களுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு பெரிய சொல்யூட் வைப்போம்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. வரலாற்றில் இன்றுல அடுத்ததா, இன்னைக்கு உலக முட்டை தினம். காலையில அவசர அவசரமா வேலைக்கு கிளம்போதோ இல்ல ஜிம்முக்கு போயிட்டு டயர்டா இருக்கும்போதோ பசிய அடக்க டக்குன்னு செஞ்சு சாப்பிடுற நம்ம ஆல்ரவுண்டர் யாரு? வேற யாரு, நம்ம முட்டைதா. ஃபுட் எக்ஸ்போர்ட் இதெல்லாம் இயற்கையோட பெர்ஃபெக்ட் பேக்கேஜ் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இதுல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மாசம் வர 2வது வெள்ளிக்கிழமை தான் இந்த நாளா கொண்டாடுறோம். 1996 வியன்னாவில் நடந்த ஒரு சர்வதேச மாநாட்டில் முட்டையோட நன்மைகளை உலக மக்கள் எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு முடிவு பண்ணி இந்த நாளை அறிவிச்சாங்க. இந்த 2026 வருஷம் இந்த உலக முட்டை தினத்துக்கு 30வது பிறந்தநாள். 30 வருஷமா முட்டையோட பவரை உலகம் முழுக்க கொண்டாடிட்டு வராங்க. இந்த முட்டையை எப்படி வேணாலும் சமைக்கலாம். ஆம்லெட், ஆஃப் ஆயில், ஃபுல் ஆயில், முட்டை பொடி மாசு, இல்லை நம்ம ஊர் ஸ்பெஷல் கலக்கி அப்படின்னு எப்படி போட்டாலும் அதோட டேஸ்ட் எப்பயுமே வேற லெவல் தான். இது வெறும் டேஸ்ட்டுக்கு மட்டும் இல்லாமல் இல்லை ப்ரோட்டீனு, இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் டி, ஜிங்கு, ஒமேகா 3 அப்படின்னு நம்ம உடம்புக்கு தேவையான எல்லாமே கொட்டி கிடக்கு. அதனால இன்னைக்கு லஞ்ச் இல்ல டின்னர்னு ஏதாவது ஒரு நேரத்துல முட்டையை கண்டிப்பா சாப்பிடுங்க. முக்கியமா நமக்கு இந்த முட்டையை கொண்டு வந்து சேர்க்கிற ஃபார்ம்ல வேலை செய்யற எல்லாருக்கும் மனசார ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லலாம்.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேக்காவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா எமலப்பள்ளி மொராக்கோவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றுள்ளார். இவர் தமக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகத்தை 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திரு அசோக் ஆனந்த் 13358 வாக்குகளையும் திரு விநாயகம் 4876 வாக்குகளையும் பெற்றனர். தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வாக்குகளும் எண்ணப்பட்டு வருகின்றன. இந்த இரண்டு தொகுதிகளிலும் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர்கள் முன்னிலை பெற்றுள்ளனர். மதுராந்தகம் தொகுதியில் 7வது சுற்று முடிவில் தமிழக வெற்றிக்கழக வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் தமக்கு அடுத்தபடியாக வந்த திமுக வேட்பாளர் திரு பரந்தாமனை விட 8792 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். தாராபுரம் தொகுதியில் 12வது சுற்று முடிவில் தாவேக்கா வேட்பாளர் திருமதி சத்யபாமா தமக்கு அடுத்தபடியாக வந்த அஇஅதிமுக வேட்பாளர் திருமதி பானுமதியை விட 6420 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். அசாம் மாநிலம் நகோன் மக்களவைத் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவசிஷ் சர்மா தமக்கு அடுத்தபடியாக வந்த திரு முகமது ஃபக்ருதீன் அஜ்மலை விட கூடுதலான வாக்குகளை பெற்று வெற்றி பெறும் தருவாயில் உள்ளார். மேற்குவங்க மாநிலம் நந்திகிராம் சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் 7வது சுற்றில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் 59540 வாக்குகள் முன்னிலை பெற்றுள்ளார். ரெஜிநகர் தொகுதியில் 5வது சுற்று முடிவில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவ் சர்க்கார் 34501 வாக்குகள் கூடுதலாக பெற்று முன்னிலை வகிக்கிறார். பிரதேச ராணுவப் படையின் நிறுவன

0: நாளையொட்டி பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் அப்படையினர் மற்றும் குடும்பத்தினருக்கு தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அனைத்து தரப்பு மக்களும் நாட்டிற்கு ராணுவ சேவையை உறுதிப்பாட்டுடன் அளிப்பதற்கு பிரதேச ராணுவம் வாய்ப்பளித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைப்பகுதிகள் பாதுகாப்பு, பேரிடர் நிவாரணப் பணிகள் உள்ளிட்டவற்றில் இப்படையினரின் பங்கு மகத்தானது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். அர்ப்பணிப்பு உணர்வோடு நாட்டு மக்களுக்கு தன்னலமற்ற சேவையை அளிக்கும் வீரர்களாக பிரதேச ராணுவத்தினர் செயல்படுவதாகவும் அவர்களின் சேவைக்கு தாம் தலைவணங்குவதாகவும் கூறியுள்ளார். மதிப்புமிக்க பிரதேச ராணுவ படையினரின் பங்களிப்பு வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்கிடும் என்றும் திரு ராஜ்நாத் சிங் குறிப்பிட்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மூன்று நாள் அரசுமுறை பயணமாக இன்று காலை சிங்கப்பூர் சென்றடைந்தார். சாங்கி சர்வதேச விமான நிலையத்தில் அங்குள்ள இந்திய தூதர் திரு ஷில்பா காம்புலே அவரை வரவேற்றார். இந்த பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகநாதன், பிரதமர் திரு லாரன்ஸ் வாங் மற்றும் அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து அவர் பேச்சு நடத்தவுள்ளார். வர்த்தகம், முதலீடு, மின்னணு, டிஜிட்டல் நிதி, செமி கண்டக்டர், தயாரிப்பு தொழில் மற்றும் திறன் மேம்பாடு உள்ளிட்டவற்றில் சிங்கப்பூருடன் இருதரப்பு உறவுகளை மேம்படுத்துவது குறித்து திருமதி நிர்மலா சீதாராமன் பல்வேறு கட்ட பேச்சுக்களை நடத்தவுள்ளார். இந்தியாவில் உள்ள முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சர்வதேச முதலீட்டாளர்கள் மற்றும் தொழிலதிபர்களையும் சந்தித்து அவர் பேச்சு நடத்துகிறார். இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்டு வரும் அந்நிய நேரடி முதலீட்டில் சிங்கப்பூர் முக்கிய பங்காற்றுகிறது. கடந்த 26 ஆண்டுகளில் 194.68 மில்லியன் டாலர் அளவுக்கு அந்நாட்டிலிருந்து நேரடி அந்நிய முதலீடுகளை இந்தியா பெற்றுள்ளது குறிப்பிடத்தக்கது. உலக அஞ்சல் தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், அஞ்சல் சேவை மக்கள் சேவை என்று குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி அஞ்சல் துறை பணியாளர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ள அவர், தற்போதைய டிஜிட்டல் தகவல் தொடர்பு காலகட்டத்தில் இந்திய அஞ்சல் துறையும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை பின்பற்றி மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற பாடுபட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்திய அஞ்சல் துறை நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து லாப நோக்கின்றி பணியாற்றும் என்றும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
0: மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன. இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது. திரிபுரா மாநிலத்தில் உள்ள முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் மற்றும் துடிப்பான கிராமங்கள்.
2: நிதி ஆயோக்கின் முன்னேற்றத்தை நாடும் மாவட்டங்கள் திட்டத்தின் கீழ் திரிபுரா மாநிலத்தின் தொலைதூர மாவட்டமான தலாய் மாவட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட வளர்ச்சித் திட்டங்களால் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. தாய்சேய் நலன், ஆரம்ப கல்வி, நுண்ணீர் பாசன திட்டங்கள், கிராமப்புற சாலை கட்டமைப்பு போன்றவற்றில் இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டு வளர்ச்சிப் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டன. சமூக பொருளாதார ரீதியாக இம்மாவட்டத்தை உயர்நிலைக்கு கொண்டு வருவதற்கு இந்த திட்டம் பெரிதும் உதவியுள்ளது. தேசிய அளவில் விரைந்து வளர்ச்சி பெறும் மாவட்டங்கள் பட்டியலில் திரிபுரா மாநிலத்தில் உள்ள மாவட்டங்களும் இணைந்துள்ளன. இம்மாநிலத்தில் பங்களாதேஷை ஒட்டி அமைந்துள்ள ஊரகப் பகுதிகள் துடிப்பான கிராமங்கள் திட்டத்தின் கீழ் சமூக பொருளாதார ரீதியாக பெரிய மாற்றங்களை பெற்றுள்ளன. இந்த கிராமங்கள் சுயசார்பு நிலையை எட்டுவதற்கு இந்த திட்டம் பேருதவியாக அமைந்துள்ளது. இந்த கிராமங்களில் இணையதள கட்டமைப்பு, தரமான சாலைகள், அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் இணைப்பு, சூரிய மின்சக்தி போன்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. கிராமப்புற உள்கட்டமைப்பு நீண்டகால வளர்ச்சியை உறுதி செய்யும் வகையில் மேம்படுத்தப்பட்டுள்ளன. உள்ளூர் கைத்தறி, சுற்றுச்சூழலுக்கு உகந்த சுற்றுலா, கைவினைப் பொருட்கள் உற்பத்தி போன்றவற்றின் மூலம் மக்களின் வாழ்க்கை தரம் மேம்பட்டுள்ளது என்பதை உறுதியாக கூறலாம்.
0: நடைபாதை வியாபாரிகளின் முன்னேற்றத்திற்காக மத்திய அரசு பிரதமரின் ஸ்வநிதி திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. தமிழகத்தின் நாமக்கல் மாவட்டத்தில்

0: இத்திட்டத்தின் கீழ் ஏராளமான வியாபாரிகள் பயனடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
1: நாமக்கல் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதியில் பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் கடனுதவி பெற சிறப்பு முகாம்கள் மாநகராட்சி அலுவலகத்தில் நடத்தப்பட்டு வருகிறது. சாலையோரம் வியாபாரம் செய்யும் காய்கறி, பழம், பூ, உணவு மற்றும் சிறு தொழில் வியாபாரிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் கீழ் முதல் தவணையாக ரூபாய் 15,000, இரண்டாம் தவணையாக ரூபாய் 25,000, மூன்றாம் தவணையாக ரூபாய் 50,000 வரை கடனுதவி வழங்கப்படுகிறது. மேலும் வியாபாரிகளுக்கான கிரெடிட் கார்டுக்கும் இந்த முகாமில் விண்ணப்பிக்கலாம். முறையாக கடனை திருப்பிச் செலுத்தும் வியாபாரிகளுக்கு 7% வட்டி மானியம் வழங்கப்படுகிறது. முகாமிற்கு வரும் சாலையோர வியாபாரிகள் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம், ஆதார் அட்டை, பான் அட்டை, வங்கி கணக்கு புத்தகம், குடும்ப அட்டை, யுபிஐ ஐடி அல்லது QR கோடு ஆகியவற்றுடன் வர வேண்டும். தேவையான ஆவணங்களுடன் முகாமிற்கு வந்து கடனுதவி மற்றும் கிரெடிட் கார்டு வசதியை பெற்று பயன்பெறுமாறும் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. பிரதம மந்திரியின் ஸ்வநிதி திட்டத்தின் மூலம் பயன்பெற்று சிறு தொழிலை மேலும் வளர்த்துக் கொள்ளுமாறு நாமக்கல் மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. நாமக்கல்லிருந்து எஸ் கண்ணன்.
0: அமெரிக்க தொழில்துறை முன்னோடிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் விருது வழங்கி கௌரவித்துள்ளார். புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொண்டதற்காக வழங்கப்படும் இந்த விருதை ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் திரு எலான் மஸ்க், இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரான மைக்ரோசாப்ட் நிறுவனத்தின் தலைமைச் செயல் அதிகாரி திரு சத்ய நாதல்லா உள்ளிட்ட 6 பேர் பெற்றுக் கொண்டனர். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொரோக்கோவின் எல்ஜாரி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்த இணை 6-2, 6-3 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் ஹினா ஜப்பானின் யூகி நெய்டோ இணையை வென்றது. துருக்கியில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே ஆஸ்திரேலியாவின் எலினா மீச்சிக் இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இந்தியா ஏ அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலியா ஏ அணி சற்று முன்வரை 46.4 ஓவரில் 8 விக்கெட் இழப்பிற்கு 253 ரன் எடுத்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலியா முதலில் பேட் செய்ய தீர்மானித்தது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தமிழகம் மற்றும் மேற்குவங்க மாநிலங்களில் தலா 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தமிழகத்தில் தாவேகாவும் மேற்குவங்கத்தில் பிஜேபியும் முன்னிலை வகிக்கின்றன. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. பிரதேச ராணுவப் படையினர் வலிமையான சுயசார்பு இந்தியாவை உருவாக்க பங்களித்து வருவதாக பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் கூறியுள்ளார். சிங்கப்பூர் சென்றுள்ள மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் அந்நாட்டு தலைவர்களுடன் இருதரப்பு ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்தவுள்ளார். லெக்சிங்டன் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் சகஜா அமலப்பள்ளி மொராக்காவின் எல் ஜார்டி இணை அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: நேரம் 12:50.
3: ஆகாஷ்வாணி புதுச்சேரி நேயர்கள் கேட்கவிருப்பது புதின பக்கங்கள். மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி, தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதினத்துடன். வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள்.
4: இகோர் எப்போதுமே சிரித்து சிரித்து கேலி பேசுவான். தைரியமற்றவர்களை ஊக்குவிப்பதற்காக தனது சொந்த கஷ்டங்களையெல்லாம் வெளியே கட்டாயம் பொறுத்து மறைத்துக் கொள்வான். எப்போதுமே நல்லவனாகவும் அன்போடும் சாதுரியத்தோடும் நடந்து கொள்வான். அங்கே தேசாந்திர பிரதேசமான சைபீரியாவிலே சோம்பேறித்தனம் மக்களை லகுவில் ஆட்கொண்டு குட்டி சுவராக்கும். அவர்களை கீழ்த்தரமான உணர்ச்சிகளுக்கு கொண்டு செலுத்தும். இந்த மாதிரியான நிலைமையை அவன் எவ்வளவு சாமர்த்தியமாக எதிர்போராடினான் தெரியுமா? அவன் எவ்வளவு அற்புதமான தோழன் என்பது மட்டும் உங்களுக்கு தெரிந்தால் அவனது சொந்த வாழ்க்கை படும் மோசமான துக்க வாழ்க்கைதான் என்றாலும் யாருமே அந்த வாழ்வை பற்றி அவன் கூறி கேட்டது கிடையாது, கேட்டதே கிடையாது. நான் அவனுக்கு மிகவும் நெருங்கிய சிநேகிதி. அவனது அன்புக்கு நான் பெரிதும் கடமைப்பட்டவள். அவன் தனது அறிவு செல்வத்தால் எனக்கு என்னென்ன வழங்க முடியுமோ அத்தனையையும் வரையாது வாரி வழங்கினான். என்றாலும் அவன் களைப்புற்று தன்னந்தனியனாக இருக்கும்போது கூட அவன் மீது பாச உணர்ச்சி காட்ட வேண்டுமென்றோ அல்லது தான் செய்யும் உதவிக்கு பிரதியாக அவனை நான் கவனிக்க வேண்டுமென்றோ அவன் கொஞ்சம் கூட இம்மி அளவு கூட கேட்டதும் கிடையாது, எதிர்பார்த்ததும் கிடையாது. அவள் இகோரிடம் போய் அவனது கரத்தை முத்தமிடுவதற்காக குனிந்தாள். தோழா, என் அன்பான இனிய தோழனே, உனக்கு நன்றி. என் இதயத்தின் அடித்தளத்திலிருந்து நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று வருத்தத்துடன் மெதுவாக சொன்னாள். நீ பிரிந்து போகிறாய்,

பொழுதும் நீ உழைத்த மாதிரியே ஓய்ச்சல் ஒழிவின்றி நமது கொள்கையிலே சலன புத்தியின்றி என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நானும் உன்னை போல் உழைத்துக் கொண்டிருப்பேன். போய் வா தோழனே. அவளது உடம்பு பொறுமலினால் குலுங்கியது. தன் தலையை ஈகோரின் பாதங்களுக்கு அருகே வைத்துக் கொண்டாள். தாய் இடைவிடாது மௌனமாக அழுது கொண்டிருந்தாள். என்ன காரணத்தினாலோ அவள் கண்ணீரை அடக்க முயன்றாள். லுத்மிலாவை தேற்ற பலமாக தேற்ற விரும்பினாள். ஈகோரை பற்றி துயரமும் பாசமும் கலந்த அருமையான வார்த்தைகளை சொல்ல எண்ணினாள். கண்ணீரின் வழியாக அவனது அமிழ்ந்து போன முகத்தை, அவனது கண்களை, முழுதும் மூடாது அரை கண் போட்டு தூங்குவது போல் தோன்றிய அவன் கண்களை, இளம் புன்னகை பதிந்து நின்ற அவனது கரிய உதடுகளை எல்லாம் பார்த்தாள். எல்லாமே அமைதியாகவும் வேதனை தரும் ஒளி நிரம்பியதாகவும் இருந்தது. இவான் தனிலவிச் வழக்கம் போலவே விடுவிடென்று உள்ளே வந்தான். திடீரென்று அந்த அறையில் மத்தியில் நின்றுவிட்டான். தனது கைகளை விருட்டென்று பைகளுக்குள் சொருகிக் கொண்டு நடுநடுங்கும் உரத்த குரலில் கேட்டான், இது எப்பொழுது நிகழ்ந்தது? யாரும் பதில் சொல்லவில்லை. அவன் தன் நெற்றியை துடைத்துக் கொண்டான். லேசாக தள்ளாடியவாறு ஈகோரின் பக்கம் நடந்து சென்றான். அவனிடம் கரம் குலுக்கிவிட்டு ஒரு பக்கமாக ஒதுங்கி நின்று கொண்டான். எதிர்பாராதது எதுவும் நடக்கவில்லை. இவனது இருதயம் இருந்த நிலைமைக்கு இந்த மரணம் 6 மாதங்களுக்கு முன்பே நேர்ந்திருக்க வேண்டியது. குறைந்தபட்சம் இடத்திற்கு பொருந்தாத ஓங்கிய உரத்த அவனது குரல் திடுமென்று நின்றது. அவன் சுவரோடு சாய்ந்து கொண்டு தன் தாடியை விறுவிறென்று திருகி திருகி திரித்தான். அடிக்கடி கண் சிமிட்டியபடி படுக்கை அருகே சூழ்ந்து நின்றவர்களையே பார்த்தான். இவனும் போய்விட்டான் என்று அமைதியாக கூறினான். லுத்மிலா எழுந்து ஜன்னல் அருகே சென்று அதை திறந்தாள். அவர்கள் எல்லோருமே சிறிது நேரத்தில் அந்த ஜன்னல் பக்கம் வந்து ஒருவருக்கொருவர் நெருங்கி நின்று இலையுதிர் கால இரவின் முகத்தை வெறித்து நோக்கினார்கள். மர உச்சிகளுக்கு மேலாக விண்மீன்கள் மினுமினுத்தன. நட்சத்திர கூட்டம் வானமண்டலத்தின் ஆதி அந்தமற்ற விசால பரப்பையும் விரிவையும் அழுத்தமாக எடுத்துக்காட்டியது. லுத்மிலா தாயின் கரத்தை பற்றி எடுத்தாள். வாய் பேசாமல் அவள் தோள் மீது சாய்ந்தாள். டாக்டர் தலையை குனிந்து தனது மூக்கு கண்ணாடியை துடைத்தவாறே நின்றார். ஜன்னலுக்கு வெளியே பறந்து கிடக்கும் அமைதியின் வழியாக நகரின் ஓய்ந்து கலைத்து போன இரவின் ஓசைகள் கேட்டன. குளிர் அவர்களது முகத்தை தொட்டு தடவி தலைமயிரை குத்திட்டு சிலிர்க்க செய்தது. லுத்மிலா தனது கண்ணத்தில் ஒரு துளி கண்ணீர் வழிந்தோட உடலெல்லாம் நடுங்கினாள். வெளியே வராந்தாவில் இருந்து உருவமற்ற பயபீதி சத்தங்களும் அவசர அவசரமாக செல்லும் காலடி ஓசையும் முக்கலும் முனகலும் ஒலித்தன. எனினும் அவர்கள் மூவரும் வாய்ப்பேசாது சலனமற்று அந்த ஜன்னல் அருகிலேயே நின்று இருளை வெறித்து நோக்கியவாறு இருந்தார்கள். தான் அங்கிருக்க தேவையில்லை என்று உணர்ந்த தாய் அவளது பிடியிலிருந்து விடுபட்டு விலகி வாசலுக்கு வந்தாள். அங்கு நின்றவாறே அவள் இகோருக்கு வணக்கம் செலுத்தினாள். நீங்கள் போகிறீர்களா என்று எங்குமே பார்க்காமல் அவளை அமைதியாக கேட்டார் டாக்டர். ஆமாம். தெருவுக்கு வந்தவுடன் அவள் லுத்மிலாவை பற்றியும் அவளது அடங்கி போன அழுகையை பற்றியும் எண்ணி பார்த்தாள். அவளுக்கு எப்படி அழுவது என்று கூட தெரியவில்லை. சாவதற்கு முன்னால் இகோர் பேசிய வார்த்தைகள் நினைவுக்கு வரவும் ஓர் ஆழ்ந்த பெருமூச்சு அவள் வாயை பிளந்து கொண்டு வெளியேறியது. தெருவழியாக மெதுவாக நடந்து வரும்போதே அவள் அவனது துடியான கண்களையும் அவனது கம்பீரத்தையும் வாழ்க்கையை பற்றி அவன் சொன்ன கதைகளையும் நினைவு கூர்ந்தாள். நல்லவனுக்கு வாழ்வதுதான் சிரமமாயிருக்கிறது, சாவதோ லகுவாயிருக்கிறது. நான் எப்படி சாகப் போகிறேனோ என்று அவள் நினைத்தாள். அவளது மனக்கண் முன்னால் அந்த வெள்ளை சுவர் சூழ்ந்த வெளிச்சம் நிறைந்த ஆஸ்பத்திரி அறையில் டாக்டரும் லுத்மிலாவும் ஜன்னல் முன்னால் நின்ற காட்சியும் அவர்களது முதுகு புறத்தில் இகோரின் இறந்து போன கண்கள் வெறித்து நோக்குவது போன்ற காட்சியும் தெரிந்தன. திடீரென அவளுக்கு மனித குலத்தின் மீது ஓர் ஆழ்ந்த அனுதாப உணர்ச்சி ஏற்பட்டு மேலோங்கியது. வேதனை நிறைந்த பெருமூச்சோடு அவள் நடையை எட்டி போட்டாள். ஏதோ ஒரு மங்கிய உணர்ச்சி அவளை முன்னோக்கி தள்ளிச் சென்றது. நான் சீக்கிரம் போக வேண்டும்

0: துக்கத்துடன் நினைத்து கொண்டாள். எனினும் ஒரு துணிவாற்றல் பொருந்திய சக்தி அவளது மனத்துக்குள் இருந்து அவளை முன்னால் உந்தி தள்ளியது. மறுநாள் முழுவதும் சவ அடக்கத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதிலேயே தாய் நாளை போக்கினாள். மாலையில் நிக்கலாயும் சோஃபியாவும் அவளும் தேநீர் அருந்து கொண்டிருந்த சமயத்தில் சாஷா கலகலத்துக் கொண்டே விசித்திரமான உத்வேகத்தோடு வந்து சேர்ந்தாள். அவளது கண்ணங்கள் சிவந்து போயிருந்தன. கண்களில் உவகை ஒளி வீசியது. அவள் மனத்தில் ஏதோ ஒரு ஆனந்தமயமான நம்பிக்கை நிறைந்து ததும்புவதாக தாய்க்கு தோன்றியது. இகோரின் வாழ்க்கையை நினைத்து துக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்களது சோக நிலைக்கு எதிர்மறை பாவம் போல அவளது நடவடிக்கை இருந்தது. அபஸ்வரம் போன்ற அவளது குதூகல பாவம் அவர்கள் மனத்தை பேதலிக்க செய்தது. இருளிலே வெடித்தோங்கும் மாபெரும் தீபாக்கினையை போல் அவளது மனத்தையும் கண்ணையும் மழுங்கி குருடாக்கியது.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது புதின பக்கங்கள். மார்க்சிம் கார்கி எழுதி தோமுசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்த்த தாய் புதின தொடர். வாசித்தவர் ஏபி எலிசபெத் அவர்கள். இதன் தொடர்ச்சியை நாளை கேட்கலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாச ஹிட்.
2: இனி கேட்கலாம் ஒரு மணிக்கான செய்திச் சுருக்கம்.
3: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வாசுகி சந்திரசேகரன். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் நடைபெறும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறைக்கான உச்சிமாநாட்டின் நிறைவு விழாவில் பங்கேற்க உள்ளார். நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் உச்சிமாநாட்டில் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை தலைவர்களும் அதிகாரிகளும் பங்கேற்கின்றனர். கூட்டுறவு கூட்டாட்சியை வலுப்படுத்தவும் தேசிய முன்னுரிமைகளின் மீதான கூட்டு உரிமையை வளர்க்கவும் இந்த உச்சிமாநாடு சிறந்த தளமாக விளங்குகிறது. இந்த உச்சிமாநாடு ஊட்டச்சத்து, ஆரம்ப கல்வி, குழந்தை பாதுகாப்பு, பெண்களின் பாதுகாப்பு மற்றும் அதிகாரமளித்தல் உள்ளிட்ட 4 முக்கிய கருப்பொருட்களில் கவனம் செலுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்தியா இங்கிலாந்து நாடுகளுக்கிடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டு வாய்ப்புகளை ஆராய்வதற்காக வடக்கு இங்கிலாந்திலிருந்து சுமார் 200 பிரதிநிதிகள் கொண்ட தூதுக்குழு வரும் 12 முதல் 16 வரை இந்தியாவிற்கு பயணம் மேற்கொள்கிறது. இந்த பயணத்தின் போது இங்கிலாந்தின் பொருளாதாரத்தை ஆண்டுக்கு 450 மில்லியன் பவுண்டுகள் அளவிற்கு உயர்த்தும் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நிறைவடைந்தது. அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8482 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இந்திய தேசிய காங்கிரஸ் வேட்பாளர் திரு விநாயகம் 4876 வாக்குகளும், திராவிட முன்னேற்றக் கழக வேட்பாளர் திரு சேது செல்வம் 2664 வாக்குகளும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளர் திரு சலீம் 310 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் கார்த்தி குமாரி 171 வாக்குகளும் பெற்றுள்ளனர். மேலும் நோட்டாவில் 225 வாக்குகளும் பதிவாகியுள்ளன. தமிழகத்தில் மதுராந்தகம் மற்றும் தாராபுரம் தொகுதிகளில் நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் ஆளும் தாவேக்கா கட்சி 2 தொகுதிகளிலும் முன்னிலையில் வகிக்கிறது. 5 போட்டிகள் கொண்ட T20 சர்வதேச கிரிக்கெட் தொடரின் 2 போட்டி இன்று ராஞ்சியில் நடைபெறுகிறது. இந்திய அணியும் மேற்கிந்திய தீவுகள் அணியும் எதிர்கொள்ளும் இந்த போட்டி இரவு 7 தொடங்குகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை மாலை 6:10. வணக்கம்.

0: 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 1:03.
2: நேர்களுக்கு வணக்கம். இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதே. இன்னைக்கு என்னோட கூட புதுவையின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பெண்கள் மத்தியில பெரிய அளவுல சேவை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மகளிர் என்னோட கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. அதுல ஒவ்வொருத்தரையா நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஐ வில் ஸ்டார்ட் வித் தி சீனியர் மோஸ்ட் மேடம் அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டேன். வயதுல நினைச்சிடாதீங்க, அவங்க செஞ்சிருக்கிற சேவையில அதிகப்படியான ஆண்டுகள் சேவை பணியில இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிற கண்ணோட்டத்துல நான் சொல்றேன். திருமதி பங்காரம்மாள் கருணாகரன், வணக்கம் மேடம். அவங்க வந்து இந்த இன்னர் வீல் கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி கோல்ட் அதனுடைய தலைவரா இருக்கிறாங்க. அவங்க நைட்டிங்கேல் அவார்ட் வின்னர், இன்னும் பல விருதுகள் வாங்கி இருக்கிறாங்க. எனக்கு அவங்க கிட்ட பார்த்து ஆச்சரியப்பட்ட மிகப்பெரிய விஷயம் அப்படி என்னன்னா, சுயேட்சை வேட்பாளரா இரண்டு முதல்வர்களை எதிர்த்து போட்டிட்டு இருக்காங்க எலெக்ஷன்ல, தட்டஞ்சாவடி தொகுதியில போட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. மேடம், பிக் சல்யூட். ஜெயிக்கிறோம் தோக்குறதை தாண்டி ஒரு விஷயத்துல நாம இறங்கிறது, அதுல நிக்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். ரொம்ப தைரியமா நின்று இருக்கிறீங்க, ரொம்ப பெருமையா இருக்குது. உங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட். அடுத்து என்னோட கூட இன்னொரு சீனியர் பர்சன், சிறந்த ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற அவார்ட் வின் பண்ணிருக்காங்க, மேடம் ஏ ஸ்வர்ணலதா. இவங்க வந்து புதுவை மகளிர் பேரவையினுடைய செயலாளரா இருக்கிறாங்க, பல ஆண்டுகள் சமூக பணியில ஈடுபட்டிருக்காங்க. மேடம் வணக்கம்.
3: வணக்கம்,
2: வெல்கம் டு தி ஷோ. நீங்க பேசுறத கேட்கும் போது நீங்க எந்த அளவுக்கு தைரியமான ஒரு நபர் அப்படின்றது உங்களோட நான் உரையாடின கொஞ்ச நேரத்துல கண்டுபிடிச்சிட்டேன் நானு. ஒரு பிக் சல்யூட் டு யூ. அடுத்து மேடம் திருமதி திலகவதி சுபாஷ், இவங்க வந்து ரெயின்போ நகர் விமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷனோட துணை தலைவரா இருக்காங்க. இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழுவிலையும் அங்கத்தினரா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு பிக் சல்யூட். அவங்களும் நிறைய பணிகள் செஞ்சிருக்கிறாங்க. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, வழக்குறிஞர் திருமதி ரீனா ஐஸ்வர்யா வந்திருக்காங்க. சிகரம் தொட்ட பெண், பெண் ஒரு தீ, சிறந்த ஆக்டிவிஸ்ட் அப்படிங்கிற விருதுகள்லாம் வாங்கியிருக்காங்க. அவங்களும் இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழு புதுவையை சேர்ந்த அதுல மெம்பரா இருக்கிறாங்க. மேடம் வெல்கம், அ பிக் சல்யூட் டு யூ.
3: வணக்கம் மேடம்.
2: ரொம்ப சாஃப்டா நீங்க பேசுற மாதிரி எனக்கு கேக்குது. நிச்சயமா நீங்க அப்படிப்பட்ட ஆள் இல்ல அப்படிங்கறது எனக்கு தெரியுது. நேர்களே, இன்னைக்கு உங்களுக்கு பெரிய ட்ரீட் இருக்குது. இன்றிலிருந்து 30ஆம் தேதி வரை 9, 16, 23, 30 இந்த சிறந்த பெண்மணிகளோட நான் உரையாட போறேன். பல்வேறு தலைப்புகள்ல நாங்க பேச போறோம். ஜாலியா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருக்குது இவங்களோட பேசுறதுக்கு. ஏன்னா விமன் ஆல்வேஸ் வில் ராக் அப்படின்னு நம்புறவன் நானு. அதனால ராக்கிங் women என்னோட கூட இருக்கிறாங்க. வெல்கம், பிக் வெல்கம், வெல்கம் டு ஆல் ஆஃப் யூ.
3: தேங்க்யூ.
2: சார், நான் முதல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது மேடம் மிஸ்ஸஸ் பங்காரம்மாள் அவங்க கிட்ட இருந்துதான். மேடம், நீங்க பல ஆண்டுகளா சேவை செஞ்சிட்டு இருக்கீங்க பெண்கள் மத்தியில. குறிப்பா இந்த வாரம் நான் டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து பெண்களுக்கு, பெண்கள் மத்தியில சேவை செய்யறீங்க, பெண்கள் குழு ஒன்னு வச்சிருக்கீங்க, உங்களுடைய இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழு, அப்புறம் நீங்க செயல்பட்டு இருக்கக்கூடிய இந்த இன்னர் வீல் கிளப், இது எல்லாத்திலயுமே மகளிருக்கான சேவைகள் என்னென்ன நடைபெற்று இருக்கு, நீங்க எந்த மாதிரியான ஈடுபாடு அதுல இருக்கு உங்களுக்கு?
4: அனைவருக்கும் வணக்கம். நான் பங்காரம்மாள் கருணாகரன். நான் வந்து 40 இயர்ஸ் நான் சீனியர் நர்சிங் ஆஃபீஸராக இருந்து ரிட்டையர் ஆகி ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் அவார்டு வாங்கியிருக்கேன், நேஷனல் அவார்டு. நான் வந்து இந்த சமூக சேவையில் இறங்கி இத்தனை வருஷமாக இவ்வளோ சர்வீஸ் பண்ணுறது என்னுடைய நர்சிங் ஃபீல்டுலையும் சரி. அதை அடுத்து என்னுடைய கணவர் ரோட்டரியில் இருந்ததால் என்னை இன்னர்வீலில் சேர்த்து விட்டாங்க. அதிலிருந்து நான் தொடர்ந்து இன்னர்வீல் சர்வீஸ் வந்து நிறைய செஞ்சிட்ருக்கிறேன். ஆல்ரெடி இன்னர்வீல் காஸ்மாஸில் 2 இயர்ஸ் பிரசிடெண்ட்டாக இருந்து, அப்புறம் நான் ஒரு தனி கிளப்பு இன்னர்வீல் பாண்டிச்சேரி கோல்டுன்னு ஓப்பன் பண்ணி இப்போ 7 இயர்ஸாக இட் இஸ் ரன்னிங் சக்ஸஸ்ஃபுல்லி. அந்த கிளப்ல நாங்கள் வந்து பெண்கள் மத்தியில் என்னென்ன செய்கிறோம்னா, முக்கியமாக நலிந்த பெண்களுக்கு எஜுகேஷன் லெவல் தான் மெயின். ஏன்னா கல்வி நல்லா இருந்தால் பெண்கள் எல்லாருமே முன்னுக்கு வருவாங்க, அவங்க நல்லா இருப்பாங்க. கல்வி தான் அடிப்படை அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. பெண்ணுக்கு ஒரு நல்ல கல்வி

0: இண்டிபெண்டன்ஸி, தன்னம்பிக்கையோடு அவங்கள வளர்க்கணும்னா அவங்களுக்கு தேவை கல்வி. அதனால் நாங்கள் வந்து மெயினாக வந்து என்னுடைய கிளப்பில் எஜுகேஷனுக்கு மெயின் ஹெல்ப் பண்ணுறோம். எல்லா ஸ்கூல்ஸ்லேயும் போயிட்டு காலேஜஸில் போயிட்டு கவுன்சிலிங், லேடிஸ் வந்து தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம். நிறைய யாரெல்லாம் தேவைப்படுதோ அவங்களுக்கெல்லாம் அவங்க நம்மளை நாடி வந்தாலும், எங்களுக்கு யார் மூலமாவது வந்தாலும் நாங்கள் உடனடியாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். நிறைய அதாவது ஒரு மெயின் வந்து ட்ரீ பிளான்டேஷன், அதே நேரத்தில் சுற்றுச்சூழல் எல்லாமே நாங்கள் வந்து கவனிக்கிறோம். எல்லா சங்கத்தோடையும் நாங்கள் இணைந்து இருக்கிறோம். இன்னர்வில் சங்கன்றது வந்து மற்ற எல்லாருமே வந்து எங்களை சார்ந்து எல்லாரோடையும் தொடர்போடு இருப்போம். எல்லாருக்கும் நம்ம வந்து ஹெல்ப் பண்ணணும். அது டெடிக்கேட்டட் சர்வீஸு. எங்ககிட்ட இருக்கிற லேடிஸை வந்து எப்படி செலக்ட் பண்ணுறோம்னா, எங்களுடைய கிளப்பில் வந்து என்டர் ஆகணும்னா அவங்களாம் டெடிக்கேட்டடாக இருக்கிறாங்களா? சிலர் வந்து இந்த சங்கத்தில் சேர்ந்தால் எனக்கு என்ன கிடைக்கும்லாம் கேட்டிருக்காங்க. அது மாதிரிலாம் கிடையாது. இது வந்து டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் இந்த இன்னர்வில் சங்கம். இதில் வந்து நிறைய நாங்கள் வந்து ஸ்கூல் சர்வீசஸ்ஸு, மெயினாக வந்து விதவைகளுக்கு, சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கு, எந்த குழந்தைங்களுக்கெல்லாம் இப்போ ஃபீஸ் கட்ட முடியலையோ அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, அப்புறம் ஹெல்த் வைஸ் கேன்சர் சர்வீஸ் இது எல்லாம், அப்புறம் நிறைய கேம்ப்ஸு அந்த மாதிரிலாம் பண்ணி நிறைய லேடிஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறோம். அதான் நிறைய பெண்கள் வந்து குடும்பத்தில் வந்து கஷ்டம், கணவன் வந்து கைவிடப்பட்டவங்க, குடிபோதையில் குடும்பத்தில் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அவங்களாம் நம்மளை நாடி வரும்போது அவங்களுக்கு தனியாக ஒரு கவுன்சிலிங் இது கொடுத்து அவங்கள நல்லாக்கி அந்த குடும்பங்கள் எல்லாம் நாங்கள் மேலே கரையேற்றி கொண்டு வரோம். இந்த மாதிரி நிறைய சர்வீஸ் நாங்கள் பண்ணுறது வந்து எங்கள் மனதுக்கும் சந்தோஷம், அதே நேரத்தில் மற்றவங்களுக்கெல்லாம் இது வந்து தெரியணும். அப்போ தான் நம்ம நாடு நல்லா வளப்படணும்னா எல்லாரும் ஒரு ஒரு வீடும் ஒரு ஒரு குடும்பமும் எல்லாமே வந்து குடும்பம், அதுக்கப்புறம் நம்ம நாடு வந்து நல்லா வரணும்னா ஒரு ஒருத்தரும் தானே தன்னை உணர்ந்து நடந்துக்கணும். அதுக்கு பெண்களுக்கு நாங்கள் மெயினாக அதை தான் சொல்கிறோம். தன்னம்பிக்கையும் நல்ல ஒரு விடாமுயற்சியும் இருந்தால் நல்லா நம்ம மென்னுக்கு வரலாம்.
1: குறிப்பாக வந்து கல்வி உதவி,
0: கல்வி தான் மெயினாக சொல்கிறோம். தன்னம்பிக்கையை பற்றி நிறைய சொல்லுவேன்.
1: மோட்டிவேஷனல்
0: மோட்டிவேஷன்.
1: நேர்களே, மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. இன்னைக்கு என்னோட கூட புதுவையின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நிறைய பெண்கள் மத்தியில பெரிய அளவுல சேவை செஞ்சிட்டு இருக்கக்கூடிய மகளிர் என்னோட கூட இன்னைக்கு வந்திருக்காங்க. நான் அடுத்து மேடம் ஸ்வர்ணலதா அவங்க கிட்ட போயிடுறேன். மேடம் நீங்க சொல்லுங்க.
1: நாங்க வந்து புதுவை மகளிர் பேரவை மூலமா நாங்க நிறைய விழிப்புணர்வு முகாம்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது இல்லாம பண்டசோழநல்லூர் அப்படின்னு சொல்லிட்டு எங்க சுய உதவி குழுல இருக்கிற ஒரு தலைவியுடைய ஊரு. நாங்க புதுவை மாநிலத்துல இருக்கிற எல்லா ஊர்லயுமே எங்களுக்கு வந்து சுய உதவி குழுக்கள் இருக்கு. அந்த சுய உதவி குழுக்கள் மூலியமா நாங்க பேங்க்ல லோன் வாங்கி கொடுக்கறோம். அதாவது பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கு. அந்த பொருளாதாரம் ஓரளவுக்கு நிறைவு பெற்றுடுச்சு அப்படின்னா குடும்பத்தில் கொஞ்சம் அச்சரவுகள் குறையுன்றது எங்களுடைய நம்பிக்கை. அதனால் ஒன்று, அதுக்கு என்ன வழி அப்படின்னா கடன் வாங்கி கொடுத்து அதையும் பண்ணுறோம். அது இல்லாமல் பண்டசோழநல்லூரில் நாங்கள் வந்து உடான் மூலியமா கட்டிங் அண்ட் டெய்லரிங் ஒரு டீச்சரை வச்சு கிட்டத்தட்ட 300 பேருக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் இது வரைக்கும் லேடிஸ்க்கு. ஸோ அது வந்து அட்லீஸ்ட் தையல் கூ

0: அவங்களுக்கு மிச்சமாகவும் அவங்க வீட்டுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு அவங்களே அந்த ஹெல்ப் பண்ணிக்குவாங்க அப்படின்றதுக்காக அதை பண்ணியிருக்கோம். இது இல்லாம சீனியர் சிட்டிசன் ஃபார் விமன் அவங்களுக்கு டே கேர் சென்டர் ஒன்று நடத்தணும், ஒரு 2 வருஷத்துக்கு நடத்தியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் நாங்க, பேங்க்ல லோன் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம். இது இல்லாம இன்னும் எந்த ஹெல்ப் வேணாலும் நாங்க செய்யறதுக்கு தயாரா இருக்கோம். எங்களை அணுகிறவங்களுக்கு எந்த ஹெல்ப் வேணுமோ அதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. எங்களுக்கு ஒரு ஃபேமிலி கவுன்சிலிங் சென்டர் ஒன்று இருக்கு, அனைத்து மகளிர் காவல் நிலையத்துல குடும்ப நல ஆலோசனை மையம் அப்படின்னு சொல்லுவோம். அது வந்து 2 கவுன்சிலர்ஸ் வச்சு, நாங்க 3 கவுன்சிலர்ஸ் இருந்தாங்க, இப்போ 1 கவுன்சிலர் இல்லை, இப்ப 2 கவுன்சிலர்ஸ் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். இது வந்து விமன் அண்ட் சைல்டு அவங்களுடைய டிபார்ட்மெண்ட் மூலியமா இப்ப நடத்திக்கிட்டு இருக்கு, அது நடந்துகிட்டு இருக்கு. ஸோ குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அங்க வந்து நாங்க தீர்வுன்றதை சொல்ல மாட்டோம், உங்களுக்கு ஆலோசனை தான் கொடுக்கறோம், தீர்வை அவங்க தான் எடுக்கணும். அவங்க தீர்வு எடுக்கிறதுக்கு நாங்க ஆலோசனை கொடுக்கறோம். அந்த அளவுல அதுவும் நல்லபடியா போயிட்டு இருக்கு. இது வந்து 1992 சாய்குமாரி அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய தலைவி, அவங்க இப்ப இல்ல உயிரோட, 2015 தவறிட்டாங்க, அவங்க தான் இதை துவக்கினவங்க. இது வந்து ஆல் இண்டியா உமன்ஸ் கான்பரன்ஸ் சொல்லிட்டு நியூடெல்லியில இருக்கு, அனைத்து இந்திய மகளிர் பேரவை அப்படின்னு சொல்லிட்டு புதுடெல்லியில இருக்கு. அது இப்ப செஞ்சுரி செலிப்ரேஷன், இந்த தடவை அது துவக்கி 100 வருஷம் ஆயிடுச்சு. மார்கரெட் கசின்ஸ்ன்றவங்க
1: 1927 வந்தது,
0: 27 மார்கரெட் கசின்ஸ்ன்றவங்க ஆரம்பிச்சது இது, அவங்க மூலமா இப்ப இது செஞ்சுரி செலிப்ரேஷன். அந்த இதுல நாங்க இணைஞ்சி நடத்திக்கிட்டு இருக்கோம். இதுல எங்களுக்கு இன்னொரு பெருமை, புதுவை மகளிர் பேரவைக்கு என்ன பெருமை அப்படின்னா, இப்ப இருக்கிற செக்ரட்டரி ஜெனரல் புதுவையை சேர்ந்தவங்க. எங்களுக்கு இங்க தலைவியா இருந்து ரெஹனா பேகம் அப்படின்றவங்க இப்ப அங்க செக்ரட்டரி ஜெனரலா இருக்காங்க. இது எங்களுக்கு ஒரு பெருமை, ஏன்னா அவங்க வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்துல இருந்து வந்தவங்க தான், சேலம் அவங்க சொந்த ஊர். இங்க அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தது வந்து அவங்க வீட்டுக்காரு ஒரு ஃபுட்பால் பிளேயருங்க, எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தவர். அவரும் தவறிட்டாரு, அவர் இல்ல, ஆனாலும் குழந்தைங்களையும் படிக்க வச்சு அவங்களும் இதுல முன்னேறி வந்து சாய்குமாரி அம்மா வந்து ரெஹனா பேகத்தை கண்டுபிடிச்சு அவங்க கூட்டிக்கிட்டு போய், ரெஹனா பேகம் என்ன கண்டுபிடிச்சு நான் அதுல சேர்ந்து, இந்த மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப உதவியா நாங்க சாய்குமாரி அம்மா இருந்த வரைக்குமே நாங்க 3 பேருமே எல்லா வேலையும் ஒன்னாதான் செய்வோம். அவங்க சொல்லுவாங்க, நாங்க 2 பேரும் செய்வோம். அந்த மாதிரி தான் எங்களது போச்சு. மகளிருக்காக நிறைய செய்யணும்னு எங்க அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க சாய்குமாரி அம்மா, அதை நாங்க 2 பேருமே வழி நடத்திக்கிட்டு இருக்கோம் இப்ப, அவ்வளவுதான்.
1: சரி, இது வந்து ஒரு என்ஜிஓ இல்லீங்களா?
0: ஆமா, கண்டிப்பா.
1: இது புதுவை அரசோட ஒரு அமைப்பு இல்ல?
0: இல்ல, இது என்ஜிஓ தான்.
1: மேடம் ரெஹனா அவங்களையும் நாம தொலைபேசி வழியா தொடர்பு கொள்ளலாம் நினைக்கிறேன், அவங்களும் சேர்ந்து இருக்கலாம், ஆனா அவங்க புதுடெல்லி இருக்கிற காரணத்தினால இன்னைக்கு வரல. அடுத்து நான் மேடம் திலகவதி.
2: அனைவருக்கும் வணக்கம். எங்களுடைய மகளிர் ரெயின்போ நகர் விமன்ஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் 1992 திருமதி மைதிலி கல்யாண் ராமன் அவர்களால் அவர்கள் வீடுகளில் நடத்தப்பட்டது. அவங்க பெண்களுக்காக ஒரு இடத்த கொடுக்கணும் போது எந்த இடத்த செலக்ட் பண்ணலான்ற புரியாத நிலையில எங்க வீட்டு மாடியே கொடுங்கன்ற ஒரு நல்ல நோக்கத்தோட ஆரம்பிச்சாங்க. ஆரம்பிச்சு ஒரு 7 வருஷம் அந்த மாடியிலேயே நாங்க நடத்திருந்தோம். அப்ப நான் ஒரு உறுப்பினர், அவங்களுடைய சேவை மனப்பான்மை, அவங்க கணவரும் அதுக்கு ஒத்துழைத்து அவங்க செய்யற எல்லா நல்ல உதவிகளுக்கும் அவங்களை ஹெல்ப் பண்ணியிருந்தார். திருமதி பாத்திமா அலின்றவங்க இந்த அமைப்புல சேர்ந்தாங்க. ஒருத்தர் ஒருத்தரா நாங்க அமைப்புல சேர்ந்து ஒரு குடும்பமா உருவாகி கிட்டத்தட்ட 30 வருஷம் அந்த இடத்துல ஒரு ஒற்றுமை உணர்வோட வாழ்ந்திருக்கோம். நாங்க செய்யற சேவைகள் அனைத்துமே ரெயின்போ நகருக்கு ஃபுல்லாவே தெரியும். அதுவும் இல்லாம எங்களுக்காக ஓன் பில்டிங் பாண்டிச்சேரியை முதல் முதல் கட்டினது நாங்க தான். வீடு வீடா 10 ரூபாய் 10 ரூபாய் கலெக்ட் பண்ணி நாங்க அவ்வளவு ஒரு பில்டிங்கை கட்டி வச்சிருக்கோம். அந்த பில்டிங்ல வந்து இலவச அசோசியேஷனுக்குன்னு பில்டிங் பாண்டிச்சேரியில உருவானது எங்களுக்கு. திருமதி ரஜினி ராய் அவங்க ஓபன் பண்ணாங்க, முதல்வர் ஜானகிராமன் அவர்கள் வந்தாங்க. எங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே வந்து எல்லாருடைய நோக்கம் ஒன்னா இருக்கிற மாதிரி தான் செயல்படுத்துவோம். அது மகளிருக்காக, குழந்தைகளுக்காக, முதியோர்களுக்காக. சமீபத்தில் கூட ஒவ்வொரு முடமும் மார்ச் 8 மகளிர் தினத்தன்று ஏதாவது ஒரு 7 பிள்ளைங்களுக்கு, கண்ணு தெரியாத பிள்ளைங்களுக்கு ஏதோ எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் வச்சுக்கிற காசை எல்லாத்தையும் போட்டு நாங்கள் செய்வோம். ஒரு ஒரு முதியோர்களுக்கும் ஹீட்டரு, குளுக்கோமீட்டரு, இன்சுலின் மீட்டர், ஏதோவாது உதவி நாங்கள் செய்வோம். ஒவ்வொரு வாரமோ ஒவ்வொரு மாதமோ எங்களுக்குள்ளேயே ஒரு மீட்டிங் நடத்தி அடுத்து என்ன செயல்படலாம், மகளிருக்காக என்ன பண்ணலாம். இப்போ புதுசாக சுயநிதி குழு ஆரம்பிக்கிறோம். எங்களுடைய பில்டிங்கை வந்து குறைந்த வாடகைக்கு விட்டு டைலரிங் மிஷின் அந்த மாதிரி ஒரு சேவைகள்லாம் நாங்கள் இன்னமும் செஞ்சுன்னு இருக்கோம். இன்றைக்குமே எங்களை யாராவது அணுகினாங்களா அவங்களுக்கான சேவைகள் யார் யார் மூலம், உதாரணத்துக்கு சட்ட ஆலோசனை கேட்டாங்கன்னா ரீனா மேடத்தை அணுகுங்க, சுய தொழில் பண்ணோம்னா ஸ்வர்ணலதா மேடம் அணுகுங்கன்னு எல்லாரையும் நாங்கள் காண்டாக்ட் பண்ணி விட்டு தான் இருக்கிறோம். மேடம்
1: ரெஃபரன்ஸ்
2: கொடுத்து காண்டாக்ட் பண்ணுறோம். எங்களுடைய பில்டிங்லேயும் அவேர்னஸ் கேம்ப்பு, மெடிக்கல் கேம்ப் இதெல்லாம் கண்டினியூவா பண்ணிருக்கோம். எங்களுக்குன்னு ஒரு சின்னதா ஒரு கார்டன் வந்து கவர்மெண்ட் செலவுல நாங்க கட்டி வச்சிருக்கோம். எங்க ஃபங்க்ஷன்லாம் அங்க நடக்கும், கேம்பெயின்லாம் அங்க நடக்கும். எங்களால முடிஞ்ச உதவிகளை சமுதாயத்துக்கு செய்யணும்ன்றது. அது இல்லாம சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் நாங்க மெயின்டைன் பண்ணி எங்க ஏரியாவில் இருக்கிற குப்பைக்காரங்க நாங்க எது சொன்னாலும் கேட்பாங்க. அந்த அளவுக்கு அவங்களெல்லாம் நாங்க வந்து ஒரு ஒரு மாசமும்

0: அவங்களுக்கு தீபாவளி டைம்ல கரெக்டான அவங்களுக்கு என்ன ப்ரொசீஜர், இப்ப என்ன பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில கொடுக்கணும்னா அவங்களுக்கு ப்ரொவிஷன் வாங்கி கொடுத்துருவோம், சாரி வாங்கி கொடுத்துருவோம். என்வயரன்மெண்ட்டை கிளீனா வச்சுக்கிறதுல நோக்கமாகவும் மகளிருக்கு உதவி செய்த மாதிரியும் சுயநிதி குழு எல்லாத்திலயும் நாங்க பார்ட்டிசிபேட் பண்றோம்.
1: சரி, அப்போ உங்க குழு வந்து ரெயின்போ நகர் இருக்கக்கூடிய மக்களுக்காக மட்டும்,
0: மக்களுக்காக மட்டும் இல்ல எல்லா மகளிருக்காகவும், பர்டிகுலரா நாங்க எல்லாருமே அந்த இடத்துல இருக்கிறதுனால.
1: சரி, குறிப்பா ரெயின்போ நகர்,
0: நாட் ஒன்லி ரெயின்போ நகர், எல்லாருக்கும் ஆனது,
1: எல்லாருக்கும் ஆனது. அப்ப யார் வேணாலும்,
0: யார் வேணாலும் எங்களை
1: தேவையில இருக்கக்கூடிய பெண்கள் வந்து உங்களை அணுகலாம். ஓகே, எப்படி மாட்டி விட்ட மாத்தீங்களா நேர்களே. மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.
2: புதுச்சேரி மக்களின் கவனத்திற்கு, இனி மின் கட்டணத்தை பற்றிய கவலை வேண்டாம். பிரதம மந்திரி சூரிய இலவச மின்சார திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க மத்திய அரசு சார்பில் ரூபாய் 78,000 திட்ட மானியமும், புதுச்சேரி அரசின் கூடுதல் மானியமாக 30,000 ரூபாய் என 3 கிலோவாட்டிற்கு ரூபாய் 1,08,000 வரை மானியம் கிடைக்கிறது.
3: மானியம் பெற பதிவு செய்யப்பட்ட ஒப்பந்ததாரர்கள் மூலம் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க வேண்டும்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.

0: என்னோட கூட ஸ்டால்வார்ட்ஸ் பிரைட் நம்பிக்கை நட்சத்திரங்களா உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்கள் என்னோட இருக்கிறாங்க. புதுவை மகளிர் பேரவையோட மெம்பர்ஸ், செயல்பாட்டாளர்கள், தலைவர், அந்த மாதிரி எல்லா பொறுப்புகள்லயும் இருக்கக்கூடிய பெண்கள் என்னோட கூட இருக்கிறாங்க. இப்போ ரஹானா மேடம், ஷீ இஸ் தி ஆல் இண்டியா உமன்ஸ் கான்பரன்ஸோட செக்ரட்டரி ஜெனரல். அவங்க நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. அவங்களோட தாட்ஸ் என்னன்றத நம்ம கேட்டுட்டு தொடர்ந்து பேசலாம்.
1: வணக்கம். புதுவை வானொலி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் அகில இந்திய மகளிர் பேரவை புதுடெல்லி, ஆல் இண்டியா விமன்ஸ் கான்பரன்ஸ் நியூடெல்லி தலைமையகத்தில் இருந்து பேசுகிறேன். நான் இங்கு செக்ரட்டரி ஜெனரலாக 2026 நடந்த அகில இந்திய தேர்தலில் வென்று பணிபுரிகிறேன். எங்கள் பேரவை 1927 தொடங்கி இப்போது 100வது நூற்றாண்டு விழாவை கொண்டாடுகிறது. 1927 முதல் இன்று வரை 100 500 மேற்பட்ட பிரான்சஸ் கிளைகள் மூலம் செயல்படுகிறது. முதலாவதாக கல்வி சேவையில்தான் ஆரம்பித்தது. எழுத்தறிவு இயக்கம், பள்ளி இடைநிற்றல், பெண்களுக்கு முறைசாரா கல்வி, வயது வந்த பெண்களுக்கு எழுத்தறிவு என்ற விதத்தில்தான் இந்த இயக்கம் ஆரம்பித்து வந்து கொண்டிருந்தது. பிறகு கைவினை பயிற்சியுடன் கல்வி, படிப்புடன் சேர்த்து தையல், எம்ப்ராய்டரி போன்ற தொழிற்பயிற்சிகள் வழங்கப்பட்டன. ரோஷினி என்ற இதழ் 1941 முதல் மாதாந்திர பெண்களுக்கான விழிப்புணர்வு இதழ் ஆங்கிலம் மற்றும் ஹிந்தியில் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறோம். பொருளாதார மேம்பாடு, பிறகு மைக்ரோ கிரெடிட் போன்ற சுய உதவி குழுக்கள் போன்ற அமைப்புகள் வந்த பிறகு செல்ஃபெல்ப் குரூப் மூலம் சேமிப்பு, வங்கிக் கடன், பயிற்சி கொடுப்பது, சுய தொழில் ஆரம்பித்து வைப்பது, சூரிய சக்தி உலர்த்தி சோலார் ட்ரையல் மூலமாக பெண்களுக்கு காய்கறி பழங்களை சுகாதாரமாக பதப்படுத்தி விற்க பயிற்சி கொடுக்கப்பட்டது. திறன் மேம்பாட்டு பயிற்சி என்ற ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது. உடான் என்ற பெயருடன் ஆரம்பிக்கப்பட்டது. இதில் உணவு பதப்படுத்துதல், கணினி, அழகுகளை தையல் மூலம் வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டது.
0: அடுத்து என்னோட கூட ரீனா ஐஸ்வர்யா, மிகப்பெரிய செயல்பாட்டாளர் அப்படின்னு சொல்லணும், ஏன்னா ஆக்டிவிஸ்ட் விருதெல்லாம் வாங்கியிருக்கீங்க அண்ட் வழக்கறிஞரா இருக்கீங்க. மேடம், நீங்க சொல்லுங்க, உங்களுடைய சேவை இந்த செயல்பாட்டாளர் குழுல எப்படி இருக்கு, என்ன மாதிரியான தேவை உள்ள மக்கள் உங்களை வந்து அணுகுறாங்க? ஏன்னா சட்ட உதவி வந்து நிச்சயமா ரொம்ப தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டத்துல வாழ்ந்துட்டு இருக்கோம்.
2: அனைவருக்கும் வணக்கம். நான் வழக்கறிஞர் ரீனா ஐஸ்வர்யா. கடந்த 25 வழக்கறிஞர் தொழில் செய்துட்டு வரேன். நான் வந்து இந்த பெண்கள் செயல்பாட்டு குழுல நான் ஒரு உறுப்பினராகி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 காலங்கள் இருக்கலாம்னு நம்புறேன். அதுல என்னுடைய பங்கு அப்படின்னா, எனக்கு முன்னாடி எல்லாருமே எனக்கு அதுல வழிகாட்டி தான், நான் தான் அதுல இருக்கிறதே த யங்கஸ்ட். ஸோ இவங்கெல்லாம் தான் இந்த எனக்கு ஒரு இன்ஸ்பைரிங் ஃபேக்டர்ஸே. இப்போ பங்கார் மேடம் இருக்காங்க, நளினி மேடம் இருக்காங்க, வெஹானா மேடம் இருக்காங்க, இவங்க சொர்ணலதா மேடம், எல்லாருக்கும் வந்து ஹெட்டா மார்கரெட் மேடம் இருப்பாங்க, திலகவதி மேடம், இவங்க எல்லாருக்கிட்ட இருந்து தான் ஐ டேக் இன்ஸ்பிரேஷன். ஏன்னா என்னுடைய தொழில் வந்து சமூகம் சார்ந்த தொழில். என்னை நம்பி வர கட்சிக்காருக்கு வாழ்க்கையை தொலைச்சவங்களுக்கு வாழ்க்கையை மீட்டு கொடுக்கணும், பணத்தை தொலைச்சவங்களுக்கு பணத்தை மீட்டு கொடுக்கணும், சொத்தை தொலைச்சவங்களுக்கு சொத்தை மீட்டு கொடுக்கணும், உயிரையே பறி கொடுத்த ஒரு குடும்பத்துக்கு நான் சட்டப்பூர்வமான நியாயத்தை வாங்கி கொடுக்கணும். ஸோ அந்த மாதிரி சமுதாயத்தை ஒட்டிய ஒரு தொழிலில் நான் இருக்கிறதுனால இந்த மாதிரி அமைப்புகளோடு நான் சேர்ந்து செயல்படும் போது முதல்ல ஒரு பெண்களுக்கு முக்கியமாக, மக்களுக்கே தெரிய வேண்டிய விஷயம், முக்கியமாக பெண்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம் அவங்களுக்கு உண்டான சட்ட பாதுகாப்பு என்ன. ஏன்னா அதுவே நிறைய பேருக்கு தெரியாது. இன்னைக்கு நமக்கு வந்து சமூக வலைதளங்களில் கிடைக்கிற ஒரு அறிவுங்கிறது அது ரொம்ப லிமிட்டட், ரொம்ப கம்மியான ஒரு அறிவு தான். நமக்கு என்ன சட்டங்கள் இருக்கு? கருவில் உருவானதுலேருந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து பல போராட்டங்கள் இருக்குது, அது பத்திரமா வெளியில் வர வரைக்கும். ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில், அந்த ஆரம்ப புள்ளியிலிருந்து அது வாழ்க்கை முடிவு பெற வரைக்கும் பெண்களுக்கு என்ன மாதிரியான சட்ட பாதுகாப்பை நம்மளுடைய அரசாங்கங்கள் கொடுத்துருக்குன்ற ஒரு ஒரு விழிப்புணர்வு முதல்ல பெண்களை போய் சேரணும். அதுக்கு வந்து எனக்கு இந்த பெண்கள் செயல்பாட்டு குழு மூலமாக நான் கிட்டத்தட்ட ஒரு மாதமே ஒரு 2-3 நான் எங்கேயாவது வந்து விமன் லாஸ் பற்றின ஒரு அவேர்னஸ் ப்ரோக்ராம் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். இந்த மாதத்துக்கு இது எனக்கு 4வது ப்ரோக்ராம். எனக்கு என்னென்னா, எனக்கு இருக்கிற ஒரு நாலேஜை நான் ஷேர் பண்ணணும், அது மூலமாக ஒரு அவேர்னஸ் ஏற்படுத்தணும். நான் வந்து நல்லா தொழில் பண்ணுறேன், சம்பாதிக்கிறேன்றதை தாண்டி எனக்கு இருக்கிற சட்டப்பூர்வமான நாலேஜை வந்து நான் 4 பகிர்ந்துக்கணும். அந்த 4 பெண்களாக இருக்கும் பட்சத்தில் அது இன்னும் சமுதாயத்தை வந்து ஒரு நல்ல ஒரு மேல்நிலைக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இதை தாண்டி ஒரு அடிஷ்னலான ஒரு விஷயம் சொல்லணும்னா, என்னோட தாய் தகப்பனார் 2 வந்து 1978 இருந்து

0: வந்து திருச்சி பக்கத்தில் பெரம்பலூர் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனத்தை வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லாக நடத்தி எல்லாமே ஃபோக்கஸி வந்து ஃபார் விமன் தான். அதுவும் என்ன மாதிரி விமன்னா ட்ரைபல் விமன், தென் ஜிப்சி விமன். நான் 80ல் பிறந்தேன். ஸோ நான் பிறந்த காலத்திலேருந்தே நான் இதெல்லாம் பார்த்துட்டு வரேன். ஏன்னா அப்போ அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் எங்கே போனாலுமே என்னை கூட்டிகிட்டு போவாங்க என்னோடய பேரண்ட்ஸ். ஸோ எனக்கு ஃபீல்டில் போய் அவங்க ஒர்க் பண்ணுறத நான் பார்த்துருக்கேன். எனக்கு கிட்டத்தட்ட நான் கல்யாணம் ஆகிற வரைக்குமே நான் அவங்க கூட எல்லா இடமே நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ஹெச்ஐவி எய்ட்ஸ் பாதித்த நோயாளிகளுக்கு மத்தியில் கூட நான் போய் ஐ ஹவ் ரெண்டட் மை சர்வீஸ். ஸோ அதனால் பலதரப்பட்ட மக்களோட பழகிறதுக்கும் அவங்களுடைய தேவைகளை, அதாவது அவங்களுடைய உண்மையான தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்குமான ஒரு சூழ்நிலையை வந்து நான் புரிஞ்சிக்க ஆரம்பித்தது ரொம்ப குழந்தையாக இருந்த வயசுலேருந்தே. இன்றைக்கி என்னுடைய தொழில், என்னுடைய சட்டப்படிப்பு அதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது.
1: பியூட்டிஃபுல். அடுத்த ரவுண்டு வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய இடைவெளி எடுத்துருவோம். நேர்களே மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து

0: ரொம்ப குழந்தையா இருந்த வயசுல இருந்தே. இன்னைக்கு என்னுடைய தொழில், என்னுடைய சட்ட படிப்பு அதுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கு.
1: பியூட்டிஃபுல். அடுத்த ரவுண்ட் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சிறிய இடைவெளி எடுத்துருவோம். நேர்களே, மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.

0: ஆஃப்டர் தி பிரேக் நாம பேசணும்னு நினைக்கிற விஷயங்கள் என்னன்னா, இப்ப இருக்கக்கூடிய உங்களுடைய இந்த மகளிர் பேரவையோட செயல்பாடு என்னென்னலாம் நீங்க பண்ணிருக்கீங்க அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ ஃபியூச்சர் பிளான்ஸ் இருக்கும். ஏன்னா இப்ப அடுத்து நாம யோசிக்க வேண்டிய விஷயம் வந்து தொழில்நுட்பம் சார்ந்துதான் நம்ம யோசிக்க வேண்டியிருக்குது. இப்போ பல விதமான அச்சுறுத்தல்கள் நேரடியா மேனுவலா நடந்த விஷயங்களை தாண்டி இப்ப சைபர் மூலியமாகவும் AI மூலியமாகவும் அல்லது பல தவறான செய்திகள் டீப் ஃபேக் அண்ட் ஃபேக் நியூஸ் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செயல்பாட்டாளர் குழு மூலியமாக என்ன விதமான ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க, அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிடுவோம். மறுபடியும் ஐ வில் ஸ்டார்ட் வித் பங்காரம்மாள் மேடம்.
1: நான் வந்து அபயநகர் மாகாணத்தில் வந்து 45 வருஷமா அங்கதான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். ஹாஸ்பிட்டல்ல அங்க அபயநகர் மகளிர் சங்கமும் இருக்கு, அதுல நான் செக்ரட்டரியாவும் இருந்திருக்கிறேன். நாங்க எல்லாருமே பெண்கள் அனைவரும் சேர்ந்து ஒரு ஒரு மாசமும் மீட்டிங் போடும்போது அடுத்து என்ன செய்யணும் அடுத்து என்ன செய்யணும்ன்ற விஷயங்களை கொண்டு வருவோம். அப்ப ஒரு ஒரு வாட்டியும் ஒரு ஒரு மீட்டிங் நடத்தும் போது மக்களுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் நாங்க எடுத்துட்டு போவோம். நாலேஜுக்கு அவங்க மக்கள் எல்லாம் கூப்பிட்டு கொண்டு போவோம். இதுல மெயினா நாங்க வந்து இந்த சைபர் கிரைம் பத்தியும் எந்த இதெல்லாம் நிறைய சீட்டிங் ஒர்க் நடக்குது, மக்களுக்கு என்னென்ன அவேர்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஒரு ஒரு மந்த்லயும் ஒரு ஒரு மீட்டிங் வந்து நாங்க வைப்போம். வச்சுட்டு எல்லாரையும் கூப்பிட்டு ஏரியாவில் மக்களுக்கு எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுத்து அனைவரையும் வர வச்சு அதுக்குன்னு ஒருத்தர் வந்து பேசுவார். இப்போ எல்லா விஷயத்திலையும் எப்படி இந்த சேவிங்ஸ் பத்தி சொல்றோமோ அதே மாதிரி இந்த சைபர் கிரைம் பத்தி ஒரு ஒருத்தரும் வந்து பேசுவாங்க, ஒரு அதுக்கு வேண்டியவங்க. அதுக்கப்புறம் பெண்கள் வந்து ஏமாந்துடக்கூடாது சோசியல் மீடியாவிலையும், அதுலாம் எப்படியெல்லாம் மக்கள் ஏமாறுறாங்க பேப்பர் பார்த்து தெரிஞ்சுக்கிறத விட நேரடியாக அவங்க என்னென்னன்றது அவங்க சொல்ற அந்த அவேர்னஸ்ல வந்து மக்களுக்கு நல்லா புரியக்கூடிய அளவில் வந்து சொல்லுவாங்க. அதே மாதிரி யாராவது ஏதாவது அப்படி ஒரு விஷயம் நடந்திருந்தா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க எங்களுக்கு. அப்போ நாங்கள் அதுக்கு வந்து சைபர் கிரைம் மூலமாக நாங்கள் இந்த மாதிரி இந்த சங்கத்திலேருந்து பேசுகிறோம்னு சொன்னால் அவங்க உடனடியாக அதுக்கு நடவடிக்கை எடுத்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கோம். 2-3 பேருக்கு அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணியிருக்கோம். இது வந்து மக்களுக்கு மெயின் வந்து அவேர்னஸ் தான் ரொம்ப முக்கியம். அவேர்னஸ் அவங்களுக்கு வந்து கொடுத்தாலே அவங்க ஓரளவுக்கு அதுலேருந்து வெளியே வந்துடுவாங்க. எந்த ஒரு கஷ்டத்தில் இருந்தும் தைரியமாக செயல்படணும். அவங்க சொல்கிறதுக்கு பயப்படுவாங்க சிலர், அவங்களுக்கு நம்ம அதை சொன்னால் ஓரளவுக்கு இந்த குற்றங்களில் இருந்து நம்ம அவங்கள விடுவிக்கலான்றது என்னுடைய கருத்து.
0: மேடம் ஸ்வர்ணலதா சொல்லுங்களேன். ஏன்னா அச்சுறுத்தல்கள் எப்படிதான் வருதுன்னே நமக்கு தெரிய மாட்டேங்குது, பிரச்சனைகளும் புதுசு புதுசா இருக்குது, பெண்கள் ஃபேஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். சோ அதுல உங்க குழு வந்து என்ன ஃபியூச்சர் பிளான்?
2: நாங்க வந்து அவேர்னஸ் தான் மேடம் மறுபடியும். ஆனா அவேர்னஸ்ன்றது நாங்க ஸ்கூல்ஸ்ல கொண்டுகிட்டு போறோம், ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல, எஸ்பெஷலி ஃபார் விமன். மகளிர் படிக்கிற அந்த பள்ளிக்கூடத்துல 10th and 11th மேக்சிமம், இல்லாட்டினா 12th, 10th, 11th, 12th. ஏன்னா இப்போ கிளாஸஸ் வந்து ஆன்லைன்லன்றது நிறைய ஆயிடுச்சு. ஸோ ஆன்லைன் கிளாஸஸ் அப்படின்னும் போது அந்த பிள்ளைங்கக்கிட்ட நம்ம ஃபோனை கொடுக்கும்போது அதுங்க அதைத்தான் பார்க்குதுங்களா என்னத்தை பார்க்குதுங்கன்னு நம்மளுக்கு பார்க்கறதுக்குல. நிறைய பேரண்ட்ஸ் இந்த சைல்ட் லாக்குன்றதையும் போடுறது கிடையாது. பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி பிள்ளைங்களும் தங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அதை தைரியமாக பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லணும். அந்த புரிதல் இருந்தாலே முதல்ல எல்லாமே நல்லபடியாக நடக்கும். முதல்ல அந்த புரிதல் வரணும். அப்புறம் இந்த அவேர்னஸ் வந்து நாங்கள் சைபர் கிரைமில் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற அந்த போலீஸ் அஃபீஷியல்ஸை வச்சே கொடுக்குறோம். ஸோ அவங்க என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எத்தனை கேசஸ் அவங்க வந்திருக்கு, என்ன மாதிரி கேசஸ் வந்திருக்கு, இது எப்படி வருது, இதை எப்படி அதை தவிர்க்கிறது அப்படின்றதெல்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. அது மூலியமா பிள்ளைங்களுக்கு அது நல்ல விதத்துல போய் சேரும் அப்படின்றதுனால நாங்க அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் மேடம்.
0: குறிப்பா வந்து அவேர்னஸ் கிரியேஷன் தான், விழிப்புணர்வை கண்டிப்பா ஏற்படுத்தியா?
2: கண்டிப்பா.
0: சரி, நீங்க சொல்லுங்க மேடம். திலகவதி,
3: நாங்க எங்களோட பில்டிங்க இலவசமா கல்வி கற்கணும்னு நினைக்கிறவங்க எங்களோட சொந்த செலவுல டியூஷன் டீச்சரை ஏற்பாடுபடுத்தி யார் யாருக்கு இலவசமான டியூஷன் தேவைப்படுதோ எல்லா சப்ஜெக்ட்லையும் அதை வைக்கலாம்னு இருக்கிற மாதிரி பிளான். பெண்கள் வந்து மன அழுத்தத்தால் ரொம்ப பாதிக்கப்பட்டதுனால அந்த இடத்துல பழைய மறந்த விளையாட்டுகளை அவங்க அட்லீஸ்ட் 1 மணி நேரம் அவங்க மறந்து சிரிக்கிறதுக்காக விளையாட்டுக்கான பல்லாங்குழி, கேரம் போர்டு, அவங்க என்னென்ன விளையாடணும்னு நினைக்கிறாங்களோ அந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வாங்கி வச்சு எங்கள் ஏரியா பெண்கள், நீங்கள் முதலே சொன்னீங்க உங்கள் ஏரியாவுக்கு மட்டுமானு, எந்த பெண்கள் வேணால் வந்து கலந்துக்கிட்டோம் ஒரு 2 hours எங்களோட பில்டிங்கில் வந்து விளையாடி அவங்க மன அழுத்தத்தை விட்டு சிரிக்கிறதுக்கு. அதே மாதிரி எங்கள் பக்கத்தில் இருக்கிற காலி கிரவுண்டை பார்க்கிங் ஆக்கி பெண்கள் வந்து நல்ல விஷயங்களை கலந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணின்னு இருக்கிறோம் மேடம். முடிஞ்சவருக்கு எங்களோட முதல் சேவை யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு உதவி செய்யணும் தேடி தேடின்றது தான் எங்களோட முதல் கேம்.
0: அடுத்து நான் மேடம் ரீனா ஐஸ்வர்யா. மேடம் நீங்க சொல்லுங்க.
4: இன்னைக்கு வந்து சைபர் ரிலேட்டட் கிரைம்ஸ் வந்து எவ்ரிடே இட் இஸ் இன்க்ரீசிங் லைக் எனிதிங். நிறைய இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. சைபர் புல்லிங், சைபர் போர்னோகிராஃபி, ஸ்டாக்கிங், இதெல்லாம் நிறைய அஃபென்சஸ் வந்துருச்சு. இதுக்கு வந்து விக்டிமைஸ் ஆகிறது அதிகமாக பார்த்தீங்கன்னா விமன் தான். இதில் வந்து பாதிக்கப்பட்டவங்கன்னு பார்த்தா

0: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள் 50, 100, 250 அரை கிலோ 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ், நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே.

0: பெண் குழந்தைகள் பெண்கள். ஏன்னா அவங்க நிறைய பேர் வீட்டிலே இருந்துட்டு கூட அந்த மொபைல் மூலமா நிறைய கான்டாக்ட்ஸ், நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் இதெல்லாம் ஏற்படுத்திக்கிட்டு அது மூலமா அவங்களுக்கு ஏற்படுற தொந்தரவுகளும் கஷ்டங்களும் தான் அதிகம். அப்போ அந்த பிள்ளைகளுக்கு மேடம் சொன்ன மாதிரி முக்கியமா அடலசன்ட் கேர்ள்ஸ், அந்த 9th, 10th, 11th, 12th படிக்கிற அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு இந்த சைபர் கிரைம்னா என்ன, சைபர் ரிலேட்டட் லாஸ் என்ன, அதை பத்தின அவேர்னஸ் வந்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் தேவைப்படுது. இப்ப பாண்டிச்சேரியிலே எடுத்துக்கிட்டா ஆல்மோஸ்ட் எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லயும் அதுக்கான அவேர்னஸ் வந்து நானே போய் கூட நான் கொடுத்துருக்கேன். என்ன மாதிரி நிறைய வழக்கறிஞர்களும் போய் கொடுக்குறாங்க. சோ அந்த தவறு செய்யற வயசுன்னு ஒரு வயசு இருக்குது கண்டிப்பா. இன்னைக்கு எல்லாருமே தவறும் செய்யறாங்க, அது வேற விஷயம். பட் ஒரு புது விஷயத்துக்கு உடனடியா அடிமையாகிற ஒரு வயசுன்னு ஒண்ணு இருக்கு. அந்த பாடி சிஸ்டம், பயாலஜிக்கல் குரோத், மென்டல் குரோத் எல்லாமே ஒரு குழந்தையிலிருந்து அடலசென்ட்டா ஆகும்போது புது விஷயங்களுக்கு மேல ஒரு ஈர்ப்பு ஏற்படும். அது மாதிரிதான் இந்த கேட்ஜெட்ஸ்லாம், அதே மாதிரிதான் இந்த சமூக வலைத்தளங்கள். அதுக்குள்ள போய் முன்ன பின்ன தெரியாதவங்களோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு, முகம் தெரியாதவர்களோட ஒரு நட்பை ஏற்படுத்திக்கிட்டு, அதன் மூலமா அவங்களுடைய எல்லா விஷயங்கள், அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் அவங்க கூட பகிர்ந்துகிட்டு, அதன் மூலமா பெண்களுக்கு ஏற்படும் தொந்தரவுகள் இது வந்து நிறைய. அப்ப சமூக வலைத்தளம்ன்றது என்ன, அதனால இருக்கிற நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, இவங்க போகிட்டு இருக்க பாதை வந்து நல்ல பாதைக்கு போகுமா இல்ல தீய பாதைக்கு போகுமான்ற விழிப்புணர்வு முதல்ல அடலசன்ட் கேர்ள்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம சொசைட்டின்னு இல்ல, உலகம் ஃபுல்லாவே த வல்னரபிள் குரூப் அப்படிங்கிறது வந்து ஒரு பெண்ணும் ஒரு குழந்தையும் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரெண்டு செக்டாரையும் எஜுகேட் பண்ண வேண்டிய பெரிய ஒரு கடமை நம்மள மாதிரி ஆட்களுக்கு இருக்கு. ஸோ அந்த பிள்ளைகளுக்கு, பெண் பிள்ளைகளுக்கு அடலசன்ட் கேர்ள்ஸ் ஒரு 8th, 9th, 8th ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா நம்மளுடைய நல்ல நேரமோ இல்லை போராத காலமோ ஒரு லாக்டவுனும் ஒன்று வந்து நம்மளையும் மொபைல் வாங்கி கொடுத்து பிள்ளைகளை வந்து மொபைல் யூஸ் பண்ண வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நம்ம எல்லாருமே தள்ளப்பட்டுட்டோம். அது வந்து இட்ஸ் அ பிளெஸ்ஸிங்கா இல்லை இட்ஸ் அ கர்ஸா அப்படிங்கிறது அதை பயன்படுத்திக்கிறவங்களை பொறுத்து தான் அது. அப்படி இருக்கும்போது சமூக வலைத்தளங்களுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, அதனால் ஏற்படும் பாதிப்புகள் என்ன, அந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு என்ன மாதிரியான தீர்வுகள் எங்க கிடைக்கும், யாரை அணுகணும், இல்லை பாதிப்புக்கு உள்ளாகாம எப்படி தவிர்த்துடலாம், இந்த மாதிரி விஷயங்களை விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கறது தான் இப்போ Y2K-ஓட பெரிய ஒரு நோக்கமாக இருக்குது. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி நீட் ஆஃப் த அவரே இந்த சைபர் தான். ஏன்னா இன்றைக்கி சீசன் சைபர். ஸோ அந்த சீசனல் ஃபீவராக இருந்தால் கூட அந்த ஃபீவருக்குள்ளே எத்தனை பேர் மாட்டுறாங்க, அவங்கள எப்படி நம்ம அதுலேருந்து மீட்டு கொண்டு வர்றது. நிறைய கவுன்சிலிங் செஷன்ஸ் கூட நான் என்னோடய ஆஃபீஸ்லேயே நான் கொடுக்குறேன். பேரண்ட்ஸ் கூட்டிகிட்டு வராங்க, ஐ எம் ஏபிள் டு கிவ் கவுன்சிலிங் ஃபார் தெம். ஏன்னா இது வந்து வெறும் பிள்ளைங்க மட்டும் நம்ம சொல்லாமல் நிறைய ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பில் கூட ஒய்ஃப் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் மொபைல்லே இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுகள் கூட வருது. அதன் காரணமாக விவாகரத்துக்கு போகிற வாழ்க்கையெல்லாம் இருக்குது. ஸோ இதில் எல்லா சூழ்நிலையுமே பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட போகிற ஒரு செக்டர்னு பார்த்தா விமன் அண்ட் சைல்டு தான். அவங்க தான் அந்த வல்னரபிள் குரூப்பில் வராங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இதை பற்றின விழிப்புணர்வு எப்பெல்லாம் நம்மளால கொடுக்க முடியுமோ அப்பெல்லாம் கொடுத்துட்டே இருக்கணும்.
1: அதே மாதிரி இந்த ஃபினான்ஷியல் கிரைம் இருக்கு பாருங்களேன். சோ பணத்தை வந்து ஆன்லைன்ல
0: தொலைக்கிறது பேராசையின் வெளிப்பாடு. ஒரு நேஷனலைஸ்டு பேங்க்ல போய் உங்க பணத்தை நீங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அதுக்கு உண்டான பெர்சன்டேஜ் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு வந்துடும். நமக்கு ஆசை என்னன்னா இன்னைக்கு நம்ம 100 ரூபாய் போட்டா நாளைக்கு அவங்க 200 ரூபாய் கொடுப்பாங்க, இன்னைக்கு 5,000 போட்டா நாளைக்கு 10,000 கொடுப்பாங்க, 50,000 போடும்போது சில நேரங்கள்ல 1,00,000 கொடுப்பாங்க. ஆனா நீங்க 1,00,000 போடும்போது 2,00,000 கொடுக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே ஈஸி மணி, உடைக்காம வர ஒரு ஈஸி மணி வேணும். அதை நோக்கி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்கிறதுனாலதான் இந்த பண இழப்புகள்லாம் ஜாஸ்தியா இருக்கு.
1: சரி, இப்போ ரஹானா மேடம், இப்போ சைபர் மூலமாகவும் AI மூலமாகவும் அல்லது பல தவறான செய்திகள், டீப் ஃபேக் அண்ட் ஃபேக் நியூஸ் இது போன்ற ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த செயல்பாட்டாளர் குழு மூலமாக என்ன விதமான ஒரு ஃபியூச்சர் பிளான்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க?
2: AI மற்றும் டிஜிட்டல் அச்சுறுத்தல்களில் புதிய அச்சுறுத்தல்கள் AI டீப் ஃபேக், முகத்தை மாற்றி ஆபாச வீடியோ, மார்பிங், சைபர் ஸ்டாக்கிங், லோன் ஆப் மிரட்டல், கடன் கொடுத்து விட்டு நாங்கள் அதை திருப்பி கேட்கிறோம் என்ற வகையில் மிரட்டுவது, மற்றும் வாட்ஸ்அப் ஹேக், இதையெல்லாம் நாங்கள் தடுத்து வருகிறோம். இதை பற்றி விளக்கமாக சொல்லி வருகிறோம். இப்போது எங்கள் ஃபியூச்சர் பிளான் 2026-27 AIWC யூத் விங் மாணவிகள் தேர்ந்தெடுத்து பயிற்சி, அவர்கள் ஒவ்வொரு கிராமத்திற்கும் சென்று 3 பொன் விதி சொல்வார்கள். போட்டோ ஷேர் பண்ணாதே, ஓடிபி சொல்லாதே, அன்னோன் லிங்கை தொடாதே என்பது 3 பொன் விதிகள்.

0: இவற்றை மக்களிடம் சேர்ப்பிப்பார்கள். சைபர் செக்யூரிட்டி குறித்த விழிப்புணர்வு, பிரத்யேக வாட்ஸ்அப் எண், பாதிக்கப்பட்ட பெண் ஸ்கிரீன்ஷாட் அனுப்பினால் 24 மணி நேரத்தில் சைபர் கிரைமுக்கு போலீஸுக்கு இணைப்பு செய்யும் வசதியும் எங்களுடைய ஃபியூச்சர் பிளானில் உள்ளது. பெற்றோருக்கு பயிற்சி முதலில் கொடுக்க வேண்டும். பெண் குழந்தைகளின் பெற்றோருக்கு குழந்தையின் இன்ஸ்டாகிராமை எப்படி கண்காணிப்பது, கண்டிப்பு இல்லாமல் பாதுகாப்பது, இதை போன்ற உதவிகளை நாங்கள் செய்து வருகிறோம். அதற்காக பயிற்சிகளை கொடுக்கிறோம். கிராமப்புறம் பெண்களுக்கு இது மிகவும் வசதியாகவும் உதவியாகவும் உள்ளது.
1: நேர்களே, மீண்டும் ஒரு சிறிய இடைவெளிக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாம்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: வெல்கம் பேக் லிஸ்னர்ஸ். நீங்க கேட்டுட்டு இருக்க இந்த நிகழ்ச்சி ஹாய் ஸ்நேகிதியே. தொடர்ந்து பேசலாம்.
1: விளையாட்டு துறையில இருந்தா குழந்தைங்களுக்கு சேஞ்ச் ஆஃப் மைண்ட் இருக்குன்றது என்னுடையது. எங்க சார் வந்து டேபிள் டென்னிஸ் அசோசியேஷன்ல தொடர்ந்து 38 வருஷமா செக்ரட்டரியா இருந்தாங்க. ஆல் இண்டியா வைஸ் பிரசிடென்டாகவும் இருந்தாங்க. அவங்களுடைய மறைவு பிறகு நான் வந்து டேபிள் டென்னிஸ் கருணாகரன் மெமோரியல் டேபிள் டென்னிஸ் கிளப்னு ஒன்று ரெஜிஸ்டர் பண்ணி எவ்ரி இயர் ஐ எம் டூயிங் தட் ஸ்டேட் லெவல் டோர்னமெண்ட். பிள்ளைங்களை நல்லா என்கரேஜ் பண்ணி நேஷனல் லெவலில் வந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு இது கிடைக்கும்னு நிறைய குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வேண்டியது எல்லா விஷயங்களும் கேஷ் அவார்டு அப்புறம் எல்லாமே வாங்கி கொடுத்து குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணுறோம். இப்போ டேபிள் டென்னிஸ் வந்து நல்ல ஒரு ஃபார்மாக போயின்னு இருக்கு பாண்டிச்சேரியில். வந்து நிறைய ஸ்போர்ட்ஸ்க்கு நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் மேம். நான் பிளைண்ட் பீப்புள் டோர்னமெண்ட்டு கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடத்தணும் மேம் நம்ம எங்களுடைய இதில். அது ரொம்ப பாப்புலராக இருந்தது. அதெல்லாம் ஓன் மணியில் செஞ்சோம். அது ஒரு பெரிய சந்தோஷமான விஷயம். விளையாட்டு முக்கியம்.
2: ஆமாம், ஒரு 20 இயர்ஸாகவே நாங்கள் வந்து ஒரு 50 பிள்ளைகளை வந்து தத்தெடுக்கிறோம் ஒவ்வொரு வருஷம். அது எதுக்காகனா கராத்தே சொல்லி தரத்துக்காக. அதே போல் வேறு வேறு ஆர்ட் ஃபார்ம் இப்போ வந்து மணிப்பூர்லேருந்து ஒரு ஆர்ட் ஃபார்ம் கொண்டு வந்திருக்கோம் ஒரு 1 இயர். தாங் தான் பேர் அந்த ஆர்ட் ஃபார்முக்கு.
0: இது எல்லாமே என்ன பண்ணுவோம்,
2: கேடயமும் ஸ்வாடும் இருக்கும், ஷீல்ட் அண்ட் ஸ்வாட்ஸ். அது அவங்களோட ஆர்ட் ஃபார்ம்
0: அந்த
2: மார்ஷல் ஆர்ட்ஸ். அது மணிப்பூர்ல அதை வந்து அங்கிருந்து ஒரு டீச்சரை கொண்டு வந்து வச்சு நாங்க ஃப்ரீயா தான் எல்லாமே சொல்லித்தரோம். அதுல பாத்தீங்கன்னா நாங்க டார்கெட் பண்ற குரூப்பே என்னன்னா மார்ஜினலைஸ்டு சில்ட்ரன். அம்மா வந்து ஒரு வீட்டு வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க, இல்லை அப்பா வந்து அது மாதிரி மார்ஜினலைஸ்டு பீப்புளோட பிள்ளைகளை செலக்ட் பண்ணி எடுத்து அவங்களுக்கு ரெகுலர் வி கிவ் கராத்தே கோச்சிங். அந்த பிள்ளைகள்லாம் ஸ்டேட் லெவல் ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ நேஷனல் லெவல் ரெப்ரசென்ட் பண்ணி இப்போ இன்டர்நேஷனல் லெவல் போயிட்டாங்க. நாங்கள் ஒரு வருஷத்துக்கு வி கண்டக்ட் அட்லீஸ்ட் 8 டோர்னமெண்ட்ஸ். அந்த பிள்ளைகளுக்கு அந்த டோர்னமெண்ட்டுக்கு போகிற செலவு வர செலவு இது எல்லாமே எங்களோட கான்ட்ரிபியூஷன், எங்களுக்கு வெல்விஷர்ஸ் அவங்களோட கான்ட்ரிபியூஷன் மூலமாக தான் இது போகுது. வி நெவர் எக்ஸ்டெண்ட் ஹெல்ப் டு எனிபடி எல்ஸ். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா பர் இயர் 50 ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களுக்கு அந்த கராத்தே யூனிஃபார்ம்லேருந்து ஃபுட் ஷெல்டர் எல்லாமே வி ப்ரொவைட். போன மாதம் வந்து பிளாக் பெல்ட் நம்ம இஷ்யூ பண்ணோம். அது வந்து ஒரு வெரி வெரி என்ன மொமெண்ட், ப்ரவுட் மொமெண்ட் எங்களுக்கு. ஏன்னா
0: குறிப்பாக இதில் பெண் குழந்தைகள்
2: தான் நிறையா, நம்ம சூஸ் பண்ணுறதே அப்படி தான் அவங்களுக்கு. ஆனால் பேரண்ட்ஸ் வந்து அவ்வளோ சப்போர்ட், அவங்களால மானிட்டரி சப்போர்ட் தான் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியலையே தவிர எதுக்கு பொம்பளை பிள்ளைக்கெல்லாம் கராத்தே அப்படிலாம் எந்த ஒரு பேரண்ட்டுமே இல்லை. அதுதான் இந்த ரெவல்யூஷன், எதுக்கு பொம்பளை பிள்ளைய போய் கராத்தே கிளாஸ்க்கு அனுப்பணும் அந்த மாதிரி தாட் ப்ராசஸ்லாம் இப்போ பேரண்ட்டுக்கு இல்லை. கற்றுக்கிட்டோம், ஏன்னா எங்கே போனாலும் இண்டிபெண்ட்டாக தன்னை தற்காத்துக்கிறதுக்காக அந்த ஆர்ட் வந்து அவங்களுக்கு பயன்படும். ஸோ அந்த வகையில் வந்து வி ஃபீல் ப்ரவுட் தட் வி ஆர் ஏபிள் டு மேக் 50 சில்ட்ரன் பர் இயர் டு லேர்ன் கராத்தே.
3: பல பேங்க்லலாம் பார்க்குறேன் மேம், சில பெண்கள் படிக்காத கொஞ்சம் பெண்கள் கையில் டெபிட் கார்டை வச்சுக்கிட்டு யாரையுடைய உதவியாக நாடுறாங்க. அதை மற்றவங்க பார்த்துட்டு அதை வந்து ஒரு சமூக நீதியோடு இருக்கிறவங்க அதை பார்த்துட்டு அவங்களோட நம்பரை கேட்டு பண்ணுறாங்க. சில பேர் அதை வந்து மோசடி பண்ணுவாங்களோன்ற பயத்தில் நான் பல மேனேஜர்கிட்ட போய் நான் சொல்லியிருக்கேன் சார், அவங்க தவிக்கிறாங்க நிற்கிறாங்க. ஆனால் கேமரா இருக்குது, பேங்க்கில் எல்லாமே இருக்குது, இருந்தாலும் அவங்களால ஆக்சஸ் பண்ண தெரியும். அந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் என்னோட வேண்டுகோள் என்னென்னா பேங்க்கில் செக்டரை குறைஞ்ச செலவிலே ஒருத்தரை நிரூபித்து அவங்க கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு உதவி செய்யணுன்றது என்னோட குறிக்கோள் மேடம். முக்கியமாக மகளிர்கள் பணத்தை தொலைக்கிற அபாயம் பக்கத்திலே இருக்குது, அதனால நான் சொல்றேன்.
0: சரி, நல்லது. இந்த டாபிக்ல நம்ம நிறைய பேசிட்டோம். இந்த மகளிர் செயல்பாட்டாளர் குழு, இந்த குழுல நிறைய பணிகள் நீங்க செஞ்சிட்டு இருக்கீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. இந்த டாபிக்கை நான் இத்தோட நிறைவு செஞ்சுட்டு அடுத்த வாரம் நாம வந்து சர்வதேச கிராமப்புற பெண்கள் தினம் 15 வருது, அதை குறித்து நாம பேச இருக்கோம். சோ இன்றைய அளவில் உங்கள் அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி,
3: நன்றி, நன்றி, நன்றி மேம்,
4: நன்றி.

0: p.m. Indian time. India lead the series 1-0 after winning the opening match, with skipper Shreyas Iyer's century powering the hosts to victory. The Intermeteorological Department IMD forecast heavy rainfall accompanied by thunderstorms, lightning and gusty winds over Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry and Karaikal till tomorrow. Heavy rainfall is also likely to prevail over South Interior Karnataka and Uttarakhand during the day. IMD said Lakshadweep, Bihar, Andhra Pradesh, East Madhya Pradesh, Jharkhand, Odisha, West Bengal and Sikkim are also expected to witness thunderstorms, lightning and gusty winds today. And now before we end the bulletin, the headlines once again. Delhi police declines permission for protest at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi may remain closed from 9 p.m. today till tomorrow. All mail and express trains scheduled to arrive at New Delhi and Hazrat Nizamuddin railway stations between 4 a.m. and 2 p.m. tomorrow stand cancelled at source stations. Prime Minister Narendra Modi to participate in valedictory session of Departmental Summit on Women and Child Development in New Delhi this evening. All India NR Congress wins the Tan Chavadi Assembly constituency in Puducherry, counting on 4 Assembly seats and 1 Lok Sabha seat underway. Ministry of External Affairs clarifies US suspension of PERM applications does not affect H-1B visas. And with that, we end the midday news.
1: நேரம் 2:15.
2: ஆகாஷ்வாணி ஆளுமை சிறக்க வழங்குபவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
3: ஒருமுறை குவைத் தமிழ்ச்சங்க அமைப்பினுடைய அழைப்பை ஏற்று குவைத் நாட்டிற்கு நான் போயிருந்தேன். மாலை 6 மணிக்கு கூட்டம், 5:50 நாங்கள் அந்த மாபெரும் மையத்திலே அமர்ந்திருக்கிற அரங்கினுடைய வாயிலே நாங்கள் நின்றோம். ஆனால் என்ன நடந்தது என்றால், நீங்கள் இதன் வழியாக நீங்கள் உள்ளே நுழைய முடியாது, அதற்கு ஒரு மாற்று வழி இருக்கிறது, நீங்கள் அப்படித்தான் போக வேண்டும் என்று அந்த வாயில் காப்போன்னு சொன்னார். அப்பொழுது அங்கே பக்கத்திலே ஒரு சிறு கதவு ஒன்று, மனிதர்கள் மட்டும் போக வரும்படியான ஒரு சிறிய கதவை பார்த்தேன். நான் கேட்டேன், இந்த சிறு கதவு வழியாக நாங்கள் போகலாமா, நடந்து செல்வதென்றால் நீங்கள் தாராளமாக போகலாம் என்றார். நான் உடனே என்னோடு வந்த அந்த தமிழ் அன்பர்களிடத்திலே கேட்டேன், நாம் சுற்றி போனால் எவ்வளவு நேரமாகும்? இன்னும் ஒரு 6-10 ஆகிவிடும் என்றார். அப்படியானால் இதற்கு நான் தயாராக இல்லை, நான் இந்த வழியாக போக விரும்புகிறேன் என்று நான் சொன்னேன், சிறு வழியாக. அவர்கள் சொன்னார்கள், அப்படியெல்லாம் அவசியமில்லை, இங்கே 6:30 கூட்டம் ஆரம்பிக்கும், அதனால் நீங்கள் அவசரப்பட வேண்டியதில்லை, வாங்கள் சுற்றி போய் கார் வழியாகவே போய்விடுவோம் என்று அவர்கள் சொன்னார்கள். எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. ஒருவரை காரணமாக சொல்லிக்கொண்டு மற்றவர்கள் தாமதமாக ஆரம்பிப்பது, தாமதமாக நிகழ்ச்சியை துவங்குவது என்பதெல்லாம் சரியல்ல என்கிற கருத்தை உடையவன் நான். உடனே நான் கார் கதவை திறந்து கொண்டு தமிழ் அன்பர்களெல்லாம் வியக்கும்படியாக பெரிய ஓட்டம் ஒன்றை எடுத்தேன். நான் அடிப்படையிலே ஒரு விளையாட்டு வீரன் என்பதனாலே அது எனக்கு சாத்தியம். மிகச்சரியாக 5:00 அந்த அரங்கினுக்குள்ளே நான் நுழைந்தேன். இதை பற்றி அந்த தமிழ் அன்பர்கள் மேடையிலே பேசுகிற பொழுது, வரவேற்புரை நல்கும் போதும் சரி, நன்றி உரை சொல்லும் பொழுதும் சரி, இதை பற்றி பெரிதாக வியந்து பேசினார்கள். இதில் என்ன வியப்பு இருக்கிறது? குறித்த நேரத்திற்கு நான் உள்ளே நுழைய வேண்டும் என்கிற கருத்தில் நான் குறிப்பாக இருந்தேனே தவிர வேறு ஒன்றுமில்லை, பாராட்ட என்ன இருக்கிறது என்று நான் சொன்னேன். பொதுவாகவே நான் பார்க்கிறேன், பெரும்பாலான சந்தர்ப்பங்களிலே கூட்டங்கள் குறிப்பிடுகிற நேரத்தில் அது துவங்கப்படுவதே இல்லை, மிக தாமதமாகத்தான் ஆரம்பிக்கிறார்கள். அது தவறல்ல என்றும் நினைக்கிறார்கள். இந்த மண்ணிலே தாமதமாக வருகிறவர்களுக்கு கைதட்டல் கிடைக்கிறது, முதலிலே நுழைபவர்களுக்கு ஏனோ தானோ என்று வரவேற்பு கிடைக்கிறது. மனிதர்களுக்கு குறித்த நேர உணர்வு என்பது மிக மிக அவசியம். எல்லாம் போக நான் 6:30 நுழைந்திருந்தால் கூட கைதட்டி என்னை வரவேற்றிருப்பார்கள். ஆனால் தாமதமாக வருகிறவர்களுக்கு இப்படிப்பட்ட வரவேற்பு என்பது நியாயமற்ற ஒரு வரவேற்பு. எல்லாம் போக 30 மணி நேரம் அந்த முழு அரங்கையும் காக்க வைப்பது, அவர்களுடைய நேரத்தை விரயமாக்குவது, அவர்களுடைய நேரத்தை ஒழுங்குவது என்றெல்லாம் எந்த வகையில் சரி என்று நான் உங்களிடத்திலே ஒரு கேள்வியை வைக்க விரும்புகிறேன். மற்றவருடைய நேரத்தை விழுங்குவதற்கு நமக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது, அது நேர களவு, இந்த களவை நாம் செய்யவே கூடாது. குறித்த நேரத்திற்கு கூட்டத்தை ஆரம்பிப்பது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில் காரைக்குடி கம்பன் கழகத்தினுடைய நிறுவனர் ஐயா சா கணேசன் அவர்கள் அந்த காலத்திலேயே நிகழ்ச்சியை குறித்த நேரத்திற்கு ஆரம்பித்திருக்கிறார். அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு மாபெரும் முக்கிய விருந்தினர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் நேரத்திற்கு வந்து சேரவில்லை.

0: இல்லை, ஆனாலும் சொல்லிவிட்டார் நாங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்கிறோம் என்று ஆரம்பித்து விட்டார். எல்லோரும் பதறுகிறார்கள். எப்படி அவரை நிறுத்திவிட்டு அவர் வராத நிலையிலே எப்படி நீங்கள் கூட்டத்தை ஆரம்பிக்க முடியும் என்று. இல்லை இல்லை, குறித்த நேரம் என்றால் குறித்த நேரம் என்று ஆரம்பித்து விட்டார் என்று சொல்வார்கள். எனவே நேர உணர்வு என்பது இன்று வந்ததல்ல, அன்றே இருந்திருக்கிறது. எப்பொழுதுமே மிகச் சரியான நேரத்தில், மிக குறித்த நேரத்தில் நாம் ஒவ்வொரு செயலையும் செய்ய வேண்டும். நீங்கள் சொல்வீர்கள் இதெல்லாம் சாத்தியம் இல்லை என்று. சாத்தியம், எப்படி சாத்தியம்? இதை பற்றி வருங்கால பதிவுகளிலே நாம் பேசப் போகிறோம்.
1: ஆளுமை சிறக்க வழங்கியவர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள்.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனியதொரு மதிய வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. நேரம் 2:21. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியின் துவக்கமாக வரும் பாடல் கற்பகம் திரைப்படத்திலிருந்து.

0: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: கணாயுது FM ரெயின்போ 102.8, இங்க எல்லாமே மாசஹிட்டு.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள், நேரம் 2:31. காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்கவிருக்கும் அடுத்த பாடல் பாசமலர் திரைப்படத்திலிருந்து.

0: 250 அரை கிலோ ஒரு கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டி ராம் தங்க நகை மாளிகை நேரு வீதி புதுச்சேரி.
2: எஃப்எம் ரெயின்போ 102.8 இசையோடு என்றும் நீங்கள்.
3: வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:39 நிமிடம். நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் ஆலயமணி திரைப்படத்திலிருந்து.

வெல்கம் பேக் டு தி ஷோ. காலத்தை வென்ற கானங்கள். நேரம் 2:48 நிகழ்ச்சியில் வரக்கூடிய அடுத்த பாடல் பட்டினத்தில் பூதம் திரைப்படத்திலிருந்து.

0: இன்னைக்கு எஃப்எம் ரெயின்போல 4 மணிக்கு ப்ரோக்ராம் கேட்டியா? அச்சஸ் எல்லாம் அவங்க வாய்ஸ் தான். ஆமா
1: ஆமா கோபா, நான் நடிக்கிறதுக்காகத்தான் இங்க வந்தேன். தூய்மையான உங்க அன்புக்கு முன்னாலே என் நடிப்பு தோத்து போச்சு கோபால், தோத்து போச்சு.
0: சூப்பர்பா, பயங்கரமா நடிக்கிறாங்க.
2: I can talk English, I can walk English, I can laugh English. வையாபுரி இன் தமிழ் பிகம்ஸ் வாய்புரி இன் இங்கிலீஷ் அண்ட் பேல்புரி இன் ஹிந்தி.
0: பின்றாங்கப்பா,
3: இவ்ளோ சோகமா பேசுறானே, தாடி இல்லேன்னு பாக்குறீங்களா? என் முகத்துல தாடி இல்லாம இருக்கலாம், ஆனா என் மனசு எவ்வளவு வாடி போயிருக்குன்னு எனக்கு தான் தெரியும். சுருக்கமா சொல்ல போனா, நான் ஒரு தாடி இல்லாத தேவதாஸ்.
4: இவர் பெரிய கவிஞர், ஸ்ட்ரைட்டா சொல்லண்டா, அதையெல்லாம் சுத்தி வளைச்சிட்டு சொல்றேன்.
5: என்ன சொல்ற அந்த ஆஞ்சி கொலையும் பண்ணதே நான் தான்.
6: வெளியில போக
5: விடுற, வெளியே போக விடுற.
7: நீங்களும் இதே மாதிரி உங்களோட நடிப்பு திறமையை காட்டணுமா? நம்ம எஃப்எம் ரெயின்போ புதை 102.8 தினமும் மாலை 4 மணிக்கு கட் கேமரா ரோலிங்.
8: காலத்தை வென்ற கானங்கள் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவாக நம்ம கேட்கக்கூடிய பாடல் குங்குமம் திரைப்படத்திலிருந்து.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.
2: நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் இனிய தரும் மதிய வணக்கத்துடன் FM 2.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக நான் உங்கள் அஜய் சோனி. ஆக்சுவலா இன்னைக்கு உலக மனநல தினம். சோ இந்த உலக மனநல தினத்துல மனநல பிரச்சனைகள் பற்றிய விழிப்புணர்வை நம்ம நேயர்களுக்கும் மக்களுக்கும் ஏற்படுத்தவும், மனநலம் குறித்த ஒரு தயக்கம் தவறான புரிதல்கள்லாம் உங்களுக்கு இருந்ததுன்னா அதை பத்தி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கறதுக்கும், அண்ட் ஒவ்வொருத்தருக்கும் மனநலம் எவ்வளவு முக்கியம் அப்படின்ற அந்த அவசியத்தை உணர்த்துறதுக்காகவும் இந்த ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்காங்க. புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவ கல்லூரி மற்றும் மருத்துவமனையை சார்ந்த டாக்டர் வி கோகுல் அவர்கள் சார் வந்து இன்னைக்கு உங்களுக்கு நிறைய விஷயங்கள் வந்து தெளிவுபடுத்த போறாரு. நம்ம ஃபர்ஸ்ட் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர்.
3: குட் ஆஃப்டர்நூன் ஆல்.
2: குட் ஆஃப்டர்நூன் டாக்டர். இப்போ வந்து இன்னைக்கு உலக மனநல தினம் எதற்காக வந்து கடைபிடிக்கப்படுது, அதோட நோக்கம் என்ன டாக்டர்?
3: ஓகே, சோ ஒவ்வொரு வருஷமே வந்து வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டே வந்து அக்டோபர் 10 வந்து இட்ஸ் ஹேப்பனிங். சோ ஒவ்வொரு வருஷமும் வந்து ஒவ்வொரு மென்டல் ஹெல்த் டேக்குமே வந்து வில் கால் இட் அஸ் அன் அப்ஜெக்டிவ்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இந்த வருஷம் அதோடைய அப்ஜெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லிவ்டு எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது என்னன்னா ஆல்ரெடி இந்த மனநலத்தால் ஏதாவது பாதித்தவங்க இருக்காங்கல்ல, ஸோ அவங்க வந்து ஒரு ரியல் ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காங்க. ஸோ ரியல் வாய்ஸஸ் அண்ட் ரியல் சேஞ்சுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் வந்து இந்த வருஷத்தோடைய அப்ஜெக்டிவ். ஸோ யூஸ்வலாக வந்து அக்டோபர் 10 வந்து நம்ம வேர்ல்டு மென்டல் ஹெல்த் டே கொண்டாடுறது வந்து எதுக்காகனா மெயினாக வந்து அந்த அவேர்னஸ், மென்டல் ஹெல்த்தை பற்றி அவேர்னஸ் வந்து சொசைட்டிக்கு இருக்கிறதுக்கும், இன்னொன்று வந்து மென்டல் ஹெல்த்னாலே அந்த ஸ்டிக்மா ரொம்ப ரொம்ப அதிகம். ஸோ டாக்டர்கிட்ட போகிறதாகட்டும், மற்ற ஃபிசிக்கல் ஹெல்த் மாதிரி கிடையாது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணணும், அதே மாதிரி பீப்புள்ஸ் வந்து என்கரேஜ் பண்ணணும் ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்காக. ஸோ இதெல்லாம் தான் மெயின் ரீசன் வந்து மென்டல் ஹெல்த் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறது. ஸோ அதே மாதிரி என்னென்னா யூஸ்வலாக வந்து அந்த ஃபிசிக்கல் ஹெல்த், நமக்கு ஏதோ ஒரு உடம்புல வேறு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம யூஸ்வலாக ஓப்பனாக வந்து மற்றவங்கிட்ட பேசுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட யார்கிட்ட வேணால் நம்ம அதை பற்றி ஓப்பனாக சொல்லுவோம், இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பட் சப்போஸ் மென்டல் ஹெல்த் அப்படின்னா நம்ம யூஸ்வலாக நெக்லெக்ட் பண்ணுறோம், அதை பற்றி பேச மாட்டோம், எங்கே சொன்னால் நம்மளை வீக்காக

0: நினைச்சிருவாங்களோ, நம்மளை இந்த சொசைட்டி எதாவது ஜட்ஜ் பண்ணுறோமோ அப்படின்ற ரீசனுக்காக நம்ம அதை பற்றி யார்கிட்டையுமே டிஸ்கஸும் பண்ண மாட்டோம், பேசவும் மாட்டோம். ஸோ இது ஒரு சைலண்ட்டாக அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், ஸ்ட்ரெஸ் இதெல்லாமே அவங்களே தனிப்பட்ட முறையில் ஹேண்டில் பண்ணுவாங்க, ஒரு ஹெல்ப் வந்து சீக் பண்ணாமல். ஸோ இந்த மாதிரி வந்து ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா இதுக்கு ஈஸியான ஒரு இது வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்ட்டை பார்க்கறது, அதுக்கான ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே வந்து ஒவ்வொருத்தவங்களுக்கும் இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணுன்றது தான் மெயின் இந்த வேர்ல்ட் மென்டல் ஹெல்த் டேவோட இது. அதேமாரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சொசைட்டியில் வந்து அந்த நிறைய எமோஷ்னல் டிஃபிகல்ட்டிஸு, ஷேம், ஃபியர், ஸோ இதுமாதிரி நிறைய ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குது. அது எல்லாமே வந்து டே டு டே ஆக்டிவிட்டீஸில் வந்து இன்றைக்கி வந்து அந்த ஸ்ட்ரெஸ் ஈஸியாக வந்து சொசைட்டியில் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து இந்த மென்டல் ஹெல்த் பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கறது ஒரு சைக்காட்டிஸ்டோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் மட்டும் கிடையாது. அது யூஸ்வலாக ஃபேமிலி, ஸ்கூலு, நீங்கள் ஒர்க் பண்ணுற இடம், கம்யூனிட்டிஸு அண்ட் கவர்மெண்ட், அந்த எல்லாருக்குமே இதுக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்குது. பட் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் இது இன்க்ரீஸ்டாக இருக்குது, இன்றைக்கி எல்லா இடத்துலையுமே அதுக்கான அவேர்னஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. ஸோ திஸ் இஸ் வை வி ஆர் celebrating this
1: okay doctor generally ipa sollindinga innum konja particular ah inda mana nalam appadina enna unmaiyile enna ஏன்னா புரிய மாட்டதுல நீங்க சொன்ன மாதிரி நமக்கு உடலுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம போயிட்டு டாக்டரை இமீடியட்டா பாக்குறோம். மனநலம் அப்படின்னு சொல்லும் போதே வந்து ஏதாவதுன்னா அப்ப நான் பைத்தியமா அப்படின்ற கேள்விதான் முதல்ல வந்து ஒரு ஹியூமன் கிட்ட இருந்து வருது. சோ மனநலம்னா என்ன, அதை வந்து நம்ம எப்படி உடல் ஆரோக்கியத்தை பாத்துக்கிற மாதிரியே அந்த மன ஆரோக்கியத்தையும் பாத்துக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம், எப்படி கவனிக்கணும் அது?
0: சோ ஃபர்ஸ்ட் வந்து மென்டல் ஹெல்த்ன்றது வந்து நார்மலா வந்து அது ஒரு மென்டல் இல்னஸ் கிடையாது. சோ மென்டல் ஹெல்த்ன்றது வேற, மென்டல் இல்னஸ்ன்றது வேற. யூஸ்வலாக அந்த மென்டல் ஹெல்த் அப்படின்னா என்னென்னா, நார்மலாகவே நம்ம எல்லாருமே வந்து எமோஷன்ஸு, ஸ்ட்ரெஸ்ஸு, ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, டெசிஷன் மேக்கிங்கு, அப்புறம் வந்து நார்மலாக நம்ம ஒர்க் இடத்துல இருக்கிற சின்ன சின்ன அப்ஸ் அண்ட் டவுன்ஸு, இது எல்லாமே நம்ம எல்லாருமே டே டு டே லைஃப்பில் வந்து ஹேண்டில் பண்ணிட்டு தான் இருக்கும். பட் நம்மளுடைய மைண்டு, பாடி இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்டர்லிங்க்டாக தான் இருக்கும். ஸோ இதில் யூஸ்வலாக வந்து ஒரு லாங் டேர்மாக இதே ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப லாங் டேர்மாக இருக்குது. இந்த ஸ்ட்ரெஸ் லாங் டேர்மாக இருக்கிறப்ப தூக்க பிரச்சனை வருது, தூங்க முடியல, தூக்கத்தில் வந்து இஷ்யூஸ், ஒரு அதை படுத்தா தூக்கம் வராமல் இருக்கிறது, இல்லைனா படுத்து தூங்கினா கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்தை திரும்பி ஏஞ்சி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நார்மலாக நம்மளுடைய ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் சேஞ்ச் ஆகுறது, ஹேபிட் சேஞ்ச் ஆகுதுன்னா பசி எடுக்காமல் இருக்கிறது, அதனால் சாப்பிடாமல் இருக்கிறது, சின்ன சின்ன விஷயத்துக்கும் டயர்டாக ஃபீல் பண்ணுறது. ஒரு சின்னதாக இப்போ எக்ஸாம்பிள், ஒரு சேரில் உட்காந்துட்டு ஒரு 10 மீட்டர் நடந்துட்டு வந்தோடனே அப்படியே டயர்ட் ஆகிடுற மாதிரி ஃபீல் ஆகுறது. நார்மலான ஒரு நல்ல நம்ம ஓக்லேயோ இல்லை ஸ்டடீஸ்லையோ கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்போம், ஆனால் இப்போ ஒரு சின்ன விஷயம் கூட நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாமே ரொம்ப லாங் டேர்மாக உங்களுக்கு வருது அப்படின்னா அப்போ உங்களுக்கு மென்டல் இல்னஸ், ஏதாவது டிப்ரெஷனோ ஏதோ ஒன்று இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ப்ரொலாங்காக இருக்கிறப்ப தான் நம்ம இதை வந்து நமக்கு வந்து ஏதோ ஒரு இம்பார்ட்டண்ட்டு, நமக்கு வந்து ஏதோ நம்மளுடைய சைக்காலஜிக்கலாக நமக்கு வந்து எதுலையோ நம்ம வந்து ஸ்ட்ரெஸ்லையோ ஏதோ ஒன்றுத்தில் வந்து நம்ம ப்ரொலாங்காக மாட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்கு ஒரு சின்ன சைன். ஆனா யூஸ்வலாவே ஸ்ட்ரெஸ்ன்றது எல்லாருமே ஹேண்டில் பண்ணுவோம். அது எப்போ இந்த மாதிரி ப்ரொலாங்டா உங்களுக்கு போகுதோ அப்போ வந்து இதை வந்து நம்ம வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப்புக்காக சீக் பண்ணணும். அதே மாதிரி சைமல்டேனியஸா பாத்தீங்கன்னா, நம்ம எப்படி ஒரு எக்ஸசைஸ் பண்றோம், ஒரு ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்றோம், ஸோ ஒரு ரொட்டீன் மெடிக்கல் செக்அப் எவ்ரி இயர், இப்போலாம் வந்து ரொம்ப அவேர்னஸ் அதிகமாயிடுச்சு, மெடிக்கல் செக்அப் வந்து எவ்ரி இயர் பிசிக்கலா செக்அப் பண்ணிக்கிறோம். ஸோ அதே மாதிரி நம்ம மென்டல் ஹெல்த்தை பத்தியும் கேர் பண்ணணும், நம்மளுடைய ஸ்லீப் அடிக்குவேட்டா பாத்துக்கணும், சப்போர்ட்டிவான ரிலேஷன்ஷிப்ஸ் நமக்கு நம்மளை சுத்தி இருக்குதா பார்த்துக்கணும், ஹெல்த்தியான ஒரு ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஒரு இஷ்யூலேயே பிரச்சனையே இருக்கோம்னா கூட நம்ம எல்லாருமே ஒரு கோப்பிங் ஸ்ட்ராட்டஜி இருக்கும், அதுலேருந்து நம்ம வெளில வரதுக்கு இல்லை வேற ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மளை டைவெர்ட் பண்ணி நம்மளை நார்மலைஸாக வச்சுக்கிறது. ஸோ இதெல்லாமே பண்ண முடியல அப்படின்னாலும் சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், எக்ஸாம்பிள் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட ஏதோ ஒரு கவுன்சிலிங்காகவோ ஏதோ ஒன்றுத்துக்காகவோ ஒரு கன்சல்டேஷன் எடுக்கிறது வந்து ஒரு பெட்டராக இருக்கும்.
1: ஆனா இன்னுமே அந்த தயக்கம் இருக்குல்ல டாக்டர், இந்த மாதிரி வந்துடுச்சுன்னு சொன்ன உடனே ஒரு தயக்கம் இருக்கும். சோ அந்த தயக்கத்தை வந்து எப்படி போக்கலாம்?
0: யா, அந்த ஸ்டிக்மா தான் இன்னைக்கு வந்து சொசைட்டில ரொம்ப ஹையர், அதை தான் நான் ஃபர்ஸ்ட்டும் சொன்னேன். சோ அதோட ரீசன் என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போனா நம்மளை வந்து ஒரு மேபி ஒரு ஓப்பனா சொன்னா லைக் மென்டல் சொல்றாங்களோ, இல்ல நமக்கு ஏதோ ஒரு மனநல பிரச்சனை இருக்குன்றாங்களோ. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அடலசன் ஏஜ் குரூப்ல இருக்க மேல் ஆகட்டும் ஃபீமேல் ஆகட்டும், இன்னைக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் நினைக்கிறாங்க, ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட கூப்பிட்டு போயிட்டா ஒரு ஆள் உங்களுக்கு மேரேஜ் ஏதாவது பிரச்சனை வருமோ, மற்றவங்க ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொல்லிடுவாங்களோ. ஸோ இதுதான் இந்த ஸ்டிக்மா அதிகம். ஆனால் இதுக்காகவே பார்த்துட்டு அவங்களுடைய ஒரு மென்டல் இல்னஸை வந்து அவங்க ப்ரொலாங் பண்ணி பண்ணி பண்ணி அதோடைய நமக்கு வந்து ஒரு அவுட்கம் வந்து ரொம்ப ஓசண்டாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஒரு புவர் அவுட்கம், ஈஸியாக வந்து ஒரு மாதம் ரெண்டு மாதம் ப்ராப்ளமில் இருக்கிறவங்கள நம்ம உடனே ட்ரீட் பண்ணி சரி பண்ணுறது விடாமல் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்காமல் இருந்து லேட்டராக ட்ரீட்மெண்ட் கொடுத்து வரப்போ நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்குற பார்ட்டும் உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது, அவங்க மெடிக்கேஷன்ஸ் கொடுக்கறதோ அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வந்து அதர் ஃபேக்டர்ஸ் போகிறது, ஃபஸ்ட்டு எங்கள் சைக்கியாட்ரிஸ்ட் கிட்ட வரதுக்கு முன்னாடி

0: நிறைய பேஷண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெஜிக்கோ ரிலீஜியஸ் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, கோயில் அந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸ். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக நம்மக்கிட்ட வர்றது. ஸோ இதுக்கெல்லாம் அவங்க கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து இன்றைக்கி ஒரு ப்ரொஃபஷனலாக கொடுத்தாங்கன்னா இட் வில் பி எ பெட்டர். ஸோ ஒரு மென்டல் ஹெல்த் வந்து ரொம்ப வந்து ஒரு இதுவாகவே இருக்கும். அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னா சொசைட்டியில் அவேர்னஸ். ஸோ அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி ஒரு ஷோஸ் ஆகட்டும், நம்ம வந்து நிறையா இன்றைக்கி வந்து ரேலீஸ்லாம் நடக்குது. ஸோ பீச்சில் ரேலீஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆஸ்பெக்டில் ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல் எல்லாருமே வந்து தே ஆர் இன்க்ரீஸிங் த அவேர்னஸ். சோஷியல் மீடியாவில் அவேர்னஸ் கொடுக்குறாங்க அபவுட் திஸ் சைக்காட்ரி, மென்டல் ஹெல்த், மென்டல் இல்னஸ். ஸோ இப்படி தான் இட் ஹாஸ் பின் இன்க்ரீசிங். பட் கம்பேர் டு பிஃபோர் நவ் இட் ஹாஸ் பின் இன்க்ரீசிங் தான். அது வந்து அவேர்னஸ் வந்து மக்கள் மத்தியில் வருது.
1: ஓகே டாக்டர், நேர்களே இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில மனநலம் குறித்து தான் நம்ம டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கோம். மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டாக்டர் வி கோகுல் சார் தான் நம்ம கூட இருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாவது மனநலம் குறித்து டவுட் இருக்கு, இல்லை உங்க ஃபேமிலியில யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருக்கு, அதுக்கான ஒரு சொல்யூஷன் கேட்கணும் அப்படின்னா உடனே FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 2271760 மற்றொரு எண் 2271770.

0: 30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. ஹலோ டாக்டர். நேரம் 3:14. இன்னைக்கு நம்ம மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டாக்டர் வி கோகுல் சார் அவங்க கிட்டதான் பேசிட்டு இருக்கோம். டாக்டர் கிட்ட இன்னைக்கு மனநலம் குறித்த பல்வேறு சந்தேகங்களுக்கு விளக்கம் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ நேர் வந்து பேச வந்திருக்காங்க, சோ அவங்க என்ன கேக்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம் மேம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கற்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன் மேம்.
2: சொல்லுங்க சந்திரசேகர், உங்களோட டவுட்ஸ் என்னவோ நீங்க டாக்டர் கிட்ட கேளுங்க சந்திரசேகர்.
3: டாக்டர், எனக்கு ரெண்டு கேள்விகள் இருக்கு. ஒன்னு, இந்த டிப்ரெஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் எந்த ஏஜ் குரூப் பீப்புள்ல அதிகம் அஃபெக்ட் பண்ணுது? அந்த டிப்ரெஷனுக்கு வேரியஸ் ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்னு கேள்விப்பட்டேன். சோ ஒவ்வொரு ஸ்டேஜஸ்க்கும் என்ன மாதிரியான அறிகுறிகள் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது டாக்டர், இந்த மனச்சிதைவு நோய் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு வந்து என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்கு? நான் கேள்விப்பட்டிருக்கேன் சில மன நோய் தொடர்பான பிரச்சனைகளுக்கு அந்த லைஃப் லாங் மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறத எடுத்துக்கணும், நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா வாய்ப்பு இருக்குன்னு. சோ என்ன மாதிரியான மனச்சிதைவு நோய்க்கு அந்த மெடிக்கேஷன்ஸ் அப்படிங்கறத குடுக்கறாங்க, அத எவ்வளவு முக்கியம் அந்த மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது, இத பத்தியும் கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க டாக்டர். நான் ரேடியோல
2: கேட்டேன்.
4: ஸோ நீங்கள் கேட்ட ஃபர்ஸ்ட் குவஸ்டின் வந்து அபவுட் டிப்ரெஷன். ஸோ டிப்ரெஷனில் என்னென்ன டைப்ஸ் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. ஸோ டிப்ரெஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 3 types யூஸ்வலாக சொல்லுவோம், மைல்டு, மாடரேட், சிவியர்னு சொல்லுவோம். ஸோ டிப்ரெஷனில் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி பேசினப்போ சொன்னது தான், ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நார்மலாக நம்ம சுத்தமாக அந்த ஸ்ட்ரெஸ் எப்படி நமக்கு வெளிப்படும் அப்படின்னா, நார்மலாக வந்து அன்றைக்கி ஃபுல்லாகவே டே ஃபுல்லாகவே நம்ம வந்து ஒரு மாதிரி சோகமாக இருப்போம், எந்த ஒரு ஒர்க்கும் பண்ண பிடிக்காது, ஒரு சின்ன விஷயம் பண்ணால் கூட ரொம்ப வந்து டயர்டாகிறது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அதிகமாக சாப்பாடு வந்து கம்மியாகிடும், ஸோ வெயிட் லாஸ் இருக்கும், இது கூட சைமல்டேனியஸாக ஸ்லீப் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அட் டைம்ஸ் நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, நம்ம இருந்து என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி ஒரு தாட்ஸ் வந்து வரலாம். இது கூட வந்து நம்மளால் நமக்கும் ப்ரோஜனம் இல்லை, மற்றவங்களுக்கும் ப்ரோஜனம் இல்லை, நான் இருந்து மட்டும் என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி தாட்ஸு. சூசைடல் விஷஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் ஒரு பைக்கில் போயிட்டுருக்கேன், டக்குன்னு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி நான் இறந்துட்டால் பெட்டராக இருக்குமே அப்படின்னு, அதாவது நீங்கள் போய் அதை பண்ண மாட்டீங்க, இந்தமாரி நடந்தால் நல்லா இருக்குமேன்ற ஒரு தாட் வரும், விஷஸ்ன்னு சொல்லுவோம் இதை. அதுக்கப்புறம் அது தாட்ஸாக மாறும், லேட்டராக ரொம்ப ஓசன் ஆகும்போது உங்களுக்கு தாட்ஸாக மாறும், பேசாமல் நம்ம போய் இடிச்சிடலாம், நம்ம இறந்துடலாம், இல்லை நம்ம எதாவது சூசைட் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி போவோம். ஸோ இதெல்லாமே தான் உங்களுக்கு வந்து டிப்ரெஷனில் சிம்டம்ஸ் இருக்கும். இதை மைல்டு மாடரேட் சிவியர்ன்றது எப்படி நம்ம சொல்லலாம் அப்படின்னா, இதில் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப இந்த சூசைடல் தாட்ஸ்ன்றது போகிறது வந்து சிவியரில் மட்டும்தான் போகும், மற்றபடி இந்த ஃபஸ்ட்டு மைல்டு அண்ட் மாடரேட்டில் இந்த சூசைடல் தாட்ஸ் இருக்காது. ஸோ நார்மலாக அந்த சோகமாக இருக்கிறது, ஃபுட் இன்டேக் கம்மியாக வருது, தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் மைல்டராக இருக்கிறது வந்து மைல்டர் ஃபார்ம். அதுக்கு அடுத்த லெவலாக ஃபார்ம் வந்து என்னென்னா, அந்த நம்ம இருந்து என்ன பிரயோஜனம் அந்த மாதிரியான தாட்ஸ்லாம் இருக்கும். ஸோ இது மாடரேட் லெவலில் இருக்கும், சிவியர் லெவலில் சூசைடல் தாட்ஸோடு இருக்கும். இதுதான் நீங்கள் கேட்ட அந்த 3 differences இருக்கும். மனச்சிதைவு நோயின்றது வந்து நம்ம ஸ்கிசோஃப்ரீனியான்னு சொல்லி சொல்லுவோம். ஸ்கிசோஃப்ரீனியா அப்படின்னா என்னென்னா, இந்த டெலூஷன்ஸ், ஹாலுசினேஷன்ஸ் அதெல்லாமே இருக்கும். அதாவது இல்லாதவனே இருக்குன்னு நம்மளா வந்து கற்பனை பண்ணிக்கிறது, இல்லைன்னா சுற்றி யாருமே இல்லை அப்படின்னா கூட நம்மக்கிட்ட யாரோ பேசுகிற மாதிரி குரல் கேட்கறது, இல்லை ஏதோ உருவணிக்கிற மாதிரி இருக்கிறது. ஸோ இதுதான் அந்த மனச்சிதைவு நோயின்னு சொல்லி சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் பற்றி கேட்டிருந்தீங்க. இந்த மனச்சிதைவு நோய்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராப்ளம் உள்ளவங்க வந்து டேப்லெட்ஸ் கரெக்டாக எடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ஓவர் 1-3 years டேப்லெட்ஸை நம்ம கண்டிப்பாக குறைச்சி நிறுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் யூஸ்வலாக பேஷண்ட்ஸ் ரெகுலராக மெடிக்கேஷன்ஸ் எடுக்க மாட்டாங்க. அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் என்ன ஆகுனா, லாங் டேர்ம் லைஃப் லாங் டேப்லெட்ஸ் எடுக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை போகும், இல்லைனா அந்த மாதிரி போகாது. அதர் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸும் நீங்கள் கேட்டிங்க. யூஸ்வலாக இப்போதைக்கு ஸ்கிசோஃப்ரீனியாவுக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் போனீங்க அப்படின்னா, அதற்கான சிம்டம்ஸோட சிவியாரிட்டி பொறுத்து மாறும். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேப்லெட்ஸ் இருக்குது, ஹையர் லெவல்லேருந்து லோவர் லெவல் வரைக்கும் இருக்குது. அதர் டைப் ஆஃப் இதுன்னு போனீங்கன்னா, மாடிஃபைட் எலக்ட்ரோ கன்வல்சிவ் தெரப்பின்னு சொல்லி சொல்லுவோம், இந்த ECTன்னு சொல்லிட்டு அது இருக்குது. அப்புறம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த நான் ஃபார்மகாலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா, அந்த யூஸ்வலாக அந்த கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி, இந்த காக்னிட்டிவ் பிஹேவியர் தெரப்பி, இந்த மாதிரி நிறையா டைப்ஸ் இருக்குது.
2: டாக்டர், இப்ப அவங்க சொன்ன மாதிரி இப்ப பெரியவங்களுக்கு தான் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க இந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு. இப்ப சின்ன குழந்தைங்க கிட்ட கூட இந்த மன அழுத்த நோய் இருக்குன்னு வந்து நிறைய கேள்விப்படுறோம். சோ இந்த நோய் வந்து குழந்தைங்க கிட்ட எதற்காக வருது, அந்த மாதிரி ஒரு மனநல பிரச்சனை ஏற்பட்டா பேரண்ட்ஸா, அஸ் எ பேரண்டா நாங்க எப்படி வந்து அவங்களை கையாள்றது, அவங்களுக்கு

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ரூபாய் 78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ரூபாய்

0: என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் கொடுக்கணும் டாக்டர்?
1: ஓகே, இப்போ பெரியவங்க பார்த்தீங்கன்னா அவங்களால ஈஸியாக சொல்ல முடியும், எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது, என்னால் வந்து இதை கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இல்லை நான் வந்து ரொம்ப தூக்கம் வரலை, என்னால் நார்மலாக இருக்க முடியல, கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்ல முடியும். ஆனால் வந்து சில்ட்ரன்ஸால் ஒரு பெருசாக நம்மக்கிட்ட வந்து ஆர்டிகுலேட் பண்ணி சொல்ல முடியாது, அவங்க எமோஷன்ஸ் என்னன்றதும் கிளியராக நம்மக்கிட்ட சொல்ல மாட்டாங்க. ஸோ பட் ஆனால் ஒரு டிஸ்ட்ரெஸ் மட்டும் அவங்க காட்டுவாங்க, நம்ம அவங்களோட பிஹேவியரில் சேஞ்சஸ் தெரியும், ஒரு யூஷுவல் பிஹேவியரில் இருக்க மாட்டாங்க. ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு சைல்டுக்கிட்ட வந்து அதிகமாக வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அவங்கக்கிட்ட ஒரு அட்டென்ஷன் வந்து கொடுக்கணும். யூஸ்வலாக வந்து அவங்க பசங்க வந்து இரிட்டபிளாக இருக்காங்க, அழுகுறாங்க, ஸ்கூல் போக மாட்டேன்னு சொல்லி சொல்கிறாங்க, இல்லைனா வந்து நார்மலாக வந்து இப்போ நல்லா விளையாடுற குழந்தை விளையாட மாட்டாங்க, ஒரு கொஞ்ச நாள் பார்த்தீங்கன்னா விளையாடுறதுலாம் கம்மியாயிருக்கும், ஆனால் இதுக்கு முன்னாடி நல்லா விளையாடுந்துருப்பாங்க. இன்னொன்று தூக்கத்தில் அப்பப்போ டிஸ்டர்பன்ஸ் பார்ப்பீங்க பசங்கக்கிட்ட. ஸோ அதெல்லாம் வந்து அவங்களுடைய பிஹேவியரில் ஒரு சேஞ்சஸ், உங்களுக்கு இந்த மாதிரி சேஞ்சஸ் இருக்குது அப்படின்னா கூட நமக்கு வந்து அவங்களுக்கு ஏதோ சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கான்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ண பார்க்கணும். இல்லைனா சம்டைம்ஸ் சில பசங்க எப்படி சொல்லுவாங்கன்னா ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸாக சொல்லுவாங்க, வயிற்று வலிக்குது, தலை வலிக்குது, இப்படி தான் சொல்லுவாங்க. அந்த வயிற்று வலிக்குது தலை வலிக்குது உண்மையிலே அதர் ஃபேக்டர்ஸ் இருக்குது தான், வயிற்றுவலிக்கோ தலைவலிக்கோ, ஆனால் காரணமே இல்லாமல் இந்த மாதிரி அவங்க வந்து அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க பசங்க. அதை வந்து டைரெக்டாக சொல்கிறதுக்கு பதில் இன்டைரக்டாக ஃபிசிக்கல் காசஸாக அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ நம்ம இது பண்ணலாம். ஸோ ஆஸ் அ பேரண்ட்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அந்த சில்ட்ரன் வந்து ஒரு சேஃபான என்வரான்மெண்ட்டில் இருக்காங்களா, இல்லை ஏதாவது ஒரு பனிஷ்மெண்ட்டு எதா அந்த மாதிரி ஏதாவது ஸ்கூல்லையோ இல்லை வேறு எது இடத்துல எதாவது நடந்துச்சா, இல்லைனா வந்து ஹோம்ஒர்க், இப்போ எக்ஸாம்பிள் பசங்க வந்து வீட்டுக்கு வந்தவொடனே என்ன ஹோம்ஒர்க் ஒழுங்காக பண்ணியா, இன்னும் ஹோம்ஒர்க் கொடுத்தாங்க, எவ்வளோ மார்க் எடுத்த, அப்படி கேட்கறதுக்கு பதில் பசங்ககிட்ட நீங்கள் எப்படி ஆரம்பிக்கலாம்னா, இன்றைக்கி நாள் எப்படி போச்சு, ஹவு வாஸ் த டேன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி கேட்கறது, இல்லை இன்றைக்கி ஏதாவது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சா, இன்றைக்கி ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஹேண்டில் பண்ணியாப்பா, இன்றைக்கி ஓவரால் இன்றைய டே இன்றைக்கி ஸ்கூலில், அந்த மாதிரி கேட்கலாம். ஸோ பசங்களுக்கு வந்து ஒரு டைரக்ட் கொஸ்டின் இன்டைரக்ட் கொஸ்டின் சொல்லுவோம், அவங்ககிட்ட இந்த மாதிரி கேட்டுட்டு அவங்கக்கிட்ட பொறுமையாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத நீங்கள் பொறுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ எடுத்தோடனே போய் அவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுறது, நீ இப்படி பண்ண அப்படி பண்ண சொல்கிறதுக்கு பதில் அவங்கள பேச விட்டுட்டு அதுக்கப்புறம் அவங்கக்கிட்ட அவங்களுடைய சிம்டம்ஸை பற்றி கேட்டிங்க அப்படின்னா, சிம்டம்ஸ்னு கிடையாது, அந்த சிம்டம்ஸ் சொன்னால் தான் அதை பற்றி கேட்க போகிறீங்க, இல்லைனா அந்த டே எப்படி போச்சு, அதுக்கப்புறம் நீங்கள் அந்த மார்க்ஸை பற்றியோ ஹோம் ஒர்க்ஸை பற்றியோ அதுக்கப்புறம் லேட்டரான் கொண்டு வரணும். வந்த உடனே இந்த மாதிரி ஆரம்பிக்காம, ஸோ இதெல்லாம் ஒரு பெட்டர் வே ஆஃப் மென்டல் ஹெல்த், பசங்களை வந்து ஆஸ் அ பேரண்டாக வந்து பசங்களை நம்ம பார்த்துக்கிறது. அதே மாதிரி பீரியாடிக்காக வந்து பீடியாட்ரிஷியன் கிட்ட காமிக்கிறது, ஸோ அந்த ரொட்டீன் செக்கப்ஸ் அதெல்லாமே இது பண்ணிக்கிறது. பீடியாட்ரிஷியன்ட்ட போனீங்க அப்படின்னா கூட யூஸ்வலாக எடுத்தோடனே சில்ட்ரன்ஸை வந்து மென்டல் ஹெல்த்துக்கு கொண்டு வர மாட்டாங்க ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட. ஸோ யூஸ்வலாக பீடியாட்ரிஷியன்ட்ட தான் போவாங்க. பீடியாட்ரிஷியன்ட்ட காமிச்சா கூட தே வில் ரெஃபர் பேக், உங்களுக்கு வந்து இல்லை ஏதோ சம்திங் ராங் அப்படின்னா கூட அவங்க உடனே உங்களை ஒரு சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள், சைல்டு சைக்காட்ரிஸ்ட் பாருங்கள், இல்லை சைக்காட்ரிஸ்ட் பாருங்கன்னு தே வில் ரெஃபர் யூ.
0: ஓகே டாக்டர், இப்போ இதே பிரச்சனை வந்து அதுக்குள்ள ஒரு காலர் வராங்க, பேசலாம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். கட் ஆயிட்டாங்க டாக்டர். இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ குழந்தைகளை பற்றி சொல்லியிருந்தீங்க, இப்போ யங்ஸ்டர்ஸ் கிட்ட வந்து இதே மாதிரி நிறைய பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இப்போ சோஷியல் மீடியாவில் பார்க்குற வீடியோஸை பார்த்துட்டு அவங்களே கம்பேர் பண்ணிக்கிறது, அவங்களோட லைஃப் மாதிரி நம்ம லைஃப் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ் வந்து அதை பார்த்துட்டு அந்த மாதிரி வாங்கி தர மாட்டுறாங்க, ஏதோ ஒரு கம்பேரிசன் அவங்களே பண்ணிக்கிறாங்க. அந்த மாயையான ஒரு உலகம் இல்லை அந்த வீடியோஸையோ பார்த்துட்டு அவங்க மனநலம் உளைச்சலுக்குள்ள போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம்?
1: ஓகே, டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் இஸ் வெரி வெரி ஹை. ஸோ சோஷியல் மீடியாவால் பெனிஃபிட்டும் ஆகிறாங்க, அதை வந்து தப்பாக வந்து இன்டர்ப்ரெட்டும் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஒரு யங்கர் ஜென்ரேஷன், ஸோ அதில் பார்த்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த க்ரியேட்டிவாக கற்றுக்கவும் செய்கிறாங்க, மற்றவங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது, பட் சேம் டைம் வந்து அன்ஹெல்த்தியான ஒரு மென்டல் வெல்பீயிங்கும் அதனால் போகுது. ஸோ மெயினாக யங் பீப்புள் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியாவை பார்த்து அவங்கள கம்பேர் பண்ணிக்கிறது மற்றவங்களோட அப்பியரன்ஸில், ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட அப்பியரன்ஸும் இவங்களோட அப்பியரன்ஸும், இல்லை அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸை பொறுத்து நீங்கள் வந்து இது பண்ணிக்கிறது, இல்லை சில பேரோட ரிலேஷன்ஷிப்பை பார்த்து நம்ம வந்து நம்மளை கம்பேர் பண்ணிக்கிறது. ஸோ அவங்களுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸ், அவங்களோட லைஃப் ஸ்டைல், சோஷியல் மீடியாவில் ஒருத்த மற்றவங்க அவங்கள பற்றி போஸ்ட் பண்ணுறாங்கன்னா அது ஒரு முகம் தான், பேக் சைடில் என்ன நம்ம யாருக்குமே தெரியாது. பட் அதை வச்சு தான் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் நம்ம திங்க் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு நார்மலாக ஒரு ஃபீலிங்ஸ் உள்ள வந்து கிரியேட் பண்ணுறது, ஒரு நம்மளால் முடியலையே அப்படின்றது, ஒரு ஹோப்லெஸ் கிரியேட் பண்ணுறது. இது என்ன ஆகுனா அதை பற்றி திங்க் பண்ணி உங்கள் லைஃப் வந்து ஒரு யுவர் அன்சக்சஸ்ஃபுல் பர்சன்ற மாதிரி தே இட் செல்ஃப் லைக் அவங்களே திங்க் பண்ணிக்கிறது. ஸோ இதுவே வந்து டிஃப்ரென்ஸ் வந்து கிரியேட் பண்ணுது. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரீசன்ட் டேஸில் பார்த்திங்கன்னா நிறையா வந்து இந்த சைபர்

0: புல்லிங் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நேரம் நடக்குது இந்த சோஷியல் மீடியா, இதனால நிறைய ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இந்த மாதிரி ஒரு இஷ்யூஸும் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு வந்து சொல்யூஷன்னா இன்னைக்கு பேரண்ட்ஸ் உடனே யார்கிட்டயே நம்ம அட்வைஸ்னு போய் கேட்கணும்னா ஃபோனெல்லாம் பிடிங்கிட்டு சரியாயிடும் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் எல்லாருமே சொல்லுவாங்க. பட் அது கிடையாது. ஃபோனை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பசங்கிட்ட இருந்த ஒரு எங்கர் ஜென்ரேஷன்ஸ் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்ககிட்ட வந்து பிடிங்கிட்டீங்க அப்படின்னா எல்லாமே போயிடும் அப்படின்னா கிடையாது. ஸோ ஒரு டிஜிட்டலாக வாட் இஸ் ஹெல்த்தி டிஜிட்டல் ஹேபிட்ஸ் அப்படின்னு சொல்லணும் பசங்களுக்கு, அவங்களுக்கு நம்ம வந்து புரிய வைக்கணும் அது எந்த மாதிரி. அது ஹெல்த்தி இந்த ஹேபிட்ஸ் அப்படின்னா என்னன்னா ஸ்க்ரீன் டைம் லிமிட்டிங். இன்னைக்கு ஃபோன்லேயே பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ ஸ்க்ரீன் டைம் யூஸ் பண்ணுறோம் ஒரு ஒரு விஷயத்துக்கும் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து அந்த படுக்கிறதுக்கு அட்லீஸ்ட் 2 hours முன்னாடி ஃபோனை ஆன் பண்ணக்கூடாது, அதாவது ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. பிரேக்ஸ் வாலண்டராக பிரேக் எடுக்கிறது இந்த ஒரு டிஜிட்டல் மீடியாவிலிருந்து, இல்லை நார்மலாக வந்து ஏன் டிஜிட்டல் மீடியானே இன்னொரு விஷயம் இன்னைக்கு நான் ரீசெண்ட் டைம்ஸ்ல என்கிட்ட நிறைய பேஷன்ஸ் சொன்னால் நான் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ணுறேன் அப்படின்றாங்க, விச் இஸ் இன்னைக்கு இருக்க ஒரு நார்மலாக சோஷியல் மீடியாவில் இருக்கு டிஜிட்டல் டீடாக்ஸ்னா உடனே அந்த எல்லா இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் எல்லா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல இருந்தும் வெளில வந்துடுது ஒரு 40 days 45 days அதுலேருந்து அவங்களே அவங்களை டீடாக்ஸ் பண்ணிக்கிறது அப்புறம் திரும்பி அதை போய் இது பண்ணுறது. ஸோ இதெல்லாமே ஒரு பெட்டர் வேவாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ ஒரு டிஜிட்டல் டீடாக்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா சேர்த்து வச்சு 45 நாள் கழிச்சு செய்வீங்க. ஸோ அதை சேர்த்து வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்க போயிட்டு சோஷியல் மீடியாவை பார்க்கறது. ஸோ இது வந்து ஒரு இது கிடையாது. நம்ம அது அதை தான் சொல்கிறோம், ஃபோனையே ஏதோ ஒன்று புரிஞ்சதுனால அது மாறப்போகிறதுல அதை எந்தளவு லிமிட் பண்ணணும் எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ப்ராக்டிஸை நீங்கள் கொண்டு வரது தான் அதுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும்.
1: ஸோ மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணிக்கணும்.
0: ஆமாம், ஸோ நம்ம சோஷியல் மீடியாவே இப்போ பார்க்குறதுனா அதை நம்ம வந்து நெகட்டிவ் சொல்ல போகிறது கிடையாது. ஆனால் அதே தான் ஒரு இதுவாக, ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தவங்களோட ஸ்க்ரீன் டைம் ஆஃப் சோஷியல் மீடியா பார்த்தீங்கன்னா 6 hours 7 hours இருந்தால் விச் இஸ் அப்நார்மல். ஸோ அதை கம்மி பண்ணணும். ஸோ அதை தான் சொல்கிறேன், அதில் பாசிட்டிவும் இருக்குது நெகட்டிவும் இருக்குது, நம்ம எல்லாத்துக்கும் ஒரே ஒரு சைட் மட்டும் இது பண்ண முடியாது. ஸோ எல்லாத்துக்குமான லிமிட் இன்னொன்று தூங்குறதுக்கு முன்னாடியே யூஸ் பண்ணுறது. இன்றைக்கி சில்ட்ரன்ஸ் வந்து ஃபோன் பார்த்துக்கிட்டே வந்து அப்படியே ஒரு மயக்கத்தில் தூங்கிடுறாங்க, அது ரொம்ப ரொம்ப ராங்கான திங். ஏன்னா அந்த ஸ்க்ரீன் டைம் தான் நம்ம உடம்புல எல்லாருக்குமே மெலட்டோனின் பீனியல் கிளாண்டுன்னு ஒன்று இருக்காங்க, மெலட்டோனின் ஒரு ஹார்மோன் சுரக்கிறதுனால தான் நம்ம எல்லாமே தூங்குறோம். அது யூஸ்வலாக நம்ம டார்க்காக இருந்தால் தான் அந்த ஹார்மோன் சுரக்கும். ஸோ அப்போ எந்த ஒரு வெளிச்சமுமே இல்லாமல், ஸோ அதனால தான் தூங்குறதுக்கு 1 hour 2 hours முன்னாடி ஸ்க்ரீன் டைம் இருக்கவே கூடாது, 0 screen time சொல்கிறோம். அப்போ தான் யூ வில் ஹாவ் அ குட் ஸ்லீப். ஏன்னா நிறையா பிரச்சனைகள் ஆங்ஸைட்டி ஆகட்டும் டிப்ரெஷன் ஆகட்டும் எங்கேருந்து ஆரம்பிக்கணும் தூக்கத்தில் இருந்து தான் ஆரம்பிக்கும். ஸோ
1: அதுதான் வணக்கம் காலர் வராங்க கட் ஆயிடுது. ஸோ நேர்களே நீங்க வந்து இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருப்பீங்க, நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணிட்டும் இருக்கீங்க. ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கும் லைன் கிடைக்கும். இன்னைக்கு உலக மனநலம் தினம் குறித்து நம்ம வந்து புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டாக்டர் வி கோகுல் அவர்கள் கிட்டதான் பேசிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா உடனே போன் எடுங்க, டயல் பண்ணுங்க எஃப் எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றொரு 2271770. ஹலோ வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: டாக்டர் இருக்காங்க பேசிடுங்க
0: சார். யா குட் ஆஃப்டர்நூன் சார். சொல்லுங்க
2: சார். வணக்கம் சார். வணக்கம் வணக்கம் சார்.
0: சொல்லுங்க சார்.
2: சார் எனக்கு ஏஜ் 56 சார் எனக்கு.
0: ஓகே.
2: எனக்கு அந்த எமோஷன் ஆகிறேன், எதுக்கு அந்த பிரச்சனை எமோஷன் ஆகிறேன், டென்ஷன்
0: ஆகிறேன்,
2: லாக் மைண்ட் இல்லை, மைண்டு ஒரு பக்குவம் சரியாக வச்சுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன், திடீர்னு எமோஷன் ஆகிறேன் வந்துருன்னு நிறைய ஃபீல் ஆகிறேன், நிறைய பிரச்சனை இருக்கு சார் எனக்கு. எப்படி சார் இந்த மைண்டை தெளிவா வச்சு இந்த மாதிரி அந்த பிரச்சனை இல்லாம தெளிவா வச்சதுக்கு என்ன பண்றது, இல்ல சூழ்நிலையை மாத்திரமா நம்ம இருக்கிற சூழ்நிலையை மாத்திரமா இல்ல சூழ்நிலைக்கு அப்புறம் நான் மாறணுமா இவங்களா சார், இதுக்கு பதில் சொல்லுங்க சார். மட்டும் சொல்லுங்க சார். சார் நான் விழுப்புரம் மாவட்டத்துல தண்டமாடி பேசுறேன் சார். ஆமா சார்.
0: ஓகே சார். ஸோ நீங்கள் வந்து இப்போ ரொம்ப கோவப்படுறீங்க இதெல்லாமே சொல்கிறீங்க, ஓகே. பட் நம்ம கோவப்படுறோம் இப்போ வந்து யூஸ்வலாக ஒருத்தவங்க வந்து டிப்ரெஷன் இல்லை ஏதோ ஒரு ப்ராப்ளம் இல்லை ஒரு ஆங்ஸைட்டி இல்லை ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அதுக்கு ஒரு ரீசனுக்கு செகண்டரியாக இருக்குதா இல்லையான்றது நமக்கு தெரியணும். ஸோ அந்த ரீசனுக்கு செகண்டரியானா இப்போ உங்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தால் தான் நீங்கள் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா அந்த காரணம் என்னன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம என்னன்னு ரெக்டிஃபை பண்ண பார்க்கணும். இல்லை காரணமே இல்லாமல் உங்களுக்கு ரொம்ப இதுவாக இருக்குது, ஒரு ப்ராப்ளமாக இருக்குது, உங்களால் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அந்த மாதிரி ஏதாவது இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னா டெஃபினட்டாக அதுக்கு வந்து நீங்கள் ஒரு என்விரான்மெண்ட்டுன்னு ஒரு வார்த்தை என்கிட்ட சொன்னீங்க, இந்த என்விரான்மெண்ட்டை நான் வந்து சேஞ்ச் பண்ணால் சரியாயிடுமான்னு அதை தான் கேட்குறேன். அந்த என்விரான்மெண்ட்டுன்றது வந்து நம்ம நீங்கள் ஒரு காமனாக சொல்கிறீங்க, ஆனால் அந்த என்விரான்மெண்ட்டில் என்ன ப்ராப்ளம்ன்றது நமக்கு தெரியல. ஸோ அது இல்லாமல் என்னால் வந்து கரெக்டாக இதில் வந்து இந்த என்விரான்மெண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணணுமா பண்ணக்கூடாதான்றது என்னால் சொல்ல முடியல. நீங்கள் வந்து நியர்பை சைக்காட்ரிஸ்ட்டை டெஃபினட்டாக மீட்

0: பண்ணுங்க, அதுக்கான ப்ரொஃபஷனல் ஹெல்ப் சீக் பண்ணுங்க. பட் இதுல இருந்து டெஃபினட்டா நீங்க வெளில வரலாம்.
1: ஓகே டாக்டர், இப்ப நம்ம தொடர்ந்து பேசலாம் டாக்டர் ஒரு பாடலுக்கு பிறகு.
2: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேஸுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்க இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம், NSB ரோட் திருச்சி.

3:34 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்னைக்கு மனநலம் குறித்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டாக்டர் வி கோகுல

0: அவர்கள் கூட தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டாக்டர் நிறைய விஷயங்களுக்கும் நம்ம நேயர்களோட சந்தேகங்களுக்கும் விளக்கம் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ டாக்டர் கிட்ட இப்ப நம்ம தொடர்ந்து பேசலாம். நீங்களும் டாக்டர் கிட்ட பேசணும் அப்படின்னா கால் பண்ணுங்க எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேயர்கள் 0413 என்ற முன்குறிட்டினையும் சேர்த்து டயல் பண்ணுங்க. டாக்டர், இப்ப நம்ம அடுத்த கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நீங்க பேசும்போதும் சொன்னீங்க ஆன்சைட்டி அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அண்ட் ஒரு காலர் பேசும்போதும் சொல்லியிருந்தாங்க மனச்சிதைவு நோயின்னு. ஸோ இந்த மனச்சிதைவு, மன அழுத்தம், பதற்றம், ஆன்சைட்டி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ் யூஸ் பண்றோம்ல டாக்டர், அப்ப இந்த மனநலத்திலையும் இது மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான நோய்கள் இருக்கா, தனித்தனியா பிரிக்கிறோமா, அது குறித்து கொஞ்சம் விளக்கம் கொடுங்க டாக்டர்.
1: ஸோ யூஸ்வலா இந்த சைக்காட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு இன்னைக்கு டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இது மூணு, ஃபஸ்ட் இந்த ஸ்ட்ரெஸ்

0: இந்த சைக்காட்ரியில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. ஸோ பேசிக்காக நமக்கு இன்றைக்கி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் நம்ம யூஸ் பண்ணுற வேர்ட்ஸ் தான் இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மனச்சிதைவு, ஸ்கிசோஃப்ரினியான்னு சொல்லி சொல்கிறது. ஸோ இது மூணு, ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷனை பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா இது மூணுமே ரிலேட்டட் தான், பட் ஆனால் ஒன்று கிடையாது. ஸோ ஸ்ட்ரெஸ்ன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம பாடிக்கு வந்து ஒரு சேலஞ்ச், அதாவது ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்ம சேலஞ்சாக நம்ம விஷயத்தை ஹேண்டில் பண்ணும்போது அதுக்கான ரெஸ்பான்ஸ் தான் நமக்கு ஸ்ட்ரெஸ். ஸோ அது டிப்பிக்கலாக சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பாடியோட ரெஸ்பான்ஸ் வந்து ஒரு சேலஞ்சுக்கான பாடியோட ரெஸ்பான்ஸை வந்து நம்ம ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ அது என்ன, லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஃபினான்ஷியலாக உங்களுக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இல்லை ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு ப்ரெஷரு, இல்லை உங்கள் ரிலேஷன்ஷிப் இஷ்யூஸு, இது எது வேணால் உங்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வந்து காஸ் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கிறது ஸ்ட்ரெஸ். ஆங்ஸைட்டி, ஆங்ஸைட்டி என்னென்னா ரொம்ப எதையாக பற்றி கவலைப்படுறது, அதை பற்றியே வந்து யோசிச்சுட்டு இருக்கிறது, தூக்கம் கம்மியாக இருக்கிறது, நமக்கு வந்து இதனால் ஃப்யூச்சரில் ஏதோ ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு தப்பாயிடுமோ அது ஆயிடுமோ சொல்லிட்டு நம்மளா திங்க் பண்ணிக்கிறது, இதெல்லாமே வந்து நம்ம ரிப்பீட்டடா திங்க் பண்ணிட்டு இருக்கிறது. ஸோ ஆனால் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எதாவது ஆகிடுமோன்னு நினைக்கிறீங்க, பட் ஆக்சுவலாக உங்களுக்கு இமீடியட்டாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது, ஆனால் நீங்கள் தான் அப்படி வந்து அதிகமாக யோசிச்சுப்பீங்க. இது தான் நம்ம ஆங்ஸைட்டின்னு சொல்கிறோம். டிப்ரெஷன் பார்த்தீங்கன்னா நான் சொன்னது தான், அப்படியே நீங்கள் ஃபுல்லாகவே ஒரு சோகமாக இருக்கிறது, ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கிறது, ஒரு ரொம்ப ஒரு லோவாக ஃபீல் பண்ணுறது, எனர்ஜியே இல்லாத மாதிரி, நம்மளால் எதுவும் ப்ரோஜனம் இல்லை, உங்களுடைய தூக்கம், ஃபுட் இன்டேக், இதெல்லாமே பாதிச்சிருக்கும், இதை வந்து நம்ம டிப்ரெஷன் சொல்கிறோம். ஸோ இதுதான் அந்த மூணு இது. இதுக்கு ஒரு ஃபார் எக்ஸாம்பிளாக உங்களுக்கு ஒரு சொல்லணும் அப்படின்னா, இப்போ நார்மலாக வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருக்காங்க, ஒரு எக்ஸாம் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி அவங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்கள்ல. ஸோ அதை தான் நம்ம டிப்பிக்கலாக ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் வந்து ரிப்பீட்டடாக உங்களுக்கு வந்து ஐயோ நான் வந்து ஃபெயில் ஆகிடுவோனும், என்னால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் இதை நினச்சே கவலையாக இருக்கேன், எனக்கு பதற்றமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது நம்ம ஒரு ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லலாம். இப்போ சப்போஸ் அந்த ஸ்டூடெண்ட் இதை பற்றி யோசிச்சு ரொம்ப சோகமாகவே இருக்கிறது, படிக்கிறதே இல்லை, ஃபஸ்ட்டு நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி படித்தது கூட இப்போ படிக்க முடியலன்னு இருக்கிறது, இதை நினச்சி வந்து தூக்கம் கம்மியாக இருக்கிறது, இதெல்லாம் அவங்க டே டு டே லைஃபே வந்து மூவ் ஆன் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ இதுதான் அந்த மூணு டிஃப்ரென்ஸ். ஒரு ஃபோர்த் ஒன் நீங்கள் சொன்னால் அந்த மனச்சிதைவு, அது நான் ஆல்ரெடி சொன்னது தான், இந்த டெலூஷன்ஸ், ஆலுசினேஷன்ஸ் இதெல்லாமே அதில் இருக்கும், சைக்கோட்டிக்காக இருக்காங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இல்லாத ஒன்று இருக்குன்னு சொல்லி நினச்சிக்கிறது, இல்லை இல்லாத ஒரு உருவம் வந்து நம்மக்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை நிற்கிற மாதிரி பார்க்கறது, அது வந்து மனச்சிதைவு நோய்னு சொல்லுவோம். இல்லை ஸ்ட்ரெஸ்ன்றது நார்மலாக நம்ம எல்லாருமே ஹேண்டில் பண்ணுறது தான், அதான் சொன்னா ஒரு நார்மலாக நம்மளுடைய சேலஞ்சுக்கு செகண்டே நம்ம ஹேண்டில் பண்ணுறது தான் ஸ்ட்ரெஸ்ஸு. அதாவது டிப்ரெஷன் அது வந்து இந்த ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகி அதை வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாமல் போகும்போது தான் நம்ம அந்த டிப்ரெஷனுக்குள்ளே அப்போ கூட போயிட்டோன்னு சொல்ல முடியாது. நான் சொன்ன மாதிரி இந்த ரொம்ப ஒரு நாள் ஃபுல்லாக சோகமாகவே இருக்கணும், இது எல்லாமே எவ்வளோ நாளைக்கு இருக்கணும்னு ஒரு கொஸ்டின் இருக்கும். நான் ரெண்டு நாள் அந்த மாதிரி சோகமாக இருந்தேன்னா டிப்ரெஷன் இருக்குன்னு எல்லாம் சொல்லிவிடுவாங்க, அப்படி கிடையாது. நான் சொன்ன இந்த சிம்டம்ஸ் ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாள் விடாமல் இருக்கணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அவங்களுக்கு டிப்ரெஷனே நம்ம டயக்னோஸ் பண்ணுவோம். இல்லைனா சும்மா ஒருத்தங்க வந்தோடனே இன்னைக்கு ஈஸியாக ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுறாங்க, ஆக்சுவலாக நீங்கள் கேட்டது ஒரு பெட்டர் கொஸ்டின், இன்னைக்கு ஈஸியாக எல்லாருமே சொல்லிக்கிறாங்க எனக்கு டிப்ரெஷனாக இருக்கேன், டிப்ரெஷனாக இருக்கேன், இட்ஸ் நாட் அந்த மாதிரி கிடையாது. ஈஸியாக ஒருத்தவங்க டிப்ரெஷனில் இருக்காங்கன்னு நம்ம சொல்லிட முடியாது, அதுக்குன்னு சில க்ரைட்டீரியாஸ் இருக்குது, இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகணும். அதுவும் டியூரேஷன் சொல்லுவோம், மினிமம் ரெண்டு வாரத்துக்கு இது எல்லாமே நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருக்கணும், அப்போ தான் நம்ம உங்களுக்கு டிப்ரெஷன் இருக்குன்னு சொல்லுவோம்.
1: சொசைட்டில ஒரு சமூக எண்ணங்கள்னு இருக்கு பாருங்களேன், இப்ப ஆண்னா அவன் அழக்கூடாது, அழுதுட்டா அது வந்து தப்பு, ஆண்கள் வந்து உத்தியோகம், புருஷ லட்சணம், கட்டாயம் வேலைக்கு போயே ஆகணும், வேலையே கிடைக்கலனாலும் போகணும். இப்ப ஒரு நாள் போகாம இருந்தாலும் இந்த சொசைட்டில கேட்கக்கூடிய கேள்விகள் மூலமா அவ அந்த மாதிரி, அதே மாதிரி பெண்ணுனா வந்து வீட்டுலதான் இருக்கணும், இந்த மாதிரி சமூக எண்ணங்களால பாதிக்கிறாங்களா?
0: எத்தனை பேர் பாதிப்பாங்கன்றதுக்கு வந்து டேட்டான்றது ஆக்சுவலாக கிடையாது, பட் ஆனால் இது என்ன ஒரு விஷயன்றது வேணால் எக்ஸ்பிளைன் பண்ணலாம். என்னன்னா இப்போ இன்னைக்கு வந்து யூஸ்வலாக சொசைட்டியில் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு தான். ஸோ அது வந்து ஒரு எமோஷனல் ப்ரெஷரை வந்து கொடுக்குது. யூஸ்வலாக வந்து மென்னாக வந்து அவங்களுடைய சோகத்தை வந்து வெளில காட்டக்கூடாது, அவங்க வந்து அது சப்போஸ் அதை காமிச்சிட்டாங்கன்னா அவங்க வந்து ஒரு வீக்கான பர்சன்னு, இல்லைனா அவங்க வந்து அவங்களுடைய வந்து எமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிக்கணும், உள்ளே வச்சுக்கணும், ஒரு ட்ரீட்மெண்ட். அதனால தான் மென்ஸ் வந்து யூஸ்வலாக ட்ரீட்மெண்ட்டுக்கே வரத்துக்கூட கொஞ்சம் டிலேடாக இருக்கும் கம்பேர்ட் டு ஃபீமேல்ஸ். ஸோ அப்படி அந்த மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவங்க உள்ளே வந்து அதை இது பண்ணிப்பாங்க. என்ன ரீசன்னா வெளில அவங்கள வீக்காக நினச்சிருவாங்களோ, அவங்கள வந்து ஒரு சேட்னஸை வெளில காமிச்சிட்டா அவங்க வந்து ஒரு வீக்கான பர்சன் ஃபுல்லாக எல்லாருமே நினச்சிருவாங்க, இல்லை எக்ஸாம்பிள் ஒய்ஃபே அப்படி நினச்சிருவாங்களோ அப்படின்றதுக்காக அதை வெளில காட்டிக்காமல் சப்ரஸ் பண்ணி. இதே உமன் எடுத்தீங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் என்ன இருக்கணும்னா ஃபேமிலியை பார்த்துக்கணும், ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், பசங்களை பார்த்துக்கணும், இல்லை வேலை செய்கிறவங்களா இருந்தால்

0: வேலைக்கும் போகணும், இன்னொன்று ரிலேஷன்ஷிப், அவங்க இவ்வளோலாம் போயிட்டு இதெல்லாமே ஹேண்டில் பண்ணால் கூட அவங்க எக்ஸாஸ்ட் ஆனால் கூட அதை அவங்க வீட்டில் ஃபேமிலியில் காட்டக்கூடாது, அதை காட்டாமல் அதை நம்மளாம் நார்மலைஸ்டாக ஃபேமிலியும் கொண்டு போகணும். இது வந்து ஆக்சுவலாக வந்து எமோஷ்னலாக இது பார்த்தீங்க அப்படின்னா அன்ஃபேர் தான், இது வந்து ஒரு ஈவன் கிடையாது. ஸோ ரெண்டு இடத்துக்கும் இந்த ஈக்குவாலிட்டி கிடையாது தான், மென் அண்ட் ஃபீமேலுக்கு இந்த அழுவக்கூடாது, இந்த எமோஷன்ஸ் பற்றியும் கிடையாது. பட் ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து இந்த நிறைய பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா அவங்களோட எமோஷன்ஸ் வந்து சப்ரஸ் பண்ணிக்கிறதுனால வந்து இந்த சைக்காலஜிக்கலாக வந்து அவங்க வந்து டிஸ்ட்ரெஸ் வந்து சரியாயிடுது இல்லை போயிடுன்னு நினச்சிக்கிறாங்க. பட் அது கிடையாது, யூஸ்வலாக வந்து அவங்களுடைய ஒரு எமோஷன்ஸை வந்து வெளில காமிச்சா தான் சுற்றி இருக்கவங்களுக்கு அவங்கக்கிட்ட என்ன தப்பு இருக்குது இல்லை என்ன வந்து அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க இது எப்படி சரி பண்ணுறதுன்றதாவது மற்றவங்க யோசிப்பாங்க. அது உள்ள வைக்க வைக்க வைக்க அதுதான் வந்து அதிகபட்சமான ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஒரு டிப்ரெஷனாகவும் இல்லை ஒரு நாள் பெருசாக வெடிக்கிறது ஃபேமிலிக்குள்ளே. ஸோ இப்படி வந்து போய் முடியறது.
1: ஓகே டாக்டர், காலர் வந்து அங்கே கட் ஆயிடுச்சு. இன்னொன்று டாக்டர், இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னா அது மற்ற குடும்ப உறுப்பினரையும் வந்து அஃபெக்ட் ஆகுது. ஸோ அப்போ அந்த குடும்ப உறுப்பினர்கள் அவங்கள புரிஞ்சிக்கின்னு எப்படி வந்து அவங்களுக்கு ஒரு ஆதரவாக இருக்கணும்?
0: யா, ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த நார்மல் நமக்கு ஃபிசிக்கல் ஹெல்த்துன்றது வந்து ஃபிசிக்கல் ஹெல்த் என்ன, நமக்கு நார்மலாக வந்து ஏதோ கையில் அடிபட்டிருக்கு, காலில் அடிபட்டிருக்கு, இல்லை ஒரு டயபெட்டிஸ் இருக்குது, இந்த மாதிரினா நம்ம போய் டாக்டரை போய் பார்க்குறோம், இது பண்ணுறோம். இப்போ இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸாகவே இருக்கும்போது என்ன பண்ணுவோம், ஐயோ சரி டேப்லெட் போடுமா சரியாயிடும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஆனால் இந்த மென்டல் ஹெல்த்துன்றது ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வரும்போது அவங்க ஒரு நார்மலாக இப்போ எக்ஸாம்பிள் ஒரு வீட்டில் வந்து ஒரு பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலிக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கலாக அவங்க அஃபெக்ட் ஆயிருக்காங்கன்னா என்ன ஆகும், அவங்க வேலைக்கு போக மாட்டாங்க, ஃபினான்ஷியலாக டவுன் ஆகும், அவங்க டவுன் ஆகி உட்காராங்கன்னா சுற்றி இருக்கிறவங்க என்னன்னு கேள்வி கேட்பாங்க. ஸோ ஒருத்தவங்களுக்கு சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகும்போது என்ன ஆகும்னா அவங்க ஃபேமிலி மொத்தமாக அதனால் அஃபெக்ட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் அந்த ஒரு வீட்டில் வந்து ஒரு மேரேஜ் ஆகக்கூடிய ஏஜ் குரூப்பில் ஒரு பசங்க இருக்காங்க அப்படின்னா நாளைக்கு சொசைட்டியில் என்ன சொல்லுவாங்க, அவங்க அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ இப்படி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிராண்ட் பண்ணுறது சைக்காலஜிக்கலாக அவங்களுக்கு இது இருக்குது. ஸோ ஒரு ஆளுக்கு வந்து சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிறாங்க அப்படின்னா அது மொத்த குடும்பத்தையுமே வந்து அஃபெக்ட் பண்ணிடும், அது அந்த ஒரு பர்சன் மட்டும் கிடையாது. ஃபிசிக்கல் ஹெல்த்னா அவங்கள மட்டும்தான், ஆனால் மென்டல் ஹெல்த்னா டோட்டல் ஃபேமிலியுமே அதனால் அஃபெக்ட் ஆவாங்க. ஸோ இதுக்கு மெயினாக என்னென்னா அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்னா அவேர்னஸ் கிடையாது. இப்போ எக்ஸாம்பிள் என்கிட்டே பேஷண்ட்ஸ் வராங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு போயிட்டு மற்ற இடத்துலலாம் போகிறாங்க, போயிட்டு எவ்வளோ செலவு பண்ணுறாங்க அது இதுன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இந்த ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு சைக்காலஜிக்கல் ஹெல்ப்பை அவங்க லாஸ்ட்டாக வச்சுருக்காங்க, அதுக்கு முன்னாடி மற்ற ஃபேக்டர்ஸ் எல்லாமே நடக்குது, அதுக்கப்புறம் தான் எங்ககிட்ட வராங்க. ஆனால் ஃபைனலாக ஒரு வாரம் பத்து நாள் மாத்திரை போட்டால் சரியாகிறாங்க. ஸோ ஏன்னா அந்த அவேர்னஸோ அந்த ஸ்டிக்மாவோ வந்து இருக்கிறது தான் ப்ராப்ளம். அவேர்னஸ் இல்லாததும் ஸ்டிக்மா இருக்கிறதும் தான் இந்த ப்ராப்ளம்.
1: ஓகே டாக்டர், இப்போ டாக்டர்கிட்ட நம்ம பேசிட்டு இருக்கோம், நீங்களும் பேசணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போவுக்கு 2271760 மற்றும் 2271770.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: மனஉறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
2: ஹலோ டாக்டர், நேரம் 3:48. இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், உலக மனநல தினத்தை ஒட்டி மனநலம் குறித்து மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டாக்டர் வி கோகுல் அவர்கள் கூட தான் வந்து நம்ம நிறைய கேள்விகள் அண்ட் பதில்களை வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். சோ அந்த வரிசையில அடுத்தது பேசுறதுக்கு முன்னாடி ஒரு காலர் இருக்காங்க, சோ காலர் கிட்ட பேசிடுங்க. ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
3: வணக்கம் மேம், பாண்டன் ஜெயா பேசுறேன்.
2: ஜெயா மேடம், டாக்டர் இருக்காங்க, பேசுங்க.
3: வணக்கம் டாக்டர்.
4: யா, வணக்கம்மா, சொல்லுங்க.
3: பாத்தீங்க டாக்டர், நிறைய முதியவர்கள் எல்லாம் அதிகமா இப்ப தனிமையில இருக்காங்க, அவங்க இருக்கக்குள்ள அதிகமா செல்போனும் பயன்படுத்துறாங்க டாக்டர், அதனால அவங்களுக்கு மனநலம் பாதிக்குமா டாக்டர்? அதுக்கு வாய்ப்பு இருக்கா?
2: எங்களோட அடுத்த கேள்வியும் அதுவா தான் இருந்தது, ஆன்சர் அப்படியே கேட்டுக்கோங்க. குடும்ப தலைவன் தலைவி வரைக்குமே பேசிட்டோம். இப்ப இந்த பதவியில இருந்து ரிட்டையர் ஆகி வீட்டுல இருக்கக்கூடிய அந்த வயதானவர்கள், அவங்களுக்கு வந்து எந்த மாதிரி மன அழுத்தம் வரும், அதை எப்படி வந்து அந்த குடும்ப உறுப்பினர்கள் தவிர்க்கலாம் டாக்டர்?
4: ஓகே, சோ இந்த ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லைக் ஓவரால் பார்த்தீங்கன்னா அந்த ரிட்டையர்மெண்ட் ஏஜில் இருக்கவங்க எல்லாருக்குமே வரக்கூடிய சில விஷயங்கள் தான் இதெல்லாமே. ஒன்று ஏஜ் ஆகிறது அந்த ரிட்டையர்மெண்ட், இது வந்து என்ன ஆகுனா அவங்களுடைய நார்மலாக அவங்களோ யார், அவங்களுடைய ருட்டீன் லைஃபு, அவங்களுடைய ஒரு பொது வாழ்க்கையில் எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருப்பாங்க, மற்றவங்க கூட பேசுறது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு சேஞ்ச் வர ஆரம்பிச்சிடும் அவங்களோட அந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப் வரும்போது, அந்த ஏஜ் ஆகும்போது.

0: ஸோ அது என்ன ஆகிடும் அப்படின்னா, சம்டைம்ஸ் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, நம்ம அவங்களே வந்து அவங்க என்ன என்ன பர்பஸ்க்காக நான் வாழறேன் என்னன்றது அவங்களே ஒரு திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க வேலையை விட்டவனே. உடனே என்ன ஆகணும், அதனாலே என்ன ஆகிடும், நிறைய இல்னஸ்க்காக ஸ்ட்ரகிள் பண்ணுறது, எனக்கு ப்ராப்ளம் அந்த இந்த ப்ராப்ளம் அந்த ப்ராப்ளம், ஸ்ட்ரெஸ்னாலே அவங்களுக்கு நிறைய ஃபிசிக்கல் கம்ப்ளைண்ட்ஸும் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபேஸ், ரிட்டையர்மெண்ட் ஃபேஸ் இதெல்லாம் இருக்கும்போது, ஸோ எப்படி நீங்கள் உங்களுடைய டெய்லி ரொட்டீனை வந்து மேட்ச் பண்ணணும் அப்படின்னா, ரெகுலரான ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களுடைய ஹெல்த்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது, யூஸ்வலாக ஹாபீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ நிறையா ஹாபீஸ் நம்ம வந்து பண்ணியிருக்க மாட்டோம், நம்மளுடைய ஒர்க்னால பண்ணியிருக்க முடியாது, இல்லை நம்மளுடைய கமிட்மெண்ட்ஸ்னால பண்ணிக்க முடியாது. இந்த ரிட்டையர்மெண்ட் இந்த ஏஜ் ஆர் டைமில் நீங்கள் வந்து உங்களுடைய ஹாபீஸ் ஆகட்டும், இப்போ சில பேருக்கு ட்ராவல் பண்ணுறதுலாம் பிடிக்கும். ஸோ என்ன உங்களோட ஹாபீஸ் என்ன வேணால் இருக்கட்டும், ஒரு கேம்ஸ் விளையாடுறதாகட்டும், இல்லை ஃப்ரெண்ட்ஸோடு உட்காந்து பேசுகிறதாகட்டும், ஏதாவது ஒரு விஷயத்தில் சில பேர் வாலண்டியராக போயிட்டு இந்த சொசைட்டிக்கு ஹெல்ப் பண்ணுறது, இந்த வாலண்டியர் பண்ணுறதுக்கு, இல்லை ஏதாவது கம்யூனிட்டிஸ் வந்து ஒரு இப்போ தனித்தனியாக சின்ன சின்ன கம்யூனிட்டிஸ் மாதிரி இருந்து அவங்க போய் ஒரு குரூப் குரூப்பாக போய் ஹெல்ப் பண்ணுவாங்க, இதில் உங்களை வந்து இது பண்ணிக்க முடியும். இந்தமாரி இடத்துல உங்களுடைய பர்பஸ் என்ன, உங்களுடைய லைஃபோட இது என்னன்றது, இந்த மாதிரி நீங்கள் வந்து அதை டீவியேட் பண்ணலாம், அது ஒரு பெட்டர் ஆப்ஷனாக இருக்கும். மெயினாக வந்து ஃபேமிலிஸ் கூட ஒரு நல்ல ஒரு கம்யூனிகேஷன் வந்து இந்த ஓவரால் இந்த ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் அந்த ஏஜிங்கில் வந்து ஒரு கம்யூனிகேஷன் நல்லா இது பண்ணணும். யூஸ்வலாக அந்த இந்த மாதிரி டைமில் வந்து நமக்கு என்ன தோணும்னா, நம்மளுடைய பசங்களாகட்டும் யாராகட்டும் இப்போ நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிப்போம். இல்லை ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அவங்க வந்து பழைய மாதிரி என்ன நடத்துறதில்ல, இந்த மாதிரி தாட்ஸ் எல்லாமே வரும். இதெல்லாமே ஏன் வருதுன்னா, நம்ம நார்மலாக எந்த ஒர்க்குமே பண்ணாமல் இல்லை ஒரு ஹாபீஸ் எது பக்கமும் போகாமல் சும்மாவே நம்ம இருந்தோம் அப்படின்னா தான் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ் எல்லாமே வருது. ஸோ உங்களை ஏதாவது ஒரு விஷயத்தில் ஒரு ஆக்குப்பைடாக வச்சுக்கோங்க. உங்களுடைய அதே மாதிரி சப்போஸ் இதெல்லாமே இருக்கும் போது உங்களுக்கு இதெல்லாமே இருந்தும் உங்களுக்கு ரொம்ப சோகமாக இருக்கிறதாகட்டும், ஒரு மோட்டிவேஷனே இல்லாமல் நீங்கள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகிறதா இருந்தால், இல்லை இந்த மெயினாக இந்த ஓல்ட் ஏஜில் வரது இந்த காக்னேட்டிவ் டிஃபிகல்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது என்னென்னா அந்த மறந்து போயிடுது அப்படின்னு சொல்லி சொல்கிறது, அந்த மறதின்றது, ஸோ டிமென்ஷியான ஒரு டேர்ம் இருக்குது லேட்டரானு. ஸோ அந்த மாதிரிலாம் ஒரு ப்ராப்ளம்ஸ் உங்களுக்கு வருது அப்படின்னா, உடனே நீங்கள் வந்து ஒரு ஃபிசிக்கலாகவோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கூட டாக்டரை பார்க்கணும், இல்லை மென்டலி ஏதாவது சைக்காலஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிங்கன்னா கூட ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிட்ட போயிட்டு ஒரு ஹெல்ப் வந்து சீக் பண்ணுங்கள்.
1: மனநல பாதிச்சு கொஞ்சம் மருந்து மாத்திரை எடுத்துட்டாங்கன்னா கொஞ்ச நாள் சரியாயிடுமா, இல்ல அவங்க லைஃப் லாங் அந்த மருந்து மாத்திரை கண்டிப்பா எடுத்துக்கணுமா சார், அது ஒரு கேள்வி. அப்புறம் சார் இந்த மனநலம் பாதிச்சவங்களுக்கு வந்து காதெல்லாம் கொஞ்சம் அடைப்பா பேசுறாங்க, அப்புறம் கை காலெல்லாம் நடுக்கம் இருக்கும், அது அப்படிலாம் இருக்குங்களா எனக்கு அது கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்க சார், அது அப்படி இருக்கும் மனநலம் பாதிச்சா அப்படி இருக்குமா அப்படின்னு.
0: இப்போ நீங்கள் கேட்ட கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த கை நடுக்கம் இதெல்லாமே இருக்குமான்னு சொல்லி கேட்டிங்க. ஸோ யூஸ்வலாக அந்த கை நடுக்கம் வந்து இருக்கும், பேனிக் டிஸார்டர்னு ஒன்று இருக்குது சைக்காட்ரியில், அந்த மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா டிப்பிக்கலாகவே நம்ம பார்க்கலாம். அவங்க ஹார்ட் பீட்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அவங்கள பார்த்தா அதிகமாக வேர்த்து ஊற்றும், கை கால்லாம் நடுங்கும், ஒரு மாதிரி பதற்றமாகவே இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருந்தால் கூட இருக்கலாம். இப்போ நீங்கள் கேட்டது ஒரு ஜென்ரலான கொஸ்டின் தான் என்கிட்ட கேட்டிருக்கீங்க. இதே மாதிரி சிம்டம்ஸ் வேறு எதில் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்கஹால் ரெகுலராக எடுக்கிறாங்களே அவங்களுக்கும் இந்த மாதிரி வித்ராவல் சிம்டம்ஸ் சொல்லுவோம், அவங்களுக்கும் இந்த மாதிரி வந்து ரொம்ப வேர்த்து ஊற்றும், கை கால்லாம் நடுக்கும் இருக்கும், என்ன நடக்குதுன்னு சுற்றி தெரியாத மாதிரி இருப்பாங்க. ஸோ இதில் என்ன கேட்டகிரியில் அவங்க இருக்காங்கன்னு பார்த்துட்டு தான் அதுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். அண்ட் அனதர் திங், இன்னும் நீங்கள் கேட்டது இந்த மனநல பிரச்சனைக்கு டேப்லெட்ஸ் எடுத்தாங்கன்னா நம்ம எடுத்துகிட்டே இருக்கணுமா, அப்படி கிடையாது. நிறையா பிரச்சனைகள் இருக்குது இந்த சைக்காட்ரியில், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, நான் சொன்ன மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட், ஒன்று ஒன்றுத்துக்கு டிஃப்ரெண்ட் டியூரேஷன் ஆஃப் ட்ரீட்மெண்ட். எல்லாத்துக்குமே வந்து வாழ்நாள் முழுக்க டேப்லெட் எடுக்கணும்னா கிடையாது. இன்றைக்கி வந்து இந்த மனச்சதிவு முன்னாடி ஒரு காலர் கேட்டிருந்தாங்க,
2: நீங்க தூங்கணும்னு கரெக்டா சொல்லிருந்தீங்க, அதே மாதிரி வயதானவங்க கூட உடற்பயிற்சி செய்யணும்னு சொல்லிருந்தீங்க. இப்ப அதே மாதிரி இந்த டெய்லி நம்ம எடுத்துக்கக்கூடிய உணவும் வந்து இந்த மனநலத்தை பாதிக்கும் அண்ட் பாதிக்குமா, இல்ல வந்து அது மூலமா ஏதாவது சரி பண்ணலாமா, இந்த மாதிரி விஷயங்கள் குறித்து கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். தூங்குறது, உடற்பயிற்சி பண்றது, இந்த தியானம் கூட சரி பண்ணுன்றாங்க. சோ இந்த மாதிரி மக்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சந்தேகங்களை கொஞ்சம் விளக்குங்க டாக்டர்.
0: நீங்கள் சொன்ன அந்த ஸ்லீப்புன்றது நான் சொன்னதான், ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மெயினாக இன்றைக்கி ஸ்லீப் டே டு டே ஆக்டிவிட்டீஸில் எதனால் வந்து நிறையா பேருக்கு வந்து அஃபெக்ட் ஆயிருக்குன்னா,

0: மெயினாக ஸ்க்ரீன் டைம் தான். அதனாலே வந்து ஸ்லீப்போடைய ஒரு ஹேபிட்ஸ் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆகுது. ஸ்லீப்பில் வந்து ஒரு ரெண்டு டைப் ஆஃப் ஸ்லீப் இருக்குது நமக்கு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லீப் வந்து ரொம்பவே பாதிக்குது. எதனாலனா அந்த மெலட்டோனின் சுரக்கிறது ரொம்ப கம்மியாகுது. ஸோ தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு, தூக்கம் இல்லை தூக்கம் இல்லைன்னு ஒருத்தவங்க சொல்லும் போது என்னாகனா லேட்டரான அவங்களுக்கு வந்து ஆங்ஸைட்டி வர ஆரம்பிக்கும். ஆங்ஸைட்டி வந்து ஸ்ட்ரெஸ் வர ஆரம்பிக்கும். ஸோ இதெல்லாமே ஒரு இன்டர்லிங்க்டாகவே அவங்களுடைய லைஃப் வந்து மெயின்டைன் ஆகும். ஸோ யூஸ்வலாக நம்ம எல்லாருமே ஒரு மென்டல் ஹெல்த்தை வந்து இப்போ பெட்டராக வச்சுக்கிறதுக்கு ஒரு 3 to 5 இம்பார்ட்டன்ட் ஹேபிட்ஸ் நம்ம மேபி ஃபாலோ பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஹெல்த்தியான ஸ்லீப் ரொட்டீன் நம்ம சொல்லலாம். அது என்னென்னா எத்தனை மணிக்கு படுக்கிறோம், ஏந்திருக்கிறோம், அது கன்சிஸ்டன்ட் டைம் ஆஃப் ஸ்லீப் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours அது மினிமம் இருக்கணும். இந்த 6 to 7 hours நான் சொல்கிறதுக்கு நடுவில் நீங்கள் ஏந்திருக்கக்கூடாது. ஸோ கம்ப்ளீட்டான ஸ்லீப் இருக்கணும். தூங்கி எழுச்சோன்னே தூங்கி எழுச்ச ஒரு ஸ்லீப்பு ஒரு ஃபீல் இருக்கணும். அதேமாரி உங்களுடைய ஸ்லீப் வந்து அடிக்குவேட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கான்றத நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதுக்கு ப்ரையாரிட்டிஸ் கொடுத்துட்டு உங்கள் ஸ்லீப்பை கொடுக்காமல் இருக்கக்கூடாது. தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ரெண்டாவது ஃபிசிக்கலாக வந்து ஒரு ஆக்டிவாக இருக்கிறது, ஒரு வாக்கிங், ஸ்ட்ரெச்சிங் இல்லை ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் உங்களை நீங்கள் இது பண்ணுறது. போயிட்டு ஏதோ ஒரு பாடி பில்டிங்கோ ஜிம்மோ அப்படிலாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு 45 minutes ஆஃப் வாக்கு, ஒரு ஜாகு, இல்லை நார்மலாக ஒரு யார் கூட உங்கள் கொலீக்ஸ் கூடயோ ஃப்ரெண்ட்ஸ் கூடயோ இல்லை ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசிட்டு கூட ஒரு வாக் பண்ணலாம். ஸோ அது ஒரு செகண்ட் உங்கள் ஃபிசிக்கலாக உங்களை ஒரு ஆக்டிவ் வச்சுக்கிறது. இன்னொன்று ஒரு நல்ல மீனிங்ஃபுல்லான ரிலேஷன்ஷிப்ஸை மெயின்டைன் பண்ணுறது, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, அவங்ககிட்ட ஓப்பனாக பேசுறது, சும்மா உள்ள ஒன்று வச்சுட்டு வெளில ஒன்று பேசுறது இல்லாமல் யாருக்கிட்டையாவது நல்ல ஒரு ஓப்பனான கம்யூனிகேஷன் அண்ட் ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறது, இதெல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இதை கொடுக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சொன்னத இந்த டிஜிட்டலாக நம்ம ஃபேமிலி வந்து எப்படி வந்து இந்த டிஜிட்டல் ஹேபிட்ஸை மெயின்டைன் பண்ணுறது, அதுதான் வந்து என்னென்னா இந்த ஸ்க்ரீன் டைமை வந்து ரெடியூஸ் பண்ணுறது, நம்மளுடைய சோஷியல் மீடியா டைமை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறது, ரேதர் தென் வந்து டைம் வந்து பீப்புளோட ஸ்பெண்ட் பண்ணுங்கள், வேறு ஏதாவது ஒரு உங்களுடைய ஹாபிஸ் கிட்ட ஹாபிஸில் இது பண்ணுங்கள். அந்தமாரி இன்னொன்று வந்து இப்போ நான் மொத்தமாக ஃபோனை யூஸ் பண்ண மாதிரி தான் நான் டிஜிட்டல் டீடாக்ஸ் பண்ண போகிறேன், ஒரு 4 நாளைக்கு யூஸ் பண்ண மாட்டேன், அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல வே ஆஃப் ஹெல்த்தி வே ஆஃப் இது கிடையாது டிஜிட்டல் ஹேபிட். ஸோ ரேதர் தென் அதை அது எந்த லெவல் லிமிட்டாக எந்த அளவு ஒரு எஃபிஷியண்ட்டாக வேணுமோ அதுக்கு மட்டும் அதை யூஸ் பண்ணணும். இன்னொன்று ஃபைனலாக 5th சொல்லணும்னா உங்களுக்கான டைமை நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். எல்லாருக்கும் ஆகியும் உங்களோட ஒர்க்குக்காக, உங்களோட ஃபேமிலிக்காக, எல்லாத்துக்கும் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது இல்லாமல் உங்களுக்காக உங்களுடைய ஹாபிஸ் என்ன, உங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்கு நீங்கள் எக்ஸாம்பிள் சில பேருக்கு போய் ட்ராவல் பண்ணி அந்த நேச்சரை பார்க்கறது பிடிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் உங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த 5 விஷயத்தை ஃபாலோ பண்ணாலே உங்களுடைய மென்டல் வெல்பீயிங் நல்லாயிருக்கும். கிடையாது எக்ஸப்ட் அடிக்ஷன்ஸ் இந்த ஆல்கஹால் அந்த அதர் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்குல்ல, அதனால தான் ப்ராப்ளம் வரும், மற்றபடி ஃபுட்னால வராது. இன்னொன்று என்ன வரும் அப்படின்னா இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எடுக்கிறதுனால இந்த ஓவர் வெயிட் ஆவாங்க. ஸோ அதனால வந்து அவங்களுக்கு ஒரு டிஸ்கிரிமினேஷன் வரலாம், மேபி வந்து அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை இந்த மாதிரி வந்து அது அவங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ ஒரு டிப்ரெஷனோ கொண்டு போகலாம். ஆனால் டேரெக்டாக இந்த ஃபுட்டுனால இந்த ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சில டேர்ம்ஸ் இருக்குது, அனரெக்ஸியா நர்வோசா புலிமியா நர்வோசாலாம் இருக்குது தான் ஆக்சுவலாக, பட் அதெல்லாமே டேரெக்டாக ஒரு ஃபுட்டுனால கிடையாது. அந்த ஃபுட்டு அதாவது இந்த அடிக்ஷன் அதனால வந்து இந்த ஃபுட்டு அதிகமாக எடுத்து ஒரு ஒபீஸ் ஆகி வெயிட் கெயின் ஆகி அதுக்கு செகண்டரியாக வர்றது தான் இருக்கே தவிர்த்து உங்களுக்கு டைரக்டாக இந்த ஃபுட்டு எடுத்து இந்த ப்ராப்ளம் வந்துருச்சுன்னு நம்ம சொல்ல முடியாது.
1: இன்னைக்கு நம்ம உலக மனநல தினம். அது மட்டும் இல்லாமல் இந்த மனநலம் குறித்து புதுச்சேரி மகாத்மா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையின் டாக்டர் வி கோகுல் அவர்கள் கூட 1 மணி நேரம் பேசியிருந்தோம். அண்ட் டாக்டரும் வந்து அழகா நேயர்கள் கேட்ட கேள்விகளுக்கும் சரி A to Z எல்லா விளக்கங்களும் மனநலம் குறித்து கொடுத்திருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர்.
0: தேங்க்யூ
1: டாக்டர்.

0: நேரம் 4:17 ஆயிட்டு இருக்கு. நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது கட் கேமரா ரோலிங் வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷன்.
1: நான் உங்கள் ஆர்ஜே சோனி.
0: இன்னைக்கு கட் கேமரா ரோலிங்ல ரொம்பவே ஃபன் ஃபுல்லா ஜாலியான டைலாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். உங்களோட நடிப்பு திறமை, டப்பிங் ஸ்டைலு, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட உள்ள இருக்க எல்லா திறமையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு கரெக்டான நேரம்னு நினைக்கிறேன். நீங்க எல்லாம் டைலாக் கேட்டு சூப்பரா சொல்ல ரெடியா இருங்க. ஸோ அதற்கான கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டு ஓகே டைலாக் எங்கப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கான முதல் டைலாக் தோ வந்துகிட்டே இருக்கு, கேட்டு சொல்ல ரெடியா இருங்க.
2: உனக்கு தெரியும்
1: இந்த மாதிரி டைலாக் நீ பாதி பாதியில போட்டா அவங்களும் கொஞ்ச நேரம் அமைதியாயிட மாட்டாங்களா? அதனால இன்னொரு முறை நம்ம டைலாக்
0: கண்டிப்பா கண்டிப்பா போட்டுறேன். நீங்க கேட்டு மறுபடியும் ஃபுல்லா சொல்ல ரெடியா இருங்க.
2: இந்த ஆக்டு குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது
1: இந்த டைலாக் வந்து நீ நேயர்களுக்காக எடுத்துன்னு வந்த மாதிரி தெரியலையே.
0: ஆக்சுவலி இந்த சிச்சுவேஷன் கரெக்டா வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
1: நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
0: எஸ் எஸ் எஸ் எஸ் கண்டிப்பா சொல்லலாம். ஆனாலும் நீங்க இந்த டைலாக் சொல்ல ரெடியா இருங்க. எங்களை பார்த்தே கூட நீங்க சொல்லலாம். சோ அதுக்காக கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ற எண் இருக்கு.
3: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை, நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சனை.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. உலக தரத்தில் எங்களது சொந்த தயாரிப்பில் உருவான பல லட்சக்கணக்கான டிசைன்களில் மிக மிக குறைந்த சேதாரத்தில் BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் தீபாவளி அதிரடி தள்ளுபடியாக சேதாரத்தில் 20% தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கே எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது சேதாரத்தில் 20% தள்ளுபடியும் பெறுங்கள். உலக தர சான்றிதழ் பெற்ற பெல்ஜியம் கட் நேச்சுரல் வைர நகைகளுக்கு கூலி இல்லை, சேதாரம் மட்டுமே. மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம்.

0: மீண்டும் நம்மளுடைய காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. ஆர்ஜே சோனி ரெடியா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் டைலாக் பேசுறதுக்குல, எங்க கூட பேசுறதுக்கு. இப்போ ஒரு நேர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட டைலாக் கேட்டு எப்படி சொல்றாங்க கேக்கலாம் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: அறந்தாங்கிலிருந்து ஐயப்பன்
0: சார். எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன் சார். சார் டைலாக் கேட்டீங்களா?
1: இல்ல, இன்னொரு வாட்டி போடுங்க.
0: ஓகே, உங்களுக்காக இத போடுறேன் சார்.
2: இந்த ஆக்ட் குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது
0: இந்த ஊருக்கே தெரியும். கேட்டீங்களா சார்?
1: ரெடி.
0: கட் கேமரா
3: ரோலிங்.
1: இந்த ஆக்ட் குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்,
0: நடிப்பு திறமையெல்லாம். நன்றி சார், சூப்பரா சொன்னீங்க. அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: இளமாங்கலம் ஆர். முருகன்.
0: முருகன் சார், எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா சார்?
0: நல்லா இருக்கேன் சார். மேடம் நல்லா
3: இருக்கேன் சார். ரெடியா பேசுறதுக்கு டைலாக்?
1: ரெடி மேடம். நம்ம நமது வானொலி மட்டும் தான் தெரியும் நீங்க ரெண்டு பேரும் யாருன்னு.

0: ஓகே, பாத்தீங்களா டைரக்டா சொல்லிட்டாரு. ஓகே ஓகே ஓகே, டைலாக் சொல்றீங்களா?
1: சொல்றேன் சார்.
0: ஓகே,
2: கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
1: டேய், டாக்டர் குடுக்க வேலை நீ என்கிட்ட வச்சுக்காத மாவனே. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரு யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
0: ஊருக்கே தெரியும்
2: சார். இந்த மாதிரி ஏதாவது பிராக்டிகலா சொல்லிருக்கீங்களா யார்கிட்டயாவது இந்த டயலாக?
0: உங்க ஃப்ரெண்டு யார்கிட்ட சொல்லிருக்கீங்களா?
1: டயலாக்தான் சொல்லுவேன் சார். மேடம்
2: சொல்லுவீங்க?
1: ஆமா, இந்த என் ஃப்ரெண்டு கிட்ட சொல்லுவேன் அடிக்கடி இந்த டயலாக். அதனாலதான் உங்ககிட்ட சரளமா பேசுறேன்.
2: சரளமா வருது.
0: அடே, உள்ள இருந்து அசால்ட்டா வந்துருச்சு இல்ல?
1: ஆமாங்க சார், இந்த டயலாக் போட்ட உடனே எனக்கு சந்தோஷமா ஆயிப்போச்சு.
0: ஓ ஓகே ஓகே, நம்மளுக்கு பழக்கப்பட்ட டயலாக் போட்டாங்கப்பா அப்படினா.
1: ஆமாங்க சார்.
0: ஓகே ஓகே சார், சூப்பரா பேசுனீங்க. தேங்க் யூ சோ மச் சார்.
1: நன்றி மேடம். நன்றி சார். மாலை நன்றி.
0: நன்றி. என்ன அடுத்து அடுத்து வந்துட்டே இருக்காங்க.
2: டயலாக் அப்படி, டயலாக் அப்படி.
0: ஈஸியான டயலாக்ல வணக்கம் வணக்கம்.
3: பாலக்கம் இவருக்கும் பாலை வணக்கம்.
2: வணக்கம் சொல்வது யார் சார்?
3: மா
0: எனக்கு
3: தெரியும் தெரியும்
0: என்ன
3: எப்ப பார்த்தாலும் தோசை இட்லி வடை பூரி ஆப்பா அது
0: புதுசா
3: செய்து பாருங்கடா, சொல்லு பாருங்கடா.
0: வடிவேலு படத்துல
3: சொன்னாங்க.
0: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: திருக்கோளூர் வட்டம், கள்ளக்குறிச்சி மாவட்டம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோளூர் வட்டம் பாலமுருகன் பேசுறேன் சார்.
0: பாலமுருகன் சார் எப்படி இருக்கீங்க?
4: பண்ணனும்.
2: டேய் டேய், இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா.
0: பாத்தீங்களா, டீச்சர், ஆக்டிங் டீச்சர் இருக்காங்க இங்க.
2: நான் இங்க இருக்கேன்ல டைரக்டர். ரெடியா? திரும்ப கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
0: செலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா, நாளைக்கு வந்து ஆடிஷன்ல இருந்து நீங்க ஷூட்டிங் வந்துருங்க. மனவழியோட சொல்லலாம். அப்படி உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லணும்னு தோணுச்சா நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 இருக்கு.

0: உங்கள் வீட்டிலும் சோலார் மின் உற்பத்தி நிலையம் அமைக்க சிறந்த வாய்ப்பு.
1: பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் 3 கிலோவாட் சோலார் அமைப்பிற்கு மத்திய அரசு ₹78,000 மற்றும் புதுச்சேரி அரசு ₹30,000 மானியம் வழங்குகிறது. மாதம் 450 யூனிட் வரை மின்சாரம் பெறலாம்.
0: மேலும் விவரங்களுக்கு 9489080373.

0: நேரம் 4:18 22 ஆயிடுச்சு. எஃப்எம் ரெயின்போ 102.8 கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில நம்ம கூட ஆர்ஜே சோனியாவும் இருக்காங்க, இன்னொரு நேரும் வந்திருக்காங்க அவங்களோட டைலாக பேசுறது. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். யார், எங்க இருந்து பேசுறீங்க?
1: பாண்டி ஒயிட் டவுன்ல இருந்து பிரகாஷ் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கேன் சார்.
2: இந்த ஆக்ட் குடுக்கற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேர் யாருங்கிறது இந்த
0: ஊருக்கே தெரியும். தெரியுமா சார்? ஓகே சார். கட் கேமரா ரோலிங்.
1: டேய், நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும்,

0: நம்ம ரெண்டு பேர் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
1: ஊருக்கே தெரிஞ்சிருச்சு. ஓகே ஓகே, சூப்பரா சொன்னீங்க சார். ஆனா நடுவுல ஃபர்ஸ்ட் வந்த அந்த போஷனை விட்டுட்டீங்களே, டே இந்த ஆக்ட் குடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காதே. ஆமா ஆமா ஆமா, ஏன் இந்த மாதிரி சோகமான ரிலேஷன்
2: சொல்லுங்க சார்.
0: அதுல இன்னொரு இந்த விவேக் டைலாக் ஒன்னு இருக்கு சார்.
1: ஓகே சொல்லுங்க சார்.
0: அது எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா, இந்த சாமி படத்துல ஒண்ணு வரும், பரந்தாமா இங்கவா, நம்ம கோயிலுக்கு யானை வாங்கியிருக்கோம், எப்படி என்ன மாமி வாங்கிட்டேலா, அற்புதம், பேஷ் பேஷ், இப்ப யானைக்கு என்ன பட்ட போடுறதா நாமம் போடுறதான்னு ஒரே கன்ஃபியூஸா இருக்கு அப்படின்னு சொல்றான். அதுதான் அப்படின்னா, அப்படியா பட்ட போடுறதா நாமம் போடுறதான்னு முடிவு பண்ணிட்டேல, யானைக்கு ஒரு சட்டை போடுறதுன்னு முடிவு பண்ணலாம். காவிஜாம்பா படத்துல யானை எவ்வளவு பெரிய சட்டை போட்டுன்னு இருக்கு. நீ என்னமா நீ இப்படி, அதெல்லாம் வேண்டாம் பிறந்தம்மா, நீ சொல்லு பட்டையா நீங்க அவ பக்கமா எங்க பக்கமா, அப்படி எல்லாம் ஒண்ணு இல்ல மாமி. ஹரியும் சிவனும் ஒண்ணு, ஹரியா அறியாதவ வாயில மண்ணு நினைக்கிறவன். சரி, யானை பட்டை போடுறதோ பட்டை போடுவேளோ நாமத்தை போடுவேளோ, செத்த நேரத்துல யானை விட்டையை போறது, அதை யாரு அல்றதுன்னு முடிவு பண்ணிக்கோங்க.
2: சூப்பர் சூப்பர் சார், அந்த டைலாக்
1: அப்படியே அழகா சொல்லிட்டீங்களே,
2: அழகா இவ்ளோ பெரிய லெந்தியான டைலாக், சூப்பர் சார், தேங்க் யூ.
0: ஆமா ஆமா சார்,
1: நன்றி சார்.
0: நீங்க சூப்பர், நீங்க ரெண்டு பேரும். நான் வந்து காலையிலயே அந்த உங்களோட அந்த மார்னிங் டைம் ரேடியோ கேப்பேன், எனக்கு ரேடியோ பழைய ரேடியோ கேக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நிகழ்ச்சி எல்லாம் அந்த காட்டமுத்து கருத்தமுத்து அற்புதமா ரெண்டு பேர் பேசுறாங்க.
2: நன்றி சார்.
1: பாத்தீங்களா, வந்து எவ்வளவு லென்த்தியான டைலாக், நான் சின்ன டைலாக் கொடுத்தா அதெல்லாம் முடியாது, நான் பெருசா டைலாக்கே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அழகா சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி இன்னொரு நேயர் வராங்க, பேசலாமா?
2: ஹலோ, வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம். யார் பேசுறீங்க?
3: கடலூர் தேவாம்பட்டினம் ஏ அன்வர் பாஷா.
2: அன்வர் பாஷா சார், ரெடியா டைலாக் பேச?
3: ரெடி மேடம், ரெடி மேடம்.
2: அதே மாடுலேஷன் கவுண்டமணி சார் மாடுலேஷன்லயே பேசணும்.
3: எனக்கு தெரியும், உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
1: ஊருக்கே தெரியும்.
3: மேடம்,
2: ஊருக்கே தெரியுமா சார்
3: உங்களை?
1: தெரியுமா?
3: தெரியும்.
1: மீன்
3: பிடிக்க போகல, கடன் வாங்கிட்டு போயிருக்காங்க. நம்ம முதலாளி நீலமா எங்கிட்டதான், யசமா இந்த பத்திரிகையில இந்த பத்திரத்துல என்ன இருக்கு சொல்லுங்க யசமா. ஏய், பணம் வேணும்னா பத்திரத்துல கையெழுத்து வாங்கிட்டு போங்க, இல்லன்னா வந்த வழியே பத்து போய்கிட்டே இருங்க. அடியே நம்ம மாணிக்கமே வந்துட்டாரு. மாணிக்கம், இந்த பத்திரத்துல என்ன எழுதிருக்குன்னு சொல்லுங்க. இந்த பத்திரத்துல கொண்டாங்க படிப்போம். இந்த பத்திரத்துல நம்ம ஆயுஷ் முழுக்க பிடிக்கிற மாதிரி இவருக்கே கொடுக்கணும், இதுல ஒண்ணுக்கு பத்தா வட்டி வேற. ஏய், இவங்க எல்லாம் வயிறு காஞ்சியம்தான் இங்க வந்திருக்காங்க. நீ என்ன உங்களுக்கு சொல்றது, வயிறு காஞ்சியை அடைக்கலான்னு இருந்தா இவங்களுக்கு கொடுக்க வேண்டியது கருணை, உயிரை பறிக்கிறது இல்ல. நீ என்ன இவர்களின் தலைவனா? இல்லை, தலைவன் என்ற பெயரில் இவர்களின் அடிமை.
1: என்ன
3: படம் தெரியுமா இது?
1: எனக்கு தெரியல சார், ஆக்சுவலி நீங்க சொன்னது அப்படியே ஒரு ஒளிச்சித்திரம் கேட்ட மாதிரி இருந்தது, சீனை கேட்ட மாதிரி இருந்தது எனக்கு.
3: இது படகோட்டி சார்.
1: ஓ ஓகே ஓகே ஓகே சார், எனக்கு அப்படியே அந்த சீனை கிரியேட் பண்ண மாதிரி இருந்தது சார், நீங்க பேசின விதமே சூப்பரா பேசுனீங்க சார். பாத்தீங்களா, ஆர்ஜே சோனி வந்தவங்க வந்து பல திறமையோட உள்ள வராங்க. நான் சின்ன டைலாக்
2: சொல்லிட்டால் தெய்வம் பண்றேன், நம்ம ஒரு டைலாக் குடுக்கறோம், அவங்க பாட்டுக்கு ஒரு டைலாக் பேசுறாங்க, ஆனா
1: பேசிட்டு போய்
2: நம்மளால அதை பேச

கண்டிப்பா முடியாது. நான் என்ன நினைச்சேன், ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த முறை ரொம்ப பெரிய டைலாக எடுத்துட்டு வந்து கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா சீனியர் ரீக்ரியேட் பண்ணிட்டுலாம் இருக்காங்க இவங்க. இவங்களுக்கு வந்து பெருசு பெருசா டைலாக் எடுத்துட்டு வரலாம்னு நினைக்கிறேன். ஸோ சூப்பரா போயிட்டு இருக்கு ஷோ, தொடர்ந்து கேளுங்க. நீங்களும் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ஜாயின் இருக்கு.

0: நேரம் 4:28 47 நொடிகள் ஆயிட்டு. மீண்டும் காத் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. எஸ் வரவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்ன டைலாக் பத்தாது, நான் பெரிய டைலாக்கோட வரேன்னு சொல்லி எல்லாம் ஸ்கிரீன் பிளேவோட வந்து ரெடி பண்ணி சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு நேர் வந்திருக்காங்க, கிட்ட பேசலாம். வணக்கம்.
1: இதுவரைக்கும் வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்டடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா ஹாப்பியா இருக்கேன்.
0: சொல்லுங்க சார், டைலாக் கேட்டீங்களா?
1: இல்ல சார், எனக்கு இன்னொரு வாட்டி ப்ளே பண்ணுங்க. இல்ல புது டைலாக் ஏதாவது இருந்தா போடுங்க.
0: புது டைலாக் போடலாமா? ஓகே, உங்களுக்காக புது டைலாக் வந்துருக்கு.
1: முடிஞ்சிச்சு, நெக்ஸ்ட் ஹாஃப் an hour குள்ள நுழைஞ்சிருக்கோம். நான் செகண்ட் டைலாக் இதான் கரெக்ட்டா
0: போடுங்க. ஓகே ஓகே,
2: நீங்க ரெண்டு டைலாக்கையும் பேசணும் சந்திரசேகர் சார்.
1: ஐயோ சரி போடுங்க.
0: ஈஸி தான், ஈஸி தான், பயப்படாதீங்க. ஓகே சார், உங்களுக்கான

0: டைலாக் செகண்ட் டைலாக் போட்டுறேன்
1: ஃபர்ஸ்ட். இந்த பழம் விட்டுக்கோ. ஆமா நீ எல்லாம் யாரு?
2: ஆமா நீ யாரு?
1: நான் யாருன்னு எல்லாம் கேக்குறத விட வேற யாருன்னு போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவங்க பயங்கரமான வரச்சு அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா. எங்க பாருங்க
2: அதான் போய் கேட்டுன்னு வந்துடும்.
1: சீக்கிரம் சட்டு முட்டு வாங்க. எங்கேயே வெயிட் பண்ண
0: கேட்டீங்களா சார்?
3: ரொம்ப லென்த்தான டைலாக் இருக்கு சார்.
0: ரொம்ப லென்த்தான டைலாக்னா ஈஸியான டைலாக்
4: தெரியுமா உங்களுக்காக?
0: செகண்ட் டைம் போற பேச ரெடியா இருக்கீங்களா?
1: பேச
0: ரெடியா இருக்கீங்களா?
3: கட்
0: கேமரா ரோலிங்.
3: இந்த ஆக்ட் எல்லாம் இங்க என்கிட்ட கொடுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்.
0: உலகத்துக்கே
4: போயிட்டீங்க.
3: ஓ ஊருக்கே தெரியும்.
0: ஊருக்கே தெரியும். பரவாயில்ல, நீங்க மறுபடியும் மேல போயிட்டீங்க, நோ ப்ராப்ளம் சார்.
3: சரி
0: ஓகே சார், சூப்பரா பேசிட்டீங்க.
4: இருங்க இருங்க, அவர் இப்படி எல்லாம் போக மாட்டார்.
0: செகண்ட் டைலாக்
4: இல்ல இல்ல, இந்த டைலாக் பல
0: மாடுலேஷன் இருக்குல்ல.
4: எத்தனை தடவை ஆடிஷன் வந்து வின் பண்ணிருக்காரு உங்களுக்கு தெரியல பாருங்க.
0: கண்டிப்பா கண்டிப்பா நான் கேட்டுக்கணும்.
4: சேகர் சார்
3: ரெடியா இருக்கு. சோனி மேம்
0: ஓகே. சோனி மேம், சோனி மேம் வந்து உங்களை ரொம்ப அழகா புரிஞ்சு வச்சிருக்காங்க.
3: ஆமா
0: ஓகே சார்.
4: கட் கேமரா ரோலிங் ஸ்டார்ட்.
3: டேய் ரொம்பலாம் ஆக்ட் குடுக்காதடா. நீ எல்லாம் யாருன்னு, நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
4: நான் கூட உலகத்துக்கே சொல்லிடுவீங்களான்னு
0: நினைச்சேன்.
3: ஊருன்னு நீங்க சொன்ன உடனே
0: பண்ணிட்டீங்க.
3: அடுத்து
0: ஓகே
3: அழுத்துக்கிட்டே. போதுடா நிறுத்துடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இது ஊருக்கே தெரியும்டா.
0: உள்ள இருந்து அப்படியே அழு அப்படி சொல்றது, அந்த மன வேதனையோட வருது. நெக்ஸ்ட் டைலாக் சொல்லுங்களா? சரி நெக்ஸ்ட் மாடுலேஷன்.
3: ஓவமா
0: ஓவமா.
3: டேய் இந்த ஆக்டிங் இங்க குடுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்டா.
4: செம்ம, இப்பதான் அந்த ஃபைனலா எங்க எல்லாரோட ஃபேவரட் வர போகுது.
3: மேமுக்கு பாருங்க எந்த குரல் வரைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சிருக்கு.
0: லக்கு வேற ஆணி வேற வந்து பாத்தீங்களா, உங்க மாடுலேஷன் அவங்க வந்து மனசுல எப்படி சொல்றது ஞாபகம் வச்சிருக்காங்க அந்த அளவுக்கு.
3: ஓகே பண்ணிடுறேன்.
0: ஓகே
5: டேய் எங்க மாதிரி என்கிட்ட எல்லாம் அர்த்தம் கொடுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த உலகத்துக்கே தெரியும்டா.
0: உலகத்துக்கே தெரியும்.
4: கட் கேமரா ரோலிங்ல நிரந்தரமா வந்து செலக்ட் ஆயிட்டீங்க நீங்க.
3: இது மேம் ஒரு புதுசா பார்ட்டி மாதிரி ட்ரை பண்ணிருக்கேன். இப்போ அத மாதிரி
4: பார்ட்டி மாதிரியா? ஓகே ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க.
3: டேய் இங்க எல்லாம்
4: திரும்ப திரும்ப
3: இங்கெல்லாம் சும்மா ஆக்டிங் குடுக்காதடா. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்டா.
4: சந்திரசேகர் சார் சூப்பர் சூப்பர்,
0: செம்மையா பண்ணீங்க.
4: பாட்டி ரொம்ப சூப்பர்.
3: ஓகே ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம்.
0: தேங்க்யூ சார், சூப்பரா பண்ணீங்க.
3: தேங்க்யூ இருவருக்கும். நன்றி
0: நன்றி
4: நன்றி. பாருங்க புனேஷ், நம்ம நேயர்கள் வந்து நம்ம அவங்களை வந்து ரசிக்க வைக்கிறதுக்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணா நம்மள இந்த ஒரு மணி நேரமும் வந்து டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் வாய்ஸ்
0: மாடுலேஷன்
4: பண்ணிட்டு இருக்காங்க.
0: எஸ் பல மாடுலேஷன்ல பண்றாங்க. இன்னொரு நேயர் வந்திருக்காங்க,
4: தெரிஞ்சுக்கலாம். ஹலோ வணக்கம்.
0: வணக்கம்
6: வணக்கம் புவிசா இருக்கும். சோனி மேடம் எப்படி இருக்கீங்க? எவ்வளவு நாளாச்சு?
0: நல்லா இருக்கும்.
4: யார் பேசுறீங்க?
6: நான் கடலூர்ல இருந்து எல்லா பேசுறேன்.
0: வெண்ணிலா மேடம்
4: ரெடியா டைலாக் பேச?
1: வேற யாருன்னு போய் அவர் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ அவங்க பயங்கரமானவர், அவர்கள் கொஞ்சம் சாப்பிடுறா இருக்குப்பா அப்படின்னு சொல்லுவா.

0: கேட்டீங்களா மேடம்?
1: எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்றது ஊருக்கே தெரியும்.
0: ஓகே, எனக்கு இப்பதான் தெரியுது நீங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு டயலாக்ல பேசி ரெடியா இருப்பீங்க, செகண்ட் டயலாக் நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்லி ட்விஸ்ட் அடிக்கிறீங்க.
1: இல்ல இல்ல, ரெண்டாவது டயலாக் போறேன்.

0: ஸ்டார்டிங் கொடுக்குறவெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நம்ம ரெண்டு பேரும் யாருன்றது ஊருக்கே தெரியும்.
1: ஓகே, எனக்கு இப்பதான் தெரியுது நீங்க ஃபர்ஸ்ட் கஷ்டப்பட்டு டயலாக்ல பேசி ரெடியா இருப்பீங்க, செகண்ட் டயலாக் நினைச்சா நீங்க ஃபர்ஸ்ட் டயலாக் சொல்லி ட்விஸ்ட் அடிக்கிறீங்க.
0: இல்ல இல்ல, ரெண்டாவது டயலாக்
1: போலாமா? ஓகே, ஆர்டரா வரீங்க.
2: பயா இருக்கணும்.
0: சரி, நீங்க யாரு? நான் யாரு நீங்க என்ன கேக்குறதோட யாருனாச்சும் போய் என்ன கேட்டு பாருங்க. அச்சோ, அவரா ரொம்ப பயங்கரமானவராச்சே, ஜாக்கிரதையா இருக்கணும்
1: அப்படின்னு சொல்லுவா.
0: என்ன
1: பொண்ணு
0: கிடையாது. புலிவில் பொழுது வலி நினைக்கிற எந்த கல்லும் சரியாகாது, அது மாதிரி ஏறு விடும்போது கஷ்டம் நினைக்கிற எந்த நிலமும் விளைஞ்சு நிக்காத
1: முனி. நம்மளோட வெனிலா மேடம் வந்து சூப்பரா அழகா வந்து அந்த டைலாக் சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இதே மாதிரி சூப்பரா மாடுலேஷன் சொல்லி அசத்தணும் நீங்க ஆசைப்பட்டீங்க, நான் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்று இருக்கு.
3: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
4: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
3: தங்கம் சேரும் கைராசி. பாலி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 4:41, 2 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ரெயின்போ 102.8 காட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில ஒவ்வொருத்தவங்களும் தனிப்பட்ட முறையில டைலாக்கையும் சரி மாடுலேஷனும் சரி கலக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாமா? ஆர்ஜே சோனி,
1: கண்டிப்பா பேசலாம். ஹலோ, வணக்கம், யார் பேசுறீங்க?
2: வணக்கம் மேம், இருவருக்கும் வாழ்த்துகள். ஹேமலதா கள்ளக்குறிச்சியில இருந்து மேம்.
1: சொல்லுங்க, என்ன டைலாக் பேச போறீங்க? 1 ஆர் 2 ஆர் போத்?
0: ரெண்டுமே அப்படிதான் அப்படிதான் இருக்கணும்.
2: ஓகே, ஃபர்ஸ்ட் செகண்ட் டைலாக் சொல்லிடுறேன்.
0: ஓகே மேடம், கேக்குறீங்களா இல்ல டைரக்டா போயிடலாமா?
2: சொல்லுங்க, கட் கேமரா ரோலிங் சொல்லுங்க.
0: ஓகே, கட் கேமரா ரோலிங்.
2: ஆமா, நீங்களே யாரு? நான் யாருன்னு என்ன கேக்குறத விட எங்க ஊர்ல வந்து கேட்டு பாருங்க. இவங்க ரெயின்போ எஃப்எம் குயின், புதுவை குயின் சொல்லுவாங்க. சும்மா ஆக்டிங் எல்லாம் குடுக்காத. நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு ஊருக்கே தெரியும்.
0: நீங்க யாருன்னு ஊருக்கே தெரியும், நம்ம யாருன்னு கிடையாதா?
2: நம்ம ரெண்டு பேரும் யாருன்னு உலகத்துக்கே தெரியும்,
0: உலகத்துக்கே தெரியும்.
1: இது டைலாக் சூப்பர் தான், சூப்பர் சூப்பர்.
2: ஏன்னா உலகத்துல எல்லாரும் கேட்டுட்டு இருக்காங்க இல்லையா ரெயின்போ எஃப்எம்?
0: கண்டிப்பா கண்டிப்பா. ஓ, அப்படி போயிட்டீங்க,
1: அப்படா வந்திருக்கீங்க. எல்லாத்தையும் கேட்டு எல்லாத்துக்கும் பதில் சொல்ற மாதிரி. ரைட் ரைட்.
2: தோனி, நீங்க ஆர்ஜே புவி, நான் மேயர் ஹேமலதா, எல்லாருக்கும் தெரியும,
0: எல்லாருக்கும் தெரியும்.
1: சூப்பர் சூப்பர். ஒரு கால்ல எப்படி எல்லாத்தையும் கன்வே பண்ணிட்டாங்க பாருங்க மேடம்.
2: ஆப்ல உலகமே கேட்டுட்டு இருக்கோம் இல்லீங்களா? உலகமே கேட்டுட்டு இருக்காங்க ஆப்ல. ரெயின்போ எஃப்எம் புதுவைய எல்லா ஆப்லயும்
0: உங்களுக்கு ஃபேன் பேஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கீங்க.
2: தேங்க்யூ
0: மேடம், தேங்க்யூ.
2: வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி.
0: நன்றி மேடம், நன்றி.

சந்தேகம்ன்றது மாஞ்சா மாதிரி மச்சி, அத மட்டும் போட்டுறாத, லவ்வ கீச்சிரும்.

0: அதெல்லாம் அழிஞ்சிருச்சாமே.
1: என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
2: ராஜபாளைய நாய் கூட அழிய போதாமே. டேய், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க?
1: சின்ன வயசுல ஒரு ஏரியில குளிப்போம்ல, போலாண்டா.
3: அது மாதிரிதான் நடந்து போயிருக்கிறேன்.
1: என்ன பண்ணி வச்சிருக்கீங்க?
4: அன்னைக்கு 90s கிட்ஸ் சீரியல்
1: பார்த்து பண்ணி லைக்ஸ் வாங்கதா.

0: மட்டும் கரெக்ட்டா கட் பண்ணுவீங்க.
1: நிலா சோறு சாப்பிடலாமா?
2: நிலா சோறா? அது என்ன சோறு? எங்க அம்மா போட்டதே இல்லையே.
1: நிலா சோறு இடணும். காமிச்சிடுவா. எனக்கு என்ன ஆச்சு
0: இப்போ இந்தியாவுல மச்சான் யாரோட எல்லாரும் மாடிக்கு போறாங்க.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களின் மாபெரும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி அக்டோபர் 1 முதல் நவம்பர் 7 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 10% மற்றும் உலகத்தரம் வாய்ந்த போர்னிச்சர்களுக்கு 15% தள்ளுபடி. குக்கர், மிக்சி, கிரைண்டர், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என அனைத்து வீட்டு உபயோகப் பொருட்களும் தீபாவளி அதிரடி தள்ளுபடி. அத்துடன் ஒவ்வொரு 10,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு வெள்ளி நாணயமும், ஒவ்வொரு 20,000 ரூபாய் பர்ச்சேசுக்கும் ஒரு தங்க நாணயமும் இலவசம். மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், போர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
4: மீண்டும் கட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. எஸ் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா டைலாக் எல்லாம் பேசி பிச்சு உதறிட்டு இருக்காங்க. அப்படி இன்னொரு நேரம் வந்திருக்காங்க, பேசலாமா ஆர்ஜே சோனி?
5: கண்டிப்பா. ஹலோ, வணக்கம்.
6: வணக்கம் மேம். வணக்கம் சார். வணக்கம் கூறுவது செஞ்சிலிருந்து கலைவாணி பேசுறது மேம். எப்படி இருக்கீங்க?
5: எங்களுக்கு எந்த வேலையுமே இப்படி கீழே போல, யாரு எங்க இருந்து பேசுறீங்கன்னு நீங்களே எல்லாத்தையும் மூச்சு விடாம சொல்லி முடிச்சிட்டீங்க. நலமா இருக்கும்.
4: நல்லா இருக்கா மேடம்?
6: ஓகேங்க சார்.
5: கலைவாணி ரெடியா டைலாக் பேச?
6: ரெடிங் மேம்.
4: ரெடியா? ஓகே, கட் கேமரா ரோலிங்
5: ஸ்டார்ட்.
6: எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும், நாம ரெண்டு பேரும் யாருன்னு இந்த ஊருக்கே தெரியும்.
5: எங்களையே நீங்க சொல்ற மாதிரி இருக்கு. குறிப்பா புவனேஷ் ஏதோ சொன்ன மாதிரி இருக்கே. நீங்க
6: இந்த டைலாக் ஒண்ணா இன்னொரு மாடல் சொல்றேன் மேம், ஒன்னா கேளுங்க. இந்த ஆக்ட் குடுக்கற வேலை எங்கிட்ட வச்சுக்காத. நீங்க ரெண்டு பேரும் யாருங்கிறது எனக்கு தெரியும், நான் யாருங்கிறது உங்களுக்கும் தெரியும். நாம ரெண்டு பேரும் யாருங்கிறது நாம எஃப்எம் ரெயின்போ கேக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும்.
4: எல்லாருக்குமே தெரியும் நம்ம மூணு பேர் யாருன்னு.
5: முடிவோட தான் வந்திருக்கீங்க எல்லா நேயர்களும்.
4: இல்ல, என் டைலாக் எனக்கு இல்ல, ஆர்ஜேஸ்க்கு தான் அப்படின்றீங்க. ஓகே மேடம், அடுத்த டைலாக் சொல்றீங்களா?
6: சொல்றேன் சார்.
4: சார் கேட்டு சொல்றீங்களா இல்ல எப்படி?
6: சொல்றேன் சார். சரி, நீங்களா யாரு? நான் யாருன்னு என்கிட்ட கேக்குறத விட வேற யாருகிட்டயாவது போய் அவர் யாருன்னு கேட்டு பாரு. அச்சுச்சோ, அவரா? அவரு ஒரு பயங்கரமானவரு.

0: அவர்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன போறீங்க, இருங்க போய் கேட்டு வந்துடுறேன்.
1: கேளுங்க,
0: அங்கே இருங்க.
1: சூப்பரா பேசுறீங்களே. டைலாக்லாம் இவ்வளவு நேரம் வந்து மனப்படம் மட்டும் கரெக்டா எண்டு முடிக்கும் போது வந்துட்டீங்க. வரவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு முடிவோடத்தான் வராங்க. நம்மளே டார்கெட் பண்ணி கார்னர் பண்ணி ஆர்ஜிஎஸ் வந்து ஒரு முடிவு கட்டலாம் பிளான் பண்ணி வரீங்க. இருக்கட்டும், ஓகே. இப்ப ஒரு சூப்பரான சாங் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாம்.

0: ஆட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. எஸ் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இல்ல என்னைக்குமே டைம் போறது தெரியாது இந்த ஷோ பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி இன்னைக்கு நிறைய காலர்ஸ் வந்து அவங்களோட திறமையெல்லாம் சூப்பரா வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்கன்னு சொல்லலாம். இல்ல சோனி சொல்லுங்க,
1: லாஸ்ட் வரைக்கும் நீங்க ஆர்ஜே சோனின்னு சொல்வீங்களா நான் எதிர்பார்த்தா அதை சொல்லிட்டேன். ஓகே, தேங்க்யூ.
0: சோ நிகழ்ச்சி நிறைவுல வந்து நீங்க
1: நிறைய காலர்ஸ் வந்தாங்க, ஏன்னா அப்படி வந்து ஆர்ஜே புவனேஸ்வர் ஓட்டி போட்டு
0: அப்படியா அப்படின்னு சொல்ல முடியாது, இருந்தாலும் ஒரு மறைமுகமா சொல்லலாம் நினைக்கிறேன். நிகழ்ச்சி நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இதே மாதிரி நாளைக்கு ஒன்று கார்ட் கேமரா ரோலிங் நிகழ்ச்சி இருக்கும்போது கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ஜாயின் இருக்கு.

0: அனைவருக்கும் மீண்டும் இனியதொரு மாலை வணக்கத்துடன் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக ஸ்டுடியோல இங்க நான் உங்க ஆர்ஜே சோனி இருக்கேன். அண்ட் வெளியில அதுவும் குறிப்பா எந்த ஊர் அப்படின்னு நானே ரிவீல் பண்ணிடுறேன். பொம்மையார்பாளையத்துல இருக்காங்க நம்மளோட ஆர்ஜேஸ் பாரதி அண்ட் ரேவதி. சோ அங்க போயிட்டு அந்த ஊர் மக்கள் கூட பேசி இந்த நிகழ்ச்சியை ரொம்ப சிறப்பா ஆக்க போறாங்க. சோ அவங்க கிட்ட பேசலாம்.
1: சின்ன வயசுல பார்த்த இந்த இடங்கள்லாம் வந்து எப்படி இருந்து
2: அப்ப வந்து இது தோப்பு செடி கொடிய பசுமையா இருந்துச்சு. இப்ப எல்லாத்தையும் எடுத்துட்டு
1: முந்திரி
2: தோப்பு இருக்கும், வாழை மரம், உளுத்தம் பருப்பு,
1: வேர்க்கடலை.
2: மாமரம்லாம் நிறைய இருக்கும். நிறைய திருட்டுத்தனமா பஸ்ட் தோப்புக்காரங்க வந்தா ஓடி போயிடுவோம். புளிய மரத்துல தேங்க மாதிரி
1: சுத்தி
2: சாப்பிடுவோம், உடைச்சு அதுல காரத்தூள் உப்பு எல்லாம் போட்டு உட்காந்து
1: சாப்பிடுவோம். அப்பதான் வந்து நான் அதிகமா எடுக்கிறமா நீ அதிகமா எடுக்கிற ரொம்ப போட்டி போட்ட யாரெல்லாம் வந்து அதிகமா எடுக்குங்க?
2: நான் ஃபர்ஸ்ட் எடுப்பேன்.
1: ஜாலியா வந்து இருக்கீங்க. உங்க ஊர்லயே வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதை சொல்லுங்க?
2: வீட்டுக்கு
1: பசி வந்து நல்லா அந்த மாங்காய் எல்லாம்
3: கொடுத்துருக்கீங்களா?
1: அப்படியா மரம் மட்டும்தான் இருக்கு?

0: என்னப்பா இப்படி சொல்லிட்டீங்க, எனக்காக ஒண்ணு கூடமா எடுத்து வைக்கலாம், நீங்க தரவே மாட்டேன்றது சிம்பானிக்கா சொல்றீங்களா? என்ன விஷயங்கள் மரங்கள்லாம் பார்த்து அழகா வந்து ரசிச்சு பயங்கரமா இருக்கு. ஆமா அழகா இருக்கு.
1: என்ன உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம்
0: என்ன? சொல்லுங்க உங்க உங்க ஊர் அழகா வருவீங்க பாப்போம். நானே சொல்றவா, பார்க்கும் இடமெல்லாம் மரங்கள் சொல்ல, அப்படியே மனசு தனிக்கிறது விளையாட.
1: நான் சொல்லிட்டு போயிடுறேன்,
0: கடற்கரை ஆரோவில் கடற்கரை இருக்கு. இந்த பக்கம் பொம்மையார்பாளையம் பாத்தீங்கன்னா வயல்வெளி தோப்பு மாந்தோப்பு புளியாந்தோப்பு, அப்புறம்
1: என்னடா
0: வந்து பரிசு தர போறது இந்த பசங்கதான். இன்னைக்கு விடுறதா இல்ல இந்த பிள்ளைங்களை கரெக்டா கூப்பிடுறானுங்க பாஸ். ஓகே, உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம், நன்றி,
1: பாய்.
0: தொடர்ந்து பேசலாம். நீங்கள் கதை கொண்டிருக்கோம் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சி நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய பொம்மையார் பாளையத்திலிருந்து தான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ரெயின்போ செல்லுங்க.

0: உங்கள் வீட்டையும் சூரிய சக்தியால் ஒளிரவையுங்கள். பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டத்தின் கீழ் மத்திய அரசின் ரூபாய் 78,000, புதுச்சேரி அரசின் ரூபாய் 30,000 மானியத்துடன் 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு, 6% வட்டியில் வங்கிக் கடன் வசதியும் கிடைக்கிறது.
1: மேலும் விவரங்களுக்கு 9489080373 வெளியிடுவோர் புதுச்சேரி அரசு மின்துறை.

0: உங்க மனசு விரும்புற பாட்டு தானே கேட்க தோணுது? எப்படி கேக்குறது?
1: நம்ம எஃப்எம் ரெயின்போக்கு கால் பண்ணி
2: தினமும் மாலை 6:20 முதல் 8:00 வரை
1: மனம் விரும்புதே.

0: நான்கு நிமிடத்துல நம்மை சுற்றிய நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஆர்ஜே பாரதி அன்றையவதி பொம்மையார்பாளையத்துல இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் வந்து ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. சோ அடுத்ததா அவங்க யார் கூட பேசுறாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: உங்க பேர் சொல்லுங்க.

0: ஷேர் பண்ணுங்க, உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, இந்த ஊர்ல உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இப்ப பக்கத்துல பீச் எல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்களோட பீச் பீச் தான். ஓகே மேம், இப்ப நீங்க வந்து ரொம்ப பிஸியான ஷெடியூல், எப்பயுமே இந்த மாதிரி உட்காந்து தாயம் விளையாடிட்டு இருக்கீங்க. ஐயா அப்படியா?
1: ஆமா மேம்,
0: இந்த ஈவினிங் வாட்ச் தாயமா? ஆமா, வந்து ஒன்னா உட்காந்து என்னென்ன விளையாட்டு எல்லாம் விளையாடுவீங்க
1: மேம்? எப்படி விளையாடுவான்? அப்போ விளையாடுவான், அப்போ வந்து ஊமை படம் ஆடுவான்.
0: ஓ, அப்படியே ஆக்டிங் பாத்துவீங்க, அந்த படத்தை வந்து அவங்க வந்து கண்டுபிடிப்பாங்க. சூப்பர். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து எப்பயுமே வந்து ஃப்ரெண்ட்ஸா ரொம்ப வருஷமா இதே மாதிரி தான் இருக்குங்களா? ஓகே, உங்க கூட பேசினது ரொம்ப சந்தோஷம், நன்றி.
1: நன்றி.
0: தொடர்ந்து பேசலாம் எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.7 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கோம். எனக்கு ஒரு சீனமை சுற்றி

0: 50 நிமிடத்துல நம்மை சுற்றி நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம அஜய் பாரதி என்ற அவதி கூட பேசலாம்.
1: பராசக்தி கோயில் இருக்கு அந்த ரோட்ல புலவர் கோயில் இருக்கு. பழமையான கோயில் ஒண்ணு இருக்கு. அந்த
2: தொடர்ந்து பேசலாம். இப்ப ரெயின்போ குதிரை 102.7 நேர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி நம்மை சுற்றி. இன்னைக்கு நம்மை சுற்றி நிகழ்ச்சி பொம்மியார் பாளையத்துல இருந்து தான் போயிட்டு இருக்கு. தொடர்ந்து ரெயின்போவை கேளுங்க.
3: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: சுற்றி நிகழ்ச்சிக்கு நேயர்களை மீண்டும் வரவேற்கிறேன். அங்க இருக்கக்கூடிய ஆர்ஜே ரேவதி என்ற ஆர்ஜே பாரதி கூட நம்ம பேசலாம். எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மம்மியார் பாளையத்துலதான்.
1: இந்த ஊர்ல வந்ததுல இருந்து இந்த பொம்மையார் பாளையத்துக்கு என்னப்பா மீனிங் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் ரேவதிக்கும் ரொம்ப டவுட் இருக்கு.
2: கண்டிப்பா எப்படி இந்த ஊருக்கு பொம்மையார் பாளையம் அடுத்த பேர் வந்து
1: நல்ல பொம்மை வந்திருக்குமா
2: இருந்திருக்காதோ கண்டிப்பா
1: வாங்கி
2: எனக்கு ஒரு நாலு பொம்மை
3: பாரம்பரிய இந்த ஊர் தனம் இது வந்து ஒரு மடாதிபதி இடம். இது வந்து ஆரம்பத்திலேயே வந்து சாமி சாமி தான் அல்லம்மா இங்க எல்லா ஜாதிகாரமும் அவங்க

0: ஓகே ஓகே.
1: அப்போ வந்து இப்போ தனிப்பட்ட காலத்துல தான் நம்ம வந்து அவங்ககிட்ட போகக்கூடாது, நம்ம புரிஞ்சு இருக்கணும்.
0: அப்போ இல்ல இப்ப அந்த பொம்மையர் பாளையம் அப்படின்ற பேரு தான் வந்துச்சு,
1: பொம்மபுரம் ஆதீனம் இருக்குது, அதால வந்து பொம்மபுரம் பொம்மை பாளையம் போட்டேன்.
0: பொம்மையர்புரம் ஆதீனம் இருந்து அப்படி அதுல இருந்து வந்து வந்து பொம்மையர் பாளையம்
1: போட்டாச்சு. பொம்மூர் ஆதீனம் ஆரம்பத்துல
0: பொம்மூர்புரம் ஆதீனம் அப்படின்னு
1: சொல்லி ஆரம்பத்துல பொம்மூர் ஆதீனம் இங்க இருந்து மயிலம் போறதும் பொம்மூர் ஆதீனம்
0: மாமரம் இருந்தது
1: அப்புறம் வந்து அரசமரம் இருந்தது, அதெல்லாம் ஈசிஆர்ல வந்தது இல்ல. ஆலமரம்
0: பாட்டுக்கு
1: அப்போ வந்து ஈசிஆர் வந்துச்சு இல்ல,
0: நம்ம வந்து சினிமாவெல்லாம் நம்ம வந்து பார்ப்போம்னு சினிமா எல்லாம் பாத்துருக்கீங்களா? அதனால நாங்க பார்க்கும்போது அதுல வந்து நாங்க வந்து ஸ்கூலுக்கு போறோமா அப்படின்னு சொல்லிட்டு ஜாலியா வந்து பசங்க எல்லாம் வந்து அந்த ஆலமரம்
1: அப்பெல்லாம் பஸ் கிடையாதுமா, நடந்து போய்தான் ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் நடந்து போய்தான் நைட்டு லைஃப் படம் பார்த்துட்டு வருவோம். நைட்டுல
0: அம்மாவுக்கு
1: சிமிங்கல்ன்றது சூளவேடன்றது பெரு பெரு தேர்றது பெரு கிடையாதுமா அப்படியே ஒரு ஓலையை எடுத்து குளிச்சு இந்த மீனை மேல வச்சு அப்படியே சுட்டு சாப்பிடுவோம். அப்புறம் ஆமாம் சூப்பரா இருக்கும். அதெல்லாம்
0: எனக்கு வந்து நாங்க போதும் எப்ப மீனை சுட்டு சாப்பிடுவோம்
1: இல்ல மானம் இல்ல பெரும்பாலும் எல்லாமே அந்த நைட்ல வந்தா
0: கடல்ல வந்து இப்ப வலை இல்ல மீன் எல்லாம் பிடிச்ச அனுபவங்கள் எல்லாம் இருக்குல்ல, அந்த மீன் எல்லாம் மாப்பதுக்கு என்ன மாதிரியான டெக்னிக் எல்லாம் யூஸ் பண்ணுவீங்க? வலையில
1: வலையில வந்து அதுக்கு மீன் கேட்ட வலை, ஒரு சின்ன மீனுக்கு சின்ன வலை, ஆமா அதுக்கு பெரிய மீனுக்கு அந்த சைஸுக்கு அந்த மீனுக்கு அந்த வலை கல்லு கட்டதா அப்பலாம் இப்பதான் மணி அப்பதான் கட்டுறதான் காய்கிதான் அந்த வலை தான். அது வலை என்ன வலை? பருத்து வலை, பருத்து நூலு
0: வலை
1: பண்ணது. இப்பதான் பத்துல வந்துச்சு பண்ணில வந்துருச்சு, நான் சொல்றது ஒரு 45 வருஷம் 50 வருஷம் இருக்கலாம்.
0: இப்ப அப்பெல்லாம் வந்து கடிகாரம் எதுவும் அந்த அளவுக்கு இல்ல.

0: போகும்போது கடலுக்கு போகும்போது எப்படி வந்து டைம் எல்லாம் வந்து
1: வாங்கப்படுது தெரிஞ்சிடும். வெள்ளி
0: வீட வச்சு மரத்தை வந்து
1: வெள்ளி வரும். இந்த வெள்ளி இப்படி தாங்கா போது வரும், இந்த வெள்ளி இப்படி இருந்தா போது வரையாது. அதெல்லாம் பார்த்து
0: சின்ன வயசுல வந்து ஃப்ரெண்ட்ஸோட இதுக்கு முன்னாடி பேசினவங்க சொன்னாங்க நம்ம கூட்டாஞ்சி எல்லாம் ஆக்குவோம், மாங்காய் பைப்பா பேசுனாங்க, அந்த மாதிரி நீங்க பெருசு பண்ண
1: விளையாட்டு சின்ன இது கும்பிட்டுதான் ஆச்சு விளையாட்டு. இதுதான் கோடி குண்டு இந்த ரவ குண்டு கோது உள்ள
0: விளையாட்டு
1: விளையாடி விளையாடிப்போம். ஒரு

0: அப்புறம்
1: விளையாடுவாங்க.
0: அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள்
1: வெளியூர்ல வந்து இருக்கிறாங்க. இப்ப பேரப் பிள்ளைகள்லாம் வந்திருக்காங்களா? ஓகே, அவங்க கூட நம்ம பேசலாமா? ஓகே சொல்லுங்க, அவங்க பேர் சொல்லுங்க.
2: போயிட்டு இருக்கு. கவலை எடுத்து.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஷோ நம்மை சுற்றி நேரம் 5:45 பொம்மையார் பாளையத்தில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள் கூட தான் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாரதி அண்ட் ரேவதி, சோ அவங்க கிட்ட தொடர்ந்து பேசலாம்.
2: ஓகே, இப்ப நம்ம வந்து பேச போறோம். நம்ம சுற்றி பெரிய பெரிய மனுஷங்க எல்லாம் நிக்கிறாங்க, ரொம்ப பெரிய மனுஷங்க எல்லாம் அவங்க எல்லாம் பேசலாம். வணக்கம், நம்ம பேசலாம்.
3: என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
2: பாத்தீங்களா அப்படியே

0: கேங்ல வந்து இன்னும் கொஞ்சம் பேர் ஐஸ்கிரீம் வாங்குறாங்க, அதை பேர் சொல்லுங்க.
1: கடல் ராஜா.
0: கடல் ராஜாவா? யாரு அந்த கடல் வந்து நீடா ராஜா? உங்க ஊர்ல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் இதெல்லாம்
2: சொல்லுவீங்க.
0: நிறைய இருக்குல்ல, ரொம்ப பிடிச்சது நிறைய பாத்தீங்க பிடிக்குமா? ஏன் ஒத்துமையா எப்பயுமே இருப்பீங்க? ஒத்துமையா இருப்பீங்களா? சந்தோஷமா பண்ணுறீங்களா? உங்க அம்மா அப்புறம் அப்புறம் உனக்கு என்ன பிடிக்கும் உங்க ஊர்ல? அப்படியா? சூப்பர், நல்லா பண்ணுவியா?
2: மாலை போடனா வந்து முருகர் கோயில கும்பிடுக்கலாம்.
0: அப்புறம்
2: மாங்காய் மரம்
0: ஓகேவா? கடல்ல போன அனுபவங்கள் எல்லாம் இருக்கா உங்களுக்கு? கடல்ல போயிருக்கீங்களா? போட்ல போயிருக்கீங்களா? பயமா இருந்தா அலை அடிக்கிறப்ப
2: விளையாடுவீங்களா?
0: சொல்லிட்டு

0: ஊர்ல வந்து திருவிழா நடக்கும்ல, அந்த திருவிழால வந்து நிறைய போட்டி எல்லாம் வைப்பாங்கல்ல, அதுலதான் வந்து கலந்துக்கிறீங்களா? அப்ப சம்மோ டான்ஸ்
1: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: 5:58 நம்மைச்சுற்றிய நிகழ்ச்சியை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நம்ம ஆர்ஜே பாரதி அண்ட் ரேவதி ரெண்டு பேருமே சேர்ந்து பொம்மையார் பாளையத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கூட தான் வந்து பேசிட்டு இருக்காங்க. சோ தொடர்ந்து அவங்க கிட்ட பேசலாம்.
1: எஸ் வெல்கம் பேக் டு தி ஷோ. நம்ம சுற்றி இன்னைக்கு நம்ம வந்து பாண்டிச்சேரி அடுத்து இருக்க பொம்மையார் பாளையத்துல தான் இருக்கோம். சோ ஒரு அழகான கிராமம் அங்க வந்து இவ்வளவு நேரம் குட்டிஸ் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருந்தோம். அதுதான் நம்ம கிட்ட பேச ரெண்டு பேர் இருக்காங்க. வணக்கம் அவங்க பேசணும்.
2: எங்க பேர் பரமேஸ்வரி.
1: பரமேஸ்வரி உங்க பேருமா?
2: மலர்விழி.
1: மலர்விழி எத்தனை வருஷமா இங்க இருக்கீங்க?
2: நாங்க ஒரு 25 வருஷமா இருக்கோம்.
1: 25 வருஷமா இருக்கீங்க. எப்படி பிறந்த ஊரே தானா இல்ல? இல்ல இப்போ கல்யாணம் பண்ணி இங்க வந்துட்டீங்க. நீங்கம்மா எத்தனை வருஷமா?
2: 20 வருஷமா.
1: 20 வருஷமா இருக்கீங்க. இப்போ இந்த ஊர்ல வந்து ஃபேமஸான விஷயம்னா எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்? இந்த ஊருக்கு வந்தது அந்த 25 வருஷத்துக்கு இந்த விஷயம் ரொம்ப பிடிக்குமா?
2: இந்த ஊர்ல எதுவுமே இல்ல, அப்படி இருந்தா பீச் தான் இருக்கு.
1: விளையாட்டுகள்லாம்
2: கபடி விளையாடுவோம், அப்புறம் ஒரு மாதிரி மணி மாதிரி சொல்லுவாங்க, மணி
3: என்ன ஒர்க் நீங்க?
2: இங்க ஃபிஷர்மேன் நாங்க. மீன் குடிக்கிற மீனை வேலை வச்சு எடுத்துட்டு போவோம்.
3: என்னென்ன மாதிரியான மீன் எல்லாம் இங்க கிடைக்கும் மேம்?
2: எல்லா மீனும் கிடைக்கும், ஃப்ரெஷ்ஷான மீன்
3: தான்
2: கிடைக்கும்.
3: அப்போ நிறைய மீன் எல்லாம் வந்து இங்க கிடைக்கும். சூப்பர் சூப்பர். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் இன்னைக்காக சொன்னீங்க. நன்றி மேம்.
1: நன்றி. 2.8

0: தெளியிற கொடையிற சரியிற அலையிற
1: ஒட்டி கொழையிற என சக்க புழியிற ஒரு பக்கம் நிறையிற பெறப்பட்டு கலையிற
0: நெளியிற என குத்தி கொடையிற கொடி குத்தா சரியிற ஒரு பித்த

0: தமிழ் சுற்றி நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. நிறைவா பாரதி அண்ட் ரேவதி என்ன சொல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம்.
1: இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து இந்த இடத்துக்கு பொம்மையார்பாளையத்துக்கு வந்ததுல இருந்து அப்படியே

0: மாமரம் புளியா மரம் அப்புறம் நாகப்பழ மரம் நிறைய மரங்கள் சொன்னாங்க. அப்பப்ப வந்து கடல நாங்க மீன் பிடிப்போம், அந்த மீன் பிடிக்கிறத பத்தி சொன்னாங்க. நிறைய விஷயங்கள் வந்து சொன்னாங்க, அவங்களோட சின்ன வயசு சம்பந்தத்தை அவங்க கூட ஷேர் பண்ணாங்க.
1: இந்த ஊர் பாக்குறதுக்கே வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்படியே பசுமையா இருக்கு.
0: மரங்கள் செடிகள்
1: நல்லா நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி
0: காசு
1: வாக்கிங் போற மாதிரியே இருக்குது. ஸ்டான்ஸ்ல சூப்பரா இருக்கு. நாங்க என்ஜாய் பண்ணுவோம், நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணிருக்கீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் உங்களை சந்திக்க வரை உங்களிடம் இருந்து விடை பெறுகிறேன். நான் உங்கள் ஆர்ஜி பாரதி.
0: ஆர்ஜி ரேவதி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: இது எஃப்எம் ரெயின்போ 102.8. இங்க எல்லாமே மாசஹிட்டு.

0: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மாநில செய்திகள்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள், வாசிப்பவர் மலர்விழி. தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு

0: அசோக் ஆனந்த் 8,482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவை சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவி பிள்ளை இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இனி விரிவான செய்திகள். சீனாவில் கடந்த மாதம் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இளைஞர்கள் மட்டுமே இப்போட்டியில் பிரகாசமாக ஜொலித்திருப்பதாகவும் இவர்களின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறினார். இந்தியா இவ்வாண்டு முதல் முறையாக உலக திறன் போட்டியில் 10வது இடம் பெற்றுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. பிரதமர் திரு நரேந்திரமோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையிலிருந்து சேவை உணர்வு, இலக்குகளை எட்டுவதற்கான மன உறுதி போன்ற பல முக்கிய பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திரமோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய இந்தியாவை உருவாக்க முன்னேறிய மாநிலங்கள் உருவாதல் அவசியம் என்பதை வலியுறுத்தும் வகையில் இக்கட்டுரை அமைந்துள்ளதாக பிரதமர் கூறினார். மக்கள் சேவை மூலமான தேச சேவை என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் பொது சேவையில் 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்யும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் சேவை பயணம் இன்று வரை அயராத உறுதிப்பாட்டுடன் தொடர்கிறது. சேவை மற்றும் நல்லாட்சி என்னும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் தொலைநோக்கு பார்வைக்கு ஏற்ப 2047 ஆண்டிற்குள் முன்னேறிய நாடாக இந்தியாவை மேம்படுத்தும் இலக்கை நோக்கி நாடு தொடர்ச்சியாக பயணித்து வருகிறது. அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி, அனைவருக்கும் சமூக அதிகாரம் என்னும் அரசின் கொள்கையினால் நாட்டு மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளன. பல்வேறு தொழிலாளர் சட்டங்கள் எளிமையான 4 சட்டங்களாக ஒருங்கிணைக்கப்பட்டதால் சட்ட இணக்க சூழலும் தொழிலாளர் நலனும் மேம்பட்டிருப்பது குறித்து இன்று சேவா சங்கல்ப் அபியான் என்னும் இந்த சிறப்பு தொடரில் காண்போம்.
1: நாட்டில் 70 ஆண்டுகளுக்கும் மேலாக 29 தொழிலாளர் சட்டங்கள் தனித்தனியே அமலாகி வந்ததால் தொழிலாளர் பதிவு, தொழிலக ஆய்வு போன்ற பல்வேறு நடைமுறைகளில் மட்டுமின்றி தொடர்புடைய சட்ட சொற்களின் வரையறையிலும் பல்வேறு குழப்பங்கள் நிலவி வந்தன. தொழிற்சாலைகள் இந்த எல்லா சட்டங்களுக்கும் முழுமையாக இணங்குவதாக இருந்தால் அதிலேயே நேரம் முழுவதையும் செலவிட்டு வேறு எதற்கும் அவகாசம் இல்லாத நிலையில் இருந்தன. இந்நிலையில்தான் கூலி, தொழிலக உறவுகள், சமூக பாதுகாப்பு மற்றும் பணியிட பாதுகாப்பு குறித்த 4 தொழிலாளர் சட்டங்கள் 2025 நவம்பர் 21 முதல் அரசால் அமலுக்கு கொண்டுவரப்பட்டன. இதனால் தொழிலாளர் நலன் தொடர்பான எல்லா விதிமுறைகளும் ஒரே கட்டமைப்பாக ஒருங்கிணைக்கப்பட்டு ஒரே இணக்க அறிக்கை சமர்ப்பித்தால் போதுமானது என்ற நிலை உருவாகியுள்ளது. தொழிலாளர் சட்டங்கள் இவ்வாறு எளிமையாக்கப்பட்டதால் குறிப்பாக சிறு அளவிலான தொழில் நிறுவனங்கள் பெருமளவிலான இணக்க சுமையிலிருந்து விடுபட்டுள்ளன. தொழிலாளர்களை பொறுத்தவரை குறைந்தபட்ச கூலி தொழிலாளர்களின் சட்டப்பூர்வ உரிமையாக மாற்றப்பட்டுள்ளது. தேவை உள்ளவர்களுக்கு சிறு அளவிலான வேலைகளை அவ்வப்போது செய்து கொடுக்கும் தொழிலாளர்களும் தற்போது முறையான சமூக பாதுகாப்பு கட்டமைப்பிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளனர். நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் கீழ் கொண்டுவரப்பட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை 2015 மொத்த எண்ணிக்கையில் 19% மட்டுமே இருந்த நிலையில் 2025 இது 64% அதிகரித்துள்ளது. வேலை கொடுப்பவர்களுக்கு விதிமுறைகளின் சுமை குறைந்தால் தொழிலாளர்களுக்கு சமூக பாதுகாப்பு அதிகரிக்கும் என்பதற்கு இதைவிட உதாரணம் தேவையில்லை.
0: மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர் திரு தர்மன் சண்முகரத்னம், பிரதமர் திரு லாரன்ஸ் வோங் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு, உற்பத்தி, திறன் மேம்பாடு, டிஜிட்டல், செமிகண்டக்டர் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். இந்தியாவின் முதலீட்டு வாய்ப்புகள் குறித்து சிங்கப்பூரில் உலக அளவிலான முதலீட்டாளர்கள் மற்றும் வர்த்தக தலைவர்களுடன் நிதியமைச்சர் கலந்துரையாடுவார் என்றும் அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் மிகப்பெரிய நேரடி அந்நிய முதலீட்டு ஆதாரமாக சிங்கப்பூர் திகழ்வதும் 2000வது ஆண்டு முதல் இதுவரை சுமார் 195 பில்லியன் நேரடி அந்நிய முதலீடுகள் சிங்கப்பூரிலிருந்து இந்தியாவிற்கு கிடைத்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்தி பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம்.
0: செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் கடந்த 6 நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8,482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். இன்று நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கை முடிவுகளின்படி திரு

0: அசோக் ஆனந்திற்கு 13,358 வாக்குகளும், அவருக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் விநாயகத்திற்கு 4,876 வாக்குகளும் கிடைத்தன. திமுக வேட்பாளர் திரு சேது செல்வம் 2,664 வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் பெற்றார். சிபிஐ வேட்பாளர் திரு சலீமிற்கு 310 வாக்குகளும், நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் திருமதி கார்த்தி குமாரிக்கு 171 வாக்குகளும் கிடைத்தன. இதுகுறித்து கூடுதல் விவரங்கள்.
1: லாஸ்பேட்டை மோதிலால் நேரு அரசு பாலிடெக்னிக் வளாகத்தில் 4 சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கு எண்ணிக்கையின் முடிவுகள் அறிவிக்கப்பட்டதைத் தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் நிர்வாகிகள் பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் கட்சியின் இடைத்தேர்தல் வெற்றியை கொண்டாடினர். வெற்றி பெற்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் அதற்கான சான்றிதழை பெற்றுக் கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், இந்த வெற்றிக்கென தொகுதி மக்களுக்கும் முதலமைச்சர் திரு ரங்கசாமி மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக கூறினார். இவர்களுடன் இணைந்து செயல்படவும் இவர்களின் தேவைகளை நிறைவேற்றவும் கடைசி வரை உறுதுணையாக இருப்பேன் என அவர் குறிப்பிட்டார். மாணவர்களின் கல்வி வளர்ச்சிக்கும் ஏழை எளிய மக்களின் மருத்துவ தேவைகளுக்கும் தமது தாயார் பெயரிலான அறக்கட்டளை மூலம் உதவிகள் வழங்கப்படும் என திரு அசோக் ஆனந்த் உறுதியளித்தார். கடந்த ஏப்ரல் மாதம் நடைபெற்ற புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலில் தட்டாஞ்சாவடி, மங்கலம் ஆகிய 2 தொகுதிகளில் வெற்றி பெற்ற முதலமைச்சர் திரு ரங்கசாமி பின்னர் தட்டாஞ்சாவடி தொகுதியை ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து இடைத்தேர்தல் கடந்த 6 தேதி நடைபெற்றது.
0: டெரிட்டோரியல் ஆர்மி என்னும் பிரதேச பாதுகாப்பு படையின் உதய நாளான இன்று அப்படையினர் மற்றும் அவர்தம் குடும்பத்தினருக்கு பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வாழ்த்து தெரிவித்துள்ளார். குடிமக்களே ராணுவ வீரர்களாகவும் இருக்க முடியும் என்பதற்கு சிறந்த உதாரணம் பிரதேச பாதுகாப்பு படை என்றும், இப்படையில் சேரும் சாதாரண மக்களின் அசாதாரண கடமை பற்று போற்றத்தக்கது என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். வலுவான, பாதுகாப்பான, சுயசார்பு இந்தியா ஒன்றை உருவாக்குவதில் பிரதேச பாதுகாப்பு படையினரின் அயராத பங்களிப்புகளுக்கு தாம் தலை வணங்குவதாக திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உலக அஞ்சல் தினமான இன்று தபால் துறை ஊழியர்கள் அனைவருக்கும் மத்திய தகவல் தொடர்பு அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வாழ்த்து தெரிவித்துள்ளார். தபால் சேவை மிக சிறந்த மக்கள் சேவை என்றும், இந்த சேவையில் ஈடுபட்டுள்ள அனைவரின் அர்ப்பணிப்பு உணர்வு போற்றத்தக்கது என்றும் சமூக ஊடக பதிவு ஒன்றில் அவர் கூறியுள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. 1941 ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் தமிழ் பெற்றோர்களுக்கு மகளாக பிறந்த திருமதி நவநீதம் பிள்ளை அந்நாட்டின் முதலாவது உயர் நீதிமன்ற பெண் நீதிபதியாகவும், சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தின் நீதிபதியாகவும், மனித உரிமைகளுக்கான ஐநா உயர்நிலை ஆணையராகவும் ஏற்கனவே பதவி வகித்துள்ளார். இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசின் 125 ஆண்டாக அமைவதும் குறிப்பிடத்தக்கது. காற்றழுத்த தாழ்வு பாதை காரணமாக இன்று கோவை, நெல்லை மாவட்டங்களின் மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி, தேனி, தென்காசி, மதுரை, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தூத்துக்குடி, ராமநாதபுரம், தஞ்சை, நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை உள்ளிட்ட மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், தமிழகத்தின் இதர பகுதிகள் மற்றும் புதுச்சேரியில் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15 தேதி வரை மழை நீடிக்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக நீலகிரி மாவட்ட அழகரை எஸ்டேட்டில் 10 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். சீனாவில் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று புதுடெல்லியில் சந்தித்து கலந்துரையாடினார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11 தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். புதுச்சேரியில் நடைபெற்ற தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் 8,482 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த தமிழ் வம்சாவளி நீதிபதி திருமதி நவி பிள்ளை இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

90.8 இசையோடு என்றும் நீங்கள். நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது மனோரஞ்சிதம் நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் வரும் முதல் பாடல் தேடி உன்னை சரண்.

சைவாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் உன்னிகிருஷ்ணன் அவர்கள் பாடிய பாடல்.

0: தங்கமான உறவுகளுக்காக பாலி ராம் தங்க நகை மாளிகை.
1: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
0: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

நேரம் 6:33:49 ஆகிட்டுருக்கு. நிகழ்ச்சியில் வரும் அடுத்த பாடல் எஸ் தியாகராஜன் அவர்கள் பாடிய பாடல்.

0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
3: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
2: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in

நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இன்று இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. இரவு 7:02 முதல் 7:15 வரை, மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர்விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 சென்னை வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர். 9:30 மணி முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 7 மணி, 8 மணி ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் கேட்கலாம். இரவு 9 மணி, 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும்.

நமது 1215 கிலோஹெர்ட்ஸின் நிகழ்ச்சிகளே ஆகும். உங்கள் நினைவிற்கு இரவு 7 மணிக்கு திரை இசை, 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 உழவர் உலகம், அங்கக வேளாண்மையில் தக்காளி சாகுபடி தொழில்நுட்பங்கள் குறித்து, கடலூர் மாவட்டம் பாலூர் காய்கறி ஆராய்ச்சி நிலைய தோட்டக்கலை உதவி பேராசிரியர் முனைவர் A.R. லெனின் அவர்கள் வழங்கும் உரையின் நிறைவு பகுதி, தொடர்ந்து நாட்டுப்புற பாடல் பண்ணை செய்தி, 8:00 முதல் 8:58 வரை திரை இசை, 9:15 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 9:30 சங்கீத வானிலை, 10:00 நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பொது சேவையை 25 ஆண்டுகள் நிறைவை செய்வதையொட்டி சிறப்பு நிகழ்ச்சி ஒளிப்பதிவு. பத்து 10:35 தேன்மழை, 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 சிந்தனை மலர்கள், அதனைத் தொடர்ந்து முதன்மை அலைவரிசையின் நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவு பெறும். இதனிடையே இரவு 7:15 தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். இரவு 8:58 செய்தி சுருக்கம் கேட்கலாம். இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். நேயர்களே, நமது FM ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். காலை 6:15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள், இதில் எல் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்தமுத்துவின் உரையாடல் முதற் பகுதி கேட்கலாம். பங்கேற்பவர்கள் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் தொழில் முனைவு பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். ஏழு 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மீண்டும், 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம்.

8:55 சைபாலி இன்று தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர் விருப்பம். 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ. 11:02 முதல் 11:30 வரையிலும் பின்னர் 11:47 முதல் 12 மணி வரையிலும் மெலடி மேஜிக். 12:30 ஸ்டம்பட் சீசன் 7. 12:02 பேசுங்க தோழா. 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மு சி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதின தொடர் வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ். 2:15 ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காணங்கள். மூன்று மணிக்கு கல்லூரி பூக்கள். கடலூர் கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து 3:30 கல்லூரி பூக்களில் கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் நிரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ. 5:00 நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார்கள் ஆர் ஜே ஜனா மற்றும் ஆர் ஜே பாரதி. மாலை 6:20 மனோரஞ்சிதம். 6:50 நிகழ்ச்சி நிரல். 7:02 முதல் 7:15 வரை மீண்டும் 7:25 முதல் 8 மணி வரை மனம் விரும்புதே தொலைபேசி வரி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை ஏஞ்சல். 9:15 முதல் 11 மணி வரை தேன் சிந்து தேவானம். 11:00 நிகழ்ச்சி நிரல். 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும்.

இதனிடையே இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகள், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2 மணி, இரவு 9:11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியின் மண்டல செய்தி பிரிவு வழங்கும் மாநில செய்திகள் கேட்கலாம். காலை 7 மணி, காலை 7 மணி முதல் 1 மணி வரை மணிக்கொரு முறையும், இரவு 7:08 ஆகிய நேரங்களில் செய்திச் சுருக்கம் இடம்பெறும்.

0: நேர்களே, 1215 கிலோஹெர்ட்ஸின் முதன்மை அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 7:35 முதல் 8 மணி வரை நகர்வுலா, 8 மணி முதல் 8:15 வரை தேசிய அஞ்சல் தின சிறப்புரை வழங்குபவர் திருநெல்வேலி அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் ஜி ராஜேஷ்குமார் அவர்கள் படைப்பு, திருநெல்வேலி வானொலி நிலையம் சென்னை அஞ்சல். 8:30 மணி முதல் 9 மணி வரை தகவல் தளம், 9 மணிக்கு அரங்கிசை, சேலம் ஆர் ஸ்ரீராம் அவர்கள் வாய்ப்பாட்டு கேட்கலாம். பி விட்டாளரங்கன் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்களின் மிருதங்கம். பதினோரு மணிக்கு நேர் நேரம், தலைப்பு பிறருக்கு உதவிய அனுபவம். 12 மணிக்கு துலாக்கோள், நேர் கருத்து மடல்கள். 12:15 இசைப்பயிற்சி, கற்றுக் கொடுப்பவர் ஸ்ரீவல்லிபுத்தூர் கே விஜயலட்சுமி அவர்கள், கற்றுக் கொள்பவர் பி எஸ் பாலஸ்ரீ. 12:30 பன்னிசை மாலை, சௌமியா அவர்கள் பாடியுள்ள நம்மாழ்வார் பாசுரங்கள் இடம்பெறும். 12:50 புதினப்பக்கங்கள், மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோ மூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த தாய் புதினத்தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1 மணிக்கு மகளிர் நேரம், தொலைபேசி வழி நேர் விருப்பம். 2:15 என்றும் நினைவை, 2:40 மொழிபெயர்ச்சியில் பிரெஞ்சு பாடம், ஆசிரியர் ஜி சுரேஷ் அவர்கள், மாணவர் எம் பல்லவி. 2:55 வானிலை அறிக்கை, 3:10 பன்மொழி பாடல்கள், 3:30 சங்கீத சாரல், சங்கரநாராயண் அவர்களின் பாட்டு கேட்கலாம். 4 மணிக்கு நடிகன் திரைப்பட ஒளிச்சித்திரம், இசை இளையராஜா, கதை திரைக்கதை வசம் இயக்கம் பி வாசு. ஐந்து மணிக்கு இளைய பாரதம், கடலூர் கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்களில் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. 5:30 சின்னஞ்சிறு கிளிகள், புதுச்சேரி பெத்துச்செட்டுப்பேட் தியாகி எம் நடேசன் அரசு தொடக்கப்பள்ளி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சியின் முதற் பகுதி. மாலை 6 மணி முதல் 6:10 வரை, 7 மணி முதல் 7:15 வரை திரைசை. 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி, மா சாகுபடி அனுபவங்கள் குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பாரம்பாக்கம் கே காந்தி அவர்களுடன் நேர்முகம், வெளிநாட்டிற்கு ஏற்றுமதியாகும் மீன் மற்றும் மீன் உணவுப் பொருட்கள் தரக்கட்டுப்பாடு நேர்முகம் பங்கேற்கிறார் தூத்துக்குடி மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் அவர்கள். சென்னை அஞ்சல் தொடர்வது 7 மணிக்கான செய்திச் சுருக்கம்.
1: வணக்கம், ஆகாஷ்வாணி புதுச்சேரி, செய்திச் சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. சீனாவில் கடந்த மாதம் நடைபெற்ற உலக திறன் போட்டியில் 20 பதக்கங்களை வென்று திரும்பியுள்ள இந்திய இளம் சாதனையாளர்களை பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் உள்ள தமது இல்லத்தில் சந்தித்து கலந்துரையாடினார். இளைஞர்களின் சிறப்பான செயல்பாடுகளுக்கு வாழ்த்து தெரிவித்துக் கொள்வதாக அவர் கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொது சேவையில் இருந்து சேவை உணர்வு போன்ற பல முக்கிய பாடங்களை அனைவரும் கற்றுக்கொள்ள முடியும் என்பது குறித்து டெல்லி முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா எழுதியுள்ள கட்டுரை ஒன்றை பிரதமர் திரு நரேந்திர மோடி சமூக ஊடகத்தில் பகிர்ந்து கொண்டுள்ளார். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின் போது சிங்கப்பூர் அதிபர், பிரதமர் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார்.

புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி சான்றிதழுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அப்பாசாமி கோவிலில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திரு அசோக் ஆனந்திற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும், தொகுதி மேம்பாட்டு பணிகளை அவர் சிறப்பாக மேற்கொள்வார் என தாம் நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் தாராபுரம் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் தாவேகா வேட்பாளர் திருமதி சத்யபாமா 66,841 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றுள்ளார். திமுக வேட்பாளர் இரண்டாம் இடம் பெற்றார். மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் தாவேகா வேட்பாளர் திருமதி மரகதம் குமரவேல் 73,457 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். இத்தொகுதிக்கான அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகள் எதிர்பார்க்கப்படுகின்றன. இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசுக்கு தமிழ் வம்சாவளியைச் சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.

0: 98.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டி ராம் தங்க நகை மாளிகை.
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250, அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி. பாண்டி ராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.
3: நேரம் 7:53 ஆயிட்டிருக்கு. நேரில் அனைக்கும் சூப்பரான ஒரு ஈவினிங் வணக்கம்னு சொல்லிக்கலாம். எஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மனம் உறுதி நிகழ்ச்சியில் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ் வந்திருக்கேன். உங்களுக்கு பிடிச்ச சாங்ஸ்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர் 2271760 மற்றும் 2271770 என்ஜாய்னு இருக்குது. நிகழ்ச்சியின் முதலாக ஒரு சூப்பரான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: சைபாலின் இன்றைய தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம். மீண்டும் மனமிருந்து நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியின் முதல் காலர் வந்திருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். வணக்கம்.
2: முன்னேற வணக்கம். எம் அபுசாலி தாண்டவமூர்த்திக்கு நலமா இருக்கீங்களா
1: சார்? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நலமா இருக்கிறேங்க சார்.
1: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
2: படம் மனசுக்குள் மத்தாப்பு.
1: ஓகே சார்.
2: பொன்மாங்குயில்.
1: ஓகே சார். உங்களுக்கான பாடல் கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
2: மிக்க நன்றி சார்.
1: நன்றி சார்.

ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் இரண்டு சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோஸ் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். உலக திறன் போட்டியில் இந்தியா சார்பில் பதக்கம் வென்றவர்களுடன் இன்று புதுதில்லியில் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். திறன் மேம்பாட்டிற்கென தனி அமைச்சகம் ஏற்படுத்தப்பட்டிருப்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். சர்வதேச சூழலுக்கு ஏற்ப இளையோர் திறன்களை வளர்த்துக் கொள்ள வேண்டும்.

வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நவீன தொழில்நுட்பங்களின் பயன்பாடு தொடர்பான திறன்களையும் இளையோர் வளர்த்துக் கொள்ள வேண்டும் என்று பிரதமர் வலியுறுத்தினார். ஷாங்காயில் நடைபெற்ற உலக திறன் போட்டிகளில் இந்தியா சார்பில் 6 வெள்ளி மற்றும் 20 பதக்கங்களை வென்றவர்கள் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நாடு முழுவதும் 5 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தல் முடிவுகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன்படி மேற்குவங்கத்தின் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றது. நந்திகிராம் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திருமதி ஹசிராணி ரத் தனக்கு அடுத்தபடியாக வந்த காங்கிரஸ் வேட்பாளர் திரு மிலன் பிரதானை விட 1,22,753 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ரெஜிநகர் தொகுதியில் பிஜேபி வேட்பாளர் திரு சங்கரவா சர்க்கார் ஏஜேயுபி வேட்பாளர் திரு குலாம் நபி ஆசாதை விட 75,816 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டார். தமிழகத்தின் 2 தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் தவிக வேட்பாளர்கள் வெற்றி பெற்றுள்ளனர். மதுராந்தகம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி மரகதம் குமரவேல் 20,008 வாக்குகள் வித்தியாசத்திலும், தாராபுரம் சட்டப்பேரவை தொகுதி இடைத்தேர்தலில் தவிகவின் திருமதி சத்யபாமா 9,471 வாக்குகள் வித்தியாசத்திலும் வெற்றி பெற்றனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி பெற்றார். அசாமின் நகோன் மக்களவைத் தொகுதிக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வேட்பாளர் திரு தேவாஷிஷ் சர்மா 1,50,000 கூடுதலான வாக்குகள் வித்தியாசத்தில் முன்னிலை பெற்றுள்ளார். உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். இந்த தேர்தலில் இவர் ஒருவர் மட்டுமே மனு தாக்கல் செய்திருந்ததால் அவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதாக தேர்தல் அதிகாரி திரு ஹேம்சந்திர பண்ட் டேராடூனில் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். ஜவுளித்துறையின் வளர்ச்சிக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார். இன்று சூரத்தில் ஜவுளி வர்த்தகம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறையினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு கூறினார். வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதிலும் ஜவுளித்துறை முக்கிய பங்கு வகிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார். தொலைத்தொடர்பு மற்றும் டிஜிட்டல் துறை பெரிய அளவில் சீர்திருத்தங்களை கண்டு வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், உலகிலேயே 5G சேவையை விரைவாக செயல்படுத்திய நாடாக இந்தியா திகழ்கிறது என்று தெரிவித்தார். உலக அளவில் நடைபெற்று வரும் டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளில் 49% இந்தியா கொண்டிருப்பதாக அவர் கூறினார். தொழில்நுட்ப பயன்பாட்டில் இந்தியா முன்னணியில் திகழ்கிறது என்பதையே இது எடுத்துரைப்பதாக உள்ளது என்று திரு ஜோதிராதித்ய சிந்தியா தெரிவித்தார். எத்தியோப்பியா வெளியுறவு அமைச்சர் திரு கீதியோன் டிமோத்தியஸுடன் நடத்திய பேச்சுகள் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். அரசுமுறை பயணமாக எத்தியோப்பியா சென்றுள்ள அவர், அடிஸ் அபாபாவில் அந்நாட்டு வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுகளுக்கு பின்னர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். கல்வி, கலாச்சாரம், வர்த்தகம், முதலீடு மற்றும் டிஜிட்டல் மயமாக்கல் தொடர்பாக இந்த பேச்சுகளின் போது விரிவாக விவாதிக்கப்பட்டதாக அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்புத்துறை ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா கூறியுள்ளது. வரும் ஆண்டில் இந்தியாவின் ஒட்டுமொத்த உள்நாட்டு உற்பத்தி 7.3% இருக்கும் என்று ஐநாவின் மதிப்பீட்டு அறிக்கை ஒன்றில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனையிலும் இந்தியா முன்னணியில் உள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்தி பிரிவு வழங்கும் சுழல் விளக்கு சனிக்கிழமை தோறும் காலை 7 மணிக்கு ஒலிபரப்பாகிறது. நடப்பு நிகழ்வுகளின் கட்டுரை வடிவிலான இந்த பகுதியில் நாளை இடம்பெறுகிறது சிறு குறு தொழில்துறை வளர்ச்சிக்கான நிதியம் குறித்த ஒரு பார்வை. பிரதான அலைவரிசையில் ஒலிபரப்பாக உள்ள இந்த நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். மக்கள் நலனே தேசத்தின் நலன் என்பதை தாரக மந்திரமாக கொண்டு செயல்பட்டு வரும் பிரதமர் திரு நரேந்திர மோடி 25 ஆண்டுகள் பொது சேவையை நிறைவு செய்துள்ள நிலையில், அவரது தொலைநோக்கு பார்வையின் கீழ் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கில் மத்திய அரசு செயல்பட்டு வருகிறது. நீடித்த வளர்ச்சி மற்றும் சமூக மேம்பாட்டை உறுதி செய்யும் வகையில் மத்திய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள் மக்களின் வாழ்க்கையில் பெரும் மாற்றங்களை ஏற்படுத்தியுள்ளன.
இது தொடர்பான சிறப்பு தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது செமிகண்டக்டர்

0: இயக்கம். நவீன தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதார வல்லரசிற்கான அடித்தளமாக செமிகண்டக்டர் திகழ்ந்து வருகிறது. இதனை கருத்தில் கொண்டு செமிகண்டக்டர் வளர்ச்சியில் மத்திய அரசு கூடுதல் கவனம் செலுத்தி வருகிறது. கடந்த 2 ஆண்டுகளில் உலக அளவில் செமிகண்டக்டர் வர்த்தகம் 20% கூடுதலாக வளர்ச்சி கண்டுள்ளது. இந்தியாவில் 12 செமிகண்டக்டர் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. 6 மாநிலங்களில் இந்த திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இவற்றின் மூலம் 1,64,000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலாக முதலீடு உறுதி செய்யப்பட்டுள்ளன. செமிகண்டக்டர் துறையின் முதலீட்டிற்கான முனையமாக இந்தியாவை உருவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி புதுதில்லியில் நடைபெற்ற செமிகான் மாநாட்டில் உரையாற்றுகையில் கூறினார். இதன் அடிப்படையில் மத்திய அரசு கொள்கைகளை வகுத்து செயல்படுத்தி வருகிறது.
1: உத்தரப்பிரதேசத்தில் இலவச சமையல் எரிவாயு சிலிண்டர் வழங்கும் திட்டத்தை நீட்டிப்பதற்கு அம்மாநில அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. லக்னோவில் முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக அம்மாநில அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. குளிர்சாதன வசதியுடன் கூடிய 1,725 மின்சார பேருந்துகளை இயக்குவதற்கும் இக்கூட்டத்தில் ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அங்கன்வாடி ஊழியர்களுக்கு வருடத்திற்கு 3 சேலைகள் வழங்குவது உள்ளிட்ட 33 பரிந்துரைகளுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதாக அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கேரளத்தில் மூத்த குடிமக்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வகை செய்யும் சட்ட மசோதாவை வரும் கூட்டத்தொடரில் தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் கூறியுள்ளார். திருவனந்தபுரத்தில் செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் திங்கட்கிழமை தொடங்க உள்ளதை சுட்டிக்காட்டினார். இந்த மசோதா இக்கூட்டத்தொடரில் நிறைவேறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். மூத்த குடிமக்களுக்கு சட்டப்பூர்வமாக பாதுகாப்பை வழங்குவதற்கு இந்த மசோதா உதவிடும் என்றும் திரு வி டி சதீசன் கூறினார். பாகிஸ்தானில் அந்நாட்டு பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் 7 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். கைபர் பக்துன்குவா மாகாணத்திற்குட்பட்ட பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக அந்நாட்டு அரசு கூறியுள்ளது. சுட்டுக் கொல்லப்பட்ட தீவிரவாதிகள் தெஹ்ரிகி தாலிபான் பாகிஸ்தான் அமைப்பைச் சேர்ந்தவர்கள் என்றும் பாகிஸ்தான் அரசு தெரிவித்துள்ளது. லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். போர்ச்சுகலில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் சீனாவின் ஜியாலின் டியானை வென்றார். துருக்கி சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ஃபரோக் சஞ்சய் அமன் சோனாலி மிர்கேல்கர் இணை காலிறுதிக்கு முந்தைய சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. கலப்பு இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 15-21, 21-15, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் ஸ்காட் கில்டியா ரேச்சல் தராக் இணையை வென்றது. உலக செஸ் சாம்பியன் போட்டி ஜெனீவாவில் அடுத்த மாதம் 24ஆம் தேதி தொடங்கி டிசம்பர் மாதம் 12ஆம் தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் இந்தியாவின் குகேஷ் உஸ்பெகிஸ்தானின் ஜவோகிர் சிண்டாரோவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கு மத்திய அரசு கூடுதல் முக்கியத்துவம் அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். விரைவான பொருளாதார வளர்ச்சியை கண்டுவரும் நாடாக இந்தியா திகழ்கிறது என்று ஐநா தெரிவித்துள்ளது. மேற்கு வங்கத்தில் 2 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் பிஜேபி வெற்றி பெற்றுள்ளது. உத்தராகண்டிலிருந்து மாநிலங்களவைக்கு பிஜேபியின் திரு தினேஷ் ஆர்யா போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். லாகோ சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் மாயா ராஜேஸ்வரன் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
2: நேரம் 7:25, 21 ஆகாஷ்வாணி புதுச்சேரி.
3: புதுச்சேரியை பசுமை மாநிலமாக மாற்றுவோம். புதுச்சேரி அரசு மின்துறை சார்பில் பிரதம மந்திரி சூரிய வீடு இலவச மின்சார திட்டம்.
4: இத்திட்டத்தின் மூலம் உங்கள் வீட்டில் சோலார் மின் நிலையம் அமைக்க 3 கிலோவாட்டிற்கு ₹1,08,000 வரை மானியம் வழங்கப்படுகிறது. குறைந்த வட்டியில் கடன் வசதி, 25 ஆண்டுகள் மின் உற்பத்தி, 5 ஆண்டுகள் இலவச பராமரிப்பு என பல்வேறு நன்மைகள் உண்டு. இந்த அரிதான வாய்ப்பை தவறவிடாதீர்கள்.
3: கூடுதல் விவரங்களுக்கு www.pmsuryagar.gov.in.
2: வெல்கம் பேக் டு தி ஷோ. மனம் விரும்புதே நிகழ்ச்சிக்குள்ளாக வந்தாச்சு. நிகழ்ச்சியில வந்த அடுத்த நேர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
5: திருப்பத்தூர் மாவட்டம் வீமக்குளம் சிவகுமார்.
2: எப்படி இருக்கீங்க சார்?
5: நல்லா இருக்கீங்களா?
2: உங்க கூட பேசுறதுக்கு இன்னொரு ஆர்

0: என்ன பாடல் வேணும்?
1: நல்லா இருக்கீங்களா? நீங்களும்
0: நல்லா இருக்க சார். நல்லா இருக்க
2: சொல்லுங்க சார், என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு?
1: சுப்பிரமணியம் படத்துல இருந்து.
2: ஓகே சார், ஓகே சார், உங்களுக்கான பாடல் வருது, கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: ஓகே சார்,
2: நன்றி சார்.

0: மனம் விரும்புதே, மனம் விரும்புதே நிகழ்ச்சியில அடுத்ததா விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேர். யார் எங்கிருந்து பாக்கலாம்? ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ, வணக்கங்க.
0: வணக்கம் சார், யார் எங்கிருந்து பேசுறீங்க, என்ன பாடல் வேணும்? ஓகே சார், என்ன பாடல் வழங்கலாம்?
1: இளமை காலங்கள் படத்திலிருந்து பாட்டா வந்ததோர்கான ஒரு பாட்டு மேலும்.
0: ஓகே, கட்டாயம் வழங்கலாம். நேர்களே, உங்களோட விருப்ப பாடலும் இந்த நிகழ்ச்சியில் இடம்பெறும்னா கால் பண்ணுங்க. எஃப்எம் ரெயின்போக்கு 2271760 மற்றொரு எண் 2271770. வெளியூர்ல இருந்து கால் பண்ணக்கூடிய நேர்கள் 0413 என்ற முன்குறிட்டையும் சேர்த்து டயல் பண்ணுங்க.

0: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 7:38, 53 நொடிகள் ஆகிடுச்சு. ரெயின்போ புதுவை 102.8 மனம் விரும்பிய நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த பாடல கேட்க வந்திருக்காங்க இன்னொரு நேயர். வணக்கம்.
2: வணக்கம் சோனி மேம்க்கும்
3: புவிசாருக்கும். மாலை வணக்கம். நல்லா, என்ன பாடல் வேணும்
2: மேம்? படம் மதுரா பாடல், இறந்த படம். அந்த பாடல் மேம் உங்க ரெண்டு பேருக்கும் டெடிகேட் பண்றேன்.
0: தேங்க்யூ, தேங்க்யூ,
3: கண்டிப்பா வாங்கிக்கலாம். நன்றி,
0: நன்றி மேடம்.
2: நன்றி சார்.

0: சைபாலின் இன்றொரு தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.
1: தங்கமான உறவுகளுக்காக பாண்டிராம் தங்க நகை மாளிகை
2: 1, 2, 5, 10 மற்றும் 20 கிராம்களில் சில்வர் காயின்கள், 50, 100, 250 அரை கிலோ, 1 கிலோவிலும் சில்வர் பார்கள் கிடைக்கும்.
1: தங்கம் சேரும் கைராசி பாண்டிராம் தங்க நகை மாளிகை, நேரு வீதி, புதுச்சேரி.

0: நேரம் 7:44 நொடிகள் ஆயிடுச்சு. ரெயின்போ புதுவை 102.8 மனம் இருந்த நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில அடுத்த நேர் வந்திருக்காங்க, அவங்களோட விருப்ப பாடலை கேட்க. வணக்கம்.
1: வணக்கம் சார், நான் வரையூர்ல இருந்து கங்காதரன் பேசுறேன்.
0: எப்படி இருக்கீங்க சார்?
1: நல்லா இருக்கு சார், நீங்க நல்லா இருக்கீங்களா?
0: நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார், என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: காதல் ஓவியன்ற திரைப்படத்துல இருந்து பூவில் வந்து பூவும் கண்கள் மூடும்.
0: ஓகே சார், சூப்பரா பாடுறீங்களே. ரெண்டு வரி பாட முடியுமா?
1: அவர் எஸ்பிபி பாடி.
0: ஓகே, அவர் பாடிட்டாரு, நான் பாட மாட்டேன்றீங்களா? ஓகே சார், உங்களுக்கான பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
1: தேங்க்யூ சார்.

0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: விருப்ப பாடல் கேட்க வந்திருக்கும் நேயர் யார், எங்கிருந்து பார்க்கலாம்? ஹலோ, வணக்கம்.
3: அந்த நேயர் சேதராப்பட்டில இருந்து தமிழ்ச்செல்வி
2: பேசுறமா? என்ன பாடல் வேணும்?
3: நீங்கள் கேட்ட பாடத்துல இருந்து வில்லை நீலா
2: பாட்டு வந்துட்டே இருக்கு.
3: தேங்க்யூ.

தந்தா சந்தான தந்தா தான தந்தா தான தந்தா சந்தான தந்தா சந்தான தந்தா தான தந்தா தான தந்தா சந்தான தந்தா சந்தான தந்தா.

0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
2: இன்வெஸ்டிங்கோட பாடத்தை ஆரம்பிக்கலாமா?

0: செபி மூலம் இன்வெஸ்டர் விழிப்புணர்வு முயற்சி. மேலும் விவரங்களுக்கு செபி இன்வெஸ்டர் வெப்சைட்டை பார்க்கவும் அல்லது செபி சார்த்தி ஆப் டவுன்லோட் செய்யவும்.
1: மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்தாச்சு. இல்ல சொல்லுங்க,
2: நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நிறைவா பாடல் கேட்க வந்திருக்கோம். அந்த நேயர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா?
1: கண்டிப்பா. வணக்கம்.
3: எங்கள் அறிவிப்பாளர்கள் இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம் செல்வதி யாரு?
3: மா கலையரசு, தெல்லாப்பாளையம்.
1: எப்படி இருக்கீங்க சார்?
3: நலம். தாங்க நலமா? எங்கள் தொழில் பகுதியாளர்கள்
1: ரெண்டு பேரும் நல்லா இருக்கும் சார்.
2: என்ன பாடல் வேணும் சார்?
3: கொண்டாட்டமாய் வருகிறது ஒரு பாடல். தங்கள் விருப்பமே எந்த விருப்பமாய். நன்றி.
1: ஓகே சார், உங்களுக்காக சூப்பர் சாங் எடுத்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்க சார்.
3: நன்றி.
1: நன்றி சார்.

0: தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம்.
1: வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம், வாசிப்பவர் மலர்விழி. குஜராத் மாநிலம் கட்ச் பகுதியில் இன்று அதிகாலை சாலை விபத்தில் பல உயிர்கள் பலியானது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடி துயரம் வெளியிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு ஆறுதல் தெரிவித்துக் கொள்வதாகவும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணம் பெற தாம் வேண்டுவதாகவும் அவர் கூறியுள்ளார். கார் டிரெய்லர் மோதிக்கொண்டதால் ஏற்பட்ட இந்த விபத்தில் குறைந்தது 7 பேர் உயிரிழந்தனர். மேலும் பலர் காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று முதல் வரும் 11ஆம் தேதி வரை சிங்கப்பூருக்கு பயணம் மேற்கொண்டுள்ளார். இப்பயணத்தின்போது சிங்கப்பூர் அதிபர், பிரதமர் மற்றும் இதர தலைவர்களை அவர் சந்தித்து வர்த்தகம், முதலீடு உள்ளிட்ட துறைகளில் உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை நடத்துவார். அறிவியல் ஆராய்ச்சி தகவல்கள் எளிதாக மக்களுக்கு கிடைக்க ஏதுவாக மறுசீரமைக்கப்பட்டுள்ள மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சகத்தின் பன்மொழி இணையதளங்களை அறிவியல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் புதுடில்லியில் இன்று தொடக்கி வைத்தார். புதுச்சேரியில் தட்டாஞ்சாவடி சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் திரு அசோக் ஆனந்த் வெற்றி சான்றிதழுடன் முதலமைச்சர் திரு ரங்கசாமியை அப்பாசாமி கோவிலில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். திரு அசோக் ஆனந்திற்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் தொகுதி மேம்பாட்டு பணிகளை அவர் சிறப்பாக மேற்கொள்வார் என தாம் நம்புவதாகவும் முதலமைச்சர் கூறினார். தமிழகத்தில் இடைத்தேர்தல் நடைபெற்ற தாராபுரம், மதுராந்தகம் ஆகிய 2 சட்டமன்ற தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெற்றுள்ளது. தாராபுரத்தில் தாவேகா வேட்பாளர் திருமதி சத்யபாமா, மதுராந்தகத்தில் திருமதி மரகதம் குமாரவேல் ஆகியோர் வெற்றி பெற்றனர். 2 தொகுதிகளிலும் திமுக 2ஆம் இடம் பெற்றுள்ளது. இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையே இன்று ராஞ்சியில் நடைபெறும் 2வது 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் டாஸ் ஜெயித்த வெஸ்ட் இண்டீஸ் அணியால் முதலில் ஆட பணிக்கப்பட்ட இந்திய அணி சற்று முன்வரை 10 ஓவர்களில் 1 விக்கெட் இழப்பிற்கு 127 ரன் எடுத்திருந்தது. இவ்வாண்டு அமைதிக்கான நோபல் பரிசு

தமிழ் வம்சாவளியை சேர்ந்த தென்னாப்பிரிக்க நீதிபதி திருமதி நவநீதம் நவிப்பிள்ளை தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். அமைதி மற்றும் சர்வதேச சட்டங்களை ஊக்குவிப்பதில் ஆற்றிய முக்கிய பங்களிப்புகளுக்காக அவருக்கு இந்த விருது வழங்கப்படுகிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.

0: இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:03.
2: நினைவலைகள். நிழலாய் தொடரும் நினைவுகள், சொல்ல மறந்த நிகழ்வு, சொல்ல துடிக்கும் நினைவு, கண்ணெதிரே தோன்றி மறையும் காட்சி, அடிக்கடி மனதை வருடி செல்லும் உங்கள் வாழ்வில் நிகழ்ந்த அருமையான தருணங்கள்.
3: உங்கள் வாழ்வில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை கடிதங்களாக எழுதி அனுப்புங்கள். உங்கள் கடிதம் 300 வார்த்தைகளுக்கு மிகாமல் இருக்க வேண்டும்.
2: உங்கள் விருப்ப பாடல்களையும் எழுதி அனுப்புங்கள்.
4: அந்த நாள் ஞாபகம் நெஞ்சிலே வந்ததே. நண்பரே நண்பரே நண்பனே.
3: எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி: நினைவலைகள், ஆகாஷ்வாணி, புதுச்சேரி, N4 2 குறுக்கு தெரு, இந்திரா நகர், கோரிமேடு, புதுச்சேரி 6050006.
2: ஆகாஷ்வாணி புதுச்சேரி 1967@gmail.com என்ற மின்னஞ்சல் வாயிலாகவும் உங்கள் நினைவுகளை பகிர்ந்து கொள்ளலாம். சனிக்கிழமை தோறும் புத்தம் புதிய நிகழ்ச்சியாக காலை 7:02 கேட்கலாம் நினைவலைகள். உங்கள் FM ரெயின்போ 102.8 மற்றும் 1215 kHz முதன்மை அலைவரிசையிலும் கேட்டு மகிழலாம்.
4: நித்தமும் நாடகம்.
1: நேயர்களே, இன்னும் சில நொடிகளில் கேட்கலாம் மியூசிக் பை தி பீச், சென்னை அஞ்சல்.

0: голос ваш.
1: And that was

0: approved across 6 states in the country with investments commitments of more than 1,64,000 crore rupees. Addressing Semicon India 2026 in New Delhi, Prime Minister Narendra Modi said that India is taking every step needed to become a preferred destination for the semiconductor industry.
1: बीते एक दशक में भारत ने अपने ट्रांसमिशन नेटवर्क को भी एक्सपेंड किया है. साथियों, भारत में पावर इंफ्रास्ट्रक्चर का यह विस्तार हमारे सेमीकंडक्टर इकोसिस्टम के लिए भी एक बड़ी स्ट्रेंथ है. भारत हर वो कदम उठा रहा है जो हमें सेमीकंडक्टर इंडस्ट्री का एक प्रीफर्ड डेस्टिनेशन बनाए.
0: Talking exclusively to Akashvani News, IT expert Prasoon Sharma said, India's semiconductor journey is no longer a story of aspiration, but is becoming a story of execution.
2: Yes, India's semiconductor journey is no longer a story of aspiration. It is becoming a story of execution. With around 76,000 crore Semicon India program, India is moving from being a predominantly a consumer and a design hub towards building of fabs, OSAT facilities, compound semiconductor capabilities and a domestic electronic ecosystem.
0: India's
3: South African jurist of Indian origin Navnetham Navi Pillai has won the Nobel Peace Prize today for her contributions to promoting peace and international law. A former UN human rights chief and a judge at the International Court of Justice, Pillai grew up under apartheid and went on to build a career defending anti-apartheid activists and advancing human rights and equality. In cricket, India have set a target of 250 runs for the West Indies in the second game of the five-match T20 international series in Ranchi. And now, before we end the bulletin, the headlines once again. BJP wins assembly by-polls for Rajinagar and Nandigram constituencies in West Bengal. In Tamil Nadu, ruling TVK wins assembly by-polls for Madurantakam and Dharapuram seats. All India NR Congress retains Thattam Chowri assembly constituents in Puducherry. BJP also bags Assam's Nogaon Lok Sabha seat. Delhi police declines permission for protests at Jantar Mantar tomorrow. 57 metro stations in Delhi to remain closed till tomorrow due to security reasons. India stresses that steps announced by US regarding permanent labor certification program do not advance shared ambitions of both countries. And that is all in the news at 9. Good night.
4: நேரம் 9:15.
5: ஆகாஷ்வாணி மாநில செய்தி பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
6: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தின் 12 ஆண்டு சாதனைகள் குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொண்ட ஓய்வு பெற்ற வருமான வரி அதிகாரி திரு பாஸ்கரன் அவர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சியின் 2 ஆம் பாகத்தை கேட்கலாம். உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தோட சாதனைகள் பத்தி பேசிட்டு இருக்கோம் சார்.
7: டிஜிட்டல் கட்டமைப்பை வந்து வலுப்படுத்தி இருக்கிறாங்க, உள்கட்டமைப்பு வசதிகளையும் கூட மேம்படுத்தி இருக்கிறாங்க அரசு. அதன் காரணமாக தான் நீங்க குறிப்பிட்ட மாதிரி அயல்நாட்டு நிறுவனங்கள் இங்க வந்து தங்களுடைய உற்பத்தி பிரிவை தொடங்குறது காரணம் அப்படின்றது இந்த மாதிரியான கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்தப்பட்டதுதான். அதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க?
8: ஆக்சுவலா இது நீங்க பாத்தீங்க, ஒரு விதத்துல 25 ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கிய ஒரு கனவு. இது வந்து மறைந்த முன்னாள் பிரதமர் அட்டல் பிகாரி வாஜ்பாய் தான் என்ன பண்ணா தங்க நாற்கர சாலைன்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த தங்க நாற்கர சாலை என்ன அப்படின்னா, இந்த சாலை இப்படி இருக்கக்கூடாது, மேலை நாடுகளுக்கு இணையாக இங்கே சாலைகள் வேண்டும். உட்கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் மிக முக்கிய பங்கு வகித்தது தங்க நாற்கர சாலை. அது குறிப்பிட்ட காலத்தில் தொடங்கி குறிப்பிட்ட காலத்தில் முடித்து வைக்கப்பட்டது. நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நெடுஞ்சாலைகள் எல்லாமே உலகத்தரத்தில் இருக்கின்றன. அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் எங்கிருந்து தொடங்கிச்சு அப்படின்னா தங்க நாற்கர சாலையில் தொடங்கிச்சு. அதன் பிறகு இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 12 ஆண்டுகளில் உட்கட்டமைப்பு வசதிகள்ங்கிறது எல்லா துறைகளுக்கும் பரவியது. அது துறைமுகங்களாக இருக்கட்டும், விமான நிலையங்களாக இருக்கட்டும், ரயில்வே நிலையங்களாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் அப்படிங்கிறது மிகவும் ஒரு மாடர்னைஸ்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சராக மாற்றினாங்க. ஒரு நவீன தொழில்நுட்பம் சார்ந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதி அப்படிங்கிறது. அதெல்லாம் 2-3 விஷயம் நல்லா பண்ணாங்க. இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸோ எதையும் ஒரு கடைக்கோளில் இருக்கிறவங்களுக்கு கூட, இப்போ சென்னை போன்ற மாநகரில் இருக்கக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் தகவல் தொழில்நுட்ப வசதி கிடைக்குமோ அத்தனை பேரும் அவங்களுக்கும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாங்க. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் கட்டமைப்பு ஏன் பெரிதாக வளர்ந்தது அப்படின்னு சொன்னால், இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி உறுதி செய்வதற்கான அத்தனை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. இன்ஃபேக்ட் இப்போதான் கடந்த 5 ஆண்டுகளுக்கு 6 ஆண்டுகளுக்கு முன்பாகத்தான் இந்தியாவிலே கடைசி கிராமத்துக்கும் மின்சாரம் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அது படி நடந்து கொண்டே வந்தார்கள். இட் வாஸ் அ கண்டினியூங் ப்ராசஸ். ஆனால் 5 ஆண்டுகளுக்கு முன்பு நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தோம், இந்தியாவில் எல்லா கிராமங்களுமே மின் வசதி பெற்ற கிராமங்களாகவும் எல்லா வீடுகளுமே மின் சப்ளை பெற்ற வீடுகளாகவும் மாற்றணும். ஆனால் அதை நாம் சாதித்திருக்கிறோம். ஆனால்

0: இப்போது எப்படி அப்படின்னா, எல்லாமும் எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிற மாதிரியாக இப்போது விரிவுபடுத்தி விட்டோம். இல்லை இரண்டாக பண்ணுறோம், என்னென்னா ஒன்று வைடனிங், இன்னொன்று டீப்பனிங், ரெண்டு இருக்குது. இப்போ வைடனிங் அப்படின்னா நம்முடைய விரிவாக்கி கொண்டே போயிடும், சிறிது சிறிதாக விரிவடைந்து கொண்டு போகிறோம், இன்னொன்று இன்னும் ஆழமாக கொண்டு செல்வதில். என்னென்னா இப்போது எல்லா வீட்டுக்கும் மொபைல் வந்துருச்சு அப்படிங்கிற மட்டும் முக்கியம் இல்லை, அது வந்து வைடனிங். ஆனால் அந்த செல்ஃபோனோட பயன்பாடு எல்லாருக்கும் போய் சேர்க்கிறது இல்லை, அதுதான் டீப்பனிங். இப்போ செல்ஃபோன் எதுக்கெல்லாம் வர முடியும் அப்படின்னா, ஜன்தன் அக்கௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அநேகமாக ஒரே ஆண்டிலே இஸ்யூ கிரெடிட் 15 கோடிக்கு மேலான வங்கி கணக்குகள் ஏற்படுத்தப்பட்டன. அப்போது அந்த வங்கி கணக்குகள் நேரடியாக மொபைல் ஃபோனோடு இணைக்கப்பட்டது. அப்போ ஏதோ கிராமத்தில் இருக்கிறவங்க கூட நெட் பேங்கிங் வசதிங்கிறது இப்போ சேருது, அவர் வந்து செல்போன்ல இருந்து பண்ண ஆரம்பிச்சது.
1: இன்னைக்கு யூபிஐ பரிவர்த்தனையும் போய் சேர்ந்து
0: அப்போ டீப்பன் ஆயிருக்கு, வெறுமனே விரிவடையவில்லை, அது ஆழமாகவும் சென்று சேர்ந்திருக்கிறது. போது நம்ம வீட்டில் ஒரு மணி நேரம் கரண்ட் இல்லைனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது நமக்கு, அதே மாதிரி ஒரு மணி நேரம் செல்ஃபோன் இல்லையா இப்போ எல்லாம் கஷ்டப்படுறாங்க. அதனுடைய அத்தியாவசிய சேவைகளும் பயன்பாடுகளும் கடைக்கோடி மனிதன் வந்து சேர்ந்துருக்கு இல்லையா, அதுதான் டீப்பனிங் ஆக்சுவலாக. இதுதான் நம்ம பண்ணிருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம். அதனால தான் நான் சொல்கிறேன், மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், இந்தந்த துறைகளை சேர்ந்த வளர்ச்சியாக இருக்கட்டும், எல்லாமே எந்த ஒரு புள்ளியிலே வந்து நிற்கிறது அப்படி சொன்னால் இது ஒரு பரவலான ஒரு வளர்ச்சிக்கான ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும் அப்படி பார்க்குறோம். அதுதான் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம், பல விஷயங்களை நம்ம வெற்றி பெற்றிருக்கிறோம். ஏன் சொல்கிறேன்னா, இந்த உட்கட்ட வசதி பத்தி கேட்கறதுனால சொல்றேன், உட்கட்டமைப்பு வசதிகள் இப்படி தான் இருக்கு. கிராமப்புற சாலைகளை கூட மிகவும் தரமான சாலைகளாக மாற்றி விடுகிறோம். பெரும்பாலான கிராமப்புற சாலைகள் வந்து இணைப்பு சாலைகளே இல்லாத கிராமங்கள்லாம் இப்போ வந்துடுச்சு. இப்போ அதான் லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி அப்படின்னு சொல்கிறோம். அங்கே வந்துடுது, எங்கேயெல்லாம் போக்குவரத்து வசதி இல்லை என்று சொல்லி கொண்டிருந்தோம் அங்கெல்லாம் போக்குவரத்து வசதிக்கான அத்தனை தேவைகளும் நிறைவேற்றி வைத்திருக்கிறோம், இன்னமும் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கிறது. அப்போது இந்திய அரசாங்கம் என்ன ஒரு கொள்கை முடிவு வைத்திருக்கிறது என்றால், 2047க்குள் நாம் ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படின்னா இந்த கட்டமைப்பு வசதிகள்லாம் நாம் இன்னும் வலுப்படுத்தி ஆக வேண்டும். அதை நோக்கி தான் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அப்போ மேக் இன் இந்தியாவாக இருக்கட்டும், ஸ்டார்ட் அப் இந்தியாவாக இருக்கட்டும், என்ன ஒரு பேர் வச்சு பண்ணாலும் அல்டிமேட் எய்ம் என்ன அப்படின்னா, உள்கட்டமைப்பு வசதியை வலுப்படுத்துவதன் மூலம் இந்தியா முழுமையான ஒரு வல்லரசு நாடாக மாற வேண்டும் அப்படிங்கறது அதை நோக்கி நாம் பயணித்துக் கொண்டிருக்கோம் தோணுது.
1: நிச்சயமா வளர்ச்சியடைந்த இந்தியா 2047 அப்படின்ற அந்த இலக்குக்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில தான் இந்த முத்தான திட்டங்கள் இருக்கிறது அப்படின்றத உங்களுடைய பேச்சுல சொல்லியிருக்கீங்க சார். இப்ப இன்னும் ரெண்டு விஷயங்களை பத்தி உங்கள்ட்ட கேட்க நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒன்னு இவி, இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சூரிய மின்சக்தி உருவாக்கக்கூடிய அந்த சோலார் பேனல்கள், இதையும் கூட நம்ம வந்து மேக் இன் இந்தியால நம்ம வந்து தயாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்னா ஒரு பயன்பாடு இருக்கு அப்படின்னு மக்கள் கிட்ட சொல்லும் போது அந்த பொருள் எல்லாருக்கும் ஏற்ற வகையில கிடைக்கணும் அப்படின்றது அரசனுடைய நோக்கமா இருக்கு. இவிக்கு மானியங்கள் கொடுக்கறதா இருக்கட்டும், சோலார் பேனல்களுக்கு வந்து மானியம் கொடுக்கறதா இருக்கட்டும், எல்லாரும் அதை பயன்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்தோடு தான். அப்போ அந்த பொருட்களை தயாரிக்கிறதுக்கான ஒரு உத்வேகத்தையும் தயாரிப்பாளர்கள் கொடுக்கணும்ன்ற வகையில அரசு வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்துல அதையும் வந்து செயல்படுத்திட்டு வராங்க. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க?
0: பொதுவாக இந்த எரிசக்தி பார்க்கிற போது இரண்டு விதமாக சொல்லுவோம், மரபுசார் எரிசக்தி, மரபுசாரா எரிசக்தி, அதாவது கன்சர்வேட்டிவ் எனர்ஜி, நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜி. மரபுசாரா எரிசக்தி கூட இரண்டாக பிரிக்கிறோம், ஒன்னு வந்து ரினியூவபிள் எனர்ஜி, இன்னொன்று சஸ்டைனபிள் எனர்ஜி அப்படின்னு. அதுல இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. ஏன்னா நமக்கே தெரியும், நம்ம வந்து ஒரு வெப்ப நாடு, நமக்கு மிக அதிகமாக கிடைக்கக்கூடிய ஆற்றல் எதுவாக இருக்குன்னா சூரிய மின்சக்தி ஆற்றல் தான் அதிகமாக இருக்கிறது. அது எப்படி மின்சக்தியாக மாற்ற முடியும்? இரண்டு விஷயம் நம்மளால பண்ண முடியும், ஒன்னு வந்து விண்ட் எனர்ஜி, இன்னொன்று சோலார் எனர்ஜி. விண்ட் எனர்ஜிக்கு நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கிறேன், ஒரு சில பகுதியில் தென் தமிழ்நாட்டில் விண்ட் எனர்ஜி பெரிய அளவில் கிடைக்கிறது, அதே சமயத்தில் சூரிய மின்சக்தி பரவலாக இந்தியா முழுவதுமே கிடைக்கிறது. ஆனால் என்ன சூரிய மின்சக்தியை நம்ம எப்படி பேட்டரிஸ் கொண்டு வரணும் ஆக்சுவலாக, அதே நம்ம ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கடத்துவது மிக கடினமான விஷயம், அங்கேயே பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஸ்டோரேஜ் ரொம்ப கஷ்டம் சோலார் எனர்ஜி பொறுத்தவரையில், எப்போது உற்பத்தி ஆகிறதோ அந்த உற்பத்தியோடு சேர்ந்து அது பயன்பாடு வரணுங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு இருக்கு. அது ஒரு இடத்துல கொண்டு போய் சேமித்து வைத்து அதுக்கப்புறம் கொடுக்கறது அப்படிங்கிறது உலகம் முழுக்க இல்லாத காரியமாக இருக்குது, அதை நோக்கி தான் நம்ம சென்று கொண்டிருக்கிறோம். அதனால இந்த சூரிய மின்சக்தி அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான ஒரு நல்ல ஒரு எனர்ஜி சோர்ஸாக நம்ம பார்க்குறோம். இந்த பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கேட்டீங்க, மின் வாகனங்களை பொறுத்தவரையில் திரும்பவும் அது மின்சாரத்தை சார்ந்து இருக்கிறது அப்படிங்கிற போது அப்போ மின்சார உற்பத்தி அந்தளவுக்கு அதிகமாக வேண்டும் இருக்கிறது. ஆனால் மின்சார உற்பத்திக்கு எல்லா மாநிலங்களும் சீராக இல்லை, சில மண்டலங்களில் மின் உற்பத்தி அதிகமாக இருக்கிறது, சில மண்டலங்களில் இன்னும் மின் தட்டுப்பாடு இருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறது. இந்த மின் உற்பத்தி அப்படிங்கிறது இன்னும் சீரான முறையில் கொண்டு வர வேண்டும். அதற்காக தான் இப்போ இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பல சமயம் நீங்கள் செய்திகளை பார்த்துருப்பீங்க, நியூக்ளியர் எனர்ஜி உள்ளே கொண்டு வராங்க, அணுமின் உலைகள் அதிகமாக கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள், மிக குறிப்பாக ரஷ்யாவுடன் சேர்ந்து நாம் செய்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்க்குறோம். அப்போது இதற்கான அந்த எதிர்ப்புகளாக இப்போ வெகுவாக குறைந்திருக்கின்றன சரிங்களா. நான் சுற்றுச்சூழல் ஆர்வலராக சொல்லவில்லை, பொதுவாக எனர்ஜி செக்டரை பற்றி மட்டும் சொல்கிறேன். மூன்று விதங்களில் நம்ம பார்க்குறோம் சரிங்களா, இந்த ஃபாசில் எனர்ஜி என்று சொல்லக்கூடிய தரைக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயத்துக்கள், அது நிலக்கரி உதாரணத்துக்கு, அதிலிருந்து பயன்படுத்தக்கூடிய அந்த கன்சர்வேட்டிவ் எனர்ஜி வந்து வெளியே வந்துவிட்டோம் வச்சுக்கோங்களேன். ஆனால் இரண்டு விஷயங்கள் நமக்கு உண்டு, என்னென்ன, இந்த கார்பன் எமிஷன்கிறது குறையுது, கரிமண வாயு வெளியேற்றங்கள் மிக குறைவாக இருப்பதனால உலகத்தினுடைய குளோபல் வார்மிங்க்கு அது வந்து ரொம்ப நல்ல விஷயம், அது சுற்றுச்சூழலுக்கு நல்லதுங்கிறனால அது மாறி வருகிறோம். இரண்டாவது, உற்பத்தி செலவும் குறைகிறது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னாக்கா சோலார் எனர்ஜியை பொறுத்தவரைக்கும் லிட்ரலி தெர் இஸ் நோ காஸ்ட், என்ன ஒண்ணு

0: சோலார் பேனல் போடணும். நீங்கள் ஏற்கனவே ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தான் இந்திய அரசாங்கம் அதற்கான நிதியுதவி செய்து கொண்டிருக்கிறது. கணிசமான அளவில் மானியம் வழங்குகிறது. சிறிய வீடுகளிலிருந்து பெரிய தொழிற்சாலைகள் வரையிலே இப்போது அந்த சூரிய மின்தகடுகளை பொறுத்துகிற பணி தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது அநேகமாக ஒரு சில ஆண்டுகளில் அது மிகப்பெரிய அளவில் முக்கிய கட்டத்தை எட்டும் அப்படின்னு எதிர்பார்க்கணும். ஆனால் அது இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் ஜென்ரேட்டர் எனர்ஜியை நம்ம வந்து சேவ் பண்ணிக்க முடியாது, அப்பப்போ பயன்படுத்தினது அதற்கான வேலைகள் தான் பண்ணிட்டு இருக்கோம், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெறுகிறதோ அதே அளவுக்கு இந்த பக்கம் மின்சக்தி வாகனமும் பெரிய அளவு வந்து கொண்டிருக்கிறது. எலக்ட்ரிக் வெஹிக்கிளை பொறுத்தவரையில் இரண்டு விஷயங்களுக்காக இந்திய அரசாங்கம் முன்னெடுக்கிறது. ஒன்று என்னென்னா, காற்று மாசுபடாமல் இருக்கும், சுற்றுச்சூழல் மாசுபடாமல் இருக்கும் அப்படிங்கிறது ஒன்று. இரண்டாவது, பெட்ரோலியத்தோட தேவையை குறையும் அப்படிங்கிறது, பெட்ரோலிய எரிசக்தியோட தேவையை குறையும் அப்படிங்கிறது. அப்போ எலக்ட்ரிக் வாகனங்கள் அதிகமாக சப்ளை அதிகமாக தேவைப்படுகிறது. அதனால்தான் மீண்டும் நம்ம என்ன சொல்லிடுறோம், நான் கன்சர்வேட்டிவ் எனர்ஜியில் விண்ட் எனர்ஜியாக இருக்கட்டும், சோலார் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் மிகப்பெரிய அளவில் அடுத்ததாக அட்டாமிக் எனர்ஜியாக இருக்கட்டும், இதெல்லாம் பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதனால அடுத்த ஒரு சில ஆண்டுகளில் இன்னும் ஏராளமான அணுமின் நிலையங்கள் வரலாம், இன்னும் ஏராளமான சூரிய மின்சக்தி நிலையங்கள் வரலாம். இரண்டும் ஒன்று சேர்ந்து சூரிய மின் உற்பத்தியினுடைய அந்த திறன் இன்னும் அதிகரிக்கும். அப்போது நீங்கள் சொல்கிற அநேகமாக முழுவதுமாக அது எலக்ட்ரிக் வெஹிக்கிளாக போகும். அது வந்து ஏற்கனவே தொடங்க அதே புள்ளிக்கு வரும். இது மிக நிச்சயமாக சுற்றுச்சூழலுக்கு மிகவும் நல்லது அப்படின்னு தோணுது.
1: நிச்சயமா சார், வந்தே பாரத் ரயில் நிறைய பேருக்கு வந்து பயணத்தை வந்து இனிமையாகவும் ஆக்கியிருக்கிறது, எளிதாக்கவும் ஆக்கியிருக்கிறது. அந்த வந்தே பாரத் ரயில் பெட்டிகள் வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து நம்மளுடைய தொழில்நுட்பத்துல இங்கேயே வந்து உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்துல வந்து தயாரிக்கப்பட்டதெல்லாம் வந்து நம்ம பார்த்திருக்கிறோம். இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு இந்த இயக்கத்துக்கு வந்து வலு சேர்த்திருக்கு சார்?
0: இப்போ நீங்க வந்தே பாரத் ரயில் பத்தி சொல்லிருக்கேன். வந்தே பாரத்ங்கிறது ஒரு கனவு திட்டம் அப்படிங்கறத விட நமக்கு ஒரு பெருமிதம் தரக்கூடிய ஒரு நல்ல திட்டம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்தியாவுக்கு எப்போதுமே அந்த செயல்திறன் இருந்திருக்கிறது. அதுவும் குறிப்பாக இப்ப நீங்க ரயில்வே பத்தி சொல்லணும்னா நம்ம சொல்லியே ஆகணும். தமிழ்நாட்டில் சென்னைக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பூர் ரயில் பெட்டி தொழிற்சாலை, இன்டெக்ரல் கோச் ஃபேக்டரி, அது ஏராளமான ரயில் பெட்டிகள் இன்றைய தேவைக்கு ஏற்பது போல வடிவமைக்கப்படுகின்றன. அப்புறம் ரயில்வே தண்டவாளங்கள், அது வலு சேர்க்கப்பட்டிருக்கிறது. அப்புறம் சரக்கு ரயில் போக்குவரத்து வெகுவாக வளர்ந்திருக்கிறது. இப்படி ஒவ்வொரு இடத்திலுமே பார்த்து பார்த்து பார்த்து ரயில் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வந்தே பாரத் என்பது ஒரு பரபரப்பான முகம். அதையும் தாண்டி ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்புக்கும் ஒரு ஆரோக்கியமான உடல் நலனுக்குமான விஷயங்கள் என்ன இருக்குன்னா, அதிக ரயில் பெட்டிகள் தயாரிக்கப்பட்டது, வலுவான தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டன, இருப்பு பாதையினுடைய நீளம் அதிகரிக்கப்பட்டது, சரக்கு ரயில் போக்குவரத்து இன்னும் அதிகரித்தது. இவ்வாறு நீங்க பாத்தீங்கன்னாக்க கடந்த 12 ஆண்டுகள்ல இந்திய ரயில்வேயோட ஒட்டுமொத்த முகமே மாறி இருக்கிறது. என்னென்ன முன்னெல்லாம் சரக்கில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, பல இடங்களில் மிக மிஞ்சி போனால் ஒரு 20 கிலோமீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கும். இன்றைக்கு சரக்கு ரயிலே ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எந்த அளவுக்கு போகுமோ அந்த அளவுக்கு விரைவாக இப்போ குட்ஸ் ட்ரெயின் போயிட்டு இருக்கு, அந்த அளவுக்கு நம்ம மாத்திருக்கோம். அப்போ உட்கட்டமைப்பு வசதிகள் தொடங்கி வந்தே பாரத் ரயில் வரையில அத்தனை இடங்களிலும் நாம் அடுத்த கட்டத்தை விரைந்து சென்று கொண்டே இருக்கிறோம். வந்தே பாரத் சொன்ன மாதிரி தான் உண்மையிலே பயணத்தை வந்து மிகவும் எளிமையாக மாற்றி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு சந்தேகமே இல்லை.
1: நிச்சயமா சார், அரசு வந்து இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கத்தை வந்து வெற்றியடைய செய்யக்கூடிய வகையில திறன் பயிற்சிகள் வந்து கொடுத்தாங்க, இன்னொன்னு கடன் உதவி திட்டங்களை வந்து செயல்படுத்தினாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை வெற்றிகரமா கொண்டு சென்றுச்சு சார்?
0: மிக நிச்சயமா அந்த கடன் உதவி சொல்லி இருப்பது நாம் மிக குறிப்பா சொல்லக்கூடிய முத்ரா மிகப்பெரிய அளவில் பயன்படுத்திருக்கிறது. அதுவும் சமுதாயத்தில் உள்ள நலிந்த பிரிவினருக்கான கடன் வசதி வழங்குவதிலேயே, அதுவும் குறிப்பாக தொழில் தொடங்குவதற்கான வசதி தருவதில் அது மிகப்பெரிய பங்காற்றிருக்கிறது, அதில் எனக்கு ஒன்றும் சந்தேகமே இல்லை. அது இல்லாமல் பொதுவாகவே ஒட்டுமொத்தமாக அரசின் திட்டங்களாக இருக்கட்டும், நிதியுதவிகளாக இருக்கட்டும், மானியங்களாக இருக்கட்டும், அல்ல அரசு மருத்துவக்கூடிய முன்னெடுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அது ஒரு சமுதாயத்தில் ஒட்டுமொத்தமாக எல்லாரையும் மேலே கொண்டுவதற்கான இந்த பொருளாதார வளர்ச்சியில் அவங்களுக்கும் பங்கு இருக்கிறது என்பதை உறுதி செய்வதற்கான திட்டங்களாக தான் பார்க்குறோம். அது அப்படி தான் இருக்கும், நோக்கமே அப்படி தானே. நீங்க 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்போது யாரையும் நம்ம விட்டு விட்டு வளரவே முடியாது இல்லை, எல்லாம் இணைந்துதான் வளர வேண்டும். அப்போ நீங்க பாத்தீங்கன்னா மகளிர் முன்னேற்றமாக இருக்கட்டும், அது நலிந்து பிள்ளைகளுடைய பொருளாதார முன்னேற்றமாக இருக்கட்டும், அவளுடைய தொழில் முனைப்புகளாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே நீங்க பாத்தீங்கன்னாக்க என்ன பொறுத்தவரை முத்ரா திட்டம்ங்கிறது எல்லா இடங்களிலுமே உங்களுக்கு அது நலிந்த பிள்ளைகளிலிருந்து மகளிரிலிருந்து அல்லது உடல் நலிவுற்றோரிலிருந்து அத்தனை பேருக்குமான தொழில் முனைவுகளுக்கு வேண்டிய அத்தனை வசதிகளும் செய்து கொடுத்து வந்திருக்கோம். அதனால அது அப்படிதான் இருக்க முடியும். அதனால என்ன பொறுத்தவரையில் ஐ வுட் சே முத்ரா லோன் இஸ் தி வெரி பெஸ்ட்.
1: நிச்சயமா சார், நிகழ்ச்சி நிறைவா ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் இன்னைக்கு உலகத்திலேயே வந்து 3வது பெரிய பொருளாதாரம் அப்படின்ற இலக்கை நோக்கி நம்மள பயணிக்க வச்சிருக்கு. இப்ப நம்ம 4வது பொருளாதாரமா இருக்கிறோம், உலகத்திலேயே வந்து பெரிய நாடாக வந்து பயணிக்க வச்சிருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த உற்பத்திக்கான இந்தியா இயக்கம் எந்த அளவுக்கு உறுதுணையா இருந்திருக்கு சார்?
0: அது ஒரு அங்கம், இன்டெகிரல் பார்ட் ஆஃப் இந்தியன் எக்கானமி. சரிங்களா, இந்திய பொருளாதாரம் பொதுவாக இரண்டு காலங்களிலே பாய்ந்து கொண்டிருந்தது. ஒன்று நமக்கு தெரியும், ஒன்று வேளாண் துறை, என்பது உற்பத்தி துறை. இரண்டு துறைகளை பண்ண அந்த உற்பத்தி துறையிலும் சேவை துறையும் இணைந்து கொண்டது. அப்போ வேளாண் துறை அதற்கான முன்னெடுப்புகளை நாம் வெகுவாக செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன், கடந்த சுமார் 40-50 ஆண்டுகளாக இந்தியாவுடைய வேளாண் உற்பத்தி தொடர்ந்து அதிகரித்து வண்ணமே இருக்கிறது. சரிங்களா,

0: அந்த இடத்துல நல்லா இருக்கும். அதே மாதிரி உற்பத்தி துறையும் அதுக்கு இணையாக வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறது. அப்போ இரண்டு கால்களுமே சரியாக செம்மையாக வலுவடைகிறது வச்சுக்கலாம், அப்படி ஓட்டம் இன்னும் வேகமாகத்தானே இருக்கும். அதைத்தான் மேக் இன் இந்தியா செய்திருக்கிறதுன்னு
1: சொல்லிட்டு. நிச்சயமா சார், 2047 வளர்ச்சி அடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கிற்கு வலு சேர்க்கக்கூடிய வகையில மத்திய அரசு நிறைய திட்டங்களை வந்து செயல்படுத்திட்டு வர்றாங்க. அதுல ஒரு சிறப்பான திட்டமா இந்த உற்பத்திக்கான இந்தியா அப்படின்ற திட்டம் வந்து இருக்கு. உலகுக்கான உற்பத்திக்கான ஒரு முனையமா வந்து இந்தியா இருக்கு அப்படின்றத உங்களுடைய கருத்துக்கள் இருந்து தெரிஞ்சுக்கிட்டோம். மிக்க பயனுள்ளதா இருந்தது. நன்றி சார்.
0: நன்றி.
2: நேயர்களே, நீங்களும் எங்களோட இணைஞ்சு நம்ம நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கணுமா?
3: அப்போ நம்ம ஆகாஷ்வாணி சென்னையோட வாட்ஸ்அப் சேனல்ல இணைங்க.
2: விவசாய நிகழ்ச்சிகள் தொடங்கி மருத்துவம், பெண்கள், குழந்தைகள், மேலும் சிறப்பு விருந்தினர்களுக்கான எல்லா நிகழ்ச்சிகளோட அப்டேட்ஸையும் தெரிஞ்சுக்க நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல ஃபாலோ பண்ணுங்க, கேட்டு ரசிங்க, ஷேர் பண்ணுங்க.
3: இதற்கு ஏஆர் சென்னையோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஆகாஷ்வாணி சென்னை அப்படிங்கிற வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கு, அதன் மூலம் இணையலாம். எங்களோட அனைத்து அப்டேட்ஸ்களையும் உடனுக்குடனா தெரிஞ்சுக்கலாம்.
2: இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள் நம்ம ஆகாஷ்வாணி சென்னை வாட்ஸ்அப் சேனலோடு.

0: வாங்க வாங்க.
1: ஆகாஷ்வாணி புதுச்சேரி, நேரம் 9:30.

0: 90.8 இசையோடு என்றும் நீங்கள்.
1: சைபாலின் இன்று தகவல் நாளை காலை 8:55 கேட்கலாம்.

நேர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 இது தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி வித் நான் உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இந்த உலகத்தில் சில உறவுகளுக்கு வார்த்தைகளே தேவையில்லைன்னு சொல்லலாம். ஒரு பார்வை போதும், ஒரு சின்ன உதவி போதும். சில நேரங்களில் நம்ம கையில் இருக்க கடைசி பொருளை கூட இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்குற அந்த மனசு தான் உண்மையான அன்பு. இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு அன்பை பற்றிய கதையை தான் நம்ம கேட்க போகிறோம். ஒரு அடர்ந்த காடு, அங்கே வாழ்ந்த ஒரு பெரிய யானை, அதனுடைய நண்பனான ஒரு சின்ன முயல். ஆனால் ஒரு நாள் அந்த காட்டில் எல்லோரையும் பிரிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. அப்போது அந்த சின்ன முயல் எடுத்த முடிவு அந்த காட்டில் இருக்க எல்லோரையும் ஒரு பாடத்தை கற்றுக்கொடுத்துன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். அது என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அற்புதமான பாடல் வருது. உன் நெஞ்சிலே பாரம், உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன் அப்படின்ற ஒரு அற்புதமான பாடல் வருது. கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புது 102.8 தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ஒரு அழகான காட்டில் அரசன் என்ற பேரோட ஒரு யானை வாழ்ந்துட்டு இருந்துச்சு. அதுக்கு பெரிய உடம்பு, ஆனால் ரொம்ப மென்மையான மனசு. காட்டு விலங்குகளுக்கு தண்ணி தேடி கொடுக்கும், சின்ன விலங்குகளுக்கெல்லாம் பழங்களை எடுத்து கொடுக்கும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு அதுக்கு. எல்லோரும் அதோட உதவியை தான் தேடினாங்க, ஆனால் அது மனசில் என்ன இருக்குது, அது ஏன் தனிமையாக இருக்குது அப்படின்னு யாருமே கேட்கல. ஒரு நாள் சாயங்காலம் தனியாக ஒரு மரத்தடியில் அரசன் நின்றுட்டு இருந்துச்சு. அப்போ ஒரு சின்ன முயல் அது பக்கத்தில் வந்து, ஏன் அரசா இன்றைக்கி ரொம்ப அமைதியாக இருக்க அப்படின்னு கேட்கும்போது, முதல்ல அந்த காட்டில் இருந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒருத்தவங்க அதோட மன

விலங்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க. ஆனால் அரசன் மட்டும், அதாவது யானை மட்டும் என்றைக்குமே அப்படி கிண்டல் பண்ணதே கிடையாது. ஒரு நாள் முத்து அரசனை பாட்டு கேட்டுச்சு, அரசா நீ இவ்வளோ பெரிய ஆளாக இருந்தோம் ஏன் எப்பவும் தனியாக இருக்கு அப்படின்னு கேட்டப்போ அரசன் சிரிச்சுது, என்னை பார்த்தா எல்லோருக்கும் உதவி தான் தேவை, ஆனால் எனக்கு ஒரு நண்பர் தேவைன்னு யாருக்கும் தெரியல. முத்து கொஞ்ச நேரம் யோசிச்சு, அப்போ நான் உனக்கு நண்பனாக இருக்கேன், இனிமே நீ என் நண்பனாரு அப்படின்னு சொல்லும்போது அரசனுக்கு அது அந்த வார்த்தையை நம்பவே முடியல. அப்படி இருக்கும்போது அந்த நாளில் பெரிய யானையும் குட்டி முயலும் பிரிக்க முடியாத க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. அடுத்து என்னெல்லாம் நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 9:42. 59 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. முன்னாடி வந்து பேசின அந்த முயலோட பேர் முத்து. முத்துவுக்கு குடும்பம்லாம் கிடையாது, தனியாக தான் வாழுது. காட்டு விலங்குகள் அது குட்டையான

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென்சின் தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அந்த வருஷம் காட்டில் மழையே பெய்யலை, குளங்கள்லாம் வத்தி போச்சு, மரங்கள்லாம் காஞ்சி போச்சு, விலங்கள் தண்ணீரை தேடி தூரமாக பயணம் செய்ய ஆரம்பிச்சுது. அரசன் தன்னோட பலத்தை பயன்படுத்தி காட்டு விலங்குகளுக்கு தண்ணீரை தேடி கொடுத்துச்சு. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அதுக்கும் பலம் குறைய ஆரம்பிச்சுது. ஒரு நாள் முத்து ஒரு சிறிய தேன் கூட்டை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிது. அதில் கொஞ்சம் மட்டுமே தேன் இருந்துச்சு. முத்து அந்த தேனை எடுத்து அரசனிடம் கொடுக்க வந்துச்சு. நண்பா, இது நீ சாப்பிடு, அப்படி உனக்கு பலம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அரசன் சிரிச்சுட்டே, எனக்கு ஓகே உனக்கு அப்படின்னு கேட்கும்போது, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு முத்து சொல்லிச்சு. ஆனால் முத்து சொல்லாத ஒரு விஷயம் இருக்குது, என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

0: விநாயகா மிஷின் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ நாளை காலை 7:25 கேட்கலாம்.
1: விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கிருமாம்பாக்கம், பாண்டிச்சேரி.
0: நேரம் 9:55, 44 நொடிகள் ஆகிட்டு இருக்கு. ஃப்ரம் ரெயின்போ ஆஃப் துபாய் 102.8 தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அரசம் கொஞ்சம் தேனை சாப்பிட்டுச்சு. அது முகத்தில் ரொம்ப சந்தோஷமும் உடம்புல கொஞ்சம் தெம்பும் கிடச்சிது. முத்து, இது ரொம்ப சுவையாக இருக்குது, நீ கொஞ்சம் சாப்பிடு அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு பசியில்லடா நண்பா, நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அரசனுக்கு தெரியாது இந்த சின்ன முயல் காலையிலேருந்து எதுவுமே சாப்பிடல அப்படின்றது. அன்னைக்கு நைட் முத்து கல் மேலேயே அப்படியே படுத்து தூங்கிடுச்சு. மறுநாள் காலையில் எழுந்திருக்க கூட முடியல. அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்க.

2.8 இசையோடு என்றும் நீங்கள். எஃப்எம் ரெயின்போ 102.8 தென் சிந்தை வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் அந்த காட்டில் ஒரு வயதான ஆமை இருந்துச்சு. அது பேர் ஆழி. அது முத்துவை பார்த்து, ஏ குட்டி நண்பா, நீ உனக்கு சாப்பாடு தேடிக்கிட்டு இருக்கணும். உன் நண்பனை வந்து நீ நேசிக்கிறது தப்புலாம் கிடையாது, ஆனால் உன்னையும் மறந்துடக்கூடாது. அப்போ முத்து அமைதியாக கேட்டுச்சு, ஆனால் அரசன் என் ஃப்ரெண்டு இல்லை அப்படின்னு சொல்லும்போது, அவன் கஷ்டப்படும்போது நான் எப்படி சும்மா இருக்க முடியும் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு வந்து ஆழி சிரிச்சுக்கிட்டே சொல்லிச்சு, நண்பனுக்கு உயர் செய்கிறது நல்லது தான், ஆனால் ரெண்டு பேரும் உயிரோடு இருந்தால் தான் நட்பு தொடரும் அப்படின்னு சொல்லிச்சு. முத்து அதை யோசிக்க வச்சுது. ஆனால் முத்துக்குள்ளே என் நண்பனுக்கு ஏதாவது உதவி செஞ்சிட்டே இருக்கணும் அப்படின்ற எண்ணம் மட்டும் போகவே இல்லை. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்தீங்கன்னா காட்டில் ஒரு செய்தி பரவிச்சு, தூரத்தில் ஒரு பழைய குளத்தில் கொஞ்சம் தண்ணி இருக்குது, ஆனால் அந்த குளத்தை அடையணும்னா நம்ம ஒரு ஆபத்தான பாதையை கடந்து தான் போகணும் அப்படின்றது. என்ன ஆபத்தான பகுதியாக இருக்கும், தொடர்ந்து கேளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன்ஸ் இந்திய வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. நிகழ்ச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா அரசன் அந்த குளத்தை நோக்கி புறப்பட்டுச்சு. முத்துவும் கூடவே வந்துச்சு. நீ இங்கேயே இரு முத்து, பாது ரொம்ப ஆபத்தாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்போது முத்து சிரிச்சுக்கிட்டே, நீ என் ஃப்ரெண்டு, நான் எப்படி உன்னை தனியாக விடுவேன் அப்படின்னு பெரிய மனுஷன்தனமாக பேசிச்சு. ஸோ ரெண்டு பேரும் காட்டை நோக்கி நடந்து போனாங்க. பாதையில் வந்து பார்த்தீங்கன்னா காஞ்ச மரம், அப்படி வந்து பார்த்திங்கன்னா அந்த உடஞ்ச கிளைங்கள்லாம் இருந்துச்சு. தண்ணீர் இல்லாத நிறைய சின்ன சின்ன ஓடைங்க. கொஞ்சம் தூரம் போன அப்புறம் அரசன் வந்து பார்த்திங்கன்னா கால் தடுக்கி ஒரு பள்ளத்தில் ஓரத்தில் விழுந்துருச்சு. அதோட உடம்பு பெருசுன்றதுனால அதனால் வந்து பார்த்திங்கன்னா தன்னத்தாலே மேலே வந்து இழுத்துக்கிட்டு மேலே வர முடியல. அப்போ முத்து கொஞ்சம் அப்படியே வந்து பார்த்துச்சு. அப்போது அரசன் கேட்டுச்சு, முத்து உதவி செய் அப்படின்னு சொல்லிச்சு. முத்து உடனே ஒரு கொடியை எடுத்து போட்டுச்சு. ஆனால் அந்த கொடியை வந்து பார்த்திங்கன்னா அரசனால் பிடிக்க முடியல. அப்படி ட்ரை பண்ணும்போது ஒரு பெரிய கல் முத்துவை நோக்கி ஓடி வந்துச்சு, உருண்டுட்டே வந்துச்சு. அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:11:30 ஆகிட்டுருக்கு. எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தென் சிந்தைய வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மூத்து தன்னை காப்பாற்றிக்கிறதுக்காக ஒரு பக்கம் ஓடலாம் அப்படின்னு யோசிச்சுது. பார்த்தா அரசன் இந்த பள்ளத்தில் ஓரத்தில் தான் தவிச்சிட்டு இருந்தது. அப்படியே ஒரு செகண்ட் யோசிச்சுது, தாக்கப்பட்டு நின்றுச்சு. அப்புறம் யோசிச்சு தன்னோட உயிரை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அரசன் பக்கம் திரும்பி ஒரு பெரிய மரக்கலையை எடுத்து அப்படியே அந்த பள்ளத்தோட ஓரத்தில் வச்சுது. அரசா இதை பிடிச்சிக்கோ அப்படின்னு. அப்போது அரசன் அந்த மரக்கலையை பிடிச்சிது, முத்து தன்னோட ஃபுல் ஸ்ட்ரென்த்தையும் பயன்படுத்தி அப்படியே ஃபுல்லாக இழுத்துது. கொஞ்ச நேரத்தில் அரசனும் வெளியே வந்தான். ஆனால் முத்து பலம் இழந்து அப்படியே ஃபுல் ஸ்ட்ரென்த்தும் போயிடுச்சு. அப்படியே கீழே விழுந்துருச்சு. கீழே விழுந்த உடனே அரசன் அப்படியே கிட்ட முத்துவோட காலடி கிட்ட வந்து வண்டிட்டு, முத்து என்னாச்சு அப்படின்னு சொல்லும்போது முத்து சிரிக்க ட்ரை பண்ணுச்சு. ஒன்றும் இல்லடா நண்பா, நீ நல்லா இருக்கியா அப்படின்னு லைட்டாக மெல்லிய குரல் அப்படியே கேட்டுச்சு. தான் உயிரை பற்றி கூட பெருசாக கவலைப்படாமல் இப்படி தன்னோட உயிரை காப்பாற்றிருக்கானே அப்படின்னு சொல்லி, இப்படி ஒரு நண்பன் நமக்கு கிடச்சிருக்கானே அப்படின்னு சொல்லி அரசன் அப்படியே கண்களில் தண்ணியோடு நின்றுட்டு இருந்துச்சு. அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 தேன் சிந்திதே வானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. அரசன் முத்துவை தன்னோட தும்பி கையால் மெதுவாக தூக்கி ஒரு நிழலான இடத்துல படுக்க வச்சுது. முத்து, ஏன் எனக்காக இவ்வளோ கஷ்டப்பட்ட அப்படின்னு கேட்கும்போது முத்து மெதுவாக சொல்லிச்சு, நீ எனக்கானக்கு எவ்வளோ செஞ்சுருக்க நண்பா, நான் உனக்காக செய்ய எனக்கு ஒரு சின்ன வாய்ப்பு கிடச்சிது அப்படின்னு சொல்லும்போது அரசன் வந்து பார்த்தீங்கன்னா தலை குனிஞ்சு, எல்லாருக்கும் நான் உதவி செஞ்சுருக்கேன், ஆனால் எனக்காக இவ்வளோ பெரிய உதவி செய்ய யாரும் முன் வந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லிச்சு. அப்போ முத்து சிரிச்சுட்டே, உனக்கு உதவி செய்யணும்னா அது பெரிய ஆளாக தான் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது.

நண்பன் கஷ்டப்படும்போது பக்கத்தில் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லிச்சு. அந்த வார்த்தை கேட்டவுடனே நம்ம இந்த அளவுக்கு யாரும் நம்ம மேலே பாசம் வச்சதில்லையே அப்படின்னு சொல்லி அரசன் அப்படியே கஷ்டப்பட்டு ஒரு மனசு அப்படியே கசந்துருச்சு. அப்பயும் வந்து பார்த்திங்கன்னா காட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் தண்ணி கிடைக்காம தான் இருந்தாங்க. அப்போ முத்துவுக்கு பலம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிது. அரசன் ஒரு முடிவு எடுத்துச்சு. என்னவாக இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

0: அங்கத்தினுள் யார் தந்தது.
1: நேரம் 10:22:34 நொடியில் ஆயிட்டுருக்கு. தேன் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அரசன் முத்துவை தன்னோட தும்பிக்கையில் மெதுவாக தூக்கி கொண்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அப்படியே பயணத்தை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு பழைய மரத்தடியில் வந்து பார்த்தீங்கன்னா ஈரமான மண் வாசனை வந்துச்சு. அரசன் மண்ணில் வந்து பார்த்தீங்கன்னா தும்பிக்கையை கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டு வச்சு தொட்டு பார்த்துச்சு. அந்த நிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீர், அதாவது தண்ணி இருக்கிறத அது உணர ஆரம்பிச்சுது. அதுக்கப்புறம் தன்னோட பயத்தை தன்னோட பலத்தை பயன்படுத்தி மண்ணை தோண்டிச்சு. கொஞ்ச நேரத்தில் ஈரமான மண் அப்படியே வெளியே வந்துச்சு. அப்படியே

கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன நீர்த்துளி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேற ஆரம்பிச்சுது. அப்படி என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வர ஆரம்பிச்சுது. அப்போ முத்து கொஞ்சமாக அப்படியே மெதுவாக கண்ணை திறந்து, நண்பா தண்ணியா அப்படின்னு கேட்டுச்சு. அரசன் அப்படி ஆமாம் அப்படின்னு சந்தோஷமாக தலையாட்டுச்சு. அப்போது ஃபஸ்ட்டு நீ குடி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தண்ணி அப்படியே எடுத்துகிட்டு வந்து முத்தோட வாய்க்கிட்ட வச்சுது. அப்போது வந்து இல்லை ரெண்டு பேரும் சேர்ந்தே குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் குடிக்க ஆரம்பித்தாங்க. அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்க.

இயற்றில் தேன் சிந்ததே வானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அரசனும் முத்துவும் அந்த சின்ன நீர்த்துளியை வச்சு ரெண்டு பேரும் ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அது அவங்களோட தாகத்தை முழுசா தீர்க்கலனாலும் கொஞ்சம் அவங்களுக்கு தெம்பு கிடைச்சுன்னு சொல்லலாம். அரசன் மறுபடியும் நல்ல நிலத்தை தோண்ட ஆரம்பிச்சுது. முத்துவும் தன்னோட சின்ன காலால் அரசனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. கொஞ்ச நேரத்தில் ஒரு சிறிய அப்படி எப்படி சொல்கிறது சின்ன நீர்த்தடக்கம் ஒரு குட்டை மாதிரி அப்படி ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சு, தண்ணி வர ஆரம்பிச்சுது. அப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருக்கும் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தது இதுக்காக தான் அப்படின்றதுனால. உடனே அரசன் சொல்லிச்சு, முத்து நான் பெரிய யானை, எனக்கு பலம்லாம் இருக்குது, ஆனால் இந்த பயணத்தை கடக்க உன்னால் தான் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லும்போது முத்து சிரிச்சுட்டே சொல்லிச்சு, உன் பலம் என்னை காப்பாற்றுச்சு, என் நட்பு உன்னை விட்டு போகாமல் இருக்க வச்சுது, ரெண்டு பேரும் சேர்ந்தனால தான் நம்ம இப்படி ஒரு இடத்த கண்டுபிடிச்சோம் அப்படின்னு. ஆனால் இந்த நான் அவங்க கண்டுபிடிச்ச அந்த தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்குமே மட்டுமே சொந்தம் கிடையாது அப்படின்றது ரெண்டு பேரும் முடிவு பண்ணாங்க. ஏன்னா காட்டில் இருக்க அத்தனை மிருகமும் தண்ணி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு முடிவு பண்ணாங்க. என்னவா இருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:35, 11 ஆகிட்டு இருக்கு. இப்போ பிரெயின் போ பொதுவாக 102.8 தென் சிந்தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. அரசனும் முத்துவும் காட்டுக்கு திரும்ப வந்தாங்க. மற்ற விலங்குகள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு அந்த இடத்துக்கு போனாங்க. அரசன் தன்னோட தும்பிக்கையால் இன்னும் ஆழமாக மன தோண்டுச்சு. மற்ற விலங்குகளும் அரசனுக்கு ஹெல்ப் பண்ணிச்சுங்க. குருவி மரத்தோட மேலே இருந்து தண்ணீர் இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க உதவுச்சு. ஆமை மெதுவாக மண்ணை தோண்ட தள்ளி விட்டுச்சு. முயல்களும் சின்ன சின்ன ஹெல்ப்பை அவங்களால முடிஞ்ச அளவுக்கு தோண்ட ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு சின்ன குளமே உருவாச்சு. காட்டு விலங்குகள்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஆனால் அரசன் ஒரு விஷயத்தை கவனித்தான். முத்து ஒரு ஓரமா அப்படின்னு நின்றுட்டு இருந்தான். என்னடா அப்படி என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்கல்ல, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிச்சு. அப்புறம் என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 10:40 36 ஆகிடுச்சு. கேஃபம் ரெயின்போ புதுவை 102.8 தென் சிந்து தேவானம் நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. மரத்து மேலே இந்த ஒரு சின்ன குருவி எல்லாத்தையும் பார்த்துட்டே இருந்துச்சு. அது கீழே வந்து அரசனை பார்த்து கேட்டுச்சு, அரசா நீ பெரிய யானை, உன்னால் தனியாகவே நிறைய விஷயத்த செய்ய முடியும், அப்புறம் ஏன் எல்லாரோட உதவியும் வாங்கினேன் அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு நான் பெரிய ஆளாக இருக்கலாம், என்னால் எல்லாமே செய்ய முடியுதான், ஆனால் நான் உயிர் போகிற நேரத்தில் இருக்கும்போது என் உயிரையை காப்பாற்றினது என் குட்டி நண்பன் முத்து தான் அப்படின்னு சொன்னோடனே முத்துக்கு ஒன்றுமே புரியல, ஒரு மாதிரி தலை குனிஞ்சி விட விடத்து ஓரமாக போய் நின்றுட்டான். ஏன்னா அரசன் வந்து அவ்வளோ பெருசாக நம்ம வந்து நம்மளை இவ்வளோ பெருசாக நினச்சிருப்பான் அவன் யோசிக்கவே இல்லை. உன் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, அப்படியே ஓரமாக போய் நின்னான். அடுத்து என்ன நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

ஃப்ரம் ரெயின்போ புதுவை 102.8 தேன்சில் தேவானம் நிகழ்ச்சியை கேட்டுட்ருக்கீங்க. நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கடந்து போக ஆரம்பிச்சுது. காட்டில் மறுபடியும் மழை பெஞ்சுது. மரங்கள்லாம் பச்சையாக மாறிச்சு. குளங்கள்லாம் நிரம்ப ஆரம்பிச்சுது. அரசனும் முத்துவும் பழைய மாதிரி சேர்ந்து ஒன்றா சுற்ற ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்களோட நட்பு காட்டில் இருக்க எல்லாருக்கும் ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருந்துச்சு. பலமான விலங்குகள் எல்லாமே சின்ன சின்ன குட்டி குட்டி விலங்குகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹெல்ப் பண்ண ஆரம்பித்தாங்க. தனியாக இருக்க விலங்குகள்லாம் ஒன்றா தேடி உணவெல்லாம் தேட ஆரம்பிச்சுதுங்க. யாருக்காவது கஷ்டம்னு வந்துச்சுன்னா மற்ற விலங்குகளும் உடனே பக்கத்தில் போய் நின்றுச்சுங்க, ஹெல்ப் பண்ணிச்சுங்க. காடு முன்பை விட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி விட ரொம்ப அழகாக மாற ஆரம்பிச்சுது. ஏன்னா தண்ணி வந்ததுனால மட்டும் இல்லை, அவங்க எல்லாரும் நேரத்தையும் அவங்களோட அன்பையும் அவங்களோட உழைப்பை எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்க ஆரம்பித்தாங்க. காடு ரொம்பவே அழகாக மாறிட்டே இருந்தது. அடுத்து நடந்திருக்கும் தொடர்ந்து கேளுங்கள்.

தேன்சின் தேவானம் நிகழ்ச்சி நிறைய பகுதிக்கு வந்தாச்சு. நம்ம வாழ்க்கையில் சில நேரம் நம்ம உதவி எல்லாரும் கேட்பாங்க, ஆனால் நமக்கு உதவி தேவைப்படும் போது யார் இருக்காங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. அதுக்காக உதவி செய்யறது நிறுத்தணும்னு சொல்லலை, பட் நமக்கு ஒரு க்ரூஷியல் சுச்சுவேஷனில், ஒரு மோசமான நிலையில் இருக்கும்போது நம்ம கூட துணையாக நிற்கிறது, அந்த நேரத்துலையும் உதவி பண்ணுறது யாராக இருப்பாங்க? அவங்க ஃப்ரெண்டாக இருக்கலாம், நம்மளோட கூட வேலை செய்கிறவங்களாக இருக்கலாம், நம்ம அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அக்காவாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். யாரோ ஒருத்தவங்களை மனசில் நினச்சிருப்பீங்க, அவங்களுக்கு எப்பயும் உதவி பண்ண மறந்துடாதீங்க. நிகழ்ச்சி நிறைவாக ஒரு பாடல் வந்து கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள். விடைபெறுவது உங்கள் ஆர்ஜே புவனேஷ். இது தேன்சின் தேவானம் நிகழ்ச்சி, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8.

நேர்களே, எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் உங்கள் நினைவிற்கு. காலை 6:10 இணைத்தானும் நல்லவே கேட்க வழங்குகிறார் கடலூர் எஸ் நந்தகுமார் அவர்கள். ஆறு 15 தெய்வீக ராகம், 6:35 உழவர்களுக்கான செய்திகள். இதில் எல் சாகுபடி குறித்து காத்தமுத்து கருத்துமுத்துவின் உரையாடல் முதல் பகுதி. பங்கேற்கிறார் காத்தமுத்துவாக மயிலாடுதுறை த செந்தில்குமார், கருத்தமுத்துவாக சீனிவாச முருகன் ஆகியோர். 6:55 சூழல் அறிவோம், சுற்றுச்சூழல் தொழில் முனைவு பசுமை சிந்தனைகளிலிருந்து பசுமை வாழ்வாதாரங்கள் வரை வழங்குபவர் முனைவர் எம் நந்திவர்மன் அவர்கள். 7:02 நினைவலைகள் அமைப்பு ஏபி எலிசபெத் அவர்கள். 7:25 விநாயகா மிஷன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலின் நலமாய் வாழ மார்பக புற்றுநோய் சிகிச்சையின் நவீன முன்னேற்றங்கள் குறித்து விளக்கமளிக்கிறார் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் புற்றுநோய் துறையின் அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் சுதாகர் அவர்கள். 7:30 வணக்கம் மக்களே, 8:02 முதல் 8:15 வரை மீண்டும், 8:30 முதல் 8:55 வரை இனிய நேரம். எட்டு 55 சைபாலி இன்று தகவல் வழங்கியிருப்பவர் மறைந்த தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 9:02 இணைய வழி நேர்விருப்பம், 10:02 கெட் செட் கோ கேம் ஷோ, 11:02 முதல் 11:30 வரையிலும், பின்னர் 11:47 முதல் 12 வரையிலும் மெலடி மேஜிக், 12:30 ஸ்டெம்பர்ட் சீசன் 7, 12:02 பேசுங்க தோழா, 12:50 புதின பக்கங்கள் மாக்சிம் கார்கி அவர்கள் எழுதி தோமூசி ரகுநாதன் அவர்கள் மொழிபெயர்ப்பில் வெளிவந்த புதின தொடர் தாய் எனும் புதின தொடர், வாசிப்பவர் ஏபி எலிசபெத் அவர்கள். 1:02 ஹாய் ஸ்நேகிதியே மகளிர் உங்கள் சாய்ஸ், 2:15 ஆளுமை சிறக்க சிறப்பு நிகழ்ச்சி, சிறப்பு விருந்தினர் எழுத்தாளர் லேனா தமிழ்வாணன் அவர்கள். 2:20 காலத்தை வென்ற காணங்கள். மூன்று 3 கல்லூரி பூக்கள், கடலூர் கிருஷ்ணசாமி பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் வழங்கும் பல்சுவை நிகழ்ச்சி. தொடர்ந்து 3:30 கல்லூரி பூக்கள் நிகழ்ச்சி, கல்லூரி மாணவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி. 4:00 கட் கேமரா ரோலிங் காமெடி ஷோ, 5:00 நம்மை சுற்றி நேரலில் இணைகிறார்கள் ஆர்ஜே ஜனா மற்றும் ஆர்ஜே பாரதி. மாலை 6:20 மனோரஞ்சிதம், 6:50 நிகழ்ச்சி நிரல், 7:02 முதல் 7:15 வரை மீண்டும், 7:25 முதல் 8:00 வரை மனம் விரும்பதே தொலைபேசி வழி நேர் விருப்பம். 8:05 மியூசிக் பதிவை வெஸ்டர்ன் மியூசிக் சென்னை அஞ்சல், 9:15 முதல் 11 வரை தென் சிந்தேவானம், 11:00 நிகழ்ச்சி நிரல், 11:10 எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 ஒளிபரப்பு நிறைவு பெறும். இதனிடையே காலை 6:45 மாநில செய்திகளும், காலை 7:15 பகல் 12:40 இரவு 7:15 ஆகிய நேரங்களில் தமிழ் செய்திகள் சென்னையிலிருந்து அஞ்சலாகும். காலை 8:15 பிற்பகல் 2:00 இரவு 9:00 11:05 ஆகிய நேரங்களில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். மாலை 6:10 புதுச்சேரி வானொலியில் மண்டல்

நேர்களே, புதுவை வானொலியின் எஃப்எம் ரெயின்போ 102.8 MHz இன்றைய நிகழ்ச்சி, இன்றைய ஒளிபரப்பு நிறைவு பெறுகிறது. மீண்டும் அடுத்த ஒளிபரப்பு இதே அலைவரிசையில் நாளை காலை 5:44 ஆரம்பமாகும். வணக்கம். ஜெய்ஹிந்த்.